0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் பிரயோஜனமா இருக்கும் என்பதற்காக நாகும் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம்.
2: கர்த்தர்
1: நீடிய சாந்தமும்
2: மிகுந்த வல்லமையும் உள்ளவர்,
1: மிகுந்த வல்லமையும் உள்ளவர்,
2: அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார்,
1: அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். அடுத்த வார்த்தையை கவனிங்கள்.
2: கர்த்தருடைய வழி,
1: கர்த்தருடைய வழி
2: சுழல் காற்றிலும்
1: பெரும் காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய
2: பாதத்தூளாய் இருக்கிறது.
1: இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செய்திக்குள்ளே போறதுக்கு முன்பதாக அந்த முதல் வார்த்தையை நீங்க பாருங்க, கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். இது அல்ல இன்னைக்கு செய்தி, ஆனா இந்த வார்த்தை எனக்குள்ள நேற்று இரவுல இருந்து ஏதோ பண்ணிட்டே இருந்துச்சு. அதனால அதை நான் டச் பண்ணிட்டு செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை தந்து நமக்குள்ளே பொங்க விடுறார்னா யாருக்கும் அதை விளம்பணும்னு விரும்புறார். ஹல்லேலூயா, ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நம்ம ஒரு லெவலுக்கு பொங்குதுன்னா அது நமக்கு, லெவலை தாண்டி பொங்குதுன்னா வேற யாருக்கும் கொடுக்கிறார். ஆமென். ஒரு ஒரு சகோதரி, ஒரு தீர்க்க தரிசிகளின் புத்திரரின் மனைவி, ரெண்டு பிள்ளைகளை உடையவா, எலிசா கிட்ட வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, இப்படி கடன்காரங்க வந்துட்டாங்க, பிள்ளைகளை பிடிச்சிட்டு போக நிக்கிறாங்க, என்னன்னு தெரியல, என்ன பண்ணும் தெரியலன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவோம், உண்ட எண்ணெய் இருக்கு, ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, நீ போய் காலி பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி வை. காலி பாத்திரத்தெல்லாம் வாங்கி வச்சு காலி பாத்திரம்லாம் முடிஞ்சதும் பைபிள் என்ன சொல்ல தெரியுமா, அந்த எண்ணெய் நின்று போயிட்டு. அதன் அர்த்தம் என்ன, அந்த எண்ணெய் அவளுக்கான எண்ணெய். ஆனா சில எண்ணெய் வந்து நிக்காது, அது கூடிட்டே இருக்கும். அதன் அர்த்தம் என்ன, இந்த எண்ணெய் நீ யாருக்கும் கொடுக்கணும். 4 குஷ்டரோகிகள் சீரியா தேசத்துக்கு, சீரியாவுக்கா சமரியாவுக்கு, சீரியா நினைக்கிறேன், வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தா ஃபுல்லா ஆகாரம் நிரம்பி இருக்கும், இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிப்பாங்க. முடிச்சுட்டு சொல்லுவாங்க, இது நற்செய்தி அறிவிக்கனால், ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டோம் ஆனா இன்னும் ஆகாரம் இருக்கு. அப்போ நம்ம இது என்ன செய்யணும், போய் ஜனங்களுக்கு சொல்லணும். அது போலதான் சில வார்த்தைகள் வந்து பர்சனலா ஆண்டவர் பேசிட்டு இருப்பார், செய்தி தரது அது வேற. ஆனா அதையும் தாண்டி சில வார்த்தை பர்சனலா பேசி அது நம்மையும் தாண்டி ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா யாரோ சிலருக்கு கர்த்தரதை கொடுக்க விரும்புகிறார். எனவேதான் இந்த வார்த்தையை டச் பண்ணிட்டு நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். ஆண்டவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவர் அவர் அப்படியே தான் நினைக்காதீங்க, அவர் செயல்பட ஆரம்பிச்சார்னா மிகுந்த வல்லமை உள்ளவராய் செயல்படுவார். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையில் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். அவர் ரொம்ப அமைதியா இருந்த போது அவனுடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டது, அவன் குழியில் தூக்கி போடப்பட்டான், அவன் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட, அவன் கை கால்கள் விலங்கிடப்பட்டது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் தான் இருக்கும், அவன் தயவு கிடைக்க பண்ணினார் இருக்கும், ஆனா வேற ஒண்ணுமே செய்யல. ஆனா அவனுக்கான நாள் வந்தபோது கர்த்தர் மிகுந்த வல்லமையாய் கிரியை செய்தார். விலங்குகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது, பார்வோனுக்கு நிகராய் அவன் உட்கார வைக்கப்பட்டான். மோசேயின் வாழ்க்கையிலே கர்த்தர் ரொம்ப அமைதியா இருந்தார். ரொம்ப அமைதியா இருந்ததுனால தான் வரவன் போறவெல்லாம் கேள்வி கேட்டான். ஆனா அவன் வாழ்க்கையில கர்த்தர் மிகுந்த வல்ல ஆரம்பித்தார் செயல்பட்டார். பவுலை ஊழியக்காரன் ஆக்கும் வரைக்கும் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். ட்ராக் மாறி ட்ராக் மாறி ஓடினான், எத்தனை ட்ராக் மாதிரி ஓடணும், ரொம்ப அமைதியா இருந்தார். அவர் வல்லமையா கிரியை செய்தார் பாருங்க. பவுல் ஊழியம் செய்யறார். ஹல்லேலூயா. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா, உங்க விஷயத்துல கர்த்தர் ரொம்ப அமைதியா இருக்கிறார்னு கவலைப்படாதீங்க. அவர் மிகுந்த வல்லமையா மிகுந்த, எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நல்ல கரங்களை சாட்டி. ஆமே, ஆமே. அதனாலதான் என்னைக்குமே பாருங்க, ஆமான் யூதருக்கு விரோதமாக மோர்தேக்காய் தான் அவன் டார்கெட். ஆனா மோர்தேக்காய் இவனை அடிச்சா எப்படி, அவன் எந்த அளவுக்கு மோர்தேக்காய் பார்த்தா பாருங்க. அதனால இவன் கூட்டத்தையே நம்ம இல்லாம ஆக்கிரும். அதாவது நம்மள ஒரு கொசு கடிச்சுன்னு வைங்கள, நம்ம கையில கொசு பேட்டை எடுக்கிறோம், என்ன கடிச்ச கொசு யாரும் ஒழுங்கா முன்னாடி வா அப்படியே சொல்லுவோம். நம்ம கண்ணில் மாற்ற எல்லாத்தையும் அடிப்போம், விட்ட பக்கத்து வீட்டுக்கும் போய் அடி வாங்கிட்டு வருவோம். அது வேற எல்லாத்தையும் நம்ம அடிப்போம். சி அவன் மோர்து இந்த இவனை அடிக்கிறத மொத்த அவன் அவன் பிளான் பண்ணும்போது கத்தர் அமைதியா இருக்கிறார். ராஜா கிட்ட போய் சொல்லும் போது கத்தர் அமைதியா இருக்கிறார். ராஜா கையில இருந்து முத்திரை மோதிரம் வாங்கும் போது அமைதியா இருக்கிற ஒரு மிகுந்த நீடிய சாந்தம், நீடிய சாந்தம். ஆண்டவரே நாங்கள் மடிகிறோமே, உமக்கு கவலை இல்லை அப்படிதான் நமக்கு தோணும், அப்படிதான் நமக்கு தோணும். ஆனா அப்படி இல்லை அப்படிங்கறத ஆண்டவர் சொல்ல இருக்கிறார், நீடிய சாந்தம். அவன் ராஜா முத்திரை மோத கொடுக்கும் போது அவர் அமைதியா இருக்கிறார், இவங்களுக்கு விரோதமா எழுதும் போது அமைதியா இருக்கிறார், முத்திரை போடும் போது அமைதியா இருக்கிறார், மோர்தேக்காய்க்கு தூக்கு மரத்தை உண்டு பண்ணும் போது அமைதியா இருக்கிறார். ஆனா சத்துரு நினைத்தது நிறைவேறும் நாள் நெருங்கின போது அவர் மிகுந்த வல்லமையார், அவர் மிகுந்த வல்லமையார். எத்தனை பேர் நம்புறீங்க சத்துரு குறித்தது நடக்காது, கர்த்தர் குறித்தது நடக்கும். நம்புறவங்க மட்டும் சத்தமாவே. அதே போல இதனுடைய இன்னொரு பக்கத்தையும் கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும். பைபிள் எப்பவுமே பேலன்ஸ்டா, நம்ம வழி மாறி போகும் போதெல்லாம் அவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார் தெரியுமா. அதன் அர்த்தம் நீ எப்படி போனாலும் பரவாயில்லடான்னு கிடையாது. ஆமென், ஆமென். அவர் மிகுந்த அமைதியா இருக்கும் போதே நம்ம டிராக்ல வந்துட்டோம்னா நல்லது. அழகா சொன்னீங்க, நல்லது. அந்த வசனம் இப்படி இருக்கு, கர்த்தர் நீடிய சாந்தமும். அடுத்த வார்த்தை அவர்களை ஆக்கீனை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். அதனால ஆண்டவர் நான் இப்படி எல்லாம் பண்ணனே, அன்னைக்கு நீங்க தலையில எல்லாம் தட்டினீங்க, எங்க இப்படி இன்னைக்கு நீங்க அமைதியா இருக்கிறீங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் செய்தி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், விலையாம் போலாமா போ அப்படின்ட்டாரு, போன்ட்டாரு. ஆமே, நேத்து என்ன சொன்னார், போகாத. ஆமே, நல்ல கிருபை பெற்றவங்க, எங்களுக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது. பழையன ஒளிந்தன ஆண்டவர் போதே அவங்க கூட போகாத, இன்னைக்கு வந்து நிற்கிறான், என்ன கீதியோனே சார் விளையாமே போறியா போ, என்ன இப்படி அமைதியாயிட்டாரு. ஆனால் போகும்போது தான் தெரியுது வழியில் எப்படி நிற்கிறார் தெரியுமா, மிகுந்த வல்லமையோட நிற்கிறார். வேண்டாண்டவரே சி நம்ம ட்ராக், நான் இன்னமும் பண்ணுறேன், ஃப்ரைடே ஆனால் அப்படி வந்து உட்காந்துருக்கிறேன், எனக்கு இடம் கிடைக்கிது. உபவாசத்தோடு வரவங்களுக்கெல்லாம் இடம் கிடைக்கல, காலையிலேயே எல்லாம் முடிச்சுட்டு வர எனக்கு இடம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். நான் பெருசாக ஆராதிக்கவும் மாட்டேன் மேக்சிமம் நான், ஆனால் எனக்கு எல்லாம் கிடைக்குது. ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு அவர் என் விஷயத்தில். என்னெல்லாமோ பண்ணுறேன், விட்டால் சர்ச்சிலேருந்தே கேமும் விளையாடுவேன், எனக்கு மட்டும் ஹல்லேலூயா. இதாவது அவருடைய கிருபை இருக்குது தெரியுமா. பவுல் விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக, தீமோத்தேயுக்கு எழுதும்போது அதெல்லாம் படிக்கும்போது எவ்வளோ பொறுமையாக, ஆனால் அவர் எழுமினார் பாருங்க, போத்துன்னு விழுந்தான் ஒருத்தன். ஆமே, ஆண்டவரே உண்மையில் அவனுக்கு ஒன்றுமே தெரியல, நீர் யார் அப்படின்னா. ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், நான் என்ன பண்ணாலும் அமைதி, நான் ஜெபிக்கல அமைதியா இருக்கிறேன், நான் துதிக்கல அமைதி, எனக்கு வேண்டிய செய்தல நான் மாறிடணும், நம்ம மாறிடணும். இல்லை கோவிட் வந்தா தான் மாறுவோண்ணா, இல்லை யோனா போல என்ன கடல்ல தூக்கி போட்டாதான் மாறும், இல்லை அமைதியா இருக்கும் போதே மாறிடணும். அவர் எழும்பிட்டார்னு வைங்கள, அவர் அந்த வல்லமையோட எழும்பும் போது, அதாவது அவருக்கு அவர் இரக்கம் உள்ளவர்னாலும் பர்வதங்கள்லாம் எப்படி மெழுகு போல, அப்போ நிறைய காரியம் உரிக்கிறோம். அந்த அதான் பைபிள் ஒரு கர்த்தருடைய நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோன் இருக்கு. அவர் அம்மை நம்ம என்ன சங்கீதம் 50 இருக்குல்ல, நீ இதைகளெல்லாம் செய்யும் போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, மௌனமாக இருந்தேன். நீ என்ன நினச்சிட்ட, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. இல்லை நான் மிகுந்த வல்லமையை எழும்பிட்டேன்னா நீ தாங்கிட மாட்டேன். ஆமே, ஆமேன்னு சொல்லுங்க. இந்த யோசேப்பு மோசையெல்லாம் சொல்லும் போது என்ன தூக்கி போட்டு அப்படி கை தட்டினீங்கல்ல, இப்ப ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க, இப்ப நீங்க மிகுந்த அமைதி ஆயிட்டீங்களா? ஏன்னா எப்பவுமே இந்த ஆண்டவர் வந்து பேசும்போது எல்லா சைடையும் நமக்கு பேசுவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இப்ப நம்ம செய்திக்குள்ள வர போறோம். ஹல்லேலூயா. அவருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற பெருங்காற்று சுழல் காற்று அதுல என்ன இருக்கிறது? கர்த்தருடைய வழி. என் நினைவுகள் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஹல்லேலூயா. பொதுவா அந்த கடல்ல மீன் பிடிக்க போறவங்க பார்த்திருக்கீங்களா, காற்று பலமா இருக்குன்னு வைங்களேன், போக மாட்டாங்க. பயங்கர காற்று, எச்சரிப்பு வரும், யாரும் போக வேண்டாம். சி, கடல்ல மட்டும் இல்ல, நம்மளே அப்படிதான். சிலர்லாம் இருக்கிற சைஸுக்கு எளியாவ மாதிரி சுழல் காற்று வந்து தூக்கிட்டு போற ரேஞ்சில தான் இருப்பாங்க. இந்த காற்று இருக்குல்ல, உலகத்தின் பார்வையில ஆண்டவர் என்ன உங்களை ஆராதிக்கிற உங்க பிள்ளைல்லப்பா, ஏன் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இந்த சுழல் காற்று, ஏன் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இந்த பெருங்காற்று? பெருங்காற்று, இந்த சுழல் காற்று என்பது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியது, பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியது. கடந்த நாள்ல இந்த வார்த்தையை ஆண்டவர் நினைவில் வைத்து வைத்த வார்த்தை, இதுல என்னுடைய வழி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியத்தை நீங்க க்வெஸ்சன் பண்ணாதீங்க. ஆரம்பத்தில் அது புரியாது, ஆரம்பத்தில் நஷ்டம் போலதான் இருக்கும், ஆரம்பத்தில் இழப்பு போலதான் இருக்கும், ஆரம்பத்தில் வேதனையானதான் இருக்கும். ஆனால் இன்று நிர்மூலமாகாமல் இருக்கிறோமே. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வழி பிறக்கும். ஏசாயா 27:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் ஜனத்தை துரத்தி விடுகையில் மட்டாய் அதனுடைய வழக்காடுகிறீர். மட்டாயின்னா அவர் வந்து ஒரு லிமிட்டா தான் வழக்காடுறார். ஏன்னா அவருடைய ஜனம் அழிஞ்சிடக்கூடாது. என்ன ரொம்ப வேதனை, சாரி, ரொம்ப தியானிக்க வைத்த வார்த்தைகள் ஒன்று, எகிப்திலே பண்ணாத தப்பையா இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் பண்ணிட்டாங்க? எகிப்திலே கர்த்தர் யாரையாவது இஸ்ரவேலரை அழித்தார்னு பைபிள்ல இருக்கா? இல்ல. ஏன்னா எகிப்தில் அழிஞ்சான் எங்களை அவன் ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்காது. எகிப்தில் அழிஞ்சானா? முடிஞ்சது. ஆனா எங்க கொண்டு வந்து பனிஷ்மெண்ட்? அவர் பனிஷ்மெண்ட் எகிப்தில பனிஷ்மெண்ட் பார்வோன்றால கிடைச்சது. வனாந்திரத்துல பனிஷ்மெண்ட் யாரால கிடைச்சது தெரியுமா? கர்த்தரால. சங்கீதத்தில் இருக்கு, அவர்கள் கேட்டதை கொடுத்தார்கள், அவர்கள் ஆத்துமாக்களிலும் இழைப்பை அனுப்பினார் அப்படின்ற. நீ போதண்டா வாழ்ந்த மோசையே சொல்லுவார்கள், நீ போதவா? எகித்து எகித்துல டீல் பண்ணது வேற, வனாந்திரத்துல டீல் பண்றது வேற. இந்த காற்று ஒரு பக்கம் தண்டனையாக தான் இருக்கும், ஒரு பக்கம் சிலதெல்லாம் அடிச்சுட்டு போறது போல தான் இருக்கும், ஒரு பக்கம் எடுத்துட்டு போறது போல தான் இருக்கும். ஆனா இதுல என்ன இருக்கிறதுன்னா, காட்ஸ் வே, தேவனுடைய வழி. நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழி ஜனத்தை வழக்காடுகையில் மட்டாய் அதனுடைய வழக்காடு. கொண்டல் காற்று அடிக்கிற நாளிலே கடுங்காற்றினால் அதை என்ன செய்கிறார் தெரியுமா? விலக்கி போடுகிறார். ஒரு கடுங்காற்றை அனுப்புகிறார், ஒரு கடினமான சூழ்நிலை அனுப்புகிறார். என் ஜனமாகிய குமாரத்தை நான் எந்த வேறு எந்த பிரகாரம் நடத்துவேன்? உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து எடுத்தேன். கடுங்காற்று. இதனால் என்ன உண்டாகிறது? 9 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் அதினால் அவர் அடிக்க அனுப்புறார் பாருங்க, ஒரு கடுங்காற்று, ஒரு கடினமான சூழ்நிலை. அதினால் யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும். இதனுடைய ரிசல்ட் தான் 6 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும்.

அவன் ஆண்டவர் இப்படி ஒரு காற்று அடிக்குது, அடிக்கு மேல அடி காற்று அடித்து கொண்டே இருக்கிறது. ஆமா, எத்தனை போராட்டம், எத்தனை சேதங்கள், எத்தனை சேதங்கள். ஹாலலூயா, ஆமென். எத்தனை சேதங்கள் கர்த்தர் இன்னைக்கு தருகிற வார்த்தை. இதுல இருக்கிற நஷ்டத்தை நீ ரொம்ப பார்த்துட்ட, இழப்ப நீ ரொம்ப பார்த்துட்ட, வேதனையை நீ ரொம்ப பார்த்துட்ட, சோதனையை ரொம்ப பார்த்துட்ட, எழும்ப முடியாம இதன் ஒரு பக்கத்தை மட்டும்தான் நீ பார்த்துட்டு இருக்கிற, இதன் மறுபக்கத்தை நீ பார்க்க போகிறாய். ஓ, 2026ல இந்த பெருங்காற்றின் நோக்கத்தை அறிய போகிறாய், இந்த சுழல் காற்றின். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாலலூயா, ஹாலலூயா. ஆமே, ஒரு பெருங்காற்று, ஒரு மெதுவான தெண்டல், நம்ம எதை விரும்புவோம்? நம்ம எப்படி பாடு வந்துருவோம்?

எனக்கு எல்லாருமே அதை தான் விரும்புவோம். ஆமென். அதாவது இன்னும் நிறைய பாடுவோம், அதில் ஒரு மழையும் தோறாதிருந்திட்டில்ல, ஒரு காற்று மட. இதுதான் நம்பிக்கை. உன் வாழ்க்கையில காற்று நிக்கும்பா, நம்ம காத்து நிக்கிறது இல்ல, இத காற்று அடிக்கும் தெரியுமா, அது நிக்கும், அதுக்குறது நம்பிக்கை. புயலுக்கு பின் ஆமை, இதெல்லாம் வந்து நமக்கு ஹோப்பு கொடுக்குது. ஆனா ஆண்டவர் ஏன் இந்த புயல், ஏன் இந்த பெருங்காற்று வாழ்க்கையில, ஆமை ஒரு பெருங்காற்று திடீர்னு அடிக்கும் பாருங்க, திடீர்னு அடி, கஷ்டப்பட்டு கூரை எல்லாம் போட்டிருப்பாங்க, அடிக்கிற அடியில கூரையை காணாது. எத்தனை ஏன் இதுல ஒரு ஒரு பக்கத்துல இருக்கிற நஷ்டத்தை மட்டும்தான் நம்ம, அதாவது ஒரு பக்கம் தான் நம்ம பார்த்துருக்கிறோம். இதுதான் அப்படியே கண்ணை வந்து திறக்க வைக்குது. அதாவது மொத்த பக்கமும் முடிஞ்சுன்னு நினைக்கிறோம். ஒரு காற்று அடிச்சதுல ஒரு மரம் விழுந்து, மரம் முறிஞ்சு கூரையில விழுந்ததும் மொத்த பக்கமும் முடியுதுன்னு நினைக்கிறோம். ஒரு காட்டு, ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம் எல்லாம் வந்தது மொத்த பக்கம் அல்ல, ஒரு பக்கம் தான் நீ பார்த்திருக்கிற. 2025 வர நீ ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிற, இதன் மறுபக்கத்தை பார்க்க போகிறார். இதிலே கர்த்தருடைய வழி இருக்கிறது என்பதை. இப்போ பவுலும் 275 பேருமாக கப்பல்ல பயணிக்கிறாங்க. பவுல் சொல்றார், இந்த டிராக் வேண்டாம், இந்த டிராக்ல பயணிப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. ஆனா மாலுமி சொல்றா, ஏ வெதர் வந்து நமக்கு சாதகமா இருக்கு. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 27 அதிகாரம் அதனுடைய 13 வசனத்தை வாசிக்கலாம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கை கூடி வந்தது என்று எண்ணி தீவுக்கு அருகாக ஓடினார்கள். காற்றை வைத்து நாம டிசைட் பண்றோம், ஆண்டவர் டிசைட் பண்ணி காற்று அனுப்புகிறார். நான் மறுபடியும் இந்த வேட சொல்றேன், காற்றை வைத்து நாம டிசைட் பண்றோம் அல்லது சிச்சுவேஷனை வச்சு நாம தீர்மானம் எடுக்கிறோம், ஆண்டவர் தீர்மானித்து கிளைமேட்டை சேஞ்ச் பண்றார். ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி, எத்தனை பேர் நம்புறீங்க, என் ஆண்டவர் சூழ்நிலையை வைத்து தீர்மானிக்கிறவர் அல்ல, தீர்மானித்து தீர்மானித்து காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. தென்றல் மெதுவாய் அடித்ததனால் அவங்க என்ன டிசைட் பண்ணிட்டாங்க தெரியுமா, காரியம் நாங்க கோரினது, நாங்க என்ன மனசுல தீர்மானித்தோமோ, என்ன நாங்க டிசைட் பண்ணோமோ, அது எங்களுக்கு கை கூடி வந்தது. அப்படி ஓடும் போது அந்த கப்பல்ல யார் இருக்கிறா தெரியுமா, ஏதோ நீங்க இருக்கிறது போல. அந்த கப்பல்ல யார் இருக்கிறா தெரியுமா, சத்தமா சொல்லுங்க, பவுல் இருக்கிறான். அப்ப பவுல் எங்க போகணும்னு தீர்மானிக்கிறது யார் தெரியுமா, கர்த்தர். அழைக்கப்பட்டவன் எங்க போ, அழைக்கப்பட்டவனை நல்ல கவனிங்க, உங்க மேல அழைப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை டிராக் மாதிரி கூட்டிட்டு போனாலும் கர்த்தர் காற்றை அனுப்பி. இங்க பவுல் சொல்றாரு, போகாதீங்க, வேண்டாம்,

0: ஆனா பவுலுக்கு வாய்ஸுக்கு இங்க வேல்யூ கிடையாது. இப்ப அவங்க எங்க கூட்டிட்டு போறாங்களோ அங்கதான் இந்த பவுல் போய் ஆகணும். ஆனா பவுலே இப்ப நீ இருக்கிற நிலைமை ஒரு அடிமைத்தனம். ஏன்னா அவங்க அவனை கைதியா தான் கொண்டு போறாங்க, அடிமையா தான் கொண்டு போறாங்க, ஒரு கட்டப்பட்ட நிலைமை. ஆனா ஓமேல இருக்கிற அழைப்பு பெருசு, ஓமேல இருக்கிற அபிஷேகம் பெருசு. உன் உறவுகள் எல்லாம் சேர்ந்து, உன் சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை ட்ராக் மாதிரி கொண்டு போக உன்னை கூட்டிட்டு போனாலும் கத்தர் ஒரு காற்றை அனுப்பி ஆமே. என் மேல இருக்கிற அழைப்பு பெருசுன்னு சொல்றவங்க சத்தமாக, என் மேல இருக்கிற அபிஷேகம் பெருசுன்னு சொல்றவங்க சத்தமாக. ஹல்லேலூயா ஆமே, ஹல்லேலூயா ஆமே. எல்லாம் மெதுவான தென்றல் காரியம் வந்து அவங்க ஓடினாங்கன்னா ஓட்டை வந்து வேகமா செலுத்துறாங்க. அடிக்குது பாருங்க, யூரோ கிளித்தான் கொடுங்காற்று அடித்து போட்டில் மோதும் போது எல்லாருக்கும் பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை அற்று போன போது, மெதுவான தென்றல் அடிக்கும் போது அமைதியா இருந்த பவுல் யூரோ கிளித்தான் என்னும் கொடுங்காற்று அடிக்கும் போது எழுந்து நின்று சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட படியே கர்த்தருடைய வழி பெருங்காற்றிலும் சுழல் காற்றிலும் இருக்கிறது. எனக்கு சொல்லப்பட்டபடியே, எனக்கு சொல்லப்பட்டபடியே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சொல்லப்பட்டபடியே திடமனதாயிருங்கள். எனக்கு சொல்லப்பட்டபடி பவுல் ஆரம்பத்திலே சொல்லுவாருங்க, போகாதீங்க, இது இது சரியில்லை, இது சரியா தெரியல, இல்லை இல்லை இல்லை. ஏன்னா சிச்சுவேஷன் எவங்க போறது பிரச்சனை இல்லை, இவனையும் கூட்டிட்டு போறாங்க. ஆண்டவருடைய ப்ரோக்ராம்ல இது இது உனக்கான ட்ராக் இல்லை. ஆண்டவர் பார்த்தார் இவனை, ஏன் பார்த்து கர்த்தருடைய வழி சுழல் காற்றில் பெரும் காற்றில். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை அனுமதித்ததெல்லாம் இந்த பவுல் தான் சொல்லுவார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒன்னு ரெண்டு காரியம் இல்ல, சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். சில பெருங்காட்டு அடிக்கப்பட்டு சேதம், இங்க சேதம் உண்டாச்சு, சேதம் உண்டாச்சு. சேதம் உண்டானது மட்டுமல்ல, அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை, காற்று அடிச்சது பாத்தீங்களா? 15வது வசனத்தை பாருங்கள்.
1: கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே
0: கொண்டு போகப்பட்டோம். மெதுவான தென்றல் அடித்த போது எந்த போக்கில போனாங்க? கரெக்டா சொன்னீங்க, சத்தமா சொல்லுங்க. அவங்க போக்கில போனாங்க. ஆண்டவரே ஒரு தென்றலை பார்த்து தென்றல் அடிக்க வைக்கலாம் பாவனி, ஓம் போக்கில் போவ. சிலர் போனால் ஒரே போக்கு தான். ஆமே, ஹல்லேலூயா. இப்போ என்ன போக்கில் போறாங்க? காற்றின் போக்கு. ஓ ஜீசஸ், நம்மளை எப்படி கொண்டு போறார் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொன்ன எலியாவை இந்த சுழல் காட்டு கொண்டு போச்சு. எங்க போனான்னு தெரியல, தெரியணும்னா மத்தையும் 17 படிங்க, எடுக்க வேண்டாம். அங்கே மகிமையில இயேசுவோடு கூட நின்று பேசிக்கொண்டிருக்கிறான். காற்றின் போக்கில கொண்டு போகப்பட்டார்கள், அப்படியே கொண்டு போகப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது 33வது வசனம், பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அதனுடைய 39 பாருங்கள்.
1: பொழுது விடிந்த பின்பு
0: இன்ன பூமி என்று
1: அறியாதிருந்தார்கள்.
0: அறியாத வழியில தான் கொண்டு போவார். இவங்க கிரேத்தா தீவுக்கு போனோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கும் போது இவர்களை எங்க கொண்டு போய் சேர்த்தார் தெரியுமா? மெலிதா தீவுல கொண்டு போய் சேர்த்தார். இவங்க பிளான் பண்ணது சிச்சுவேஷனை வச்சு கர்த்தர் பிளான் பண்ணி சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணிட்டா. ஆமா, உங்க லைஃப்ல திடீர்னு எல்லாம் ஒரு காத்தடிக்குது, திடீர்னு ஒரு சூழல். இந்த யூரோ கிளித்தான் வந்து திடீர்னு தான் அடிக்கும். 14வது வசனம், கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளித்த திடீர்னு அடிக்கும். ஏன்னா நம்ம ட்ராக் மாறிட்டோம் இப்போ. ஆமே, ஹல்லேலூயா. இப்போ தூரத்துல ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு வைங்களேன், தூரத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவன் இப்ப அந்த பின்னாடி டோர் கிட்ட ஒருத்தங்க இருக்கிறாங்க, நான் கூப்பிடணும். இப்போ இப்போ டைட்டஸ் வந்து பின்னாடி டோர் பக்கத்துல நிக்கிறான். இப்ப என்கிட்ட மைக் இருக்கு, மைக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து நான் டைட்டஸ் இப்படியா கூடுவேன், எப்படி கூடுவேன், ஆ சத்தமா கூடுவேன். ஹல்லேலூயா. சில அப்பதான் அது போய் அடிக்கும், இல்லைன்னா அடிக்காது. அவங்கள அப்போ கை தட்டி கூடும், எப்படி கை தட்டி கூடணும், சர்ச்சில் கை தட்டுற மாதிரியா, எப்படியா, சிலர்லாம் இப்படி தட்டிட்டு அடுத்த பாட்டு தான் இனி, சிலர்லாம் இப்படி தட்டிட்டாங்கன்னா அடுத்த பாட்டு முடிந்த வரை எடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. முடிஞ்சதுக்கு அப்புறம் சி அவன் தூ ட்ராக் மாற மாற மாற சவுண்டு ஜாஸ்தியாகி எல்லாமே அதிகமாகுது. இப்போ ட்ராக் மாறி கப்பல் போயிட்டு இருக்கும்போது இப்போ மெதுவான தெண்டல் அனுப்பி தூங்கு இப்படியா இல்லை. ஆனா நம்ம ஆள் ஒருத்தர் புயல்லையும் தூங்கினாரு, அது அடுத்து வரேன் அடுத்து வரேன். ஹல்லேலூயா. சரி அப்போ இந்த இடத்துல என்ன அனுப்பிதான் ஆகணும் தெரியுமா, நீ ஓம் போகிற புனி ஓம் பாட்டுல போற பாரு, ஓம் போக்குல போற பாரு. அத ஸ்டாப் பண்ணணும்னா இனி உன் வாழ்க்கையில கொஞ்ச நேரத்துக்கு என்ன அடிச்சுதான் ஆகணும் தெரியுமா. ஆனா உனக்கு ஒரு கேரண்டி, கப்பர் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் வராது. ஏன் ஏன் வராது? 27வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம், பவுலே பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நிற்க வேண்டும். பெருங்காட்டுல நிக்க முடியுமா, சுழல் காட்டுல நிக்க முடியுமா, முடியாது. ஆனா கர்த்தர் இப்ப காற்று அனுப்புறது எதுக்கு தெரியுமா, நிக்கிறதுக்கு. நிக்கிறது பக்கத்துல ரெண்டு பேரை கை படிச்சு நிக்கணும், நிக்கணும். எப்படி நிக்கணும் தெரியுமா, காட்சியா அல்ல சாட்சியா நிக்கணும், சாட்சியா நிக்கணும். என்ன நாளைக்கு சாட்சியா நிறுத்த, இன்னைக்கு கர்த்தர் அனுமதித்த பெரும் காற்றுக்காக சுழல் காற்றுக்காக ஸ்தோத்திரம், சாட்சியா நிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். சீ மேஜர். தேங்க் யூ ஜீசஸ். எதிர் காற்று வீச எதிர்போர் பேச என்னோ உடரவா சத

0: நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் அதை பண்ணி பார்த்தேன், இது பண்ணி பார்த்தேன், அப்படி செஞ்சு பார்த்தேன், இப்படி செஞ்சு பார்த்தேன், இப்போ ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ அப்படியே நடத்துங்கன்னு விட்டு. இதான் காற்று போற போக்கில், இந்த காத்து போற டைம்ல விடப்படாது. அதனால பன்றியை பார்த்துருக்கீங்களா, அது வாழ்க்கை ஃபுல்ல தரையில பார்த்துட்டே இருக்கும். ஆனா ஈஸ்டருக்கு முந்தின நாள் அதை கெட்டி அதான் வானத்தை பார்க்குது. வெரி ஃபர்ஸ்ட் டைம் பன்றி வானத்தை பார்க்கறது எப்போ தெரியுமா, ரெண்டு காலையும் கட்டிட்டு அப்படி தூக்கிட்டு போவா, இதை நான் முதல்ல பார்த்துருக்க மாட்டேன். அது அந்த காத்து போற கேப் டைம்ல வந்து விடப்படாது, அது மொத்தமா விட்டது. அதான் கர்த்தர் வாழ்ந்திருக்கும் போதே ஆண்டவர் பார்க்க, நான் அமைதியா இருந்தா நீ வரமாட்டா போ, நான் வல்லமையா எழும்பினாதான் நீ அமைதியாவே வந்துரு. பெருங்காட்டுல சேதம் உண்டு, அந்த சேதம் நமக்கு பாதிப்பு கிடையாது. 27வது, இது ஆல்ரெடி ரீசன்ட் டைம்ல பேசினதுனால நான் இது ரொம்ப போகல. 27வது அதிகாரத்துல கப்பல்லாம் உடஞ்சி கட்டையில போனாங்க. 28வது அதிகாரத்துல திரும்ப எதுலதான் போறாங்க தெரியுமா, கப்பல்ல தான் போறாங்க. ஏன்னா அந்த காட்டுல என்ன இருக்கு தெரியுமா, கர்த்தருடைய வழி இருக்கிறார். ஆமே ஆமே. சுழல் காற்று, பெருங்காட்டு, வாழ்க்கையில மோதி அடித்த காற்று, இது ஒரு பக்கத்தை தான் பார்த்திருக்கீங்க. அது எப்படி நீங்க சொல்லலாம், ஒரு பக்கத்தை தான் பார்த்திருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம்ல. நிர்மூலமாகாமல் காத்தார் நிற்கத்தம் கிருபைகள் தந்தார். அதனாலதான் பவுலிங்க எழுப்பி சொல்றாரு, பயப்படாதீங்க. ஆமேன். அதனுடைய 25வது ஆமேன். கப்பர் சேதம் 22வது வசனம்,
1: ஆகிலும் திடமனாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன், கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது.
0: பிராண சேதம் வராது. இனி அடுத்த வார்த்தையை கவனிங்க,
1: ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும்,
0: நல்ல கவனிங்க, என்னை ஆட்கொண்டவரும்,
1: நான் சேவிக்கிறவருமான
0: தேவனுடைய தூதனானவர்
1: இந்த ராத்திரி
0: என்னிடத்தில் வந்து, எந்த ராத்திரியில, எந்த, நீங்க அந்த ராத்திரி எந்த ராத்திரி அப்படி பார்க்கணும்னா அதனுடைய 20வது வசனத்தை பார்க்கணும். அதனுடைய அநேக நாளையாவது சூரியனாவது சந்திரங்களாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டு இருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போன அந்த ராத்திரியில என் பக்கத்துல வந்து நின்று, பயப்படாத பயப்படாத, இந்த காற்று உன்னை அழிப்பதற்கான காற்றல்ல, இந்த காற்றுல உனக்கான பாதை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில எத்தனை பெருங்காற்று சுழல் காற்று அடிக்கும் போது ஹல்லேலூயா, எத்தனை பேர் கை தூக்க சொன்னா, எல்லாரும் கை தூக்குவோம், எல்லாரும் கை தூக்குவோம்.

நீ படுத்து அழுது பயந்த எத்தனை இரவுகள். திடீர்னு எழுப்பி பார்க்கும் போது ஒருத்தர் பக்கத்துல இருந்து தேட்டுவார். தூக்கம் வராமல் அழுத இரவுகள் நம்மை அறியாமல் தூங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த இரவிலே அவர் பக்கத்திலே வந்து நின்று, ஐயோ நாளைக்கு நான் எப்படி பேஸ் பண்ணுவேன் என்று பயந்த இரவுல நம்மையும் தாண்டி அந்த இரவை கடந்தது எப்படி தெரியுமா? அந்த நாளை கடந்தது எப்படி தெரியுமா? அந்த வாரத்தை கடந்தது எப்படி தெரியுமா? அந்த மாதத்தை கடந்தது எப்படி தெரியுமா? நான் சேவிக்கிறவர், என்னை ஆட்கொண்டவர் என் அருகே வந்து நின்று

0: அப்பா பக்கத்துல தான் இருக்கிறார். அதான் சத்துருக்கள் சூழும் போது தாவீது சொல்லுகிறார், நான் படுத்தேன் விழித்து கொண்டே நீரனை தாங்குகிறேன். ஆமென். ஆண்டவர் அப்போ நல்ல புரிஞ்சுக்கோங்க, அழைக்கப்பட்டவன் அவன் ட்ராக் மாறினாலும் காத்தடிக்கும், அவன் கூட இருக்கிறவங்க அவனை ட்ராக் மாத்தினாலும் காத்தடிக்கும். இந்த வேர்ட் நான் என்ன சொன்னேன், அழைக்கப்பட்டவன் அவன் ட்ராக் மாறினாலும், அவன் கூட இருக்கிறவங்க அவனை ட்ராக் மாத்தி கொண்டு போனாலும் காற்றடிக்கும். அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறின ஒருத்தன் உண்டு, யாரு தெரியுமா? யோனா. நம்ம ஆளுனால நமக்கு வாயில உடனே பேர் வரும், யோனா. யோனா, ஆமே. யோனா புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை பார்க்கும் போது, யோனா வந்து வழி விலகி அவர் சமூகத்திலிருந்து விலகி ஓடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட கூட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏற, இது அவனா ட்ராக் மாறினான். அப்பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? 4வது வசனம்,
1: கர்த்தர் சமுத்திரத்தின் மேல்,
0: கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார், பெரும் காற்றை வரவிட்டார், அதனால் கப்பலிலே, கடலிலே
1: கப்பல் உடையும் என்று,
0: கப்பல் உடையும் என்று
1: நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு,
0: பெரிய கொந்தளிப்பு
1: உண்டாயிற்று.
0: அமைதி திடீர்னு ஒரு கொந்தளிப்பா வருதுன்னா அதுக்கு பின்னாக ஒரு காற்று இருக்கிறது. அவன் அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறினா காற்றடிக்கும், அழைக்கப்பட்டவனை ட்ராக்க மாத்த முயற்சித்தாலும் காற்றடிக்கும். எனவேதான் ஆமே அல்லேலூயா, அந்த அழைக்கப்பட்ட தேவனுடைய அழைப்பு இருக்குல்ல, இது புரிந்து கொள்ள வேண்டும். இவங்களுக்கு புரியல. ஆமே. இந்த யோனா என்ன பண்றான் தெரியுமா? கப்பலின் அடித்தட்டிலே போய் படுத்துக்கொண்டான். அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்க அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா யோனாவுக்கு என்ன செய்ய முடியல தெரியுமா? சொல்லுங்க. ஜெபிக்க முடியல. நல்ல கவனமா கேளுங்க. அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறிட்டான்னு வைங்களேன், அவனுக்கு ஜெபிக்க தெரிஞ்சாலும் அவனால ஜெபிக்க முடியாது. பாதை மாறி நிக்கிறவனுக்கு ப்ராஃபட்டுங்க, அவரு சாதாரண ப்ராஃபட் கிடையாது. தீர்க்க தரிசி, அதாவது ஞானத்தை பத்தி சொல்லும் போது புதிய பாட்டுல எக்ஸாம்பிளுக்கு யார சொன்னாங்க தெரியுமா? சாலமோனிலும் அவர் பெரியவர். தீர்க்கதரிசி சொல்லும் போது யார சொன்னாங்க தெரியுமா? யோனாவிலும். யோனா அக்னி இறக்குனாரா? தண்ணிய ரத்தம் ஒண்ணுமே இல்ல, ஆனா பெரிய ப்ராஃபிட், பெரிய ப்ராஃபிட். அப்ப சமூகம் எப்படி, எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிற மனுஷன், எவ்வளவு நேரம் முழங்கால நிக்கிறவன், ட்ராக் மாறினா பாருங்க, ஒரு பாயிண்ட் ஜெபிக்க முடியல. இன்னைக்கு ஆரம்பத்து நல்ல நான் ஜெபம் பண்ணக்கூடியவன், நல்ல வேதம் வாசிக்கக்கூடியவன், நல்ல ஆண்டவரோட அன்னிய பாஷையில பல மணி நேரம் பிசபி, இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண முடியாததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? பாதை மாறி நிக்கிறோம். ஆண்டவர் பேசுறாரு, பேசுறாரு. காற்றடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சரியான பாதையில வந்தா அநேகர் காப்பாற்றப்படுவார்கள். எனக்கு இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நிறைய 5 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன், ஆனா ஆவியானவர் இப்படியே கொண்டு போறதுனால நான் இப்படியே பேசிட்டு இருக்கிறேன். இது என்ன ஆச்சரியம்னா, பவுல கொண்டுட்டு போறாங்க பாருங்க, அது பவுல் சம்மதம் இல்லாம. ஆனா இங்க யோனாவை கூட்டிட்டு போறாங்க பாருங்க, யோனாவின் முழு சம்மதத்தோடு. பவுல் சம்மதம் இல்லாம அழைக்கப்பட்டவனை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனாங்க பாருங்க. அதனால அடிச்ச காத்துல என்ன உடஞ்சு தெரியுமா? கப்பல் உடஞ்சு. இங்க அதே போல ஒரு பெரிய காற்று, ஆனா என்ன உடையல தெரியுமா? கப்பல். இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் யாரு? இங்க கர்த்தர் யாரதான் உடைக்க பிளான் போட்டார்? யோனாவை. ஆனா எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிப்பு எதுவா மாறுது தெரியுமா? பெரிய நஷ்டமா மாறுது. இவங்க அவங்கவுங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடும் போது மேலையும் கீழையும் போய் பார்த்துட்டு இருந்தா கீழே லோயர் பத்துல ஒரு ஆளு, இதான் சொன்ன, எந்த புயல் அடிச்சா என்ன, ஒரு தேவ மனுஷன் சாட்சி. நிறைய ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறான், அவர் தூங்கிட்டு இருக்கும் போது கதவை வந்து சாத்தான் தட்டினானான், நல்ல தூக்கம், எழுப்பி போய் திறந்து பார்த்தா, நான் சாத்தான், நீ நான் வேற யாரோ நினைச்சேன், அடுத்த ஏன் தூக்கத்தை நானும் வேற யாரோ தட்டுறாங்க, இவர் தூங்கிட்டே இருக்கிறார். உடனே அந்த கப்பல் மாலுமி சொல்றான், அதனுடைய 6வது ஆறாவது வசனத்தை பாருங்கள்.
1: அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்திருவார் என்றான். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து?
0: அவங்களுக்கு இன்னும் ஆண்டவரை தெரியல. இப்போ அவங்க யார் நிமித்தம் இந்த ஆபத்து என்று அறியும்படி சீட்டு போடுறாங்க. சீட்டு யார் பேர்ல விழுந்துச்சு தெரியுமா? யோனாவின் பேர்ல விழுந்துச்சு. உடனே வந்து கேக்குறாங்க, உன் தொழில் என்ன, நீ எங்க இருந்து வர, நீ உன் தேசம் என்ன, நீ எந்த ஜாதி? அன்னைக்கும் கேக்குறாங்க, இன்னைக்கும் கேக்குறாங்க. அதற்கு அவன் சொல்றான், நான் எபிரேயன், நான் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன், அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து, நீ ஏன் இப்படி பண்ண? நல்லா புரிந்து கொள்ளுங்க, பாதை மாறி போனா நாளைக்கு யாரெல்லாம் நம்மளை கேள்வி கேட்பாங்கன்னே தெரியாது. இன்னைக்கு நல்லா தான் பாதை மாறி போனதும் புயல் இல்லை, பாதை மாறி போனதும் லோயர் பெர்த் கிடைக்குது. நீங்க ட்ராக் மாறினா நிறைய சீட்டு உங்களுக்கு கிடைக்கும், நிறைய சலுகை உங்களுக்கு இருக்கு உலகத்துல, நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. ஆனால் திடீர்னு அடிக்கும் பாருங்க பெருங்காற்று, அன்னைக்கு அத்தனை பேரும் க்வெஸ்சன் பண்ணுவான், நீ யாருன்னு கேட்பான், ஏன் எங்களுக்கு இப்படி பண்ண அப்படிங்க. ஒன்னால்தான் பாருங்க. அப்படி கேட்கும்போது 11வது வசனம், பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால், அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவன் சொல்றான், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்று நான் அறிவேன் என்றார். அந்த மனுஷர் என்ன பண்ணாங்க தெரியுமா? கரை சேரும்படி வேகமாய் தண்டுவல். என்ன நல்லவங்க, இதே இது ஒரு சபை விசுவாசியா இருந்தா இவன் சீட்டு விழுந்து கேட்கவே வேண்டாம், தூக்கி போட்டுட்டு தான் அடுத்த வேலை. நல்ல வேலை, இவங்க ரட்சிக்கப்படாத இவங்க புறஜாதிகள், அதனால அவங்க அந்த பாவத்தை உடனே. ஆமே, நான் உங்களை சொல்லல, சில பாக்குறாங்க என்ன நம்மள. ஆமே பாருங்க, அவங்க வந்து இவன் சொல்றான் நீங்க என்ன தூக்கி போடுங்க, ஆனா அவங்க வேற ட்ரை பண்றாங்க, நல்ல மக்கள். ஆமே, ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய், அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறிட்டான், அவன் ட்ராக்ல வர்றதை தவிர அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க மாற்று வழி என்ன எடுங்க, கொந்தளிப்பு கூடுமே தவிர குறையாது. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு எடுத்துட்டு வந்த அந்த செர்மன் ஃபார்மெட் இது கிடையாது, ஆனா ஆவியானவர் இதுலதான் பிடிச்சு நிறுத்துறார். யார்டியோ நீ ட்ராக்ல வா, உன்னாலையும் இன்னொருத்தையும் பாதிக்கப்படணும். அது மட்டுமல்ல, அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மை ஒரு வழிக்கு கொண்டு வர கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பினால் அந்த வழியில நம்ம வந்துடும். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்த பலி எங்கள் மேல சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற கொந்தளிப்பு, என்னை சுத்தி இருக்கிறவங்க கர்த்தர் தான் தேவன் என்பதை அறிவார் என்றார். ஆமே, வழி பிறக்குது பாருங்க. உமக்கு சித்தமா இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து, சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 5வது வசனம், அவன் அவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து. ஆமேன். இப்போ யோனா தவறான பாதையில் இருந்து மாற்றப்படும் போது, அதாவது இனி அவன் எங்கதான் போறான் தெரியுமா? சரியான பாதையை நோக்கி தான் ஓட போறான். இனி அவனுக்கு ஒரு சின்ன பிரேக் இருக்கு, அந்த பிரேக்குக்கு அப்புறம் அவன் எங்க ஓட போறான் தெரியுமா? ஆமா, எங்க ஓட போறான்? நினிவேக்கு ஓட போறான். அந்த ஓடுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெங்க் தேவை, அதனால அவனை 3 நாள் பிடிச்சு என்ன வைக்கிறார் தெரியுமா? அடைச்சு வைக்கிறார். நீங்க ட்ராக்ல இருந்து உள்ள வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு பிரேக் வச்சிருக்கிறார். எடுத்ததும் ஓட விட மாட்டார். ஆண்டவரே நீர் என்னை அழைத்தீர்னு சொல்லி நான் இங்க வந்துட்டேன் ஆண்டவரே, ஆனா உட்கார வச்சிருக்கிறீர். ஆமே, நாம் பாக்கியம் பெற்றவர்கள். யோனாவை மீன் வயிற்றுல வச்சா நம்மைய அவர் சமூகத்துல வச்சிருக்கிறார். இனி ஒரு ஓட்டம் இருக்கிறது. பக்கத்துல ரெண்டு பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, அவன் விரும்பினா சொல்லுங்க, இனி ஒரு ஓட்டம் இருக்கிறது, இனி ஒரு ஓட்டம் இருக்கிறது. ஆமே, அந்த ஓட்டத்துக்கான ஆயத்தம் தான் இப்ப உங்களை உட்கார வச்சிருக்கிறா. அதற்கு தான் இந்த பெருங்காற்றை கத்தர் அனுப்பினா. ஆமே, உங்களை சுத்தி இருக்கிறவங்க அவங்க தெய்வத்தை கூட்ட நாட்கள்லாம் போய் இனி நீங்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று சொல்லும் நாட்களை கத்தர் வைத்திருக்கிறா. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருக்கிறவர்களுக்கு காற்றை அனுப்புவார். ஆமே, ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இனி யோனா லைஃப் எங்க தெரியும், நான் இப்ப அங்க ரொம்ப போக விரும்பவில்லை. இப்ப யோனா சமுத்திரத்தில் தூக்கி போடப்படுகிறான். யோனாவை விழுங்கும்படி கத்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கத்தர் என்ன செய்தாரா? ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஹல்லேலூயா. ஆமே, அப்போ இப்படிப்பட்ட அவன் இவ்வளவு அவர் ரெடி பண்ணி வச்சுட்டு, ஆமே ஆண்டவரே நீர் எனக்கு மீனை ஆயத்தப்படுத்துவீரென்று பார்த்தால் மீனுக்கு என்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். அதுக்கு தான் இந்த காற்று, அதுக்கு தான் இந்த மும்முரமாயிட்டே இருக்கு. அப்போ நல்ல கவனிக்கு எந்த, அப்போ சமுத்திரம் என்பது பெரியது. ஆமே, அப்போ மீன் எந்த இடத்துல இருக்குதோ அங்க வந்து தூக்கிப்பட்டாங்க பாத்தீங்களா. ஒருவேளை இந்த மீனும் கப்பல் கூட டிராவல் பண்ணியிருந்தா இந்த மீன் நினைச்சிருக்கும், ஆண்டவரே நீங்க இந்த விசுவாசிய ஆண்டவரே, அவனால நானும் கெட்டு அவனும் கெட்டு அந்த கப்பலும் கெட்டு, எனக்கு இதுல என்ன ஆச்சரியம், இந்த கப்பல் உடையல. அவரால் பெருங்காற்றுல சேதம் இல்லாமலும் நடத்த முடியும். ஆனா பெருங்காற்றுல சேதம் உண்டானா ட்ராக் வேறன்னு அர்த்தம். ஆண்டவர் நடத்துற விதங்கள் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். மூணு நாள் உட்கார வைக்கிறார் மீனின் வயிற்றுக்குள்ள. மீனுக்கு இப்போ டைஜஷன் ப்ராப்ளம், அவ்வளோதான், ஒன்றும் சாப்பிடவும் முடியாது. ஆமே, உள்ளே இருக்கிற ஆள் அவர் விசாலமாக அங்கங்கே நடந்து நடந்து அங்கே போவார் இங்கே வருவார். அந்த மீன் சொல்லும், உள்ள ஒழுங்கா இருக்கவும் மாட்டேங்க, கப்பலில் படுத்து உறங்கினான். இங்கே இருந்து அண்டவரை முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணுவார். சிலருக்கு எங்கே விட்டா ஜெபம் ஓடணும் அவருக்கு தெரியும். அவன் சொல்றான் பாருங்க, ரெண்டாவது அதிகாரத்தின் மூன்றாவது வசனத்துல, சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளி விட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. என்ன, எப்படி லாக் பண்றார் பாருங்க. நீரோட்டம் அவனை சூழுது. உம்முடைய வெள்ளங்களும் உம்முடைய அலைகளும் எல்லாம் என் மேல. அப்ப அவனை ஒரு அந்த தண்ணீர் சுழல்ல அவனை நிக்க வச்சுட்டு மீதி எல்லாம் மேல போக வச்சு ஆயத்தம் பண்ண மீன் வாய்க்குள்ள அப்படியே அந்த தண்ணீர் எங்க கொண்டு போய், இந்த நீரோட்டம் அப்படியே அவனை சூழ்ந்து அப்படியே தூக்கி உள்ள கொண்டு போய் வச்சுட்டு பார்த்த ஆண்டவர், இப்படி ஒரு சர்ச்சை நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. ஆனா சவுண்ட்ஸ் தான் இல்லை. ஆண்டவர் பாஸ்டரையும் காணும், நீ தான்டா பாஸ்டர், நீ முழங்கால் போட்டு ஒழுங்கா ஜோகம் பண்ண. இப்போ உக்காந்துருந்த ஜோகம் தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆள் என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை எப்படியெல்லாம் சுற்றுறாரு பாருங்க. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே என் பிராணனை அழிவுக்கு தப்பு வைத்தே. இத்தனை காற்றடித்தும் நான் உயிரோடு இருக்கிறேனா? இந்த காற்றில உம்முடைய வழி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காற்றடிக்கிறோம், இப்போ காத்திருக்கிறான், காத்திருக்கிறான். உலகமே அழிய போகுதுன்னு சொல்லும் போது பேழையை உண்டு பண்ண வைத்து நோவாவையும் அவன் குடும்பத்தையும் மற்றும் நாட்டு ஜீவன் காட்டு ஜீவன்கள் மிருகங்கள் எல்லாவற்றையும் உள்ளே விட்டு பேழையின் கதவை அடைத்து காத்திருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் விட்டு மொத்தமா அந்த பேழைக்காக செலவு பண்ணிட்டார், காத்திருக்கிறார்கள். ஜலம் அடிந்து கொண்டே இருக்கிறது, பிரவாகத்துக்கு பேழை அப்படி அந்த போக்கில் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்தது, ஆதியாகமம் 8 அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் பூமியின் மேல் ஆண்டவர் நினைத்திருக்கிறார். அர்த்தம், கர்த்தர் ஒரு காட்டை வீச பண்றாருன்னா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நினைத்திருக்கிறார். அப்பொழுது ஜலம் என்ன செய்தது தெரியுமா? அமர்ந்தது. அதனுடைய மூன்றாவது வசனத்திலே சொல்ல, ரெண்டுல சொல்ல, ஆழத்தின் ஊற்று கண்களும் அடைப்பட்டன, ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே இருந்தது. ஏழு கடைசி பாருங்கள்,
1: ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருதுமாய் இருந்தது.
0: சாரி, ஏழாவது அதிகாரத்தின் கடைசி வசனம்,
1: ஜலம் பூமியின் மேல் 150 நாள்
0: மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கு தான் காத்திருக்கிறேன். ஆண்டவர் வார்த்தைங்கிற வேலைக்குள்ள என்னையும் குடும்பத்தை அடைச்சி வச்சிருக்கிறீங்க. ஆனா ஜலம் எப்படிதான் இருக்குது தெரியுமா? பிரவாகத்தில் தான் இருக்கு. ஒரு காற்று போதும், காற்றிலே அவருடைய வழி இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம், ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம். இப்ப ஜலம் வடிய ஆரம்பிக்குது, நாளுக்கு நாள். இப்ப 8:3 நாளுக்கு நாள் வற்றி கொண்டே இருந்தது. அடுத்த வார்த்தை பேழை, நாலாவது வசனம், பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல்
1: தங்கிட்டு.
0: ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப இந்த பேழை எங்க தங்கணும்? ஆமா, இந்த பேழை ஏன் இதுவரை தங்கல? ஜலம் என்ன பண்ணிருந்தது? ஜலம் பிரவாகித்து கொண்டிருக்கிற பிரவாகித்து கொண்டிருக்கும் போது இந்த பேழையில இருக்கிறவங்களுக்கு தெரியுமா, இங்கதான் மலை இருக்கு, இங்கதான் மலை இருக்கு. அப்ப இவங்க நிக்க வேண்டிய இடத்தை, இவங்களுக்கான ஸ்தானத்தை எது மூடி போட்டது? ஜலம் மூடி போட்டது. அதுவும் பிரவாகிக்கிற ஜலத்துக்குள்ள இருந்து எதாவது தூக்க முடியுமா? தூக்க முடியாது. எனக்கு கர்த்தர் நினைத்தான், கர்த்தர் நினைத்தான். நீங்க ஆண்டவருடைய சிருஷ்டிப்பே அப்படிதானாங்க. மனுஷனை இப்படி படைத்தார், கரெக்டா சொல்லுங்க. மண்ணுனால படைத்தார். மண் எங்க இருந்துச்சு? பூமி எப்படி இருந்துச்சு? அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, தேவன் எதன் மேல் அசைவாடிட்டு இருந்தா? அப்ப பூமி ஸ்டார்டிங்ல ஃபுல்லா எப்படிதான் இருந்துச்சு? ஜலம். ஆண்டவர் பிளான் போட்டார் மண்ணில் மனுஷனை உருவாக்கணும்னு. மண் இப்ப எங்க இருக்கு? சும்மா இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்குள்ள எல்லாம் கிடையாது. ஜலம் ஆழம், அதாவது ஜலம் இருள் ஆழம், அதுக்கு கீழே தான் என்ன இருக்கு? மண் இருக்கு. இப்ப ஆண்டவருடைய பிளான் என்ன? மண்ணுனால் மனுஷனை. மண்ணு எங்க இருக்கு தெரியுதா? ஏன்னா மேல தண்ணி இருக்கு, கீழே என்ன இருக்கு? இருள் இருக்கு, அதுக்கு கீழே என்ன இருக்கு? ஆழம் இருக்கு, அதுக்கு கீழே தான் என்ன இருக்கு? அந்த மண்ணை தூக்குனாரா இல்லையா? எடுத்தாரா இல்லையா? எனக்கு வேண்டிய, என்ன உருவாக்க வேண்டிய மண்ணை எதை மூடி இருந்தாலும் எடுத்தவர். என்ன உருவாக்க வேண்டிய மண்ணை இவ்வளவு மூடி இருக்கு, தூக்குனாரா இல்லையா? உங்களை உருவாக்க வேண்டியதை இவ்வளவு ஆழத்திலிருந்து தூக்குவார்னா, உங்களுக்கு வேண்டியது அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் விசுவாசிக்கிறவங்க மட்டும். எத்தனை ஜலம் மூடி இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஜலத்தை எல்லாம், தண்ணீர் எல்லாம் ஒரு பக்கமா என்ன பண்ணார் தெரியுமா? ஒதுக்கிட்டார். என்ன ஆண்டவருங்க! அவருடைய திட்டத்துக்கும் இருக்கிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். ஆனா அதான் இப்படிப்பட்ட டவுட் வரும்போதுதான் கர்த்தர் சொல்றேன், நான் கர்த்தர் அப்படின்னு பாரு. ஹல்லேலூயா! அப்படியே ஒதுக்குறார், எல்லாத்தையும் ஒதுக்கி இப்ப மண்ணை எடுக்கிறார். எவ்வளவு சிம்பிளா எடுக்கிறார் அவர். அப்படி ஆழத்துல எழும்பி முங்கி, அவ்வளவு கிடையாது, அவ்வளவு கிடையாது, மூச்சு உள்ள போன ஒண்ணுமே தெரிய மாட்டேன், தள்ளிப்போ. ஆமே, அப்படி வெளிச்சத்தை உண்டாக்குறார். ஆமே, ஆமே, ஹல்லேலூயா! வெளிச்சத்தையும் இருளையும் தண்ணீரையும் நிலத்தையும். ஆமே, ஹல்லேலூயா! இப்போ அதாவது அவர் திட்டம் போடும் போதும் மண்ணை எடுக்கிறது என்பது அசாதாரணமான காரியம். அவர் திட்டம் போட்ட பிறகு அது ரொம்ப லேசா கொண்டு வந்துட்டா. ஆமே, எனக்கான பெரிய திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டத்தை பல ஜலம் மூடி இருக்கிறது, ஆழம் இருக்கிறது, இருள் இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரியும், தேவ ஆவியானவர் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேல அசைவாடி கொண்டிருக்கிறதுனால எனக்கு வேண்டியதை அவருடைய கரம் எடுக்கும், எனக்கு வேண்டியதை அவருடைய கரம் எடுக்கும், எனக்கு வேண்டியதை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் பெரியவர், என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அதனாலதான பாடுவோம்.

இன்னைக்கு ஆண்டவர் நிறைய வேர்டு தந்திருக்கிறார், ஆனா அதெல்லாம் இப்படிதான் மூடி இருக்கு. நிறைய நிறைய மூடி இருக்கு. இது நமக்கு அசாதாரண பேழைக்குள்ள இருக்கிறவனுக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். ஒரு காற்றை வீச பண்ணும் போது உடனே பேளை பறந்து வந்து இல்ல அந்த பேளை அப்படி மிதந்து அரராத் மலை பக்கத்துல வரும்போது கர்த்தர் காற்ற வீச பண்றார். அது அப்படி வட்டி ஆண்டவர் என்னுடைய உயர்த்தலத்தில் என்னை நிறுத்த எனக்காக ஒரு காற்றை கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அனுமதிக்கிற காற்று, அது ஒரு பக்கத்தை தான் இதுவரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், இன்னொரு பக்கத்தை காத்திருக்கிறவர்களே பார்க்க போகிறீர்கள். வழி மாறுகிறவனுக்கும் காற்றை அனுப்பி அவர் வழியிலே கொண்டு வருகிறார். காத்திருக்கிறவனுக்கு காற்றை அனுப்பி நாமே காத்திருந்த காரியத்தை கண்குளிர காண பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அரராத் மலையிலே போய் நின்றது. வேதம் சொல்லுகிறது சிகரங்கள் காணப்பட்டது. அதன் பிறகு நம்பிக்கைக்கு அடையாளமாக ஒரு ஒலிவ இலை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு ரேமா அவன் பேளை கதவை திறந்து வெளியே வரான். அப்படியே உயரமான ஸ்தலத்தில் நிற்கிறான். குடும்பமாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்தினார். ஆமே ஆமே. குடும்பமா நீ மட்டும் ஓடுறேன்னு கலங்கிட்டு இருக்கிற குடும்பமா நீ நிக்க போற குடும்பமாக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நடத்துகிறது எல்லாமே நன்மைக்காக. பெருங்காற்று சுழல் காற்று அடித்து பட்ட நஷ்டம் ஒரு வார்த்தையை சொல்லி நான் அப்படியே ஜெபிக்கிறேன். யோபுவின் வாழ்க்கையில ஒரு பெருங்காற்று அடித்தது. அந்த பெருங்காற்றுல எல்லாமே நஷ்டமானது. அந்த காற்று எப்படி வந்துச்சு? யோபு 1:19 வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்துச்சு. இந்த காற்று வந்ததுக்கு அப்புறம் தான் யோபு போய் சாம்பல்ல உட்காந்துட்டான். நான் நிர்வாணியாய் வந்தேன். நிர்வாணியாக்கிட்டா ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கின காற்று. இது காற்றின் ஒரு பக்கம், காற்றின் மறுபக்கம் உண்டு. யோபுவின் புஸ்தகம் 40:1-46. ஆமே ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக 40:6 அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவு. அதுதான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் இருந்து. ஆவியானவர் இதான் சொல்ல வச்சிட்டு இருக்கிறார். நீ ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிற, இன்னொரு பக்கத்தை பார்க்க போற. நீ ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிற, அந்த இன்னொரு பக்கம் தான் யோபு 42 அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை. ஆமே. இன்னைக்கு அடிக்கிற புயல்ல நிறைய இழப்பு, நிறைய நஷ்டம், நிறைய வேதனை, நிறைய நிந்தை, நிறைய பரிகாசம். எத்தனை பேர் அது நடுவில் தான் இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், இதற்குள்ளே எனக்கான வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார், நாம் வாழ்வதற்கான மார்க்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறவங்க சத்தம் ஆமென் சொல்லி. சாத்தானுக்கு இது தெரியாது. பெருங்காற்று எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அவரு. அவன் நினைச்சிட்டான் நம்ம இந்த காற்று வனாந்திரத்து பெருங்காற்று. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது அது அது ஒரு பக்கம் தான், இது நடுவில் தான். இன்னொரு பக்கம் யோபுவின் வாழ்க்கையில வரணும். அதுவரை இவனை கொண்டு வருவதற்கு தான் யோபுவே சொல்றார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை அப்படி பொத்தி பொத்தி பொத்தி பொத்தி கொண்டு வந்தது. ஒரு பக்கத்தை பார்த்தாச்சு, மறுபக்கத்தை பார்க்க போறோம். ஜீசஸ் துன்பத்தை கண்ட வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக, துன்பத்தை வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக, சங்கீதம் 90:15
சங்கீதம் 90:15 நினைக்கிற அந்த வசனத்தை வாசிங்க, ஜெபிக்கலாம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் சரியாய். சங்கீதக்காரன் கேட்கிறது சரியா தாங்க, ஆண்டவர் தர்றது டபுளா தருவார். நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் உங்க லைஃப்ல இப்படிப்பட்ட காற்று அடிச்சு என்னென்ன என்னென்ன துன்பத்தை கண்டீங்க? ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஆமா, கண்களை மூடி உங்களுக்கு எப்படி வசதி நிக்கணும்னா நின்னுங்க, முழங்கால் பண்ண போடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான். இப்ப யாரும் கைத்தட்ட வேண்டாம். உங்க லைஃப்ல அந்த ஒரு பக்கம் இருக்கலாம், அந்த ஒரு பக்கம். ஆமென், ஆமென். அதாவது எல்லார் வாழ்க்கையிலும் இப்படி பெருங்காற்று அடிச்சான்னு எனக்கு தெரியாது. நான் சில உள்ளங்களை ரொம்ப நேசிச்சாண்டு ஒரு பேசுறத ஆவியில உணர். ஆமென். இந்த செய்தி எடுக்கும்போது எப்படி இதை கன்க்ளூட் பண்ணணும் பேசணும் ஒன்றும் தெரியாம தான் 5 பாயிண்ட் எடுத்து வச்சேன். அதான் ஆண்டவர் ரொம்ப ப்ரைஸ் பண்றேன். ஆமே, இது இது அவர் தான் செய்யறார். அவர் தான் யாரோட பேசி கொண்டிருக்கிறார். ஆமே, யோபு வாழ்க்கையில எல்லாம் போச்சே ஆண்டவரே, இல்லப்பா அது ஒரு பக்கம்ப்பா. ஆமே, இந்த பெருங்காட்டுல நான் அவனுக்கு வச்சிருக்கிற ஆன்சரை நீ பார்க்க போற. அந்த உத்தரவு வரும்போது முதல்ல பெருங்காற்றின் ஒரு பக்கத்தை பார்த்த போது, கவனிங்க, பெருங்காற்றின் ஒரு பக்கத்தை பார்த்த போது யோபு என்ன சொல்றா தெரியுமா? நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போறேன். அதன் மறுபக்கத்தை பார்த்த போது யோபு என்ன சொல்றான் தெரியுமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. இப்படி ஒரு பக்கம் ரொம்ப மோசமான பக்கம் இல்ல, இழப்பு நஷ்டம் வேதனை. நேத்து நம்மளை பார்த்து எழுமி நின்றவங்க இன்னைக்கு நம்மளை பார்த்து பரியாசம் பண்ற நிலைமை. தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் எங்களை நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் சரியாக, அவர் சரியா இல்ல டபுளா தருவார். எது உங்க வாழ்க்கையில் அடிச்ச பெருங்காற்று, நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்ட காரியம் இருக்குல்ல, அது நடுவிலும் கர்த்தர் தீபத்தை அணையாம காக்கிறார். என் வாழ்க்கையில பெரிய புயல் அடிச்சது உண்மை. நான் இதோட எல்லாம் போச்சுன்னு தான் நினைச்சேன். ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு தீர்க்க தரிசனமா பேசியிருக்கிறார். அது அது ஒரு பக்கம்தான். அந்த ஒரு பக்கத்தை நீ பார்த்துட்ட, அந்த ஒரு பக்கத்தை நீ பார்த்துட்ட. ஒரு பெருங்காற்று உண்டாச்சு யோபுவுக்கு. ரெண்டாவது, யோபு நினைச்சிருப்பான் எல்லாம் தான் போச்சே, இப்போ எதுக்கு இந்த பெருங்காற்று? இது இது உன்னை உதறி தள்ளுவதற்கான காற்றல்ல, இது உனக்கு உத்தர வருவதற்கான காற்று, இது உனக்கு உத்தர வருவதற்கான காற்று. ஆண்டவரே, அந்த மறுபக்கத்தை நான் பார்க்கணும்ப்பா அப்படி விரும்புறவங்க முடிஞ்ச அப்படி கைகளை உயர்த்த. ஒரு பக்கத்தை ரொம்ப பார்த்துட்டேன்ப்பா. அந்த 42வது அதிகாரத்தை பார்க்க வைங்க. என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, தலைமுறை வாழ்க்கையில அந்த சிறுமைப்பட்ட நாட்கள் போதும், துன்பத்தை கண்ட வருஷங்கள் போதும், அந்த மறுபக்கத்தை நான் பார்க்கணும். எனக்கு கிருபை தாங்க. நீங்க தான்ப்பா காப்பாற்றுறீங்க, நீங்க தான்ப்பா என்ன காப்பாற்றுறீங்க, நீங்க தான்ப்பா என்ன காப்பாற்றுறீங்க. அந்த மறுபக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டோம்மா, நீங்க நிக்க வைக்கிறீங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிற உள்ளங்கள், இயேசுவின் நாமத்தில் உங்களை சொல்றேன், இது மறுபக்கத்தை. யோபு கஷ்டப்பட்டதை பார்க்க 4 பேர் வந்தாங்க. அவன் நல்லா இருக்கிறத பார்க்க ஊரே வந்துச்சு. நீங்க நல்லா இருக்கிறத பார்க்க வருவாங்க. ஒரே ஒரு வார்த்தை, மறுபடியும் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தையை சொல்லி ஜெபிக்கலாம். 2 கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு ஆண்டவர், எல்லாமே உங்க கையில தான் இருக்கு ஆண்டவர், எல்லாமே உங்க கையில தான் இருக்கு ஆண்டவரே. கண்ணீரோடு நிக்கிறாங்கப்பா. இந்த வார்த்தையை நல்லா இருக பிடிச்சிருங்க. எல்லாம் போச்சுன்னு பாக்கறீங்க, ஒரு பக்கம் தான் பாத்துருக்கிறீங்க, இந்த மறுபக்கத்தை பார்க்க தான் உங்களை உயிரோட வச்சிருக்கிறா. இது மறுபக்கம், உனக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது என்பதை நீ அறியதா? இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணி இருக்கிறோம், நம்புகிறோம். எல்லாமே உங்க கையில தான், எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எஸ் லார்ட், தேவரீர் சகலத்தையும்
செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது இந்த காற்று எங்களை அழிப்பதற்கானதல்ல. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. நல்ல கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி ஆமென் ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை மிகவும் எவ்வளவாய் நேசிக்கிறீர். இந்த மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க கிருபை செய்து எங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசினேன். நீ நல்லவர் ஆண்டவரே. பெருங்காட்டு சுழல் காட்டு அடிக்கும் போது இதோட எல்லாம் போச்சுன்னு தான் நாங்க இருந்தோம்ப்பா. நாங்க நிர்வாணியாகவே திரும்புறோம் தான் புலம்பிட்டு இருந்தோம். ஆனா இல்ல, இது ஒரு பக்கம்தான், இதனுடைய மறுபக்கம் இருக்கிறது. உன்னுடைய முந்தின சீரை பார்க்கலோ, உனக்கு நற்சீர் உண்டாக பண்ணுகிற இதனுடைய மறுபக்கம் இருக்கிறது என்பதை இந்த நாளில எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி. அதை பார்க்க ஆவலா இருக்கிறோம். பிள்ளைங்களுக்குள்ள அணைந்த நம்பிக்கையை திரும்பவும் பற்றி வைக்க வச்சிருக்கிறீங்க. இதன் மறுபக்கத்தை பார்க்க ஆயத்தப்படுத்தி விட்டீங்க. கர்த்தாவே, நீர் கழிகூற பண்ண போகிறதற்காய், சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காய் அநேகர் வந்து பார்க்க போறாங்க, அநேகர் வந்து பார்க்க போறாங்க. இது உண்மையா, இது அப்படிதானா என்று வந்து பார்க்கும்படிக்கு நீர் சாட்சியாய் நிறுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒவ்வொரு வரையும் இந்த ஆண்டுல இந்த திருப்தி உண்டாகும் ஆண்டுல நாங்கள் இதை எதிர்பார்த்திருக்கிறோம். கர்த்தாவே, அவன் சத்துருக்களுக்கு நான் வெட்கத்தை ஒடுத்து வைப்பேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அப்படியே ஆவதாக. எல்லா மகிமை கணம் மக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லாம் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறபடி அவியானவர் நிறைவை தருவாராக. ஆமென். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது நிறைவாய்

ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்கிறீங்க, உங்க கிருபை எனக்கு வேணப்பா, உங்க கிருபை எனக்கு வேணப்பா, நான் எதையும் சார்ந்திருக்கவில்லை, இந்த உலகத்தில் உண்டான எதையும் நான் சார்ந்திருக்கவில்லை, கர்த்தரின் மேல் வைத்த கிருபைதான் என்னை உயர்த்தி வைத்தது, அதுதான் என்னை பெரியவனாக்கினது. அந்த கிருபை ஒரு தேவ மனுஷன் மேல் இருக்குமானால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி

கிருபையை சார்ந்திருப்போம், கிருபையை பற்றி கொள்வோம், நமக்கு நியமித்திருக்கிற பாதையில ஓடுவோம். கிருபையை பெற்றுக்கொண்டு அதுதான் ஜெயமுள்ள நாட்களை நமக்கு கொடுக்கிறது, அதுதான் வெற்றி உள்ள நாட்களை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்.

ஆமென் ஆமென் ஆமென். எப்பெல்லாம் வாழ்க்கையில உடைந்து போகிறோமோ, எப்பெல்லாம் வாழ்க்கையில சோர்ந்து போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. Thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah. Thank you Lord. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். Thank you Jesus.

நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக ஜீவனை தந்தவர். ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்ம பாவி என்று பாராமல் நமக்காக ஜீவனை தந்தாராம், நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தமாக ஜீவனையே கொடுத்தாராம். அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசு என் வாழ்வில் போதுமானவராய் இருக்கிறார் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அறிந்திருப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையில் நினைத்திருப்பீர்களானால், நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை அன்பை விட்டு பிரியாதபடி, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு விலகாதபடி, அவரையே பற்றி கொள்ளும்படியாக, அவரையே சார்ந்திருக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறாரே. அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசு எனக்கு போதும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இயேசு எனக்கு போதும், அவர்தான் எனக்கு ஜெயம் தருகிறவர், அவர்தான் எனக்கு வெற்றி தருகிறவர், அவர்தான் எனக்கு விடுதலை தருகிறவர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவர். தேவ மனிதன் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஜீவனுக்கு பெயர் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியான வாக்கியத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார் என்றால், அதை விட பெரிய சந்தோஷம், நான் பெற்றிருக்கிற நித்திய ஜீவனுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. யெகோவா நேசியே, எங்கள் ஜெயக்கொடியே, உமக்கு ஆராதனை. ஒரு சரணம் மட்டும் அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம்.

தேவனுக்கு மகிமை. நம்மை அரசாளுகிற தேவனுக்கு மகிமை. நம்மளை ஆண்டு நடத்துகிற தேவனுக்கு மகிமை, மகிமை, மகிமை. உமக்கே கனம் உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆராதனமத்தில் ஆவியானுடைய பிரசன்னத்தை, அசைவாடுதலை நாங்கள் காண்பதற்கு உதவி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி எஸ்தரின் புத்தகம் 4:16 வாசித்து அதை நாம் தியானிப்போமாக. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். அன்பால் இன்றைக்கு நாளில் நாம் பார்க்கிற இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஜபம் முறை என்ன என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படிலாம் ஜெபித்தார்கள் என்று நாம் வரிசலாக தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே 13 காரியமாக குழுவாக இணைந்து உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். அப்போ ஒரு சூசானிலே அங்கே எஸ்தர்களுக்கு, அதாவது யூதர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்தது. அந்த நேரத்தில் மொர்தெகாய் எஸ்தருக்கு அதை தெரியப்படுத்துகிறான். நீ இந்த மாதிரி யூதரில் எல்லாரும் கொல்றதுக்கு ஒரு டேட்டு குறிச்சிட்டாங்க, ஆனால் நீ அரண்மனையில் ஜாலியாக இருக்கிற ராஜாவோட அப்படின்னு சொல்லி அவன் அவளை வந்து சொல்லி அனுப்புகிறான் அந்த செய்தியை. அப்போ தான் அவ, நான் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து சூசானில் இருக்கிற ராஜா, ஏன்னா அந்த ராஜாக்கிட்ட பிரவேசிக்கணுன்னாக்கா ஒரு அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸின் படி இப்போ யாரும் ராஜாவை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் மீறி போனாக்கா கொன்னாலும் கொண்டுடுவான் அவன். அதனால் இவன் என்ன சொல்கிறான், சூசானில் இருக்கிற யூதரை எல்லோரும் கூடி வர செய்து. அன்பாலே

ஈட்டினார். இவள் பிரவேசித்தால் அந்த பாய் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு இவர்களுக்கு விரோதமாய் யூதர்களுக்கு விரோதமாய் எழும்பின அந்த எதிரியானவன் ஆமான், அவன் இறந்தான். அந்த யூதர்களுக்கு கழுமரத்தில் ஏற்றி கொள்ளணுன்ற அதே கழுமரத்தில் அவனை ஏற்றி கொன்றாங்க. அப்போ பாருங்கள், நிலைமைகள் எல்லாம் மாறியது. அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வந்ததுன்னு பார்க்குறோம் அந்த எஸ்தரின் புத்தகத்தில். இதில் என்ன நாம் தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்து பக்தர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, கூடி ஜெபிக்கிற பழக்கத்தை, கூடி ஜெபித்து உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி கூடி உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம் இன்றைக்கி குறைந்து கொண்டே போகிறது. அன்பாலே, இன்றைக்கி கிட்டத்தட்ட நான் 23 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஊழியம் ஸ்டார்ட் பண்ணி 97 ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை என்ன அப்படின்னாக்கா, யோவேல் 2:16 எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யோவேல் 2:16, ஜனங்களை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளையையும் பாலுன்ற குழந்தையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக, கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புரஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதிரும், உங்கள் தேவன் எங்கே என்று புரஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தனது ஜனத்தை கடாட்சிப்பார் அப்படின்னு இந்த வார்த்தையின் மூலமாக என்னோட சொன்னார். ஜனங்களை கூட்டி சேர்த்து சபையை பரிசுத்தப்படுத்து. அன்மாலே, ஜனங்களை கூட்டி சேர்த்துன்னா எப்போ நான் கூட்டி சேர்க்கணும் அப்படின்னா, இருமுறை கூட்டி சேரு அப்படின்னா. அப்போ தான் மாதத்தில், மந்த் ஆஃப் த மிடில், அதாவது நடு மாதத்தில், அப்போ 3வது சனிக்கிழமை அல்லது 2வது சனிக்கிழமை இந்த மிடிலில் வரும் அந்த சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமையில் நாம் எல்லாரையும் கூட்டி சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டி சேர்த்து உபவாசித்து ஜெபிப்போம் பகலில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தினதுனால அந்த காரியத்தை செஞ்சோம். அடுத்தது எண்ட் ஆஃப் த மந்த், மாத இறுதியில், 30ஆம் தேதியோ 31ஆம் தேதியோ எந்த மாதம் கடைசி தேதியில் இரவில் உபவாசித்து கூட்டி சேரும் மக்களை எல்லாரையும் கூட்டி சேர்த்து உபவாசம் இருந்து ஜோம் பண்ணு அப்படின்னேன். அன்பான்ல, இன்றைக்கி கிட்டத்தட்ட 23 வருஷமாக லீபனோன் என்ற ஜபத்தோட்டை நம்ம வாங்கினது 2000, அதிலிருந்து இன்னைய வரைக்கும் லீபனோனில் அந்த உபவாச கூட்டம் 2வது சனிக்கிழமை, முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 3வது சனிக்கிழமை இருந்தது, அப்புறம் 2வது சனிக்கிழமை எல்லோரும் லீவுக்காக 2வது சனிக்கிழமையாக நம்ம மாற்றி, இப்போ 2வது சனிக்கிழமை தோறும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மதியானம் உபவாசித்து நாம் ஜெபிக்கிறதுக்கு தான் கூடுகிறோம். இது ஆண்டவர் சொன்னதுனால தான் அந்த காரியத்தை நம்ம செய்தோம். அதே போல் இரவு, மந்த் ஆஃப் த எண்டு, அதாவது மாத கடைசி நாட்களிலே நாம் சபையிலே, அது வந்து ஒரு தனி இடத்துல நம்ம ஜெபிக்கிறோம், இது சபையிலே உபவாசித்து இரவு நாம் ஜெபிக்க கூடுகிறோம். இப்படி கூடி ஜெபிக்கிறதின் மூலமாக அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், அநேகருடைய வாழ்க்கையில் நடந்ததையும் ஆண்டவர் விடுதலை செய்ததையும் நாம் கண்கூடாக பார்க்குறோம். இந்த 23 வருஷத்தில் நிறையா விடுதலை, அதை சொல்ல நம்மளால் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல, அதெல்லாம் நம்ம எழுதி வைக்கலை, அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இல்லை. ஏராளம் எத்தனையோ பிசாசுகள் ஓடியது, எத்தனையோ வியாதிகள் சுகமானது, எத்தனையோ பேர் வாழ்க்கையில் எவ்வளோ விடுதலை கொடுத்தாரு, ஆண்டவர் திருமணத்தை கொடுத்தாரு, குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அன்றைக்கி நாம் வடித்த கண்ணீரும் அந்த உபவாச ஜபமும் வீண் போகவில்லை, இன்றைய வரைக்கும் வீண் போகலை. அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், கூடி ஜெபிக்கிற உபவாச ஜபத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால இதுக்கு பல தடைகளை பிசாசு கொண்டு வந்தான். நான் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கும்போது அந்த ஸ்தாபனத்தில் இப்படிலாம் ஜெபிக்க மாட்டாங்க. சனிக்கிழமை உபவாச கூட்டம், புதன்கிழமை மத்திய வார ஜப கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அப்படி தான் இருந்தது. ஆனால் இடையில் மாதம் நடுவுலையும் மாத இறுதியிலையும் இப்படிலாம் இரவு ஜபம், உபவாச ஜபம் அப்படின்லாம் கிடையாது. அப்படிலாம் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னதுனால அந்த காரியத்தை நான் நடப்பித்ததுனால சுற்றி இருக்கிற சக ஊழியக்காரர்களே
விரோதமாக எழும்பி

தலைமை ஸ்தாபனத்தில் போய் என்ன செஞ்சாங்க, இல்லாத பொல்லாத்தெல்லாம் சொன்னாங்க. அவங்கேருந்து எனக்கு என்கொயரி வந்தது, பயங்கரமாக என்னை திட்டினாங்க, நீ என்ன இந்த சவகாசத்துக்கு விரோதமாக பல காரியத்தை செய்கிறாய் என்று சொல்லிலாம் என்னை வந்து திட்டினாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் அப்போ தான் அவர் அங்கே சகவாசத்தினுடைய அப்போ தலைமையாக இருந்த இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவராக தலைமை பொறுப்பை வைத்த விட்சன் அப்படின்ற அங்கிள் வந்தாங்க. வந்து பயங்கரமாக இது பண்ணாங்க, திட்டினாங்க. அப்போ நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு அழுதுகிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அவர்கிட்ட சொன்னேன், அங்கிள் இந்த மாதிரி நானாக செய்யலை, இது என்னுடைய முயற்சியில் நான் செய்யலை, ஆண்டவர் இப்படி கூட்டி சேர்க்க சொன்னார், அதனால் நான் செஞ்சேன், நீங்கள் வந்து பொறுப்பில் இருக்கிறீங்க, இன்சார்ஜ், இந்த சபைக்கு இன்சார்ஜாக இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள், நான் நிறுத்திடுறேன், எனக்கு ஆண்டவர் சொன்னாருன்னு நான் செஞ்சேன், மாதத்தில் ரெண்டு தடவை உங்கள் ஜனங்களை கூட்டி உபவாசம் பண்ணுப்பா, நல்லாயிருக்கும், பரிசுத்தப்படுத்து அப்படின்னு சொன்னார், அதனால் நான் செஞ்சேன். இப்போ யுவாரியை இன்சார்ஜ் ஃபார் த இந்த ஸ்தாபனத்துக்கு நீங்கள் இன்சார்ஜ் பொறுப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நிறுத்துகிறேன், அது உங்கள் பாடு, ஆண்டவர் சொன்னார் நடத்துன்னு நீங்கள் சொல்கிறீங்க நிறுத்துன்னு, நான் எதை செய்கிறது, நிர்வாகம் சொல்கிறத நான் கேட்டாகணும், ஆண்டவர் சொல்கிறத நான் கேட்குறதா நிர்வாகம் சொல்கிறத கேட்குறதான்றத நீங்களாக முடிவு பண்ணிடுங்க. ஆனால் நான் இந்த பிரச்சனை வந்ததுனால மீண்டும் நான் உபவாசித்து ஆண்டவர்கிட்ட நான் ஒரு வாக்கு தத்தம் வாங்கினேன், ஆண்டவர் என்ன சொன்னாருன்றதை உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பிரச்சனையை வந்து இந்த உபவாசத்தை கூட்டத்தை நிறுத்தணும்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது, உபவாசித்து கூடி ஜெபிக்கிறத அது பிசாசுக்கு பிடிக்கல, அதனால் என்ன செஞ்சுது, அது நிர்வாகத்தின் மூலமாக அது முயற்சி பல முயற்சிகளை செய்து. ஆனால் இதில் பாருங்கள், எனக்கு ஆண்டவர் பேசினார், ரெண்டு தீமத்தியோ ஐந்தாம் நான்காம் அதிகாரம், ரெண்டு தீமத்தியோ நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் என்னோட பேசினார், என்ன பேசினார்னா, நான் இதை நிறுத்தவா இல்லது நடத்தவான்னு தான் கேட்டேன், ஆண்டவரே இந்த உபவாச கூட்டத்தை நீங்கள் கூட்டி சேர்த்து ஜனங்களை கூட்டி உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுன்னு சொன்னீங்க, நான் அநேக அற்புதம் பண்ணுவேன்னு நீங்கள் அதே போல் பண்ணிட்டு வரீங்க, உங்கள் மேலே தப்பே இல்லை. ஆனால் இன்றைக்கி சாத்தான் இன்றைக்கி சகவாசம் என்ற பேரில், இன்றைக்கி தலைமை ஸ்தாபனம் என்ற பேரில் இன்றைக்கி தடை போடுகிறான், இன்றைக்கி நான் நிறுத்தவா அதை செய்யவா அப்படின்னு நான் கேட்டதுக்கு, உபவாசித்து ஜெபம் பண்ணி கேட்டதுக்கு ஆண்டவர் ரெண்டு தீமத்தியும் நாலு ஐந்தில் அழகாக சொன்னார். என்ன சொன்னார்னா, நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளி உள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்றினார். அன்பால் இந்த வார்த்தை எனக்கு ஒரு பெரிய ஏன பலம் வந்த மாதிரி, உன் ஊழி, அதாவது மனம் தெளிவுள்ளவனாயிரு, நான் சொல்லிட்டேன், நீ மனம் தெளிவுள்ளவனாரு, யார் என்ன உன் மேலே அலகேஷன் வச்சாலும், உன் மேலே குற்றம் சாட்டினாலும், இது தப்பு, இது சபைக்கு விரோதமாக செய்கிறாரு, சங்கத்துக்கு விரோதமாக செய்கிறாரு, இல்லை பெந்தவோஸ்து பாணியில் செய்கிறாரு, இப்படிலாம் நம்ம செஞ்சதே கிடையாது, உபவாசம் நம்ம இது பண்ணதே கிடையாதுன்னு சொல்லி அவங்க என்ன குற்றம் சாட்டினாலும் நீ மனம் தெளிவுள்ளவனாயிரு. அடுத்து என்ன சொல்கிறாரு, தீங்கு அனுபவம், இது தீங்கு வரும், இந்த மாதிரி குற்றம் சாட்டுவானுங்க, ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது, பிசாசுக்கு பிடிக்காது, குற்றம் சாட்டுவாங்க, தீங்கு அனுபவி, ஆனால் ஒன்றே ஒன்று, சுவிசேஷனுடைய வேலையை செய், வேலையை செய்யின்றாரா நிப்பாட்டுன்றாரா, செய்யன்னு சொன்னார், ஊழியத்தை நிறைவேற்றினார். அன்பாவில் இன்றைக்கு இந்த லீபனான் கூட்டம் தடை பண்ணுறதுக்கு பிசாசு பல விதத்தில் இன்றைக்கி முயற்சியில் எடுத்தான், ஆனால் இந்த வார்த்தை தாங்க என் கண் முன்னால் நின்றோம், ஊழியத்தை நிறைவேற்று, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் நிறைவேற்றியே தீருவேன் என்று சொல்லி இந்த கூட்டத்தை கூட்டி நாம் ஜெபிக்கிறோம். அன்பால் இந்த லீபனான் ஜெப தோட்டத்தில் வார மாதம் மாதம் இரண்டாவது சனிக்கிழமை நாம் கூடி ஜெபிக்கிறதுக்கு இவ்வளோ பின்னணியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக பேசினார். இதை தான் அந்த தலைவர்கிட்ட நான் சொன்னேன், தலைவரை நீங்கள் வந்து சபையினுடைய அந்த ஸ்தாபனத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் நிறுத்துன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்ன தேவன் நடத்துன்னு சொல்கிறாரு, நான் என்ன செய்ய, இதுக்கு மேலே நீங்கள் முடிவு பண்ணுங்கள், நிறுத்துன்னா நான் நிறுத்திட்டு போகிறேன், கடவுளாச்சு நீங்களாச்சு, அவருக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், நடத்துன்னா நடத்திட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் போய் எனக்கு மூணு பக்கத்துக்கு ஒரு லெட்டர் எழுதினார், கேசவன் உன்னுடைய ஊழியத்தினுடைய காரியத்தை நான் நினைத்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டேன், நான் மெச்சிக்கொண்டேன், நீ கண்டிப்பாக ஊழியத்தை நிறைவேற்று, ஆண்டவர் உனக்கு சொன்னதுபடியே
மாதத்தில் நடு சனிக்கிழமையில் நீ என்ன செய், உபவாசம் கூட்டம் வை, மாதத்தினுடைய கடைசியில் இரவு உபவாச கூட்டத்தை வை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நம்ம சகவாசத்தில் செய்யாட்டாலும் நீ செய்ய, உனக்கு நான் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுக்குறேன், அதற்கு உனக்கு உதவி செய்கிறதுக்கு வேணாலும் ஆட்களை வேணாலும் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அவர் எனக்கு நீ இதை செய் அப்படின்னு சொல்லி எனக்கு லெட்ரு போட்டார். உண்மையிலே அது எனக்கு கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி எனக்கு நான் நினச்சி ஆண்டவர்கிட்ட கதறி அழுத அன்பவன்லே. இப்படி தான் இந்த பல போராட்டத்தின் மத்தியில் தான் இந்த உபவாச கூட்டமும் இந்த இரவு ஜப கூட்டமும் நம்ம நடத்திட்டு வரோம். அது ஆண்டவுடைய சித்தத்தின்படியாக. அன்பவன்லே, இன்றைக்கி இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஏசையா புத்தகம் 56:7 இப்படியாக சொல்லப்படுகிறது. 56:7 படிங்க, பாருங்கள். நான் என்னுடைய என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன், அவளுடைய சர்வாங்க தகனங்களும் அவளுடைய பலிகளும் என் பலிபீடத்தில் அங்கீகரிக்கப்படும், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். அன்பவன்லே, சகல ஜனங்களும் கூடி செபிக்கிற இடம்தாங்க ஜப வீடு. இன்றைக்கி ஆனால்தான் நமக்கு, நான் சகவாசத்தை விட்டு பிரிந்து வரும்பொழுது ஆண்டவரத்தில் கேட்டேன், ஆண்டவரே எங்கள் சபைக்கு நான் என்ன பேர் வைக்கணும்னு கேட்கும்போது இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு இடைப்பட்டார், ஜப வீடுன்னு வை. சகல ஜனங்களும் கூடி செபிக்கிற வீடு ஜப வீடு. இன்றைக்கி ஆலயம் நமக்கு கர்த்தரின் ஜப வீடாக இன்றைக்கு நாம் உருவெடுத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக ஆண்டுடைய கிருபையில்தான். அன்பால் இன்றைக்கு நம்ம தேசத்துக்காக, நம்முடைய சொந்த பிரச்சனைக்காக, குடும்பங்களுக்காக, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நாம் கூடி செபிக்கிற அந்த ஜபத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த எஸ்தரின் புத்தகத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அன்பாலே, இந்த கூடி யூதரிலெல்லாம் கூடி கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவங்க உபவாசம் பண்ணி ஜபித்ததனுடைய விளைவு அந்த யூதர்களுக்கு விரோதமாய் எழும்பின அந்த ஆமோனுடைய எல்லா சதித்திட்டமும் இன்றைக்கு நிர்மூலமானதை நாம் பார்க்கிறோம். அன்பானில் இன்றைக்கு அப்படியாக இன்றைக்கு இந்தியாவினுடைய சூழ்நிலையை நாம் அறிந்திருக்கிற கிறிஸ்துவளாக இருக்கிறோம். இந்தியாவினுடைய சூழ்நிலைகள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், அவர்களை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், ஒன்றுமில்லாத ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் ஜனங்கள் இன்றைக்கு திரண்டு வந்து சட்டம் போட்டு திட்டம் போட்டு நம்மளை என்ன செய்கிறாங்க, ஒடுக்க பார்க்கிறார்கள். ஆனால் இந்த ஆமோனின் கதி தான் அவர்களுக்கு வரும் என்பது எப்போ வரும், இன்னைக்கு சபையார்கள் கூடி ஜபிக்கும் பொழுது, உபவாசித்து ஜபிக்கும் பொழுது, விழித்து கொண்டு ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஆமோன் என்ன கதியானானோ அதே கதியில் இந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டத்தை ஆண்டவர் முறியடிப்பார் என்பது நிச்சயம். அன்பாலே, இன்னைக்கு திருச்சபையை விழித்துக்கொள். இதை கேட்கிற ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாச ஜனங்களே, எல்லாரும் கூடி ஜெபியுங்கள். உங்கள் சபையில் அந்த சட்டம் இல்லாட்டாலும் நீங்கள் தனிப்பட்ட இடத்துல கூடி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள், உபவாசித்து கூடி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே நம்முடைய சிறையிருப்பை திருப்புவாராக. செபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த எஸ்தரின் புத்தகத்தின் மூலமாக நாங்கள் கூடி ஜெபிக்க வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் சபையாராக ஆண்டவரே, டைம் கிடைக்கும் போதெல்லாம் கூடி ஜெபிக்க நீர் எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு எத்தனையோ திருச்சபைகள் கூடி ஜெபிக்கிற அந்த ஆண்டவரே உபவாசித்து ஜெபிக்கிற காரியத்தை விட்டு விட்டு சடங்காச்சாரமாய் போய்கொண்டிருக்கிற அந்த ஆண்டவரே பக்தியை அவர்களிருந்து எடுத்து போட்டு கூடி ஜெபித்து உபவாசித்து ஜெபித்து வெற்றியை பார்க்க ஆண்டவரே நாட்டினுடைய நிலைமையெல்லாம் மாறிப்போக ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்கப்பா. எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே திறப்பில் நின்று கூடி ஜெபித்து நாங்கள் உபவாசித்து ஜெபித்து வெற்றியை பார்க்க உதவி செய்யும். இந்தியாவில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவருடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. எப்படியாக சவுல் ஆண்டவரே கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக எழும்பினவனை பவுலாக மாற்றினீரோ, அதே போல இன்றைக்கு கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நீர் பவுலாக மாற்றி அவளை உபயோகப்படுத்த போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன். ஜூன்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 22:3 தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும், மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சவுல் எப்பொழுது தாவீதுக்கு விரோதமாய் செயல்பட துவங்கினானோ, அது துவங்கி தாவீதனுடைய வாழ்க்கை என்பது அங்கும் இங்குமாக இருந்தது. எந்த ஒரு இடத்துல நிலையாய் இருக்க முடியவில்லை. சாமுவேல் இடத்தில் ஓடி போகிறான். அங்கேயும் தன்னால் ரொம்ப நாள் இருக்க முடியாது என்பதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு யோனத்தான் இடத்தில் வருகிறான். யோனத்தான் இடத்திலும் தங்க முடியவில்லை. ஆமென். 21:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் இடத்திலே போகிறான், அங்கிருந்து ஆகீசின் இடத்தில் போகிறான். அங்கிருந்து 22:1 அதுலாம் என்ன கெவிக்குள்ளே போயிருக்கிறான். இப்படி வாழ்க்கை என்பது அங்கும் இங்கும், எத்தனை அலைச்சல். யார் இந்த தாவீது? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தேவனால் விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன், தேவ திட்டத்துக்கு உட்பட்டவன். அப்படி இருந்தும் ஏன் இந்த அலைச்சல்? எத்தனை காலம்தான் இந்த அலைச்சல்? தாவீதே இதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். ஆமென். என்ன சொல்லுகிறான் பாருங்கள். தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும். ஆமென். இதுதான் எனக்கான பாதை என்பதை நான் புரிந்து கொள்ளும் வரைக்கும் தான் இந்த அலைச்சல். தேவன் என்னை நடத்துகிறார் என்று தெரிகிறது, ஆனால் எந்த பாதையில என்னை நடத்துகிறார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் அதை எனக்கு காண்பிப்பார், வெளிப்படுத்துவார். அதை நான் புரிந்து கொள்ளும் மட்டும்தான் இந்த அலைச்சல். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பின் வார்த்தை இதுதான், அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறீர் என்று இதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆண்டவருக்கு தெரியும், ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார், அன்று உணர்த்துவார், வெளிப்படுத்துவார். நமக்கு பல நேரத்தில் தேவர் பாதை நமக்கு புரிகிறதில்லை. ஆமென். அவருடைய நடத்துதல் நடத்துகிறார் என்று தெரியும், ஆனால் ஏன் இந்த பாதையில் இப்பொழுது இப்படி நடத்துகிறார் என்று நம்மால் யூகிக்க கூட முடியவில்லை, கிரகிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம் என்னவென்றால், ஒரு நாள் கூட தாவீதின் மேலே சவுலினுடைய ஈட்டியோ பட்டயமோ படவில்லை. எல்லா கண்ணிகளுக்கும் விலக்கி தேவன் காத்து வருகிறார் என்றால் ஒன்று தெளிவாய் தெரிகிறது அல்லவா, தேவன் அவனுக்கான ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்துவதற்கு. எனவேதான் எல்லா சத்துருக்களின் கைக்கும் தப்புவிக்கப்பட்டு விசேஷமாய் சவுலை எடுத்து எழுதுகிறார். 18வது சங்கீதம் அந்த தலைப்புல சவுலின் கைக்கு நீங்களாக்கி பாடின பாடு. அந்த சங்கீதத்தை தாவீது சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? என்னை பலத்தால் இடைக்கட்டி, என் வழியை செவைப்படுத்தி, என் கால்களை மான்கால்களை போல மாற்றி, உயரமான ஸ்தலங்களிலே என்னை ஏறிவர பண்ணி, என்னுடைய ஸ்தானத்தில் என்னை நிறுத்துகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அலைச்சல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. தேவன் நடத்துகிறார். தேவன் நடத்துதல் அறியும் மட்டும் காத்திருங்கள், பொறுமையா இருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நடத்துவார். உங்களுக்கான ஸ்தானத்திலே உங்களை கொண்டு போய் நிறுத்தின பிறகு உங்களை அலைய விட மாட்டார். தாவீதுக்கான ஸ்தானத்தில் தாவீது நின்றான், கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். தலைமுறை தலைமுறையாய் அந்த கோத்திரத்தை கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து அந்த ஸ்தானத்திலே நிலை நிறுத்தினதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த அலைச்சல்களுக்கு முற்றுப்புள்ளி உண்டு. ஆமென். தேவன் குறித்த வேளை வரும், அப்பொழுது இந்த அலைச்சல்கள் யாவும் மாறும். இதற்குள்ள பிரதிபலன் நிச்சயமாய் உண்டு. கர்த்தரை மட்டும் விட்டு விடாதிருங்கள். அதுதான் தாவீது சொல்லுகிறார். 4-5 இடத்துக்கு போனாலும் அவருடைய மனசெல்லாம் எதை சொல்லுதுன்னா, கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறார், இந்த சிச்சுவேஷனில் எப்படி நடத்த போகிறார் என்பதை நான் அறிய மட்டும், நான் அதை அறிய விரும்புகிறேன். இன்னைக்கு நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஆண்டவரே இதில் நீங்கள் எப்படி என்னை நடத்த போகிறீங்க என்பதை நான் அறிய விரும்புகிறேன். ஆண்டவர் நிச்சயமாக இதை காண்பிப்பார், ருசிக்க வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அலைச்சல்களை அறிந்திருக்கிறவரே, எங்கள் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறவரே, அப்பா
ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிறீரப்பா. சில காரியங்கள் எங்களுக்கு புரியவில்லை, தெரியவில்லை, ஆனால் ஒன்று தெரியும், எங்களை விட்டுவிட மாட்டீங்க ஆண்டவரே. அலைச்சல்களுக்கெல்லாம் நீர் முற்றுப்புள்ளி வைக்கிற தேவன். அப்பா, இந்த நாளில் இப்படிப்பட்ட வேதனையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிங்க. தாவீதுக்கான ஸ்தானத்தில் தாவீதை நிறுத்தி தலைமுறைகளையும் கொண்டு வந்து அதில் நிறுத்தினது போல இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். நீதிமொழிகள் 31:9. அமெரிக்காவில் இருந்த கருப்பின அடிமைகளை விடுதலையாக்குவதற்கான விடுதலை பிரகடனத்தின் இறுதி வரைவு 1863 ஜனவரி 1 ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனின் ஒப்புதலுக்காக கொண்டு போகப்பட்டது. அந்த விடுதலை பிரகடனத்தில் கையெழுத்திடுவதற்காக ஜனாதிபதி லிங்கன் தன்னுடைய பேனாவை எடுத்தபோது

எழுத்து போட்டிருக்கிறார் என்று ஒருவேளை நினைப்பார்கள் என்று அவர் சொன்னார். பின்பு ஜனாதிபதி லிங்கன் தன் பேனாவை மீண்டும் எடுத்து மெதுவாக ஆனால் உறுதியாக ஆப்ரஹாம் லிங்கன் என்று வரலாற்று பெருமை வாய்ந்த அந்த விடுதலை பிரகடனத்தில் தன் கையெழுத்தை போட்டார். அமெரிக்கா முழுவதும் இருந்த அடிமைகளை விடுதலை செய்தது வரலாற்றில் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு மிகப்பெரிய நற்பெயரை ஈட்டி தந்தது. ஆம் பிரியமானவர்களே, ஜனங்களில் எளிமையானவர்களுக்கும் சிறுமையானவர்களுக்கும் நியாயக்கேடு செய்யக்கூடாது, அவர்களை ஒடுக்கக்கூடாது என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். எனவே அடிமைகளின் மனநிலை எவ்வாறு இருக்கும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. தேவன் அவர்களிடம், நீ எகிப்தில் அடிமையாயிருந்தாய், ஆகவே நீயும் உன் அடிமைகளை கொடூரமாக நடத்து என்று கூறவில்லை. நீ அடிமையின் மனதை நன்றாய் அறிந்திருந்தபடியால் அவர்களை அனுப்பிவிடும்போது வெறுமையாய் அனுப்பிவிடாமல், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களஞ்சியத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பிவிடுவாயாக என்று கட்டளையிட்டார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் தயாளர். அதை போலவே நாமும் ஏழை எளியவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தால் ஏழை எளியவர்களின் நியாயத்தை புரட்டாமல் அவர்களின் நன்மைக்காக நாம் பேச வேண்டும். நாம் இவ்வாறு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தோமானால் தேவன் 1000 தலைமுறைக்கு நமக்கு இரக்கம் பாராட்டுவார்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 14:13. அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசிர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் உள்ள உங்கள் ஞானத்திற்கு எட்டாதவைகளை, பலத்திற்கு மிஞ்சினவைகளை நீங்கள் எளிதாக சுதந்திரிக்கும்படி செய்ய போகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 14:12 கடைசி பகுதியில் வாசிக்கும்போது, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்து விடுவேன் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களை பலப்படுத்துகிற இயேசுவினால் நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கப் போகிறீர்கள். யோசுவாவின் புஸ்தகம் 14:1-5 அவர்கள் கர்த்தரால் தேசங்களை பங்கிட்டார்கள் என்று உள்ளது போல, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் கடினமானவைகளை லகுவாக்குகிறார், உங்களுக்கு உண்டானவைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இப்படியாக இன்றைக்கு கர்த்தர் 3 ஆசீர்வாதங்களினால் வித்தியாசமான வழிகளில் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். முதலாவதாக எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14:24 காலே வேறே ஆவியை உடையவனாய் இருந்தான், உத்தமமாய் பின்பற்றினான் என்று உள்ளது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆவியில் ஒரு வித்தியாசத்தை கொடுக்க போகிறார். தேவனோடு ஒத்து போகிற ஒத்த ஆவியை இன்றைக்கு உங்களுக்கு தந்து தேவன் உங்களுக்காய் செய்து முடித்தவைகளை கண்டு அவற்றை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும் என்பதின்படி ஆவியினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இரண்டாவதாக எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13:28-33 நாம் வாசித்து பார்க்கும்போது, தேசத்தை வேவு பார்க்க சென்றவர்கள் தேசத்தை குறித்து பயந்தும் மக்களை குறித்து நடுங்கியும் சொன்ன வார்த்தைகளைத்தான் வாசிக்கின்றோம். ஆனால் காலேபு, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13:30, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், ஜெயித்து கொள்ளலாம் என்றான். காலேபின் இடத்தில் பார்வையில் ஒரு வித்தியாசம் இருந்தது. ஆதலால் வாக்கு தத்துவத்தை பெரிதாக பார்த்தான், சூழ்நிலைகளை சிறியதாக எண்ணினான், ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான போராட்டங்கள், சூழ்நிலைகள், கவலைகள் யாவற்றையும் சிறியதாக எண்ணும்படியும், உங்களுக்காய் வைத்திருக்கிற மகத்தான தெய்வ திட்டங்களை, ஆசிர்வாதங்களை பெரிதாக பார்க்கும்படியும் உங்கள் பார்வையில் ஒரு வித்தியாசத்தை கொடுத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார். 3 எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14:8-9 வாசித்து பார்ப்போமானால், பேச்சிலே ஒரு வித்தியாசத்தை காண முடிகிறது. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்ற வார்த்தையில் ஒரு உறுதியை பார்க்கின்றோம். 9 முதற்பகுதியில், அந்த ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்று உள்ளது. இன்றைக்கும் உங்கள் பேச்சிலே வித்தியாசத்தை காணும்படிக்கு, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது என்ற வசனத்தின்படி ஜீவனை பேசுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபான் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: ஊழியர் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கிருபையினால் இப்படித்தான் புதிய ஏற்பாடு கிருபையை குறித்து பேசுகிறது. தேவனுடைய கிருபை, காட்ஸ் கிரேஸ். அந்த கிருபையை நாம் பயன்படுத்தி, அதாவது ஹவு டு லீவ் பவர்ஃபுல்லி, ஹவு டு லீவ் மைட்லி, ரொம்ப வல்லமை வாழ்வது எப்படி, அதைத்தான் நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். கிருபையை பயன்படுத்தி கொள்ள நாம் பழகிவிட்டோம் என்று சொன்னால் ஆசீர்வாதமாக வாழ்வதற்கும் நாம் ஆயத்தமாகிவிட்டோம் என்று தான் அர்த்தம். எல்லாம் தேவனுடைய கிருபையினால் தான் வருகிறது என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாடில் குறிப்பாக இந்த கிருபை என்றால் என்னவென்று பார்க்கும் பொழுது, மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று, இல்லைன்னா நமக்கு அவசியமான பல விஷயங்கள், அதாவது தே ஆர் சோ நெசசரி, தே ஆர் மோர் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். ஆனால் அவற்றை அடைவதற்கோ அவற்றை பெறுவதற்கோ நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை, எந்த ரிசோர்ஸஸும் இல்லை. ஆனால் இட்ஸ் எ மஸ்ட், அது தேவை, ரொம்ப அவசியம். ஆனால் அது வந்து நம்மிடத்தில் இல்லை. எதை ஒன்று நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது, ஆனால் அது பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒன்றுமே இல்லை, அதை அடைவதற்கு நமக்கு எந்த ஆற்றலும் இல்லை. அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழலில் அதை ஒருவர் கொடுக்கிறார், ஒருவர் வைத்திருக்கிறார். அதற்கு என்ன விலைன்னு கேட்டால், விலையை கேட்டால் தலை சுற்றுது. நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆனால் அதுக்கு 10 லட்சம் ரூபா விலை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், 10 லட்சம் ரூபா விலை நம்மக்கிட்ட இருக்கிறது, மிஞ்சி மிஞ்சி கூட்டி கழித்து அங்கே பார்த்து இங்கே பார்த்து எல்லாம் சேர்த்த ஒரு 10,000 ரூபா இருக்கும். நான் அந்த 10 லட்சம் அந்த விலையை சொன்னோட்ட போய், என்கிட்ட 10,000 தாங்க இருக்குது, எனக்கு இது ரொம்ப தேவை, ரொம்ப மிக அவசியம், எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொன்னால், எங்கே அது 10 லட்சம் ரூபா பொருளை போய் என்ன செய்கிறீங்க, 10,000 ரூபா அப்படிங்கிறீங்களே, அது என்ன அர்த்தம் இல்லாமல் கேட்குறீங்களே அப்படின்னு அவர் என்ன சொல்லுவார். அப்படி தானே, இல்லைங்க என்கிட்ட 10,000 ரூபா தான் இருக்குது, நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், சும்மா வேணாலும் கொடுத்துட்றேன், ஆனால் உங்கள் 10,000 ரூபாய்க்கு என்ன செய்ய மாட்டேன், தர மாட்டேன். அப்போ அவர் பார்க்குறாரு, பாவம், இவருக்கு வாங்குறதுக்கு ஆற்றல் இல்லை, ஆனால் அவர் ரொம்ப தேவைப்படுது. ஆனால் இந்த 10 லட்சம் ரூபா பொருளை 10,000 ரூபா கொடுத்து கொடுக்கறத விட சும்மாவே கொடுத்தா அதுக்கு ஒரு கிரெடிட் இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் இதை வாங்குறதுக்கு உனக்கு என்ன கிடையாது, வசதியே கிடையாது. நீ 10,000 இல்லை, 1 லட்சம் இல்லை, 2 லட்சம் இல்லை, 3 லட்சம் இல்லை, 5 லட்சம் கொடுத்தாலும் இது உனக்கு கிடைக்காது. அதனால் நீ ஒன்று பண்ணு, உன் 10,000 நீ உன் பாக்கெட்லேயே வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுறேன் உனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், உனக்கு ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு கொடுக்குறார். அப்போது என்ன அர்த்தம் பார்த்திங்களா, இதற்கு பேர் தான், திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் கிரேஸ். நம்மால் எவ்வளவு முயற்சித்தாலும் அடைய முடியாத ஒன்று, ஆனால் அதை அடையப்பட வேண்டிய ஒன்று, அவசியமான ஒன்று, அதை பெற்றுக்கொள்வதற்கு வி டோன்ட் ஹாவ் எனி பேஸ், வி டோன்ட் ஹாவ் எனி எபிலிட்டி, We don't have any source. அது அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், உனக்கு அவசியமானதை பெற்றுக்கொள்வதற்கு இதை உனக்கு தருகிறேன் சொல்லி தருகிறார். அது எந்த விலையும் கிடையாது அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் வேல்யூபிளாக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அது சாதாரணமான கிடையாது. அந்த கிருபை எப்படி வந்தது நமக்கு, கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்த கொடுத்ததின் மூலமாக கிருபையானது வந்தது. அப்படி தானே, ஒன்று யோவான் சுவிசேஷத்தோட 1:17 வாசிக்கும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு என்ன வருகிறது, சத்தியமும் கிருபையும் வருகிறது. அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேர்வதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜீவனை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆகிய விதமாக தான் அந்த கிருபை வருகிறது. இந்த கிருபை நமக்கு எப்படி வருகிறது, இலவசமாக வருகிறது. இதை குறித்த ஒரு வசனத்தை நாம் வேதத்தில் கூட வாசிக்கிறோம், எபேசியர் 2:8 எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட், ஆண்டவருடைய. அப்படி என்ன அர்த்தம்னு சொன்னால், அதாவது நம்ம என்ன பண்ண முடியாது, வி கேனாட் டூ எனி திங் டு கெட் இட், இதை பெறுவதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. நாம் எதையும் செய்து பெற்றுக்கொள்ள முடியாதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், இலவசமாக கொடுத்தார். அப்போது இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது, ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்கிறது, இல்லை என்றால் பாவத்திலிருந்து நம்ம விடுவித்து கொள்வது, இல்லை என்றால் நித்திய வாழ்வை பெறுவது, இவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, அதை அடைவதற்கு தேவையான காரியங்களை செய்ய முடியாது. எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, எவ்வளவு பைபிள் படித்தாலும் சரி, எவ்வளவு சர்ச்சில் போய் ஒர்ஷிப் பண்ணாலும், ஆராதனை பண்ணாலும், எவ்வளோ காணிக்கை கொடுத்தாலும், எவ்வளோ தலையை முட்டை அடித்தாலும் சரி, செருப்பு இல்லாமல் நடந்தாலும் சரி, காவி கட்டி நடந்தாலும் சரி, வாழ்ந்தாலும், கல்யாணம் பண்ணாதபடிக்கு சன்னியாசியாக வாழ்ந்தாலும் சரி, பை டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் வி கேன் நாட் ஹேவ் திஸ், பெற முடியாது. அதற்கு தான் ஆண்டவர் சார், காட் கிவ்ஸ் அஸ் த கிரேஸ், தெர் இஸ் அ காட்ஸ் கிஃப்ட், தேவனுடைய பரிசு. அந்த வசனத்தை பார்க்கலாம், எபேசியர் 2:8.
2: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
1: ஆமா, விசுவாசத்தை கொண்டு மட்டும் நம்ம ரட்சிக்கப்படல, கிருபை. ஆண்டவர் என்ன செட் பண்ணியிருந்தார், அதாவது உனக்கு எவ்ரிதிங் இஸ் ரெடி, இதை நீ பிலீவ் பண்ணால் எடுத்துக்கலாம்ப்பா, காசு பணம் கிடையாது. அப்போது நாம் போய் ரொம்ப நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன் அப்படி இல்லை, கிருபையில். அப்போ முதல்ல என்ன வர வேண்டி இருக்கிறது? கிருபை. தேவனுடைய கிருபை தான் நம்ம முதலாவது தேட வேண்டும். கிருபையின் மூலமாக வரும் இந்த கிருபை குறித்து என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், நிறைய பேர் சர்வசாரமாக நம்ம கிருபைன்னு பேர் வைக்கிறோம், அப்படி தானே? வீட்டுக்கு, வாகனத்துக்கு, ஆளுக்கு, எல்லாத்துக்கும் கிருபைன்னு பேர் வைக்கணும். அது மட்டும் இல்லை, எதுக்கெடுத்தாலும் ஒரு மீன் கடையில் போய் மீன் வாங்கிட்டு வந்தால் கூட கத்திரி பெரியதான கிருபையினால அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், அந்த கிருபை யூஸ் பண்ணுறோம். அந்த கிருபை குறித்து பைபிள் என்ன சொல்லுன்னு சொன்னால், எபேசியர் 1 நம்ம வாசித்த அத்தியாயத்தினுடைய 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த கிருபை எப்படிப்பட்டது? ஐஸ்வர்யம் அப்போ இந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு தருவதற்கு தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபம் எழுகின்ற பொழுது 2 Matthew 11 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது இந்த கிருபை என்ன செய்தது, வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். தீத்து 2:11,
2: ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது
1: எல்லாருக்கும், எவரிபடி மஸ்ட் கெட் த ரிடெம்ஷன், த சால்வேஷன், அதை கொடுக்கிறதுக்கு, பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிற அந்த அனுபவத்தை கொடுக்கிறதுக்கு அந்த கிருபை என்ன செய்தது, பிரசன்னமானது. எப்படி பிரசன்னம்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமானார்ல, இயேசு கிறிஸ்துவின் வழியாக அந்த கிருபையும் பிரசன்னமானது. அப்போ கிருபை என்று சொன்னால் என்னங்கிறது புரிஞ்சிச்சு. அதாவது அன்மெரிட்டட் ஃபேவர்னு சொல்லுவோம், அதாவது நம்ம அடைய முடியாத ஒன்று, நாம் பெற்றுக்கொள்ள முடியாத மிக அவசியமான ஒன்று, ஆனால் நம்ம அடைய ஒரு வாய்ப்பில்லை. அதுபோல் இது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ், இது ஒரு பெரிய ஆற்றல், இது ஒரு பெரிய அந்தஸ்து, ஒரு பெரிய ஐஸ்வர்யம். இந்த விதமாக பல விதங்களை சொல்லலாம், இதுதான் கிருபை. சரி, இப்போ கிருபை என்று நமக்கு ஓரளவு புரிஞ்சிச்சு. இந்த கிருபைக்கு 3 தன்மைகள் இருக்குது, டிஃப்ரெண்ட்லி 3 ஆஸ்பெக்ட்ஸ் இந்த கிருபைக்கு இருக்குது. கிருபை என்று பார்க்கும் பொழுது இதற்கு என்ன இருக்கிறது, ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஃபேஸஸ், முக்கியமான 3 முகங்கள் இருக்கிறது. என்னோடு பார்க்கும் பொழுது, முதலாவதாக கிருபையின் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கிறது, வாட் ஐ வில் கெட் பிகாஸ் ஆஃப் திஸ் கிரேஸ். கிருபையின் மூலமாக ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்கும். தேவன் நமக்கு கிருபையை தந்திருக்கிறபடினால இந்த உலகத்தில் நாம் நம்பிக்கையாக வாழலாம். நம்பிக்கையாக வாழலன்னு என்ன அர்த்தம்னு சொன்னால், அதாவது ஏதோ ஒன்று எனக்கு தேவையாக இருக்கிறது, அது பெற்றுக்கொள்வதற்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அப்போ நான் நம்பிக்கையாக இருக்க முடியுமா? இந்த வார செலவுக்கு கையில் காசே கிடையாது, நான் நம்பிக்கையாக இருக்க முடியுமா? முடியாது. அதுபோல் ஒரு வேலையை நான் செய்யணும், செய்கிறதுக்கு முடியலை, உடல்நிலை சரியில்லை, ரொம்ப வீக்காக இருக்குது, அப்போ நான் நம்பிக்கையோடு இருக்க முடியுமா? ஒரு ஊருக்கு போகணும், அந்த ஊருக்கு போகிறதுக்கு பஸ் காசு வேணும், ட்ரெயின் காசு வேணும், இல்லைன்னா வேறு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வேணும், ஆனால் நான் போக வேண்டியது அவசியம், ஆனால் போகிறதுக்கின்ற வாய்ப்பு இல்லை, நான் நம்பிக்கையாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனால் தேவன் நமக்கு கிருபை அளித்திருக்கிறபடியினாலே, எங்கெல்லாம் நாம் முடியாதுன்னு எண்ணுகிறோமோ, எங்கெல்லாம் நாம் இயலாதுன்னு எண்ணுகிறோமோ, எங்கெல்லாம் நாம் கூடாதுன்னு எண்ணுகிறோமோ, அங்கெல்லாம் தேவன் நமக்கு கிருபை அளித்திருக்கிறபடினாலே நமக்கு கூடும், நம்மால் முடியும் என்று நம்புவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. எனவே தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது, நம்பிக்கை. அதாவது குறிப்பாக கிருபையினுடைய மிகப்பெரிய நோக்கம் இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும். ஆனால் பாவத்திலிருந்து விடுவித்து கொள்ளுகின்றதான ஒரு எபிலிட்டி எனக்கு கிடையாது, அந்த விதமான ஒரு பவர் எனக்கு கிடையாது. நான் வேணா பெரிய அறிவாளியாக மாறலாம், பெரிய அரசியல்வாதியாக மாறலாம், பெரிய விஞ்ஞானியாக மாறலாம், பெரிய பயில்வானாக மாறலாம், இல்லை பெரிய செல்வந்தனாக மாறலாம், அதற்கெல்லாம் என்னிடத்தில் ஆற்றல் இருக்கிறது. ஆனால் ஐ டோன்ட் ஹாவ் எனி பவர் டு ஓவர் கம் தி சின், ஐ டோன்ட் ஹாவ் எனி பவர் டு டிஃபீட் தி சின், பாவத்தை எனக்கு மேற்கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், பாவம் மேற்கொள்ளப்பட வேண்டும், நான் என்ன செய்வேன், பாவத்தை நான் சப்டியூ பண்ணணும். அப்போது இப்போ பாவத்தை எப்படி மேற்கொள்கிறது, அதற்குத்தான் கர்த்தரின் கிருபை கொடுத்திருக்கிறார். அப்போ என்னிடத்தில் அந்த ஆற்றல் இல்லை, ஆனால் பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு ஆற்றல் எனக்கு கிருபையினால் வந்திருக்கிறபடினாலே, நவ் ஐ ஹவ் காட் த ஹோப். இப்போ எனக்கு என்ன இருக்குது, நல்ல ஹோப் இருக்குது. பாருங்கள், அவசரம், எனக்கு பெங்களூர் வர போகணும், ஒரு மிக முக்கியமான வேலை. அந்த பெங்களூர் வர போகிறதுக்கு ரொம்ப தேவை இருக்குது, ஆனால் எங்கிட்ட வந்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ஒன்றுமே இல்லை, கன்வெயின்ஸுக்கு ஒன்றும் காசு கிடையாது, போகிற இடத்துல தங்குறதுக்கு என்ன பண்ணணும் தெரியாது, சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, என்ன மாதிரி என்ன செய்யணும் ஒன்றும் தெரியாது, அப்படி தீர்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி தீர்த்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, பெங்களூர் போகலாம் வாங்க, என்னுடைய காரில் போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. ஐயோ, எனக்கு பெங்களூர் போக வர வேண்டிய அவசியம் இருக்குது, ரொம்ப தேவை இருக்குது, ஆனால் என்கிட்ட காசு போனால் ஒன்றுமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, என் கூட நீங்கள் போகலாம் வாங்க, இங்கேருந்து 2-4 எல்லாத்தையும் என்ன செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், ஐ வில் டேக் கேர் ஆஃப் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் நமக்கு என்ன வந்துடும்? நம்பத்தக்க ஒருவர் சொன்னால் நமக்கு என்ன வந்துடும்? நம்பிக்கை வந்துடும். நமக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸு காசு கிடையாது, போகிறதுல அக்காமடேஷனுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் தெரியாது, நமக்கு சாப்பிட்ற காசு கிடையாது. ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையும் பேர் பண்ண சொன்னதுனால இப்போ எனக்கு என்ன வந்து விட்டது? இப்போ அந்த பிரயாணத்தை நான் உற்சாகமாக தொடங்கலாம், தொடரலாம். காரணம்னு சொன்னால், என்னை விரும்புகிற ஒருவர், நேசிக்கிற ஒருவர் வந்து என்ன சொல்லிவிட்டார், எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்னு சொல்லிவிட்டிருக்கிறார். எனவே நாம் தைரியமாக என்ன செய்யலாம், நாம் இந்த பிரயாணத்தில் செல்லலாம். எனவே அருமையானவர்களே, இதுதான் கிருபை நம்பிக்கையை கொடுக்கிறது, கிருபை நம்பிக்கை கொடுக்கிறது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், கொஞ்சம் குறைப்பா. இரண்டாவதாக தேவன் நமக்கு என்ன கொடுக்கணும், நம்முடைய வாழ்க்கை என்ன, ஹோலினஸ், பரிசுத்தம். இப்போ பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நம்மால் முடியாது, நம்மிடத்தில் அந்த ஆற்றல் இல்லை. பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் வந்து நம்ம பல விதங்களில் ஆற்றல மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் வந்து ஆண்டவர் ஹோலினஸ்ஸை நம்ம பெற முடியாது. ஆனால் ஒன்று குறுந்த 1 ரெண்டாம் வசனம் என்ன சொல்கிறது, நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பரிசுத்தமாக இருக்கின்றதில் ஒரு சோர்ஸ் இல்லை. ஆனால் 1 Corinthians 6:11 என்ன சொல்கிறது, ஐ எம் சாங்டிஃபைட், ஐ எம் கான்சிக்ரேட், ஐ எம் மேட் ஹோலி. எப்படி அந்த வசனத்தை வாசிக்கலாம்,
2: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்.
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்படியப்போ நம்ம வந்து பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாமவே என்ன செய்யலை, பரிசுத்தமாகி நம்ம பரிசுத்தம் ஆகலை, ஆண்டவரால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க முக்கியமான ஒன்று என்றால், இட்டர்னல் ஹோப், நித்தியமான நம்பிக்கை. யோவான் 3:16 வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய உறவினர் குமாரனை விசுவாசிகள் எவ்வளோ அவர்கள் கெட்டுப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக இவ்வளவாக அவரை தந்தருளி. அப்போது நாம் வந்து இந்த உலகத்துக்கு அப்பால் ஒரு வாழ்வை பெறப்போகிறோம். இந்த அற்ப ஜீவனுக்கு அப்பால் ஒரு நிலையான ஜீவன் இருக்கிறது. இந்த அற்ப ஜீவன் எவ்விதம் எத்தனை நாள் வாழ்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான், அதற்கு அப்பால் வந்து எவர்லாஸ்டிங் லைஃப், ஒரு எட்டர்னல் லைஃப் இருக்குது. அந்த லைஃபை நாம் பெறுவதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை, நம்முடைய தவங்களோ, நம்முடைய ஜபங்களோ, நம்முடைய காணிக்கைகளோ, நம்முடைய சுய உறுப்புகளோ, இவைகள் எல்லாம் நம்மை வந்து அதற்கு தகுதியுடைய மாற்றாது அங்கே போய் சேர்வுக்கான வாய்ப்பை கொடுக்காது. ஆனால் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, தீத்து 3:6 நான் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே நமக்கு என்ன சொல்லப்படுகிறது, நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி. அப்போ நம்பிக்கை, அப்போ எனக்கு என்ன நம்பிக்கை கிடைக்கிற, நான் பாவத்தை ஜெயித்து இந்த உலகத்தில் வாழ முடியும், பாவம் என்னை மேற்கொள்ளாது, ஐ கேன் ஓவர் கம் த சின், பாவத்தை மேற்கொள்ள முடியும். இரண்டாவது, ஐ கேன் லிவ் த ஹோலி லைஃப், ஐ கேன் ஸ்டாண்ட் அஸ் எ செயின்ட், ஒரு பரிசுத்தவனை வாழ முடியும். அதற்கும் அது மட்டுமல்ல, இந்த அற்ப உலக வாழ்வுக்கு அப்பால் எனக்கென்று ஒரு இட்டர்னல் லைஃப் இருக்கிறது, நான் என்ன செய்வேன், நித்திய வாழ்வை பெறுவேன். அப்போ இந்த கிருபையினால நம்ம கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான நன்மை என்ன, வாட்ஸ் த கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங், த ஹோப், நம்பிக்கை. இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யலாம், நம்பிக்கையோடு வாழலாம். எதற்கு நம்பிக்கை வேணும், நிறைய காசு பணம் வைத்து நம்பிக்கை பெறுவோம் நான் சொல்லலை, நல்ல ஹெல்த்தியாக இருந்த நம்பிக்கை பெறுவோம் சொல்ல, இந்த உலக பாவம் நிறைந்த உலகத்தில் நான் பாவம் செய்யாமல் வாழலாம், அதாவது பரிசுத்தத்தை குறித்த கவலையற்ற உலகத்தில் நான் பரிசுத்தமாக வாழலாம், நிலையற்ற ஜீவனோடு வாழ்கிற நான் நித்திய வாழ்வின் நம்பிக்கையோடு வாழலாம். அப்படி என்றால் முதலாவதாக கிருபையினால் கிடைக்கிற நன்மை என்னவென்று சொன்னால், கிருபையினால் நம்பிக்கை கிடைக்கிற. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கிருபையினால் வருகிற இரண்டாவது முக்கியமான ஒரு தன்மை, அதனுடைய ஆஸ்பெக்ட் சொன்னால், கிருபை கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி வி வில் ஹேவ் த ஹம்பிள்னஸ். இப்போ யாராவது ஒருவரிடத்தில் வந்து ஏதாவது ஒரு கிறிஸ்தவ இடத்துல ஹம்பிள்னஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனுடைய ரூட் காஸ் என்னன்னு சொன்னால், ஹீ டசன் எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் கிரேஸ். ஆண்டவுடைய கிருபை என்ன செய்யலை, அவர் என்ஜாய் பண்ணலை. தேவனுடைய கிருபையை என்ஜாய் பண்ண எந்த ஒருவரும் ஹம்புல்னஸ் பெற்றிருப்பார், அதாவது தாழ்மையோட மாறியிருப்பார் என்றால் அவருக்கு நல்லாவே தெரியும், நான் பெற்றுக்கொண்ட எல்லாமே தேவனுடைய கிருபையினால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய கிருபையினால் ஆகியிருக்கின்றது. 2 கொரிந்தியர் 3 அத்தியாயத்தினுடைய 5 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மிக மிக வல்லமையாக செயல்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காலகட்டத்தில் கொரிந்தியில் எழுதுகிற பொழுது என்ன எழுதுகிறார் பாருங்கள். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவள் அல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகின்ற பொழுது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ என்னால் ஆகிறது என்று எண்ண முடியாமல் எல்லாம் அவராலே ஆகிற நம்பிக்கை உருவாகி விடுகிறது. அப்போ என்ன நடைபெறுனால் கிருபை எனக்கு என்ன விதமான ஒரு சுபாவத்தை உருவாக்குறது, தாழ்மை. நான் ஏற்கனவே உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், ஒருத்தர் வந்து நாம் பெங்களூர் அவசியம் போக வேண்டிய ஒரு தேவையில் இருந்தோம், போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, காசு ஒன்றுமே கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு நண்பர் வந்து எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு கம்ஃபர்டபுளாக நமக்கு நல்ல ஜேர்னி கொடுத்து அழைச்சிட்டு போகிறதாக என்ன செய்தார், செய்து நம்ம அழைச்சிட்டு போனார். இப்போ இந்த மாதிரி ஒருவர் நம்மளை அழைச்சிட்டு போகிறவல்ல, நாம் அவர் விஷயத்தில் எப்படி இருப்போம், எப்படி இருப்போம், பெருமையாக இருப்போமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிரில் இருப்போமா, இருக்க மாட்டோம் அப்படி தானே. ஏன்னா இது எதுவுமே நம்ம கையில், நத்திங் வி ஹாவ், இந்த ஜேர்னியில் ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றுக்கும் டோட்டலி ஐ ஹாவ் டு டிபெண்ட் அப்பான் தட் பர்சன், அவரை சார்ந்திருக்க வேண்டியது. அப்போது சார்புத்தன்மை பெருக பெருக தேவனை சார்ந்து வாழ வாழ ஒரு மனிதனுக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொன்னால் அதனுடைய கான்சிக்வன்ஸாக ஹம்புல்னஸ். இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கையில் பெருமை ஏன் ஆளுகிறது, அகம்பாவம் ஏன் ஆளுகிறதுன்னு சொன்னால் தே ஆர் நாட் டிபெண்டிங் அப்பான் காட்ஸ் கிரேஸ். தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்கிறவங்க நிச்சயமாக தாழ்மை பண்பு உடையவளாக இருப்போம். ஏனென்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட பிறகு நம்மிடத்தில் இருக்கின்ற எந்த ஒரு கிரேட்னஸையும் நாம் என்ன செய்ய மாட்டோம், உரிமை கொண்டாட மாட்டோம். ஏன் உரிமை கொண்டாட மாட்டோம்னு சொன்னால் வீடு நோ தட் நமக்கு தெரியும் ஆல் திஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் காட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ். 1 கொரிந்தியர் 4 அத்தியாயத்தினுடைய 7 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது கொரிந்திய திருச்சபை மக்களை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், அவர்களிடத்தில் சில கிஃப்ட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் ஆகுது, அவர்களிடத்தில் தான் கொஞ்சம் பெருமை பாராட்டும்படியான சில மேன்மைகள் இருக்கிறது. அப்பொழுது பவுல் தன்னுடைய எழுத்து நடையின்படி மிக வித்தியாசமாக அந்த வசனத்தில் சொல்லுகிறத பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 4:7
2: அன்றியும் உன்னை விசேஷித்த நாகும்படி செய்கிறவர் யார்.
1: இந்த பாரு ஒன்று வந்து கிரே, அதை ரொம்ப ஒரு விசேஷமாக, நீ ரொம்ப ஒரு கிரேட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதுக்கு உன்னை விசேஷத்தன் ஆக்குறது யாரு, ஹூ மேக்ஸ் யூ ஸ்பெஷல், உன்னை யாரு விசேஷத்தன் ஆக்குறார் அப்படி சொல்லி என்ன சொல்றாரு,
2: இருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யார்,
1: உனக்கு உண்டாய் இருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது,
2: நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டு.
1: இந்த வசன வாக்கிய ரொம்ப முக்கியமான, உனக்கு உண்டா இருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாது யாது, இது நிறைய பேருக்கு விளங்காது அப்படிதானே. அது என்ன அர்த்தம், உனக்கு உண்டா இருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ள, அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் உங்ககிட்ட இருக்கிற எது நீ பெற்றுக்கொள்ளாதது. இப்போ எங்கள் பையன் வந்து சில வேளை என்கிட்ட வரவு செலவெல்லாம் பேசுவான், நீங்கள் எனக்கு 100 ரூபா தரணும், 500 ரூபா தரணும், 1000 ரூபா தரணும்னு ஒரு பெரிய கணக்கெல்லாம் சொல்லுவான். நான் செலவில் கேட்பேன், அது சரிப்பா நான் உனக்கு 1000 தரணும் 500 தரணும்னு பெரிய கணக்கெல்லாம் வச்சுருக்கிறியே, நீ எங்கே போய் சம்பாதிச்ச, எப்படி ஒரு காசு வந்தது, எது வந்தது, நீ எங்கிட்ட 1000 ரூபா நான் தரணும், 2000 ரூபா தரணும்னு கணக்கெல்லாம் சொல்கிறியே. அது வந்து அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து இதுக்கு 500 ரூபா தரேன்னு சொன்னீங்க, இந்த இதுக்கு 800 ரூபா தரேன்னு சொன்னீங்க, இப்படி இப்படிலாம் ஒரு கணக்கு போட்டு 1000 2000 வரும். ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்தா அவர் ஒன்றுமே என்ன செய்யலை, இன்னும் 4 காசோட சம்பாதிக்கல. அப்போது இப்போ அவருடைய பர்சனல் இருக்கிற காசு அவ்வளோ எங்கேருந்தான் வந்திருக்கும், என்கிட்ட தான் வந்திருக்கும் அப்படி தானே. அப்போ எவ்வளவு இருந்தாலும் சரி, அவர் என்ன வச்சுருந்தாலும் எல்லாமே எந்த கணக்கில் பார்த்தாலும் எங்கேருந்து வந்துருக்கிறது. செலவில் சொல்ல அங்கிள் கொடுத்தாரு, அவர் கொடுத்தாரு, இவர் கொடுத்து சொன்னாலும் மோஸ்ட்லி வந்து அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே எங்கே உள்ளதான், என்கிட்டருந்தான் வந்திருக்கும்ல. எதுக்கு சொல்கிறேன்னா, இதை மாதிரி தான் தேவ கிருபையை பெற்றுக்கொண்டுடைய வாழ்க்கையில் விசேஷமான எந்த ஒன்று வந்திருந்தாலும் அதில் அவனுக்கு என்ன செய்ய முடியாது, கிரெடிட் எடுக்க முடியாது, அவன் அதை வைத்து போஸ்ட் பண்ண முடியாது, பிராக் பண்ண முடியாது. காரணம் சொன்னால் ஆல் தீஸ் திங்ஸ் ஹி ஹஸ் காட் ஃப்ரம் காட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ், கிருபை. பாருங்க, நான் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தேன் என்பது எனக்கு நல்லா தெரியும். இப்போ எங்கிட்ட வந்து அன்றைக்கு இல்லாத சில குணங்கள் இருக்கிறத பார்க்குறேன், அன்றைக்கு இருந்த சில குணங்கள் இல்லாதையும் பார்க்குறேன். ஒரு காலத்தில் எனக்கு எவ்வளவு கோபம் வருங்கிறது எனக்கு தான் தெரியும். ஒரு காலத்தில் மற்றவர்கள் விஷயத்தில் ஒரு கோபதாக வந்துவிட்டால் ஒரு விருப்பம் தான் எப்படி நடந்து கொள்ளும் என்பது எனக்கு தான் தெரியும். ஒரு காலத்தில் எண்ணங்கள் எவ்விதமாக இருந்த, சிந்தனைகள் எவ்விதமாக இருந்தது, உண்மை நிலைமை எவ்வளவாக இருந்ததில் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சூழலில் கவனித்து பார்க்கும் பொழுது எவ்வளோ மேன்மை பாராட்டலாம். அன்னைக்கு இல்லாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது, அநேகர் இடத்துல இல்லாத இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றையும் கணக்குட்டி பார்க்கும் பொழுது இதில் பெருமை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. ஏன் கிடையாது? இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? Because of the association that I have got with Jesus. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தது. நல்ல திராட்சை செடியாகி அவரோடு இணைந்த காரணத்தினால தான் இதெல்லாம் வந்ததே ஒழிய, இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்ல சுபாவம், நல்ல பண்பு, நல்ல குணம், நல்ல உண்மை இருக்கிற சொன்னால் இதெல்லாம் என்னுடைய ஓன் ப்ராடக்ட்ஸ் கிடையாது, இதெல்லாம் நானே வந்து செல்ஃப் எஃபர்ட்ஸ் மூலமாக உருவாக்கினதல்ல, இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட். எப்படி? அவரை சார்ந்திருந்ததுனால, அவரிடத்து அவருடைய ஐக்கியமாக இருந்தபடினால இவைகளெல்லாம் உருவான. இதில் ஒன்றும் மேன்மை பாராட்டுகிறது இல்லை. அப்போ கிருபையினுடைய இரண்டாவது பக்கத்தில் பார்க்கும் பொழுது கிருபை என்ன பண்ணுகிறது? ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருமையாகவும் இருப்பாங்க. ஏன் பெருமையாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், சிலர் வந்து தன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கை குறித்து கூட பெருமை பாராட்டுவாங்க. நாங்கள் எல்லாம் ஆண்டவருக்காக எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம், உத்தமமாக இருக்கிறோம், தியாகமாக இருக்கிறோம், நாங்கள் பசி ருசி இதெல்லாம் பார்க்காதபடியே வாழ்கிறோம், நிறைய காரியங்களை கர்த்தராக விட்டு கொடுத்துருக்க முடியும், ரொம்ப பெருமையாக பேசிக்கொள்வாங்க. இதற்கு காரணம்னா, தீஸ் ஆர் ஆல் செல்ஃப் ரைச்சஸ் பீப்புள். அதாவது இவங்க எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமான எந்த ஒன்றையும் கிருபையினால் பெறலை, பை தேர் ஓன் எஃபர்ட்ஸ், தங்களுடைய சொந்த முயற்சிகளை பெற்றபடினால அதில் அவங்களுக்கு தேகவசம் ரீசன் டு போஸ்ட் அபவுட். அதை குறித்து சில பெருமை பாராட்டுவதற்கு அவங்களுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் அவங்களுடைய ஹார்ட் எஃபர்ட்ஸ்னால வந்தது. ஆனால் உண்மையாக ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்து தேவ ஐக்கியத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு வருகிற எந்த ஒன்றுகளையும் என்ன வராது? தலை கனமெல்லாம் வராது. எவ்வளவுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு ஹையர் லெவலுக்கு போனாலும் ஒன்றும் மேன்மை பாராட்டுற ஒன்றும் இல்லை. ஆண்டவர்னா நம்ம யார்? ஆமாம், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவில்ல, என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து ஒரு முறை எனக்கு ஆங்கிலத்தில் ஒன்று சொன்னான், வென் யூ ஹேவ் த புக் யூ ஆர் ஏ ஹீரோ, இஃப் யூ டூ நாட் ஹேவ் தட் புக் யூ ஆர் ஏ ஜீரோ. அப்படி என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் நீ காலேஜுக்கெல்லாம் போ, பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகிற, கல்லூரிகளில் போகிறவெல்லாம் கையில் புக்கு வச்சுக்கிறாலும் ஒன்று ஸ்டூடெண்ட் என்ன செய்கிறாங்க, உன்னை கொஞ்சம் ஒரு நல்ல விதமாக பார்க்குறாங்க. இந்த புக்கு மட்டும் உங்கள் கையில் இல்லைன்னு சொன்னால் ஒரு பயில் என்ன செய்ய மாட்டானுங்க, உன்னை மதிக்க மாட்டேன். அந்த அர்த்தத்தில் அந்த அவர் சொன்னது. சரி, அதுபோல் கர்த்தர் இருக்கிறபடினாலும் வி ஆர் ஹீரோ, இல்லைன்னு சொன்னால் நாம் எல்லாம் ஜீரோ தான். சரி, எனவே கிருபை குறித்த காரியங்களை பார்க்கும் பொழுது முதலாவதாக கிருபை என்ன கொடுக்கிறது? நம்பிக்கை கொடுக்கிறது. இரண்டாவது கிருபை என்ன கொடுக்கிறது? தாழ்மையை கொடுக்கிறது. சரி, வேறு ஏதாவது கொடுக்கிறதா கிருபை? எவ்வளோ கொடுக்குது? வீடு கொடுக்குது, வேலை கொடுக்குது, தொழில் கொடுக்குது, வசதி கொடுக்குது, குடும்பம் கொடுக்குது, ஆஸ்தி அந்தஸ்து கொடுக்குது, சரீர ஹெல்த் கொடுக்குறது, இப்படி நிறைய சோ மெனி திங்ஸ் வி கேன் டெல் அபவுட் தேர். அதை பற்றி நம்ம நிறைய சொல்லலாம். ஆனால் கிருபையினால் நம்பிக்கை வருகிறது நல்ல விஷயம், கிருபையினால் தாழ்வு வருகிறது நல்ல விஷயம். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த கிருபையினால் வருகிற இன்னொரு முக்கியமான விஷயத்தை அறிகிறதே இல்லை. எல்லாம் கிருபை தான், கிருபை கிருபை எல்லாமே கிருபைன்னு நம்ம ரொம்ப என்ன செய்வோம், ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவோம். அப்போ நிறைய பேர் கிருபைன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, அடைய முடியாத தேவைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஆண்டவர் என்னிடத்தில் வந்து தப்பு தவற பார்க்குறதே கிடையாது. நான் குறைவுள்ளவனாக இருந்தாலும் சரி, குறைவு அதை நிறைவுள்ளவனாலும் சரி, அதை பற்றி மேட்டர் கிடையாது. ஆண்டவருடைய கிருபையினால் நான் வந்து என்னுடைய குறைவுகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நான் எப்படி இருந்தாலும் காட் இஸ் அக்செப்டிங் மீ, என்னை ஏற்றுக்கொள்கிறார். இவ்விதமாக தான் கிருபை பெற, அதான் கிருபை என்பது ஆண்டவர் நாம் எப்படி வாழ்ந்தாலும் ஏற்றுக்கொள்கிறாருங்கிற ஒரு சிந்தனை அனைவரும் கொடுத்துருக்கிறது. ஆனால் கிருபையினுடைய மூன்றாவது ஒரு உண்மை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. கிருபை பார்த்தீங்கன்னா, கிருபையினால் நம்பிக்கை வருகிறது, கிருபையினால் தாழ்மை வருகிறது. ஆனால் தேவன் கிருபை இலவசமாக தான் கொடுத்துருக்கிறார். இட் கம்ஸ் அஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ரொம்ப இலவசம். ஆனால் கிருபையை பெற்றால் பின்னால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருக்குது, ஒரு பெரிய ஒப்ளிகேஷன் இருக்குது. நிறைய பேர் இந்த வெயிட்டை உணரலை. கிருபை பெற்றதுனால எல்லாமே ஈஸியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற அந்த பகுதியை மட்டும் தான் பார்க்குறமே ஒழிய, கிருபை பெற்றவன் ஒரு பெரிய பாரத்தை சுமக்க வேண்டியவனாக மாறுகிறான், ஒரு பெரிய கடுமையான ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியவனாக இருக்கிறான். மரியாள் இடத்துல வந்து தேவதூதன் என்ன சொன்னான்னா, கிருபை பெற்றவளே வாழ்க, சந்தோஷமான செய்தான். ஆனால் அந்த கிருபை எப்படி இருந்தது? கிருபையை பெற்றதுனால மரியாள் பாக்கியவதி தான். ஆனால் அந்த மரியாள் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும்ல, எப்பொழுது? ஷீ இஸ் நாட் அட் மேரீடு, இன்னும் கல்யாணமே ஆகலை. அந்த காலத்தில் சொசைட்டி வந்து ரொம்ப சென்சிட்டிவ், அப்படி தானே? ஒரு சின்ன தவறை வந்து ரொம்ப வித்தியாசமாக பார்க்குற ஒரு சொசைட்டி அது, அந்த ஜூயிஸ் கம்யூனிட்டி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அப்போ கிருபைங்கிறவெல்லாம் ரொம்ப ஒரு அட்வான்டேஜான காரியம், சந்தோஷமான, வெரி குட், நைஸ் மெசேஜ். ஆனால் கிருபைக்குனால பின்னால் பார்க்கும் பொழுது மரியல் என்ன செய்ய வேண்டியது? உலகத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு சுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அப்போ அதுதான் இன்றைக்கு நிறைய பேர் கவனிக்க தவறுறேன். கிருபைன்னு சொன்னால் அப்படியே ஃப்ரீ பேட் ஆகிட்டோம், அப்பா எல்லாமே கிருபை கிருபை அப்படின்னு நம்ம பாடிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் கிருபை என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஒரு பெரிய சுமையை நம்ம மேலே வைக்கிறது, ஒரு பெரிய பொறுப்பை நம்ம கொடுக்கறது. இங்கே தான் கிருபை, கிரேஸ் இஸ் ரிவீல்டு, இங்கே தான் கிரேஸ் என்ன செயல்படுகிறது. இதைத்தான் நம்ம முக்கியமான பார்க்க போகிறோம். கிருபை என்பது ஒரு பெரிய பாரம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தன் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறார், 2 பேர் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர்? நீங்கள் கொஞ்சம் அதிகமாக படிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறாங்க. 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 2 பேரும் வேலை தேடிட்டு இருக்கிறாங்க. வேலை தேடி இருக்கிறவங்கள ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு வருது, ஒரு பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் அட்டண்டர் வேலை, இல்லை ஒரு பியூன் வேலை. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாளாக வேலை தேடி கிடைக்கவே இல்லை, இப்போ நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிது, ஒரு அட்டண்டர் போஸ்ட் கிடைச்சி, 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கோம், ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஒரு இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு செய்தி என்ன தெரியுமா, அவருக்கு ஒரு வேலை வந்திருக்கு. என்ன வேலை தெரியுமா? இவருக்கு அட்டண்டர் வேலை, அவருக்கு என்ன வேலை தெரியுமா? அந்த ஹோல் இன்ஸ்டியூஷனை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும், அதாவது அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஒரு பெரிய கிறிஸ்டின் காலேஜ் மாதிரி, லயோலா காலேஜ் மாதிரி, இல்லை ஒரு விஐடி மாதிரி, இல்லை ஒரு பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். அதில் ஒருத்தருக்கு என்ன கிடைச்சிருக்கு? அட்டண்டர் வேலை. இன்னொருத்தருக்கு என்ன வந்திருக்குன்னு சொன்னால், சீக்கிரம் கிளம்பி வா, நீ தான் இந்த மொத்த இன்ஸ்டியூஷன் என்ன பண்ண போகிற, இந்த கல்வி நிறுவனத்தை, இது மிகப்பெரிய கல்வி நிறுவனம். இவர் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாரு. இவருக்கு அங்கே இருக்கிற எந்த ஃபேக்கல்ட்டிஸை பற்றி என்ன சொன்னாலும் விளங்கவே விளங்காது. ஆனால் இவர் தான் இனிமேல் ஸ்டாஃப் எல்லாம் போடணும், இவர் தான் அங்கே உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யணும், கவர்ன் பண்ணணும், நிறைய விஷயம் செய்யணும். இவர் 10ஆம் கிளாஸ் மட்டும் படித்தவர், அட்டண்டர் வேலைக்கு தான் தகுதியானவர். ஆனால் அவர் வந்து எந்த மாதிரிப்பட்ட வேலையை கூப்பிடுறாங்க? பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர், வெறும் பிரின்சிபல் கூட கிடையாது. ஹோல் அந்த யூனிவர்சிட்டி என்ன, அந்த இன்ஸ்டியூஷன் என்ன செய்யணும், இவர் தான் நிர்வாகம் பண்ணணும். இப்போ இவருக்கு வந்திருக்கிற செய்தி எந்த மாதிரி செய்தி, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு 10ஆம் கிளாஸ் படித்தவருக்கு அட்டண்டர் வேலை கிடைத்தது, அது ஒன்று. இன்னொருத்தருக்கு பெரிய அந்த நிறுவனத்தையும் நடத்துகிற, இதில் யார் ஹாப்பியஸ்ட் பர்சன்? சைலண்ட் ஆகிட்டீங்க எல்லாரும். ஏங்க, ஒருத்தருக்கு அட்டண்டர் வேலை, இன்னொருத்தருக்கு அவங்க நூற்றுக்கணக்கான பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வரப்போகிறோம், பெரிய பெரிய எஜுகேஷனிஸ்ட் எல்லாம் வரப்போகிறோம், அவங்களெல்லாம் ஓவர்சி பண்ணுற வேலை, ஒழு பெரிய வேலை. இவர் தான் ஹாப்பிஸ் பர்சன். யார்? இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆனால் இவருக்கு தான் கை கால் நடுங்கும், அப்படித்தானே? ஏன்? அட்டண்டர் வேலைன்னா அவருக்கு ஒன்றும் மேட்ரு கிடையாதுங்க. 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு, அட்டண்டர் வேலை கிடச்சிருக்குது, சரி அங்கே போயில் ஒரு பியூன் வேலை கிடச்சிருக்குது, ஏதோ அங்கே போன்னு சொல்லுவோம், வான்னு சொல்லுவோம், அதை செய்யும்பாங்க, அதை இது பண்ணுன்னு சொல்லுவாங்க, அதை செய்யணும், அவ்வளோதான். இதில் ஒரு பெரிய பொறுப்பு எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது, ஒரு பெரிய பேர்டனெல்லாம் கிடையாது. ஆனால் இவருக்கு என்ன வேலை? இவருக்கு 10ஆம் கிளாஸ் படித்தவருக்கு அவ்வளோ பெரிய ஸ்தாபனத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு எப்படிங்க முடியும்? ரொம்ப டஃப்பஸ்ட் ஜாப். இது தாங்க கிருபை. நம்மள அநேகர் இந்த பகுதியை தான் பார்க்கல, அந்த ஈஸி சைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அப்பா ஒன்றுமில்லாத என்னை தேவன் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்தார், அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வீடு கிடைச்சா கிருபை தான், வேலை கிடைச்சா கிருபை தான், தொழிலில் முன்னேற்றம் கிடைச்சா கிருபை தான், கல்யாணம் நடந்தால் கிருபை தான், குழந்தை பிறந்தால் கிருபை தான், எல்லாத்துக்கும் கிருபை சொல்கிறோம். ஆனால் தேவனுடைய கிருபை என்பது ஏதோ நமக்கு ஒரு எளிதான ஒரு சூழ்நிலை மட்டும் கொடுப்பதில்லை, மிக மிக மிக மிக கடுமையான ஒன்றை கொடுக்கிறது. அது என்ன? ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பெரிய பொறுப்பை நிறைவேற்றணும் அந்த உலகத்தில். அதனால் கிருபைங்கிறத நீங்கள் என்ன நினைத்து விடக்கூடாது, ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட்டு அப்படியே நம்ம எல்லாமே ரொம்ப ஜாலியாக போயிடலாம் அப்படி இல்லை, ஜாலி தான் இருக்காது. எப்படி சொன்னால் நம்ம சிஸ்டமேட்டிக்காக பார்க்கணும். இப்போது அட்டண்டர் வேலைன்னு சொன்னால் நம்முடைய ஆற்றலில் போய் நம்ம செஞ்சிடலாம், ஆனால் அவ்வளோ பெரிய நிர்வாகத்தை பண்ணணும்னு சொன்னால் ஒன்றுமே தெரியாது. ஆனால் பெரிய மதிப்பிற்குரியது, மரியாதைக்குரியது, அந்தஸ்துக்குரியது, எல்லோரும் நமக்கு முன்னால் வந்து கைகட்டி நிற்பாங்க, அதெல்லாம் இருக்குது சார். ஆனால் எனக்கு வேணுமே, அந்த ஸ்டஃப் எனக்கு வேணுமே, அப்படித்தான் அந்த எபிலிட்டி வேணுமே. இப்போ இதுதான் அங்கே கிருபை. இப்போது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு எதற்காக கிருபை தந்தார் சொல்லுங்கள், எதற்காக கிருபை தந்தார்? இந்த உலகத்தில் கிருபை கொடுத்து எதுக்கு? ஏதோ நீ நல்லபடியாக வாழ்ந்துட்டு போங்கிறதுக்காகவா? இல்லை, நான் எப்போவுமே சொல்லும், ஆண்டவர் எதை கொடுத்தாலும் அவருடைய நோக்கத்தின் அடிப்படையில் அவருடைய தேவைக்காக தான் கொடுக்குறார். அப்போது எதற்கு யாருக்காக கிருபை கொடுக்கப்படுகிறனா, இந்த உலகத்தில் இப்போ அவருக்கு வந்து ஒரு பெரிய நிறுவனத்தை அட்மினிஸ்ட்ரேட்டராக பொறுப்பு எடுத்து நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு வந்தது. இப்போது நமக்கு என்ன கிடைத்தது? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு என்னங்க கிடைத்தது? கிருபையில் நம்ம வழக்கமாக எப்போவுமே இதை தான் சொல்லுவோம், அவருடைய பிள்ளை. அது தாங்க டாப்பு. இப்போ பாருங்கள், அது ஏதோ பாவத்தை மன்னிச்சுட்டு நம்மளை விட்டால் பரவாயில்லை, ஏதோ வந்து நம்மளை பரிசுத்தவானக்கு விட்டால் பரவாயில்லை, நமக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம் இனி யார் கிடையாது? அடிமைகள் கிடையாது. கலத்திய 4:7 என்ன வாசிக்கிறோம்னு சொன்னால், நீங்கள் யார் கிடையாது? நோ லாங்கர் யுவர் ஸ்லேவ்ஸ் பட் யுவர் த சில்ட்ரன். அப்போது நாம் பிள்ளையாக்கப்பட்டு விட்டோம். யாருடைய பிள்ளை? பக்தன்னா பரவாயில்லப்பா, ஏதோ அவருடைய வாசல் ஆலய வாசல் படியில் நாம் வந்து உட்கார்ந்துருந்து அவருடைய கிருபையை தேடலாம். அப்போது நாம் ஆண்டவருக்கு முன்பாக பிச்சைக்காரில் இப்போல் இருப்பதற்கெல்லாம் நம்ம ரெடி. அவரை ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணிக்கிட்டு ஆராதிக்க நம்ம ஆயத்தோம். ஆனால் தேவனுடைய அழைப்பு என்ன? தேவனுடைய பிள்ளை. அப்போ இந்த உலகத்தில் தேவன் நமக்கு எதற்கு கிருபை கொடுத்துருக்குறோம்னா, ஹியர் வி ஹவ் டு ஸ்டாண்ட் அஸ் காட்ஸ் சன், காட்ஸ் டாட்டர், காட்ஸ் சில்ட்ரன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அப்படி தானே? தேவனுடைய பிள்ளை என்கிறது சந்தோஷமான வார்த்தை தான். ஆனால் எதற்கு ஆண்டவர் தேவனுடைய பிள்ளை என்கிற வார்த்தையை கொடுத்தார்? இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள், பிள்ளைகள் இடத்துல அப்பா அம்மா என்ன பண்ணுறது கிடையாது, தப்பு தவறுலாம் பார்க்கறது கிடையாது. என்ன தப்பு பண்ணாலும் அவங்க என்ன, அப்பா அம்மா என்ன பண்ணிடுவாங்க? அக்செப்ட் பண்ணிடுவாங்க. எவ்வளவோ தப்பு பண்ணாலும் மத்தியம் நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்கும், நல்ல எஜுகேஷன் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும்னா நாம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம். இந்த ஆங்கிளில் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடினால தேவன் வந்து, இப்போ நாம் வந்து ஒரு பெரிய ஹோலி லைஃப்பை வாழ்ந்தால் தான் தேவனுமே ஆசீர்வதிப்பார் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் சிலுவையில் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. எல்லா விதமான கிரேட்னஸ் எங்கே இருக்குது? கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நாம் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், நாம் ஈஸி லைஃப்பை நம்ம லீவ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் தேவன் நம்ம எதற்காக அழைத்தான் சொன்னால், வி ஹவ் பின் கால்ட் பை காட் டு பி ஹிஸ் சன், அவருடைய பிள்ளையாவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் யோவான் 1:12 சொல்லுகிறது, இதைத்தான் யோவான் 3:16 சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளைன்னா என்ன? சலுகை எல்லாம் பெறுறதுக்கா? இப்போ 10 படித்தவரை பிடிச்சிக்கொண்டு ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க வைக்கிறாங்கன்னு சொன்னால், எதற்கு? ஒரு பொம்மையாக வைக்கிறதுக்கா? அதில் ஸ்மார்ட்னஸ் வேணும், எபிலிட்டி வேணும், அப்படி தானே? அதற்குரிய எக்ஸ்பர்டைஸ்லாம் வேணும், அப்படி தானே? அந்த டேலண்ட்ஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது தேவனுடைய பிள்ளையாக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னால், வாழ்க்கை எளிதாகி விட்டது, சுலபமாகி விட்டது. நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்யலாம்? வி கேன் கெட் ஆல் தி திங்ஸ் இன் ஈஸி வே. அப்படி இல்லை, ஒரு பெரிய பொறுப்பு. இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து காட்டுவதற்காகத்தான் தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில், பாவம் செய்வதை இயற்கை தன்மையாக கொண்ட உலகத்தில், நாம் தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது கிருபை பெற்றிருக்கிறோம், ஒரு பெரிய சுமையை பெறுங்க. நான் சொன்னேன், இப்போ ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? மகனே, நீ யாரு? யூ ஆர் நாட் எ சின்னர். நீ யார்? இப்போ நோ லாங்கர் யூஆர் அ சின்னர், யூ ஆர் நாட் எ ஸ்லேவ். நீ யார் கிடையாது? ஒரு பக்தன் கிடையாது. நீ யாரு? நீ என்னுடைய பிள்ளை. ரொம்ப சந்தோஷமான செய்தி. ஆண்டவரே, நான் கேட்டதெல்லாம் நீர் தருவீராக, நான் அடைய விரும்புவதெல்லாம் அடைவேனாக என்றால் நான் யார்? அது மட்டும் இல்லைங்க, அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுகிறது? நீங்கள் எனக்கு யாராக இருக்கணும்? சாட்சிகளாக இருக்கிறப்போ நாம, வி ஹவ் பின் கால்ட் பை காட் டு பி ஹிஸ் சில்ட்ரன் ஃபார் வாட் பர்பஸ்? ஸோ தட் வி ஹவ் டு ரிவீல் அவர் செல்ஃப். நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் கிறிஸ்து இயேசு என்னை பிள்ளையாக மாற்றியிருக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு நான் காட்ட வேண்டும். எப்படி காட்டுவது? வாயினால் சொல்லி காட்டினா போதுமா? இல்லை, தேவனுடைய பிள்ளையாக என்னை காண்பிக்கணும்னா, தேவனுடைய பிள்ளை யார் என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. யார் தேவனுடைய பிள்ளை? 1 யோவான் 3:9 என்ன சொல்லுகின்றது? தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான். என்னங்க இது, ரொம்ப ஈஸியாக இருக்கா? இப்போ உங்கள் பொறுப்பு என்ன? கிருபை பெற்றவர்களுடைய பொறுப்பு என்ன? மரியாள் அன்னைக்கு கிருபை பெற்ற பொழுது அநேகரால் செய்ய முடியாத ஒரு பெரிய கடுமையான வேலையை செய்ய வேண்டியிருந்தது. வி ஹவ் ஆல்சோ காட் த கிரேஸ் ஆஃப் காட். என்ன கிருபது? இந்த உலகத்தில் வாழ்கிற காலம் வரைக்கும் நாம் தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து காட்டணும். தேவனுடைய பிள்ளை என்றால் யார்? எல்லாம் வந்தவங்க போனவங்க எல்லாம் சொல்லிக்கலாம் தேவனுடைய பிள்ளை, அப்படி தானே? நாம் ஒரு பாட்டு பாடினாலே தேவனுடைய பிள்ளை தான், ஜெபம் பண்ணாலே தேவனுடைய பிள்ளை தான், மண்டாடினா ஜெபம் பண்ண தேவனுடைய பிள்ளை தான், ஊழியம் பண்ணால் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம் என்ன? வாட் ஆர் தேர் ஐடென்டிட்டிஸ்? ஒன்று என்ன சொல்லுகிறது? தேவனால் பிறந்தவன் அப்போ இந்த உலகத்துக்கு முன்னாடி பாவம் செய்யாமல் என்னால் வாழ முடிகிறது, நான் தேவனுடைய பிள்ளை என்று காண்பிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தான் கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. இதான் கிருபை. கிருபை நான் ஏற்கனவே அந்த உதாரணம் நீங்கள் மறந்துடக்கூடாது. பெரிய நிறுவனத்தை நடத்துறதுக்கு ஏதோ 10ஆம் கிளாஸ் படித்தவரை கொண்டு வச்சுக்கணும்னு ஒரு வெறும் பொம்மையை வச்சு அதை பண்ண முடியுமா? இல்லை. அதான் ஹீ மஸ்ட் பிகம் ஏபிளஸ்ட். அவன் யாராக மாறணும்? அதற்குரிய தகுதியுடையவனாக மாறணும். ஏன்னா ஒரு நிறுவனத்தை நடத்துகிற சாதனங்கள். அதுபோல் நான் தேவனுடைய பிள்ளையாக வாழ்வுரை அழைக்கப்பட்டிருக்க பொழுது வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தும் பாவம் செய்ய மாட்டான். ஆமாம், தேவனால் பிறந்தவனிடத்தில் தேவனுடைய வித்து இருக்கிறபடியினாலே அவன் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான். சிலர் கேட்பாங்க, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருவரும் பாவம் செய்ய மாட்டார்களா? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு பாவம் செய்கிறதுங்கிறது வேற, சில தவறுகள் சில குறைகள் செய்கிறதுங்கிறது வேற. பாவம் என்பது தேவனை குறித்து கவலைப்படாமல், தேவனுடைய நீதியை குறித்து கவலைப்படாமல், தேவனுடைய மனதை குறித்து கவலைப்படாமல் நான் என்னுடைய சுபாவ ரீதியாக செய்வதுதான் பாவம். பாவம் என்பது நான் ஒரு காரியத்தை விட்டுல தொடர்ந்து செல்வது, அதில் நிலை பெற்று நிற்பதுதான் பாவம். ஆனால் எவ்வளவு நான் சரியாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், தேவனுக்கு ஏற்றவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணினாலும் சில நேரங்களிலே குறைவுகள் ஏற்படுகிறது, சில மிஸ்டேக்ஸ், சில தவறுகள் ஏற்படுகிறது. அவைகளில் எனக்கு அக்ரிமெண்ட் கிடையாது. பால் சொல்கிறார் பாருங்கள், ரோமர் 7:15, நான் செய்கிறவர்களை எனக்கு சம்மதி கிடையாது. நான் வந்து ஐ எம் ஏ பார்ன் அகைன் பர்சன். இப்பொழுது என்னிடத்தில் சில சுபாவங்கள் குறைபடுகிறதை உணர்கிறேன் சில நேரங்களிலே. இப்பொழுது என்னுடைய வார்த்தைகளில் சில நேரங்களில் குறைபடை உணர்கிறேன். இப்பொழுது என்னுடைய சில முடிவுகளை குறைவில் ஏற்பட உணர்கிறேன். ஆனால் அதே பரிசுத்தாவியானவர் எனக்கு உணர்த்துகிற பொழுது ஐ ரியலைஸ் மை மிஸ்டேக். நான் அதுலேயே பர்சிஸ்டன்ஸாக என்ன செய்யறதில்ல நிற்கல. இல்லை, இதுதான் என்னுடைய சுபாவம், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் நடந்துக்குவேன், இப்படி தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்டில் ஐ எம் அண்டர் த பாண்டேஜ் ஆஃப் சின். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே ஹோலி ஸ்பிரிட் என்னை கன்விக்ட் பண்ணுறவில்ல. நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஆம் ஆண்டவரே, நான் இப்படி பேசக்கூடாது, நான் இப்படி நடக்கக்கூடாது, இப்படி என்னுடைய சுபாவங்கள் இருக்கக்கூடாது, இப்படி என்னுடைய வாழ்க்கை முறை இருக்கக்கூடாது என்று சொல்லி என்ன சொன்னேன், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஐ ஃபீல் சாரி. அப்போ அது வந்து என்னுடைய அது பாவம் இல்லை. நான் அந்த அதாவது தேவனை பற்றி எனக்கு கவலை கிடையாது, அவருடைய நீதியை பற்றி கவலை கிடையாது, நான் என் மனநிலை இப்படி தான் வாழ்வேன் என்றால் அதுதான் பாவம். இது நிறைவேறிய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? தேவனால் பிறந்தவன், தோஸ் ஆர் பார்ன் ஆஃப் காட் கேனாட் சின். அப்போ என்ன அர்த்தம்னா, ஹீ கெனாட் கண்டினியூ சின்னிங். அது அவனுடைய இயற்கை அல்ல. அவன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவன் நேச்சர் மாறிவிட்டது. இப்பொழுது அவன் தவறினாலும் குறைபட்டாலும் அவன் என்ன செய்கிறான்? அதிலே நிலை பெற்று இருக்க மாட்டான். அவன் என்ன செய்கிற உடனே உணர்வான். அப்படின்னா சிலருக்கு அவன் ஒவ்வொரு மணியும் தப்பு பண்ணிகிட்டே இருப்பான். அப்படி இல்லை, தப்பு பண்ணிகிட்டே இருக்க மாட்டான். தேவன் அவனை காக்கிறார். அப்படி தான் அவன் ஹோலி ஸ்பிரிட்டில் இருக்கிறபடினால, அவன் ஹோலி ஸ்பிரிட்டில் நடத்தப்படுகிற அப்படினால அவன் அப்படி பண்ணிகிட்டு இருக்க மாட்டான். ஆனால் மனிதன் உலக வாழ்க்கையில் வாழ்கிறபடினால அவன் இன்னும் பாவ சரித்து இருக்கிறபடினால சில குறைவுகள் ஏற்படும். அவனுடைய சுபாவங்களில் சில இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும். அவன் நடந்துகிற விதங்களில் சில குறைபாடுகள் ஏற்படும். தட் இஸ் நாட் சின், அது பாவம் கிடையாது. அதனால் அதை நிறைய வார்த்தைகளுக்கு பாவங்கிறதா பேர் நமக்கு அப்படி பழகிட்டதுனால நம்ம பைபிளே பார்க்கும்போது நிறைய விஷயம் பாவம் பாவம்னு சொல்ல முடியும். எல்லாம் பாவம் கிடையாது. பாவம்னா ஏன்னு சொன்னால், நம்ம தேவனுடைய நீதியை குறித்து கவலைப்படாமலும், அவருடைய ஐக்கியத்தை குறித்து கவலைப்படாமலும், அவருடைய மனதை குறித்து கவலைப்படாமலும், என் மனதின்படியே நான் செயல்படுவேன் என்று தொடர்ந்து செல்கிறோம் பாருங்கள். அது பேர் தான் என்னப்பா? அப்போ உலக வாழ்க்கையில் நான் பாவத்திற்காக அறியப்பட மாட்டேன், நான் தவறுகளுக்காக அறியப்பட மாட்டேன், நான் குற்றங்களுக்காக அறியப்பட மாட்டேன். இதுதான் தேவனுடைய பிள்ளையினுடைய அடையாளம். இதுதான் கிருபை. இந்த கிருபை என்ன செய்கிறேன்னு சொன்னால், தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். இதைத்தான் பார்க்கிறோம். அப்போ பாவம் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் பல வடிவங்களில் வருகிறது. பாவம் குறிப்பாக 4 வடிவங்களில் வரும். எப்படி? 1, பாவம் என்பது தவறான ஆசைகளின் வடிவத்தில் வரும். எப்படிங்க பாவம் பண்ணுறது? பாவம் என்பது பெரும்பாலும் நம்மிடத்தில் மனிதனிடத்தில் இருக்கின்ற சில இயற்கையான தன்மைகளிலோடு இணைந்தால் வரும். அது எப்படி வரும்? முதலாவது ஆசைகள். அப்போ பாவம் வந்து ஒரு மனிதனை எப்படி வந்து ஆட்கொள்ளும்னு சொன்னால், அவனுக்குள் இருக்கின்ற ஆசைகள் மூலமாகத்தான். அவனுக்குள்ளே இருக்கிற தவறான ஆசைகள், அதாவது ஆகாத ஆசைகள், தேவனுக்கு விருப்பமில்லாத ஆசைகள், அந்த ஆசைகள் அவனை மேற்கொள்ளுகிறது என்று சொன்னால் தட் மீன்ஸ் ஹீ இஸ் அண்டர் த பாண்டேஜ் ஆஃப் சின். அப்போ அந்த தவறான ஆசைகள் அவனை பாவத்தில் வழிநடத்தும். இரண்டாவதாக, தவறான பழக்க வழக்கங்கள். ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்களை வைத்துக்கொண்டு அவன் பாவத்தில் இருக்கிறானா இல்லையா என்பதை என்ன செய்ய முடியும், அறிய முடியும். சில இடத்துல போதை பழக்க வழக்கம் இருக்கும், சில இடத்துல தப்பு தவறான பலவிதமான தவறான பொழுதுபோக்கள், தவறான கேளிக்கைகள், தவறான உல்லாசங்கள், இந்த மாதிரிப்பட்ட நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். அப்போ அந்த பழக்க வழக்கங்கள் பாவத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. மூன்றாவதாக, தவறான விதமான ஐக்கியங்கள். அவன் கிறிஸ்துவோடு ஒரு மனிதன் ஐக்கியமாக வருகின்ற பொழுது அவன் உலக ரீதியான தவறான ஐக்கியங்களுக்கு விடுதலை பெறும். அப்போ உலகத்தில் அவன் ஒரு தவறான ஐக்கியத்தில் இருக்கிறவனாக அவன் ஒருபோதும் அறியப்பட மாட்டான். அதாவது தவறான ஐக்கியத்தில் இருக்கிறதாக உலகம் நம்ம சொல்லலாம் கூடும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே வந்து என்ன சொன்னாங்கன்னா, பெயெல்செபூலை கொண்டு தான் பிசாசுகளை துறதான் சொன்னாங்க, பிசாசுகளின் தலைவன் தான் சொன்னால். அப்போ பிசாசுகளின் தலைவர் சொன்னால் அவர் யாரோட ஐக்கியம் இருக்குன்னு அர்த்தம், பிசாசுகளோடு ஐக்கியம் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அவருக்கு யாரோட ஐக்கியம் இருந்தது, பிதாவாகிய தேவனோட தான் ஐக்கியம் வருது. ஆனால் அவர் வந்து பிசாசுகள் ஐக்கியம் இருக்கிற அறியப்பட்டார், பாவிகளுடைய நண்பர் என்று அறியப்பட்டார். அப்போது உலகம் வந்து நம்ம சொல்லுகிறதில்ல, ஆனால் தேவனுடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம். இன்னொன்று, தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருப்போமோ அதுதான் அந்த உலகத்தில் ஒரு நாள் என்ன செய்யும், உறுதிப்படும். மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்யும், ஒரு நாள் எல்லாமே உதிர்ந்து போய்விடும். எனவே உலகம் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளை சரியாக பார்க்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம் சொன்னால் வில் பி டிசப்பாயிண்டட். உலகம் நம்மை தவறாக பார்ப்பதற்கு தேர் ஆர் லாட் ஆஃப் சான்சஸ். ஆனால் நாம் தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறபடினாலே ஆல்வேஸ் வி ஆர் எக்ஸாமினிங் அவர் செல்ஸ் இந்த ஐஸ் ஆஃப் காட், இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம். எனவே தவறான உறவுகள் என்னை ஆட்கொள்ளவில்லை, தவறான உறவுகளுக்காக நான் அறியப்படவில்லை. நான்காவதாக பார்க்கும் பொழுது, தவறான சுபாவங்கள். பாவம் எப்பொழுதுமே எதனுடைய விளைவாக அதிகமாக வெளிப்படும், சுபாவம். என்ன சுபாவம், தவறான சுபாவம், வெறுப்பு, விரோதம், கசப்பு, காய்பகாரம், ஆணவம், அகம்பாவம், பெருமை, இந்த மாதிரிப்பட்ட ஈவில் குவாலிட்டிஸ். இப்போ இந்த நாலு கேட்டகரியில் இருக்கிற இந்த விஷயங்கள் தான் பாவம். இந்த நான்கு கேட்டகரியில் இருக்கிற விஷயங்கள் ஒரு தேவனால் பிறந்த மனிதனுடைய வாழ்க்கையில் யாரும் என்ன செய்ய முடியாது, பார்த்து உறுதிப்படுத்த முடியாது. எனவே இந்த பாவத்தினாலே அடிமைப்படாத ஒரு வாழ்க்கையை இந்த கிருபை நமக்கு கொடுக்கறது. அப்போ இது வந்து ரொம்ப டஃப்பஸ்ட் ஜாப் அப்படிதானே. தவறான சுபாவங்களினால் மேற்கொள்ளப்படாத, தவறான ஐக்கியங்களினால் மேற்கொள்ளப்படாத, தவறான பழக்க வழக்கங்களினால் மேற்கொள்ளப்படாத இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வது தான் கிருபை. அப்போ இந்த விதமான ஒரு வாழ்க்கையை தான் இந்த சந்ததியில் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நீங்கள் எனக்கு பரிசுத்தாவி பெறுகிற பொழுது சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போது நம்ம வந்து நம்ம வாழ்கிற குடும்பத்தில் நம்முடைய சந்ததிக்கு, நம்ம கடந்த வாரத்தில் கூட அந்த சத்தியத்தை பார்த்தோம், நம்முடைய சந்ததிக்கு முதலாவதாக நாம் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டுமென்றால் நாம் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்திலிருந்து காட்ட வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்கும் பொழுது பிள்ளைகளுக்கு பெற்றோர் என்ன செய்ய வேண்டும், ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பெற்றோர் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு சபை தலைவன் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எனவே தான் தீத்து ரெண்டாம் முதல் ஏழாம் வசனம் வாஸ்து பார்க்கும் பொழுது நீயே நற்கிரிகளுக்கு மாதிரியாக இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து கிருபையை பெற்றிருக்கிறான்னா அந்த கிருபையின் மூலமாக அவர் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த உலகத்திற்கு நான் தேவனால் பிறந்தவன் என்று என்ன செய்ய வேண்டும், காண்பிக்கணும். தேவனால் பிறந்தவன் சொன்னால் அவனுடைய பிரதான அடையாளம் என்ன, அவன் பாவம் செய்யாமல் என்ன செய்கிறான், வாழ்கிறான். அவன் பாவத்திற்கு அடிமைப்பட்டவன் அல்ல, அது அவனுடைய நிரந்தரமான இயற்கை அல்ல என்பதற்காக. இதை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும், நம்முடைய சந்ததிக்கு. அப்போ நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் தவறான சுபாவங்களை பார்க்கக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் தவறான பழக்க வழக்கங்களை பார்க்கக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் தவறான உறவுகளில் வாழ்வதை பார்க்கக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் தவறான ஆசைகளிலே நாம் வாழ்வதை பார்க்கக்கூடாது. இப்படியெல்லாம் பார்க்க வாய்ப்பு கிடைத்த பிள்ளைகள் எல்லாரும் உடனடியாக பரிசுத்தவான்களாக மாறிவிடுவார்களா என்பது அடுத்த கேள்வி. ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால் உன்னுடைய சந்ததிக்கு முன்பாக நீ என்ன செய்ய வேண்டும், நீ மறுபடியும் பிறந்தவன், நீ தேவனால் பிறந்து பாவத்தை மேற்கொள்ளுன்னு காண்பிக்க வேண்டும். நம்முடைய சந்ததி நாளை இதுன்னு நம்மை கொடுத்து நினைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய தாயோ என்னுடைய தந்தையோ தவறான ஆசைகளின்படியே வாழ்ந்தவர்கள், தவறான சுபாவங்களின்படியே வாழ்ந்தவர்கள், இல்லை என்றால் தவறான பழக்க வழக்கத்தோடு வாழ்ந்தவர்கள், இல்லைன்னா தவறான ஐக்கியங்களோடு வாழ்ந்தவள் என்று நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. இந்த தலைமுறையில் நம்ம வாழ்கிற காலத்தில் அவைகள் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இல்லைன்னு தெரிய, எதிர்காலங்களில் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்முடைய பிள்ளைகள் நம்மை தவறான சுபாவக்காரலாக அடையாளங்கள், அதாவது எங்கள் அப்பா இருக்கிறாரே இல்லை எங்கள் அம்மா இருக்கிறாங்களா, எப்போ பார்த்தாலும் யாரையாவது வெறுத்துக்கிட்டே இருப்பாங்க, யாரையாவது கசந்துக்கிட்டே இருப்பாங்க, பெருமையாக இருப்பாங்க, அகம்பாவமாக இருப்பாங்க, ஆணவமாக இருப்பாங்க, இந்த மாதிரி பிள்ளைகள் அறிந்திருந்தால் அங்கே என்ன நடைபெறுகிறதுன்னு சொன்னால், We have failed to become a God's witness. ஆண்டவருடைய சாட்சியாக இருப்போம், நம்ம என்ன செய்யணும், தோற்று போய்விட்டோம். அப்போ இந்த விழிப்புணர்வு நம்முடைய வாழ்க்கையில் வேணும். இது எதுக்கு எதுக்கு எதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கிருபைனா என்னது, இட்ஸ் எ பிக்கஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ நம்முடைய முதலாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, நாளை தினம் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா இந்த மாதிரி மோசமான சுபாவத்தில் இருந்தாங்க, அதனால் எனக்கும் அந்த மாதிரி சுபாவம் இருக்கிற தப்பு இல்லை அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. அதுபோல் நம்முடைய பிள்ளைகள் வந்து நாளை தினம் நம்மிடத்தில் தவறான சுபா பழக்க வழக்கங்களை பார்க்கக்கூடாது. இந்த எத்தனையோ ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலிஸில் கூட பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா அப்பா வந்து தண்ணி அடிக்கிறத பார்க்குற, அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் அடுத்த வீட்டு அக்கம் பக்கத்தில் எல்லாரும் சண்டை போடுறதை பார்க்குறாங்க இல்லையா, வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறதை பார்க்குறாங்க. அப்போ அவர்களுக்கு என்ன வருகிறது, சாட்சியில் அப்படித்தானே. அதுபோல் தவறான பழக்க வழக்கங்கள், தவறான ஆசைகள், தவறான உறவுகள், பிள்ளைகள் ஒரு தாயோ ஒரு தகப்பனோ தவறான உறவுகளுக்குள் வாழ்கிறதை தாங்கள் வாழ்கிற காலத்தில் பார்ப்பார்கள் சொன்னால், எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட பெற்றோர்களை குறித்து அவர்கள் மேன்மையாக எண்ணுவதற்கு ஒருபோதும் வாய்ப்பில். அதனால தான் சில பிள்ளைகளுடைய பெற்றோர் இறக்கிற வேலை கூட பிள்ளைகள் உண்மையாக ஆள முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அந்த பெற்றோர் வந்து சாட்சியாக வாழ்ந்து மறிக்கவில்லை. ஏதோ நம்ம கூட இருந்தாங்க, ஒருதாங்க போயிட்டாங்கங்கிற ஒரு உணர்வு தானே ஒண்டி அவர்களுக்கு உணர்வு பூர்வமாக அழுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆம் அருமையாளர்களே, தேவனால் பிறந்தவன், இதுதான் கிருபை, சாட்சியாக வாழ முடியும். இப்போ எனக்கெல்லாம் அந்த நல்ல நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் நாளை தினத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப மோசக்கார சுபாவம் உள்ளவன், ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் வந்து வெறுப்பு தான், விரோதம் தான், மாய்மாலம் தான் அப்படி ஒருபோதும் சொல்ல முடியாது. இன்றும் சொல்ல முடியாது, நாளையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு மனசாட்சி என்ற ஒன்று இருக்கும் என்றால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. என்னுடைய பிள்ளைகள் என்னை ஒரு தவறான பழக்க வழக்கத்தில் பார்ப்பதற்கு என்று அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய பிள்ளைகள் தவறான உறவில் வாழ்வதை என்றைக்குமே பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய பிள்ளைகள் தவறான ஆசைகளுக்கு அடிமை, எங்கள் அப்பா வந்து பிரசங்கெல்லாம் அப்படி தான் பண்ணுவார், வீட்டில் வந்து பாருங்களாம் எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பார், எப்போ பார்த்தாலும் எதை வாங்கலாம் எதை சேர்க்கலாம், அதே சுந்தரமான சரியான பணாசக்கார மனுஷன், ஆனால் பிரசங்கமெல்லாம் பணாசைக்கு எதிராக தான் பிரசங்க பண்ணார், அப்படிலாம் என்னுடைய பிள்ளைகள் சொல்ல முடியாது. ஏன் சொல்லுகிறேன் சொன்னால், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். தேவனால் பிறந்தவனுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. அதுபோல் திருச்சபை தலைவர்கள் என்றால் யார், ஏதோ நல்ல பிரசங்கம் பண்ணுறவன் அல்ல, நல்ல ஆராதனை நடத்துகிறவள் அல்ல, நல்ல ஜபக்கூட்டம் நடத்துகிறவள் அல்ல, இல்லைனா பெரிய சபைகளை உருவாக்குறவள் அல்ல, திருச்சபை தலைவர்கள் என்று சொன்னால் அந்த திருச்சபை தலைவரிடத்தில் தங்களுடைய மந்தைக்குள் இருக்கிற ஆடுகள் ஒருபோதும் தவறானவைகளை அடையாளங்களாக பார்க்கக்கூடாது. எல்லாருமே ஹியூமன் எரர்ஸ் இருக்கும், ஹியூமன் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அதனால் ஏதாவது பாஸ்டர் ஊழியக்காரத்தில் ஒரு சிறு குறைபாடை பார்த்தோன்னா அதையே பார்த்து கொண்டு இருக்கிறதில்ல. பேசிக்கலி அவர் யார், ஓவரால் அவர் யார், அதுதான் அவருடைய கேரக்டரா, அதுதான் அவருடைய நிலைப்பாடாங்கிறத பார்க்கணும். ஆனால் ஒரு திருச்சபை தலைவன் எப்பொழுதுமே ஒரு முன்மாதிரி வாழ்க்கையை வாழ வேண்டும். இதைவித்தான் ஒன்று குறித்து 11:1 வாசித்து பார்க்கும்போது அப்போ பவுல் சொல்கிற பொழுது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். ஸோ ஐ எம் லிவிங் த ரோல் மாடல் லைஃப். தீத்து 2:7, நீ எல்லா விஷயத்திலும் நற்கரிகளுக்கு உன்னை மாதிரியாக காண்பி. ஆம் அருமையானவளே, ஒரு தகப்பனாக இருந்தாலும் சரி, ஒரு தேவ ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அவனுக்கென்று சில ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுதான் கிருபை. கிருபை என்பது அதுதான், மாதிரியாக வாழ்ந்து கட்டுறதுக்கு. எப்படி பண்ணாலும் நான் வாழ்ந்தாலும் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிக்குவார், நான் தப்பு பண்ணாலும் ஆண்டவர் என்னை தள்ள மாட்டார், நான் என்ன தான் குறைபாடுகள் இருந்தாலும் நான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆண்டவர் எங்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப நீ அப்படி வாழ் இப்படியால் ஒன்றுமே சொல்லலை, அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் நான் உனக்கு சிறுவில் சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நீ அடைந்து கொள்வாள், இப்படி அல்ல, ஒரு பெரிய கமிட்மெண்ட் நமக்கு இருக்கிறது. அப்படித்தானே, இந்த சந்ததிக்கு முன்பாக நாம் வந்து வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய சந்ததிக்கு ஒரு இடறுதலாகவோ, நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேல் ஒரு ஆசை வருவதற்கு எதிரான காரியமாக, நம்முடைய திருச்சபை மக்களுக்கு தேவனை உறுதியாக பற்றி கொள்வதற்கு ஒரு தடையாகவோ இருக்கக்கூடாது. ஆம், பெற்றோராக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, அவள் என்ன செய்ய வேண்டும், ஒரு முன்மாதிரி ஜீவியே. வேத வசனம் என்ன சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். அப்போ திருச்சபை தலைவர்கள் எவ்வளோ அருமையாக பிரசங்கம் பண்ணியிருக்காங்களா, அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருந்திருக்கிறாங்களா, பண ஆசை சாராமல், பொருளாசை சாராமல், உலகத்திற்கு அடிமையாகாமல் ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாளா? அவர்களுடைய வாழ்க்கை முறை நாம் பின்பற்றுறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறையாக இருக்குமா? இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கத்தக்க ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதுதான் கிருபை கொடுக்கிறது. கிருபை பெற்ற பெற்றோராக இருந்தாலும் சரி, கிருபை பெற்ற ஊழியக்காராக இருந்தாலும் சரி, இது போன்ற ஒரு கனமான ஊழியத்தை செய்ய அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. பிரசங்கத்தை வேணும்னா நம்ம ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக பண்ணிடலாம். ஆனால் வாழ்க்கையில் அந்த மாதிரி இருக்கணும்னா வி நீட் த கிரேஸ் ஆஃப் காட், நாட் பிகாஸ் ஆஃப் அவர் ஓன் எஃபர்ட்ஸ். இல்லை, கர்த்தருடைய கிருபை இல்லாமல் இருந்தால் நாம் ஒருபோது இந்த உலகத்தில் முன்மாதிரியாக வாழ முடியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை இருந்து

நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது நம்மை அழைத்த தேவனுடைய பிரைம் பர்பஸ் என்ன, வாட்ஸ் அ பிரைம் பர்பஸ் ஆஃப் காட் வென் ஹீ ஹஸ் கால்டஸ், நம்மை அழைத்த பொழுது என்ன நோக்கம் என்று பார்க்கும் பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக யாராக இருக்கணும், பரிசுத்தவான்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாட் ஜஸ்ட் வர்ஷிப்பேஸ், நாட் ஜஸ்ட் ப்ரேயிங் பீப்புள். நாம் ஏதோ நம்ம ஆராதிக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் காணிக்க கொடுக்கறதும் அல்ல, நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக வாழ்றதுனா என்ன, ஏற்கனவே பார்த்தோம் பாவம். பாவங்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு தவறான காரியத்தை செய்யாமல் இருக்கிறது, ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கும் அடிமையாகவும் இருக்கிறது, ஒரு தவறான உறவுக்குள் விழாமல் இருக்கிறது, ஒரு தவறான சுபாவத்தின்படி வாழாமல் இருப்பது, ஒரு தவறான ஆசைக்கு அடிமையாக இருக்கிறது. அப்போ தவறுகள், அதாவது அவாய்டிங் த ஈவில் திங்ஸ். ஆனால் ஹோலினஸ் என்னங்கிறேன்னு சொன்னால் நம்மை விசேஷப்படுத்துவது, நம்மை மேன்மையாக்குவது. நான் எப்பொழுது சொல்லுவேன், ஒரு சுவர் அழகாக இருக்கிறது என்பதற்காக, அதாவது வெள்ளையாக இருக்கிறது என்பதற்காக அதை பார்க்குறவங்கெல்லாம் பாராட்டவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா சிலர் வந்து நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டு ட்ரெஸ் போட்டு ஒரு அழுக்கு இல்லாமல் சட்டை போட்டு நடக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்துட்டு என்ன சூப்பராக சட்டை போட்டிருக்கிறாங்க, என்ன அழகாக இருக்குது, இதை மாதிரி நாமளும் சட்டை போடணும் அப்படி ஆசைப்படுறோமா? இல்லை, அவங்கள பார்த்தா நமக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன், அவ்வளோதான். ஏதோ வந்து ஒரு அழுக்கு இல்லாமல் நல்ல ஆள் டீசெண்டாக நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போகிறார் அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக வித்தியாசமான டிசைன்ஸோடு ஒரு சட்டை போட்டு வரேன்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நின்று பார்ப்போம் அப்படி தானே. ஏதாவது அங்கே ஒரு நல்ல சூப்பராக ஒரு புடவை கட்டிட்டு வராங்க, அதை பார்த்தோன்னு இன்னொரு அம்மா என்ன பண்ணுவாங்க, நின்று பார்ப்பாங்க, என்ன அருமையான புடவை, இவங்க கண்ணுகளுக்கு தான் இதெல்லாம் தெரியுது, நாம் எத்தனை கடைகளுக்கோ போகிறோம் நமக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்படின்லாம் பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு சுத்தமான ஒரு தோற்றம் ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தோடு போயிடும், ஆனால் ஒரு அழகான தோற்றம் அவருடைய கவனத்தை என்ன செய்யும், தட் வில் ட்ரா தேர் அட்டென்ஷன், அவங்களுடைய கவனத்தை இழக்கும். அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. பரிசுத்தமான வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் தவறுகள் செய்யாமல் வாழ்கிறது மட்டுமல்ல, மேன்மையான ஒரு வாழ்க்கை. அப்போ இந்த மேன்மையான வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை எப்படி காண்பிக்கிறது, நான் சாதுவாக மாறுகிறதில் அல்ல, நான் சன்னியாசியாக மாறுகிறதில் அல்ல, நான் காவி கட்டுகிறதில் அல்ல, நான் இயேசுநாதரை போல நிறைய முடி வளர்த்து, அது இயேசுநாதர் நிறைய முடி வளர்த்தாரா எனக்கு தெரியும், அப்படியெல்லாம் பைபிள் சொல்லலை. அதனால் நிறைய முடி வளர்த்தவங்களாம் இயேசுநாதர் மாதிரி இருக்கா நம்ம நினச்சிடக்கூடாது. நசரி வர இயேசுநாதர் நசரி வரதுனால நிறைய முடி வளர்த்தனாலும் பைபிளில் இல்லை. சரி, நமக்கு அதனால் இந்த மாதிரி சில தோற்றங்கள் சினிமாக்காரன் அந்த மாதிரி படம் எடுத்தான், அதை வச்சு தான் நிறைய பேர் இயேசுநாதர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாம் வந்து காவி கட்டி நம்முடைய பரிசுத்தத்தை காட்டுறதில்லை, காலில் செருப்போடாமல் காட்டுறதில்லை, சன்னியாசி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறதில்லை, இல்லைன்னா கல்யாணம் பண்ணாமல் காட்டுறதில்லை. பரிசுத்தவார் என்று சொன்னால் தேவனுக்கேற்ற உயர்ந்த சுபாவங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். இதைத்தான் வந்து கலாத்தியர் 5:22-23 என்ன சொல்வது, அன்பு சந்தோஷம் நீடி சாந்தம் பொறுமை தயவு இந்த மாதிரிப்பட்ட உயர்ந்த சுபாவங்கள், சுபாவ வெளிப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாவத்துக்கும் பரிசுத்தக்குள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாவம் செய்யலைன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் யாரையும் வெறுக்கலை. நிறைய பேர் வெறுத்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்ன சில வெறுக்கலை, உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் வெறுப்பாங்க. அதை மாதிரி சிலர் பார்த்திங்கன்னா பெருமையாக இருப்பாங்க, சிலர் அகம்பாவமாக இருப்பாங்க, சிலர் மற்றவங்களுக்கு எதிராக இதாக சிந்தனை பண்ணிகிட்டு இருப்பாங்க, மற்றவங்களுக்கு மேலே பொறாமையாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து சின்ஃபுல் திங்ஸ். ஆனால் நாம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ பரிசுத்தமாக இருக்கிறதுனா என்ன, பல நேரங்களில் நாம் கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால் நான் என்ன பாவம் செய்தேன் கேட்கமே ஒழி என்ன பரிசுத்தமாக வாழ்ந்தேன்னு கேட்குறதில்ல. அப்போ பரிசுத்தமாக இருக்கிற என்ன அர்த்தம்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுவோம், மற்றவர்கள் வெறுப்பதற்கு ஏற்ற விதமாக நடந்து கொள்ளுகிறார்கள், நான் என்ன செய்யவில்லை, வெறுக்கவில்லை. மற்றவர்கள் என்னுடைய பொறுமையை சோதிக்கிறார்கள், ஆனால் பொறுமை இழக்கவில்லை. மற்றவர்கள் எனக்கு எதிராக செயல்படுகிறார்கள், நான் பதிலுக்கு பதிலாக எதிராக என்ன செய்யவில்லை, செய்யவில்லை என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது, தீமையை நன்மையினால் வெல்லு. ஆம் அருமையானவர்களே, கிருபையை பெற்றதனுடைய விளைவாக ஒரு தேவனுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் இங்கே வாழ்ந்து காட்ட வேண்டுமென்றால் முதலாவதாக பாவத்தை மேற்கொள்ள வேண்டும், இரண்டாவதாக பரிசுத்தமான சுபாவங்கள் மூலமாக உங்களை யார் இந்த உலகத்தில் காட்ட வேண்டும். இதை எதுக்கு உங்களுக்கு சொல்லுனா, கிருபை என்று சொன்ன உடனேயே நாம் ரொம்பவும் என்ன சார் ரொம்ப லக்ஸுரியாக வாழ்கிறக்கான ஒரு வாழ்க்கையை நினைக்கிறோம், இல்லை மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது கிருபையினுடைய விளைவாக என்னென்னு சொன்னால், அந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னால் முதலாவது பாவத்தை ஜெயிக்கணும், இரண்டாவது பரிசுத்தமான நல்ல குவாலிட்டிஸோடு செய்யணும், வாழ்ந்து காட்டணும். மனிதர்கள் உங்கள் நற்கிரிகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும்னு சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக கிருபை பெற்றவன் பார்த்திங்கன்னா அந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிறான். ஏன்னா இவன் யார்,
He is a son of God.

We are the children of God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன் நம்பிக்கைன்னு சொன்னால், கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் நம்பிக்கையோடு வாழ முடியும். இந்த உலகத்தில் வந்து நாம் சாட்சியாக வாழ்கிறோம்னு சொல்கிற பொழுது எப்பொழுதும் நம்ம பைபிளும் கையிலுமா அழுகிறதே சாட்சி சொல்ல முடியும், ஆராதிக்கிறதே சாட்சி சொல்ல முடியாது. சாட்சின்னு சொன்னால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்பதை மற்றவர்கள் பார்க்கணும். உலகத்தினுடைய சூழல் எவ்விதமாக மாறினாலும் சரி, வாழ்க்கையின் சூழல் எவ்விதமாக மாறினாலும் சரி, அவைகளுக்கு நம் மத்தியில் வி ஆர் ஷோயிங் அவர் ஹோப். நமக்கு ஒரு நம்பிக்கை என்றால் கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார்ல. சங்கீதம் 23 நாள் என்ன சொல்கிறது? மரணங்களின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன் தேவரின். அப்போ தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அவர்களுக்கு ஜீவனை குறித்து கூட ஒரு பெரிய பயம் கிடையாது. இந்த ஜீவன் போனாலும் அடுத்த ஒரு நிதி இட்டர்னல் லைஃப், ஒரு நித்திய ஜீவன் உண்டு நம்புகிறார்கள். இப்போ சவுல் பார்த்தீங்கன்னு சொன்னால், சவுளுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை. ஒரு கோலியாத் வந்த வேளையில் ஹி வாஸ் ஸோ அஃப்ரைடு, ஹி வாஸ் ட்ரிம்பிள்டு. காரணம் என்னன்னு சொன்னால், அவன் கிருபை பெற்றவன் அல்ல. அதாவது அவன் கிருபையில் வாழலை. அதனுடைய விளைவாக என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவன் ஏன் வந்து பயப்பட்டான்னு சொல்லுங்க. ஏன் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது? கோலியாத்து வந்தோடனே வரட்டும்ப்பா, இதில் என்ன பெரிய விஷயம், லெட் அஸ் ஃபேஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். ராஜாவா இல்லவா இல்லையா, ஒரு நாட்டினுடைய தலைவன், நாட்டுடைய தலைவர் சோல்ஜர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணணும். அப்போ என்ன சொல்லியிருக்கணும், வரட்டும்ப்பா இதில் என்ன விஷயம், நம்ம என்ன பண்ணுவோம், சந்திப்போம் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் என்ன நடந்தது? 1 Samuel 17:11 வாசித்து பார்க்கும் பொழுது அவன் கலங்கினான். அவன் அவன் கூட இருந்து எல்லாரும் சில பயப்பட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அவன் என்ன பண்ணான், ஹி வாஸ் கால்குலேட்டிங் ஹிஸ் ஓன் பவர், ஹிஸ் ஓன் எபிலிட்டி. அதை கணக்கு போட்டு பார்த்தான், அதை மெஷர் பண்ணி பார்க்குறவள்ள கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு அது சஃபிஷியண்டாக இல்லை. அதனால் அவன் கலங்க ஆரம்பித்தான். ஆனால் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தாவீதனுடைய வித்தியாசம் என்ன? அவன் கிருபை பெற்றவன். எப்படி? அவன் வந்து நியாயமாக கோலியாத்தை எதிர்க்கிற அளவிற்கு ஒரு ஆவரேஜ் லைஃப்பில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட எதிர்க்க வந்த காரணம் சொன்னால், ஹி பிலீவ்ட் த கிரேஸ் ஆஃப் காட். இந்த கோலியாத்தை எதிர்ப்பதற்கு தேவன் எனக்கு ஆற்றல் தருவார் என்று அவன் விசுவாசித்தான். அந்த கிருபையை சார்ந்தபடினால அவன் தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய பராக்கிரமத்தினுடைய வலிமையை அவன் பார்க்காதபடிக்கு அவன் என்ன செய்தான், மை காட் இஸ் சோ கிரேட், சோ பவர்ஃபுல், அதனால இவன் வீழ்த்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கும் என்று சொன்னால், ஐ கேன் கெட் த சஃபிஷியன்ட் கிரேஸ் ஃபார் தட். அந்த கிருபையை நான் என்ன செய்வேன், பெறுவேன். இதுதான் நம்பிக்கை. அல்லேலூயா. அதனால தான் பார்த்தீங்கன்னா, 1 Samuel 17:32 வாசித்து பார்க்கும் பொழுது, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான். ஆம் அருமையானவர்களே, கிருபையை பெற்றவர்கள் உலகத்தில் நம்பிக்கையோடு வாழ்கிறார்கள். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய முகங்கள் எல்லாம் துக்க முகங்களாகத்தான் இருக்கிறது. சிலருக்கு கிறிஸ்தவர்களாக இருந்தாலே துக்கமாக மாறிவிடுவார்களோ என்று எண்ணத்தக்க விதமாக இருக்கிறது. என்றால் அவர்கள் துக்கமாக இருப்பதையே தங்களுடைய ஆவிக்குரிய அடையாளமாக எண்ணுகிறார்கள். ஏனென்றால் ஏசாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 53 வாசித்து பார்க்கும் போது, அவர் பாடு நிறைந்தவராகவும் துக்கம் மிகுந்தவராக இருந்தார் சொல்லப்படும். அப்படித்தானே? அதனால் நாம் அப்படி இருக்க வேண்டும் என்று இல்லை. நம்பிக்கையோடு இருக்கிற எந்த ஒருவரும் துக்கத்திற்கு அடிமைகள் அல்ல. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எல்லா சூழல்களிலும், இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ், நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இதைத்தான் 1 Timothy 1:1 சொல்லுகிற பொழுது, தீமோத்தேயுக்கு எழுதுகிற பொழுது, நம்முடைய நம்பிக்கையாகிய கர்த்தர் என்று எழுதுகிறார். அப்போது நம்பிக்கையை குறித்து, இப்போ நம்முடைய நம்பிக்கை குறித்து விசாரித்து கேட்குறவங்களுக்கு நம்ம பொறுமையாக என்ன செய்யணுமா, அதை குறித்து விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று கூட நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் அருமையானவளை என்ன செய்கிறது, நம்பிக்கை. 12 பேர் வேவுபாக்க போன இடத்துல 10 பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கலை. 2 பேருக்கு நம்பிக்கை இருந்தேன்னு சொன்னால் தங்களுடைய சுயபலத்தை பார்க்கலை, தங்களோடு இருக்கிற தேவனுடைய பலத்தை பார்க்க. தட் இஸ் வாட் இஸ் கால் தி கிரேஸ். ஆம், 3 காரியங்களை பார்த்தோம். சரி, இவ்விதமாக நம்ம விளக்கி பார்த்து கொண்டு வந்தால் நேரம் ஆகிடும். சரி, இதுவரை என்ன பார்த்துருக்குறோம்? கிருபை பற்றி பார்த்துருக்குறோம். கிருபை என்றால் என்னன்னு பார்த்தோம். கிருபைக்கு 3 பக்கம்னு பார்த்தோம். அந்த 3வது பக்கம் என்ன? கிருபையினுடைய 3வது பக்கம் என்ன? ஒரு பெரிய பொறுப்பு. இந்த உலகத்தில் வந்து தேவனுக்காக நாம் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை நிறைவேற்றணும். அதற்குத்தான் கிருபை. கடினமான ஒன்றை செய்வதற்கு தான் கிருபை. அந்த பொறுப்பு என்ன? வெரி சிம்பிள், பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் காட். என்னென்னு பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் மினிமம் லெவலில் நம்ம என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய பிள்ளையாக வாழணும். தேவனுடைய பிள்ளையாக வாழ்கிற பொழுது பாவத்தை மேற்கொண்டு வாழணும், பரிசுத்தத்தை வெளிப்படுத்தி வாழணும், நம்பிக்கை நிறைந்தவளாக வாழணும். இந்த மாதிரி முக்கியமான 3 விஷயங்கள். சரி, இதெல்லாம் பார்க்கும் பொழுது, பிரசங்கம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நம்ம முன்பகுதியை மறந்துவிட்டு 2வது பகுதி வரக்கூடாது. இப்போ 3 பகுதியும் கேட்குறவங்கள நமக்கு என்ன வருது? ரொம்ப கடினமானதான் பிரதர் சாம்சன் பால் சொல்கிறது மாதிரி, ரொம்பவும் கிருபைங்கிறது கடினம் தான். ஏன்னா பாவத்தை மேற்கொள்கிறது ரொம்ப கடினம் இல்லை?
பரிசுத்தமாக வாழ்றது, காணிக்கையெல்லாம் கொடுத்துடலாம், பூஜை வேணால் பண்ணலாம், யாகம் வேணால் பண்ணலாம், வழிபாடு பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம், ஊழியம் வேணாலும் பண்ணலாம், ஆனால் வந்து பரிசுத்தமாக வாழ்கிறங்கிற ரொம்ப கடினமாச்சு பிரதர் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுபோல் நம்பிக்கையை வெளிப்படுத்தி வாழ்கிறது, நம்மளால் துக்கமாக இருக்க முடியும், சோர்வாக இருக்க முடியும், ஆனால் நம்பிக்கையாக இருக்கிறது ரொம்ப கடினம். உண்மையிலேயே பிரதர் நீங்கள் சொல்கிறது மாதிரி கிருபைங்கிறது ரொம்பவும் கடினம். அப்போ இவ்வளோ ஒரு கடினமான ஒன்றுக்காக கிருபை கொடுக்கப்பட்டது அப்படி ஒரு கேள்வி வருது, அப்படித்தானே? இல்லை, அருமையானவர்களே, கிருபையை பெற்றவர்கள் இந்த உலகத்தில் சாதாரணமாக யாரும் செய்ய முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார்கள். அந்த பெரிய காரியம் என்னவென்றால், முதலாவது எவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்தோம், எவ்வளோ உலகளாவிய ஊழியம் செய்தோம், எவ்வளோ லட்சக்கணக்கானவர்கள் ஊழியம் செய்தோம், எவ்வளோ பெரிய சபையை கட்டினோம், எவ்வளோ பெரிய அமைப்புகளுக்கு தலைவரானோம் என்பது அல்ல கிருபை என்பது. முதலாவது தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம், அப்படி கிருபி பெற்று சாட்சியாக வாழ்கிறோம். அந்த சாட்சியை வாழ்வது மிக கடினமானது. ஆனால் இந்த கிருபையை, அதாவது கிருபை பெற்றிருக்கிறோம் அல்லவா, இந்த மாதிரி ஒரு கடினமான வாழ்க்கையை வாழணும். பத்தாம் கிளாஸ் படித்தவனை பிடிச்சி இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, மறந்துட்டீங்களா அந்த உண்மையை? மறக்கலைல்ல, பிரசங்கம் முடிகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் பிரதர். பத்தாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் மட்டுமே படித்தவனை பிடிச்சிட்டு ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தை நடத்துகிற அழைத்தா கல்வி நிறுவனத்தை நடத்தணும் அல்லவா. அப்போ அவனுக்கு என்ன வேணும், ஆற்றல் வேணும், பெரிய கடுமையான பொறுப்பு மட்டும் போதாது. அப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், நீங்கள் இந்த கடுமையான ஒன்றை நாம் எளிதாக செய்யணும். வி ஹேவ் டு மேக் இட் ஈஸி வென் இட் இஸ் பாசிபிள். இப்போ கிருபை என்று பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் ஒன்றை புரிஞ்சிக்கணும், நான் முடிக்கிறேன். அதாவது கிருபை எப்பொழுதுமே தனித்து கொடுக்கப்படுவது ஒன்று அல்ல, இட் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் காட். கிருபையும் கர்த்தரும் இணைந்து தான் இருக்கிறாங்க, அதை என்ன செய்ய முடியாது, வி கான் செப்பரேட் இட். யோவான் 1:18 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோட என்ன செய்கிறது, கிருபையும் சத்தியமும் இருக்கமோ, நீங்கள் தேவனை பெறாமல் கிருபையை பெற முடியாது, கிருபையை பெறாமல் தேவனை பெற முடியாது. அப்போ எங்கெல்லாம் கிருபை இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் இருக்க வேண்டும். ஏன்னா கிருபை என்பது தேவனுடைய ஐக்கியத்தின் மூலமாகத்தான் செயல்படுகிறது. கிருபை என்பது என்ன, கிருபை என்பது இந்த உலகத்தில் எல்லாராலும் முடியாத பெரிய ஒரு சாதனை செய்வதற்கு தான் கொடுக்கப்படுகிறது. அந்த கிருபை என்பது இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, கிருபையினால் வீடு வாங்கணும், கிருபையினால் வெளிநாடு போகணும், கிருபையினால் பிள்ளை குழந்தை பிறந்தது, கிருபையினால் சொத்து வாங்கணும், கிருபையினால் வேலை கிடைத்தது. ஆனால் தேவன் அவர்களோடு இருக்கிறதற்கான சாட்சி இல்லை. ஆனால் கிருபை இருந்தால் என்ன இருக்கும், அந்த சாட்சி இருக்கும். அப்போ நாம் கடினமான ஒன்றை செய்கிற பொழுது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி இதை நிறைவேற்றுகிறோம்னு சொன்னால், கிருபையை மட்டும் அறிந்திருப்பதல்ல, அந்த கிருபை செயல்படுவதற்கு ஏற்றபடியாக முற்றிலுமாக நாம் தேவ உறவை சார்ந்திருக்கும் என்றால், தேவ உறவோடு தான் கிருபை இணைந்திருக்கின்றது. தேவ உறவை நீங்கள் அடையாளம் காணாத வரைக்கும், தேவனுடைய ஐக்கியத்தை உங்களுடைய ஆத்துமாவிலே நீங்கள் விசேஷம் உணராத வரைக்கும் கிருபை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவது உண்மையானதாக இராது. எனவே இறை உறவோடு இணைக்கப்பட்டதான் கிருபை. அப்போ என்ன பண்ணா, அனுதின நம்முடைய டே டு டே லைஃப்பில் வந்து தேவ ஐக்கியத்தை என்ன செய்வன, சார்ந்திருக்க வேண்டும். தேவ ஐக்கியத்தை சார்ந்திருக்கிறது என்றால் என்னவென்று பார்க்கும் பொழுது, உலகத்தில் மற்ற எல்லா உறவுகளை விட எந்த உறவை முதலிடத்தில் வைக்கிறேன், தேவ உறவை முதலிடத்திலேயே. இந்த உறவின் வழியாகத்தான் நான் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. இந்த உலகத்தில் நான் பாவத்தை எதிர்க்க வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், நம்பிக்கையோடு ஜீவிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நான் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும், இந்த உலகத்தினுடைய எல்லா சூழ்நிலையும் நிலை நிற்க வேண்டும், இந்த உலகத்தில் நான் சமாதானமாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும். இவை எல்லாம் செய்வதற்கு எனக்கு என்ன தேவை, For all this, I need God's fellowship. எனவே நம்முடைய வாழ்க்கையில் தேவ உறவை முதலிடத்தில் வைத்து அந்த உறவை சார்ந்த அனுபவம். அப்போ எவருடைய லைஃப்பில் வந்து தேவ உறவோடு வாழ்கிறத நாம் என்ன செய்கிறோம், உறுதிப்படுத்துகிறோம். தேவ உறவுடன் வாழுகின்ற பொழுது தான் பாவம் மேற்கொள்ளப்படுகிறது, தேவ உறவுடன் வாழுகிற பொழுது தான் நம்பிக்கை வெளிப்படுகிறது, தேவ உறவுடன் வாழுகிற பொழுது தான் பரிசுத்தவானுக்குரிய சுபாவங்கள் வெளிப்படுகிறது. எனவே அனுதின வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் சொன்னால் God's fellowship, திராட்சை செடியாகி அவரோடு நாம் என்ன செய்கிறோம், இணைக்கப்படுகிறோம். அப்போ அந்த இணைப்பின் அடிப்படையில் இறை உறவு சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஏதோ கடமைக்காக ஜெபித்து முடித்து விட்டோம், துதித்து முடித்து விட்டோம், ஆராதித்து முடித்து விட்டோம், காணிக்கை கொடுத்து முடித்து விட்டோம், சர்ச்சுக்கு போய் முடித்து விட்டோம் என்றல்ல, நீங்கள் தேவனுடைய ஐக்கியத்தில் வாழ்கிறீர்களா? Are you sure that you are living with the fellowship of God?
உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆத்துமாவில் தேவன் இருக்கிறதை உணர்களை. கிருபை என்பது ஒருபோதும் தனித்து செயல்படுகிற ஒன்றல்ல. ஆண்டவர் நம்ம கிருபை கொடுத்துட்டு நீ புழைச்சிக்கப்பா நல்லா இருந்துக்கோ அப்படின்னு அவர் போயிடுறதில்ல, கிருபையோடு அவரும் இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய உறவு. அப்போ லைஃப்பில் வந்து ஒவ்வொரு நாளும் வி ஹவ் டு கன்ஃபர்ம் தட் ரியலி வி ஆர் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட். அதை நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு விழிப்புணர்வாக வைத்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த உறவை உறுதிப்படுத்தும் விதமாக வாழ்கிறீர்கள், அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உறவை உறுதிப்படுத்தும் விதமாக தேவனை தேடுகிறீர்களா? உறவை உறுதிப்படுத்தும் விதமாக தேவனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா? உறவை உணர்ந்தால்தான் கிருபை செயல்படும். இரண்டாவதாக, தேவ உறவை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உணர வேண்டுமென்னா இன்னொன்று என்ன வேணும்? த ஃபெய்த், விசுவாசத்தினால். ரோமர் 1:17 17 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, விசுவாசத்தால் நீதிமான் பிழைக்கிறார். நீங்கள் எல்லாம் அந்த ஸ்டெப்ஸை வந்து நல்லா கவனிக்கணும். மிக கடுமையான ஒன்றை இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட், ஒரு விஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு அனுதின வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? காட்ஸ் ரிலேஷன்ஷிப்பை முதலிடத்தில் வைக்கணும். வேறு எந்த உறவுகளை விட, அதுக்கு வேறு எந்த உறவு வேண்டாமா? எல்லா உறவும் வேணும். எல்லா உறவும் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அத்தனை உறவுகளும் எந்த உறவுக்கு பின்னால்? தேவ உறவுக்கு பின்னால். அவருக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவரை பிரியப்படுத்துறது முதல் நம் கவனம். அவருடன் இருக்கிறத உறுதிப்படுத்துறது முதல் கவனம். எனவே அதற்கு முதல். இரண்டாவதாக, விசுவாசம். விசுவாசம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்ன அவர் செய்வார் அப்படின்னு சொன்னாரோ அதை அப்படியே நம்ம என்ன செய்கிறோம்? அக்செப்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இது எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் சரி, அதை நம்ம என்ன செய்கிறோம்? அக்செப்ட் பண்ணுறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீ ஒரு பெரிய ஜாதிக்கு தகப்பனாக மாறும், வானத்து நட்சத்திரங்களைப் போல உடைய சந்ததி இருக்கும். அதை எண்ணி பார்ப்பதற்கோ அதை உண்மை என்று உறுதிப்படுத்துவதற்கோ ஆபிரகாமிடத்தில் எந்த விதமான நேச்சுரல் எவிடன்சஸும் கிடையாது. ஆனால் அவன் ஜஸ்ட் பிகாஸ் காட் டோல்ட் தட், ஆண்டவர் சொன்னார் என்பதற்காக என்ன செய்தான்? அவன் விசுவாசித்தான். அப்போது இந்த உலகத்தில் நாம் வந்து பாவத்தை மேற்கொள்ள முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும், நம்பிக்கையோடு ஜீவிக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஃபார் த வெரி பர்பஸ் ஹி ஹஸ் கிவன் ஹிஸ் கிரேஸ், அதற்கு தான் கிருபை கொடுத்திருக்கிறார். அதை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அன்னதின வாழ்க்கையில் தேவ உறவோடு வாழ முடியும், விசுவாசம்தான். யோவான் 3:16 சொல்லப்படி தேவன் தம்முடைய உறவினர் குமாரன் நமக்கு கொடுத்திருக்கிறார், இதுதான் விசுவாசம். இன்றைக்கு நம்மளில் நிறைய பேர் வந்து நாம் எதிர்பார்க்கிற விதமாக சில காரியம் நடக்கிறதை தான் விசுவாசம் நினைக்கிறோமே ஒழிய, இவ்விதமாக தேவன் சொன்ன உண்மைகளின் அடிப்படையில் நாம் விசுவாசிப்பதில்லை. விசுவாசிப்போம். இந்த உலகத்தில் நான் ஒரு வெற்றி வாழ்க்கையை வாழ முடியும், ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ முடியும், ஒரு தேவனுக்கேற்ற வாழ்க்கையை வாழ முடியும் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு தான் எதன் வழியாக வருகிறது? கிருபையின் வழியாக வருகிறது. இந்த கிருபையின் வழியாக வருகிற அந்த மிகப்பெரிய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஒரு சரியான வழி நடத்தல் வேணும். இந்த டே டு டே லைஃப்பில் வி நீட் ப்ராப்பர் கைடன்ஸ், வி ஆர் டு பி லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். எனவே தான் ரோமர் 14:8-14 சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்த, அப்போ நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டுமென்னா ஒரு கான்ஸ்டன்ட் டச் ஆண்டவர்கிட்ட இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி திங் வி ஹவ் டு டிபெண்ட் அப்பான் காட். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அந்தந்த விஷயங்களில் நான் எப்படி எப்படி நடந்துக்கணும், எப்படி எப்படி செயல்படணும், எப்படி எப்படி சிந்திக்கணும், எல்லாவற்றையும் ஒரு கைடன்ஸ் ஆண்டோட தேவணும். இன்றைக்கி ஜனங்கள் பரிதாபகரமாக தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழல் வருகிற பொழுது ஊழியக்காட்ட போய் கைடன்ஸ் கேட்குறாங்களே ஒழிய, அனுதின வாழ்க்கையில் நமக்கு தேவையான கைடன்ஸ், இன்றைக்கு நான் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி செயல்படணும், இது போன்ற காரியங்களுக்கு கைடன்ஸ் கேட்கறதில்ல. ஆம் அருமையான தினசரி வாழ்க்கையில் தேவனால் நடத்தப்பட்டால் அன்றி நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. தேவனால் நடத்தப்பட்டால் அன்றி நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியாது. நீங்கள் தேவனால் நடத்தப்பட்டால் அன்றி நீங்கள் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையை வாழ முடியாது. கிருபை என்பது ஒரு மிக மிக பெரிய ஒரு பாரத்தை உண்மையில் வைக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு காட் டிபெண்டன்ஸ், நம்ம தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை, தேவனை விசுவாசித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மையானவைகள், வார்த்தைகள் மூலமாக என்ன வெளிப்படுத்துகிறோம், ஆல் திஸ் ஆர் ட்ரூ, அந்த விதமாக உணர்ந்து ஆண்டவர் என்ன செய்யணும்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். மூன்றாவதாக, அனுதின வாழ்க்கையில் வழிநடத்தப்படத்தக்க விதமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, வேதத்தில் வாசித்தாலும் சரி, பிரசங்களில் கேட்டாலும் சரி, அவைகளெல்லாம் நமக்கு ஒரு சீரியஸ்னஸ் வேணும். இது ஆண்டவர் நான் நடத்தப்படுவதற்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை, ஆண்டவர் என்னை அவருடைய நோக்கத்திற்கு ஏற்ற விதமாக நடத்துவதற்காக கொடுக்கிற வார்த்தை என்று சொல்லி அவ்விதம் நடக்கிற பொழுது
நாம் என்ன செய்ய முடியும்? இந்த கிருபையின் மூலமாக கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்ற முடியும். அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமானதாக இருக்கும். எனவே தனிப்பட்ட வாழ்க்கையில் கிருபை என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளும். கிருபையில் நம்பிக்கை கிடைக்கிறது, கிருபையில் தாழ்வு வருகிறது. அதனால கிருபை என்பது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நிறைவேற்றல், அதனுடைய விளைவு தான் ஆசீர்வாதம். அப்போ இந்த விதமாக கிருபையை பயன்படுத்த வேண்டுமென்றால் அனுதின வாழ்க்கையில் தேவ உறவு சார்பு, அனுதின வாழ்க்கையில் தேவன் என்ன சொன்னாரோ அவைகளெல்லாம் உண்மை, அதன்படியே நான் வாழ முடியும்ங்கிற விசுவாசம். அதுபோல் ஒவ்வொரு நாளும் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, தேவனால் நடத்தப்படுகிற, வார்த்தையால் நடத்தப்படுகிற, வசனத்தை நடத்தப்படுகிற, நம்மை நடத்தாத வார்த்தைகளை கேட்டு கேட்டு நாம் ஸ்டோர் பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாது. இதுவரை எந்த வார்த்தை கேட்டிருந்தாலும் அந்த வார்த்தைகள் நம்மை நடத்துகிறதா, அந்த வார்த்தைகளை வழிநடத்தப்பட்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். இவ்விதமான ஒரு அனுபவத்தோடு வாழுகிற பொழுது கிருபை நம்மிடத்தில் செயல்படுகிறது, கிருபை நம்மை வெற்றி வாழ்வு வாழ வைக்கிறது. அந்த வெற்றி வாழ்க்கையினுடைய விளைவு தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கிருபையை பூர்ணமாக சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டோம் சொன்னால் வெற்றியாக வாழ்வு கற்றுக்கொள்ளும். கர்த்தர்தாமே நம்மோடு நம்மை தொடர்ந்து நடத்துவாராக ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை என்பது எவ்விதமாக பார்க்கப்பட வேண்டும், கிருபை என்பது எவ்விதமாக செயல்படுகிறது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். கிருபை என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, கிருபை என்பது ஒரு பெரிய பொறுப்பை எங்களுக்கு தருகிறது என்று பார்த்தோம். அந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்ற ஆற்றலுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் சில மதபக்தி சார்ந்த செயல்களை செய்வதல்ல, உம்முடைய ஐக்கியத்தை முதலிடத்தில் வைத்து வாழ வேண்டும் என்று சொன்னீர். உம்மை நீர் என்ன சொல்லியிருக்கிறீரோ அவைகளை நாங்கள் முக்கியமாக எண்ணி அவ்விதமாகவே நிகழும் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னீர். அனுதின வாழ்க்கையிலே உம்மா நடத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர். இவ்விதமான அனுபவங்களிலே கர்த்தாவே நாங்கள் ஆழமாக செல்லுவதற்கு இன்னும் எங்களை விழிப்புணர்வையும் அதற்கேற்றபடியான கிருபைகளையும் தாரும். தொடர்ந்து வழிநடத்தும். கிருபையினால் வாழ்கிற மக்களாக, கிருபையினால் சாட்சி வகிற மக்களாக இருக்க எங்களை உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யானே என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவர் அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு உங்க பிள்ளைய கூட கேட்டிருக்கணும், எனக்கு என்னமா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டுக்கலாம், நீ என்ன கேள்வி என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம் எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்துலயும் நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாச வச்சீங்க, அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல. ஆனா இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உனக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு நினைச்சு பார்த்து, அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்க, எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர், நான் எந்த செஞ்சனோ நான் செய்யலையோ பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னு ஒண்ணு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடமும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்து நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை

அந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதா இருக்கும். அது அவன் அந்த பையன் தான் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வன், எவ்வளவு அன்பு நிறைந்தவர், எவ்வளவு பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் ஆக ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனா தகுதி இல்லத்தான், உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துறார் பாரு, அதுதான் என் ஆண்டவர்.

0: செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா, அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையிலிருந்து முடிஞ்சே வெளியே வர்ற அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில் வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான், அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும். புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறது இன்னொரு கடன் வாங்குவீங்க, அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரும் சொல்றாரு, அதெல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. நான் பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தை நீக்கின வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன்.

எனக்கு இருக்கிறார், அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஆலேலூயா.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயா 6:8. ஏமி கார்மைக்கேல் அம்மையார் இளம் பிராயத்தில் இருந்தபோது ஒரு நாள் இரவு ஒரு பயங்கர கனவு கண்டார். அந்த கனவில் அவர் ஒரு காட்டுப்பகுதியிலே அமர்ந்திருந்தார். பக்கத்தில் நெருப்பு மூட்டப்பட்டிருந்தது. அதிலிருந்து கிளம்பிய புகை வானத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. அங்கிருந்த ஒரு புல்வெளியிலிருந்து அநேகர் அபாயகரமான ஒரு செங்குத்து பாறையில் ஏறி கொண்டிருந்தார்கள். கண் தெரியாத ஒரு தாய் தன் மகளின் உடுப்பை பிடித்து கொண்டே அந்த பாறையின் உச்சியில் ஏறிவிட்டார்கள். அடுத்த அடி எடுத்து வைத்தால் மிகப்பெரிய பள்ளம். ஆனால் யாருமே அவர்களை எச்சரிக்கவில்லை. அவர்கள் இருவரும் கீழே விழுந்தார்கள். அவர்களின் கூச்சல் சத்தத்தை ஏமி கார்மைக்கேல் நன்றாக கேட்க முடிந்தது. பின்பு ஒரு சிறுவனும் அதே செங்குத்து பாறையில் ஏறினான். அவனுக்கும் கண் தெரியவில்லை. அவன் கீழே விழும்போது பக்கத்தில் இருந்த ஒரு செடியை பிடித்துக் கொண்டு உதவிக்காக சத்தம் கொடுத்தான். யாருமே வரவில்லை. அவனும் விழுந்து மரித்து போனான். அவனைப் போலவே அடுத்தடுத்து ஆயிரக்கணக்கான கண் பார்வையற்ற மக்கள் அதே பாறையில் ஏறி அடுத்தடுத்து பள்ளத்தில் விழுந்து மரித்து போனார்கள். அதை பார்த்த ஏமி கார்மைக்கேல், இத்தனை பேர் ஆபத்து தெரியாமல் கீழே விழுகிறார்களே, இங்கே ஒரு பெரிய பள்ளம் இருக்கிறது என்று ஏன் யாருமே அவர்களுக்கு சொல்லவில்லை? ஏன் ஆபத்தை குறித்து யாருமே அவர்களை எச்சரிக்கவில்லை என்று அழுதார்கள். அதன் பின்பு அந்த கனவில் ஏமி கார்மைக்கேல் தேவனுடைய சத்தத்தை கேட்டார். யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார் என்பதே அந்த சத்தம். அதை கேட்ட ஏமி உடனே துள்ளி குதித்து, நான் போகிறேன், நான் போகிறேன் என்றார். அதற்கு தேவன், சரி, அப்படியானால் நீதான் நான் அனுப்பும் என்னுடைய தூதுவர் என்றார். இந்த கனவுக்கு பின்னும் ஏமியால் தன்னுடைய தேசத்தில் சுகபோகமாக வாழ முடியவில்லை. இந்திய தேசத்தில் வாழும் மக்கள் வரப்போகும் பேராபத்தை உணராமல் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எச்சரித்து தடுத்து நிறுத்தப் போகிறேன் என்று சொல்லி தன்னை மிஷினரி ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்தினார்கள். கொலைகாரர்கள் கூட அவருடைய ஊழியத்தினால் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேக தேவதாசிகள் ரட்சிக்கப்பட்டனர். அவர்களுடைய வாழ்வில் ஒரு அடைக்கல பட்டணமாகவே ஏமி விளங்கினார். தமிழ்நாட்டிலே டோனாவூர் என்ற பகுதியிலே அவர்கள் சிறுவர் இல்லத்தை அமைத்து ஆதரவற்ற அநேக குழந்தைகளை ஆதரித்தார்கள். ஒரு பவுல் அப்போஸ்தலன் தேவனின் அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்ததால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அதிபதிகள், நியாயாதிபதி, சிறை அதிகாரி, ராஜாக்கள், மந்திரவாதிகள் என பல தரப்பட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் ஏராளமான மக்கள் எச்சரிக்கை ஆள் இல்லாமல் பேராபத்தை உணராமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வரப்போகிற பேராபத்தை, நரகாக்கினையை அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை அழிவிலிருந்து தப்புவிக்க தேவன் ஆட்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று தினந்தோறும் அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போமா? நாம் அர்ப்பணித்தால் அநேகர் ஆபத்தை குறித்து எச்சரிக்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். அநேகரை நீங்கள் நீதிக்குட்படுத்தினால் நட்சத்திரங்களைப் போல சதா காலமும் பிரகாசிப்பீர்கள். தேவன் தாமே நமக்கும் அந்த பாரத்தை தருவாராக.

நெகேமியா 8 அதிகாரம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருவரப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலை கற்பித்த மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ட்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ட்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவனண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாவும் அனையாவும் உரியாவும் இல்கியாவும் மாசையாவும் அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பதனாவும் சகரியாவும் மெகல்லாமும் நின்றார்கள். எஸ்ட்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ட்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெசுவா, பானி, செரபியா, யாமீன், அக்கூப், சபதையாய், ஓதியா, மசையா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட போது அழுதபடியால் திருஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். லேவியரும் ஜனங்களையெல்லாம் அமர்த்தி, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். மறுநாளில் ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவக்கிளைகளையும் காட்டு ஒலிவக்கிளைகளையும் மிருகச் செடிகளின் கிளைகளையும் பேரீச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள். அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவர்களை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும்
எப்ராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். இந்த பிரகாரமாய் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்கள் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாய் யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினந்தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. ஏழு நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். எட்டாம் நாளோ முறையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருந்தது.

0: பொதுவாக ஒரு மதம் அல்லது ஒரு மார்க்கம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், தேவன் மனிதர்களோடு பேசி அந்த வார்த்தைகளை அடையாளங்களோடும் அற்புதங்களோடும், நான் தான் பேசினேன் என்கிற ஆதாரத்தோடு கூட அதை ஒரு புத்தகமாக எழுத்து வடிவிலே தேவன் பதித்து வைக்கிறார். வேதாகமும் அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அனைத்தும் கர்த்தருடையது. இதை எழுதிய தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் கர்த்தரால் ஏவப்பட்டு எழுதினார்கள் அப்படிங்கிறதற்கும் சாட்சி இருக்கிறது. தேவன் அவர்களை பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு வல்லமையை கொடுத்தார், அற்புதங்கள் செய்தார்கள், அடையாளங்கள் செய்தார்கள். அதன் மூலமாக தேவன், நான் தான் இவர்களை பயன்படுத்தி இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறேன் என்று நிரூபித்தார். தேவன் ஒரு மனிதனையோ ரெண்டு மனிதனையோ பயன்படுத்துகிறார். அப்படி பார்த்தா தேவன் ஒரே நபரை பயன்படுத்தி எழுதி கொடுத்திருக்கலாமே. அங்குதான் வேதாகமத்தில் 40 மேற்பட்ட ஆசிரியர்களை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாதவர்களாக, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பின்பதாக வாழ்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் எழுதிய அந்த வார்த்தைகள் எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் ஒரே அடிப்படையிலே பயணிக்கிறதே, இவர்களை பயன்படுத்தினது தேவன் அப்படிங்கிறது உண்மையாகிறது. சரி, விஷயத்துக்கு வருகிறேன். இப்படி தேவன் நமக்கு வார்த்தையை எழுதி கொடுக்கிறார் பார்த்தீங்களா. ஏன் எழுதி கொடுத்திருக்கிறார்? யாரும் பின்னாடி இதை மாற்றக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதன்ட்ட ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னு வைங்க, மனுஷன் மனதுக்குள்ள இருக்கக்கூடியதை எப்ப வேணாலும் மாத்தி பேசலாம். ஆனால் அது எழுத்து வடிவமாக பதிக்கப்பட்டு விட்டால் அதை யாராலும் மாத்தி பேசவே முடியாது. ஆகவே தேவன் இந்த முறைமையை கையாளுகிறார். இன்றைக்கு பாருங்க, நீங்க ஒரு நிலம் வாங்குகிறீர்கள், உடனே என்ன செய்யறீங்க, பத்திரத்தை பதிவு செய்து அங்க கையெழுத்து போட்டு அதை ஒரு என்ன சொல்றது எழுத்து வடிவிலே அதை பத்திரமாக்கி நம்ம வைத்துக் கொள்ளுகிறோம். யாரும் நாளைக்கு மாத்தி பேச முடியாது, நான் தான் நிலத்தை உனக்கு கொடுத்தேன் இல்லைன்னு மனுஷன் போய் சொல்லலாம் அல்லவா. ஆகவேதான் இந்த எழுத்து வடிவம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மனிதர்கள் மாத்தி மாத்தி பேசுவாங்க, இந்த எழுத்து அடிப்படையில தான் தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் இந்த உலகத்தை பற்றி சொல்லுகிறார், ரட்சிப்பு பரலோகத்துக்கு எப்படி போக முடியும் என்று சொல்லுகிறார், பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இதை வேற யாரும் மாத்தி சொல்ல முடியாது. நான் பைபிளை அடிப்படையாக வைத்து பேசுகிறேன். மதத்தின் அடிப்படையில் ஏமாற்றுகிறவர்கள் ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறார்கள். என்னதான் பைபிளை வைத்துக்கொண்டு ஒரு மத போதகன் வந்தாலும், வேறு எந்த வேத நூல்களை வைத்துக்கொண்டு ஒரு மத போதகன் வந்தாலும், ரெண்டு முக்கியமான விஷயங்களை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களை அவன் ஏமாற்றக்கூடியவனா இருப்பான். அது என்ன? நம்பர் ஒன், முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கர்த்தருடைய வேதம் அது ஒரு சிலரால் மாத்திரமே அந்த வேதத்தை அறிந்து கொள்ள முடியும், வேற யாரும் அதை அறிந்து கொள்ள முடியாது, மற்றவர்கள் வாசிக்க கூடாது. சில இடங்களில் உங்களுக்கு அந்த ஒரு டேலண்ட் அல்லது அந்த வரத்தை தேவன் தரவில்லை. கிறிஸ்தவத்திலும் இந்த நம்பிக்கை இருந்தது பல ஆண்டுகளாக. கத்தோலிக்க சமயம் இதை போதித்து வந்தது. போப்பு வழி வந்த அந்த போதகர்கள் மாத்திரம்தான் இந்த வேதாகமத்தை கையாள முடியும் என்கிற ஒரு நிலை இருந்தது. ஆகவே புரொட்டஸ்டன்ட் அதை எதிர்க்கக்கூடியவர்கள் வந்தார்கள், இது தவறு, பைபிள் அப்படி போதிக்கவில்லை என்று ஒரு கூட்டமே வெளியேறியது. சரிங்களா, நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு நீங்க அப்படி இங்கேயும் பிரிஞ்சு போயிருக்கிறீங்க? இந்த மாதிரி தவறு ஒன்று ஒரு இடத்துல நடக்கும் என்று தெரிஞ்சதுன்னு சொன்னால், அதை பார்த்தோம்னு சொன்னால், நிச்சயமா அதிலிருந்து நம்ம வெளியேறி வரத்தான் ஆக வேண்டும். ஏன் சில ரிக் யஜூர் இந்த மாதிரியான வேதங்களை குறித்தும், இதை சிலரால் தொடக்கூட முடியாது, அதை படிக்க முடியாது என்றும் சமுதாயத்தில் ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார். ஐயா எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க,
1: என்னால் படிக்க முடியாதது, என்னால் பார்க்க முடியாதது எப்படி என்னுடைய வேதமாகும்? இந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா? அனைவருக்கும் உரிமை உள்ள இந்த கேள்வி. என் வேதம் என்று சொல்லுகிற நீ அந்த புத்தகத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? நீ கொடுக்கலையே. அப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட மக்கள் வகையில் மட்டும்தான் அந்த நூல் சிக்கி இருக்குமானால், அப்ப அந்த வேதம் அவர்களுடைய வேதம் என்று தானே சொல்லணும், எங்களுடைய வேதம் சொல்லக்கூடாதே. இந்த கேள்வி யாராவது கேட்கறோமா? யாரும் கேட்கறது.
0: அப்ப ரெண்டு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்றேன்னு சொன்னேன். ஒன்னு, இந்த வேதாகமத்தை ஒரு குறிப்பிட்ட சிலர் மாத்திரம்தான் இதை வந்து படிக்க முடியும், தொட முடியும் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது, இந்த வேதாகமத்தில் இல்லாத ஒன்றையும் அதாவது ஒரு சிலர் அந்த மத போதகர்கள் எங்களை போன்றவர்களிடத்தில் தேவன் நேராக பேசுவார், அதையும் நாங்கள் சொல்லுவோம், அதுவும் வேதம் என்று சொல்லுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது இந்த பைபிளில் இல்லாத, இப்போ நான் பைபிளே வேதன்னு வச்சுருக்கிறேன், இப்போ ரிக் சாம அதர்வன ஒரு நூல் எடுத்துக்குங்க, குரான் அப்படிங்கிற ஒன்று எடுத்துக்குங்க, இப்படி நிறைய வேத புத்தகங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஏமாற்றுகிற மதத்தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இதில் எழுதியிருக்கிறது மட்டும் தேவனுடைய வார்த்தை இல்லைங்க, இப்ப எனக்கு தனிப்பட்ட முறையில தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு மாறா இருந்தாலும் இதற்கு முரணா இருந்தாலும் இதுல சொல்லப்படாதவைகளையும் தங்கள் மூலமாக அவர்கள் சொல்லுவாங்க. கேட்டா எங்களுக்கு அந்த வரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரியா அப்படின்னு கேட்டா இது தவறு, ரொம்ப தவறு. இந்த ரெண்டு அடிப்படையில தான் மக்களை இந்த மத போதகர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. பைபிளை கூட நிறைய பேர் இந்த அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு சிலர் ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. இந்த வேதத்தை தொடக்கூடாது, இதை வியாக்கியானம் செய்யக்கூடாது, எங்களால் மட்டும்தான் இதை வியாக்கியானம் செய்ய முடியும், இன்டர்பிரட் செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டம் நம்மை வஞ்சித்தது. இன்னைக்கும் அவங்க அதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. கத்தோலிக்கர்களுடைய நம்பிக்கை என்ன? அவங்க இந்த பைபிளை போப் போன்ற அந்த வழியில் வர்றவங்க மட்டும்தான் இதை இன்டர்பிரட் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறாங்க, விளக்க முடியும் நம்புறாங்க. நம்பர் டூ, இன்னொன்று என்ன நம்புறாங்க? இந்த பைபிள் மாத்திரமே முழுமையான அத்தாரிட்டி, அதிகாரம் இல்லை. அந்த போதகன், போப் மாதிரி இருக்கக்கூடிய போதகருக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. அந்த பாரம்பரியமா அவர் என்ன சொன்னாலும் அது வேதம் என்பது போன்ற ஒன்றையும் உள்ளே கொண்டு வருவார்கள். ஆகவேதான் பைபிள்ல இல்லாத பல நிகழ்வுகளை அவங்களுடைய நடவடிக்கைகளில் பார்க்க முடியும். என்னுடைய கமெண்ட்ல கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், நீங்க என்னடா விக்கிரகாரதனை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அங்க பாத்தீங்கன்னா அவங்க இயேசுவையும் மாதாவையும் சில சிலையா வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இது எங்களால் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் அவருக்கு பதிலை கூட அனுப்பியிருந்தேன், நாங்கள் அதை ஒத்துக்கொள்ளுவது இல்லையா. கிறிஸ்தவத்தில் ஒரு சிலர் வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் அப்படி இருக்க முடியும், அது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது, ஆனால் அது வேதத்தின்படி தவறு என்று இன்றைக்கும் நாங்கள் போதித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லி அவருக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறேன். ரைட், ஓகே, விஷயத்துக்கு வருகிறேன். இன்றைய காலகட்டத்தில் உங்களை வேதத்தை வாசிக்க விடாம அல்லது ஏதோ வானத்திலிருந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது வசனம் வகி இறங்கி வருகிறது, வெளிப்பாடு இறங்கி வருகிறது அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்ன யாராவது உங்க தலையில கட்டலான்னு பார்த்தா அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள். ஆனால் இந்த நபர்களுடைய என்ன சொல்றது தந்திரமான வார்த்தைக்காக ஒட்டுமொத்தமாக தேவனையே விட்டு விடாதீர்கள். ஏன்னா இவர்கள் செயல்படக்கூடிய காரியங்கள் பணத்துக்காக இப்படி செய்வாங்க. நீங்க பைபிள்ல பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்து இந்த பதிவை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் ஒரு தேவ மனிதன், பெரையா அப்படிங்கிற ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறார், இந்த வேதத்தை போதிக்கிறார். அப்படி அவர் போதிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடியவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க இவர் போதிக்கிறது வேதத்தில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி டெய்லி தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தாங்கன்னு போட்டிருக்கு. அப்ப நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது, போதகர்கள் எதற்காக, ஏன் அவங்க போதிக்கணும், இவங்களே ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா இவங்க ஏன் போதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது அல்லவா. தேவன் போதகர்களை ஏற்படுத்துகிறார், போதகர்கள் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள ஹெல்ப் பண்றாங்க, உதவி செய்யறாங்க. நமக்கு சில இடங்கள்ல புரியாத மாதிரி இருக்கும் பொழுது அவங்க ஹெல்ப் பண்ணும் பொழுது நமக்கு அந்த விஷயத்துல ரைட், ஓகே, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இந்த போதகர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி, எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு நான் என்னாலதான் உங்களுக்கு நான் ஊட்டி விட முடியும் அப்படிங்கிறதற்காக அவர்களை தேவன் ஏற்படுத்தவில்லை. நம்ம பிள்ளைங்க சிறு பிள்ளையா இருக்கும்போது என்ன செய்யறோம், அவங்களுக்கு 2+2 = 4, ரெண்டு ரெண்டையும் கூட்டினா 4 வரும்பான்னு ஒரு சின்ன ஒரு கணக்கை நாம் சொல்லித்தருகிறோம், ஃபார்முலாவை சொல்லித்தருகிறோம். வாழ்நாள் முழுவதும் போய் எந்த நம்பரை கூட்டுறதா இருந்தாலும் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? இல்லை, ஃபார்முலாவை சொல்கிறோம், வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. த சேம் வே போதகர்கள் வேதத்தை இப்படித்தான் வாசிக்க வேண்டும், வேதத்தை இப்படி புரிந்து கொள்ள முடியும் என்கிற அந்த ஃபார்முலாவையும் தேவனோடு நாம நெருங்கி சேருவதற்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்க நடுவுல நின்றுகிட்டு தேவனுக்கும் நமக்கும் நடுவாக அவங்க நின்று, நான் இருந்தாதான் நீ தேவனிடத்துல போக முடியும் என்கிற அந்த என்ன சொல்றது இடைத்தரகருடைய வேலையை செய்வதற்காக அவர்கள் இல்லை. எங்களால் மட்டும்தான் இந்த பைபிளை வாசிக்க முடியும், எங்களால் மட்டும்தான் இந்த பைபிளுக்கு விளக்கம் கொடுக்க முடியும்னு யாராவது சொன்னா தயவு செய்து அப்படிப்பட்டவர்களை விட்டு ஓடி விடுங்க. அது எவ்வளவு பெரிய சபையா இருந்தாலும் சரி, நீங்கள் அங்க இருக்க வேண்டாம். அது எந்த மதத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஆனால் நான் கிறிஸ்தவத்தை அடிப்படையாக வைத்து உங்களிடத்தில் நான் பேசி இருக்கிறேன். இந்த வேதாகமத்தில் இல்லாத எந்த ஒரு பிராக்டிஸையும் தயவு செய்து உங்களுடைய சபையிலே வைத்து கொள்ள வேண்டாம். தேவன் கணக்கு கேட்பார். மதத்தின் பெயரால் ஏமாற்றுகிறவர்கள் இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தை செய்வாங்க. அது என்னங்கிறத நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஒன்று, நாம் மட்டும்தான் இந்த வேதத்தை தொட முடியும், தியானிக்க முடியும், வாசிக்க முடியும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, எனக்கு புதுசாக சில வெளிப்பாடுகளை தேவன் கொடுத்தாருன்னு சொல்லி இந்த வேதத்தில் இல்லாத ஒன்று சபையிலேயோ மற்ற இடங்கள்லேயோ கொண்டு வருவதற்கு அந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாருன்னு சொல்லி அதை பயன்படுத்துவாங்க. பைபிளில் இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை அது எனக்கு கொடுத்தது அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இப்படி எந்த ஒரு என்ன சொல்வது கட்டளைக்கோ புதுசாக எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்திட்டாருன்னு யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்லை. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: செல்வா இதுவரை யாருடைய உடல் அடக்கத்திற்கும் சென்றதில்லை. ஆனால் இப்பொழுது அவனுடைய தாத்தா மரித்து விட்டார்கள். அவர்களது அடக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நேரம் வந்தபொழுது அவனுக்குள் ஒரு பயம் வந்தது. இதை கவனித்த அவனுடைய தாய் அவனை பார்த்து, தாத்தா உனக்கு கற்றுத்தந்த எல்லா நல்ல காரியங்களையும் நினைத்து கொண்டே இரு. அங்கே அவர்களுடைய உடல் மட்டும்தான் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் கடவுளின் பார்வைக்கு உட்பட்ட இடத்தில் இப்பொழுது இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். செல்வா தலையை ஆட்டிக்கொண்டான். இயேசு மீண்டும் வரும் வரை இந்த உலகத்தில் எல்லோரும் மரிக்கத்தான் செய்வார்கள் என்பது அவனுக்கு தெரியும். இயேசு நமக்காக மரித்து உயிர்த்ததை நாம் விசுவாசிப்போம் என்றால் மரணத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை என்று செல்வாவின் அம்மா கூறினார்கள். உண்மையாகவே தாத்தா இல்லாமல் இருப்பது நமக்கு கவலையாகத்தான் இருக்கும். ஆனாலும் அவர்களை குறித்து நாம் மகிழ்ச்சி அடையலாம். அவர்கள் வாழ்க்கைக்காக கடவுளுக்கு நன்றி கூறலாம். அவர்களை குறித்த நல்ல நினைவுகள் நம் உள்ளத்தில் இருக்கிறது. பேப்பர் வாசித்துக் கொண்டிருந்த செல்வாவின் அப்பா அதை வைத்துவிட்டு இவர்களோடு இணைந்து பேச ஆரம்பித்தார். செல்வா, தாத்தாவை குறித்து நீ எதை நினைவில் வைத்திருக்கிறாய் என்று கேட்டார் அப்பா. சில வினாடிகள் செல்வா சிந்தித்து பார்த்தான். தாத்தா என்னிடத்தில் எவ்வளவு அன்பாக இருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறேன். பலருக்கு அவர்கள் உதவி செய்பவர்களாக இருந்தார்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் என்று கூறியவன் தொடர்ந்து, எனக்காக தாத்தா ஜெபிப்பதை ஒரு நாளும் என்னால் மறக்க முடியாது என்றும் கூறினான். செல்வா, நீ தாத்தாவை குறித்து வைத்திருக்கிற இப்படிப்பட்ட எண்ணத்தை தாத்தா அறிய முடியும் என்றால் உண்மையாகவே மிகவும் சந்தோஷப்படுவார்கள் என்று அப்பா மகிழ்ச்சியோடு கூறினார்கள். அது மட்டுமல்ல, நான் மரணமடையும் போதும் என்னை குறித்தும் மற்றவர்கள் இப்படி நல்ல நினைவுகளை வைக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் என்றும் கூறினார்கள். இந்த வார்த்தை செல்வாவினுடைய வாழ்நாளெல்லாம் அவன் நினைவில் நின்றது. அன்று இரவு அவன் தூங்கும் முன் தாத்தாவுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி தானும் தாத்தாவைப் போல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டினான். நம்முடைய நேரம் வரும்பொழுது கடவுள் நம்மையும் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது மற்றவர்கள் நம்மை குறித்து எப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்திருப்பார்கள்? பரிசுத்த வேதம் கூறும் கடவுளின் நினைவு புத்தகத்தில் நம்மை குறித்து என்ன எழுதப்படும்? நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தோம், அன்புள்ளவர்களாக இருந்தோம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருந்தோம் என்று எழுதப்படுமா? நீங்கள் மற்றவர்களுக்காக கடவுளிடம் வேண்டிக் கொண்டீர்கள், கடவுளின் அன்பை மற்றவர்களுக்கு சொன்னீர்கள் என்று உங்களை குறித்து எழுதப்படுமா? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது. நாம் பின்பற்றுவோமா?

0: ஜெயா பூனன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: மீண்டுமாய் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாக. தேவன் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்திருக்கிறது படினாலே நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம்.
2: Whenever we come into God's presence, we want to hear what God has to say to us.
1: எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய சமூகத்திலே வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்பதை கேட்பது நல்லது.
2: And do you remember what Jesus said about how men speak?
1: மனிதர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதை குறித்து இயேசு சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா?
2: In Matthew chapter 12,
1: மத்தேயுவின் சுவிசேஷம் 12 அதிகாரம்
2: and verse 34,
1: 34 வசனம்,
2: it says the mouth speaks, the last part, the mouth speaks out of that which fills the heart.
1: மத்தேயு 12 அதிகாரம் 34 வசனத்தின் பின்பகுதியிலே வாசிக்கிறோம், இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும்.
2: So if we really hear the voice of God, we will hear what is in God's heart.
1: உண்மையாலுமே நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்போமானால் தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
2: Because it is from the heart that we speak, it is from the heart that God speaks.
1: நம்முடைய இருதயத்தின் நிறைவிலிருந்து நாம் பேசுகிறோம், தேவனும் தம்முடைய இதயத்தின் நிறைவிலிருந்து அவர் பேசுகிறார்.
2: And it says in verse 35, the good man out of his good treasure brings forth what is good.
1: 35 வசனத்திலே பார்க்கிறோம், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான்.
2: And the evil man out of his evil treasure brings forth what is evil.
1: பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான்.
2: All of us have been corrupted by evil.
1: நாம் எல்லாருமே இந்த பொல்லாங்கினாலே நாம் கெட்டு போய் இருக்கிறோம்.
2: And even after we are born again, that evil in our flesh still remains.
1: நாம் மறுபடியும் பிறந்திருந்தாலும் கூட நம்முடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய தீமை அங்கே தான் இருக்கிறது.
2: And so when we listen to men, some words are totally evil, but a lot of words are corrupted by evil.
1: நாம் சில மனிதர்கள் பேசுகிறதை கேட்கும் பொழுது சில பேச்சுக்கள் தீமையாக இருக்கிறது, சில பேச்சுக்கள் இந்த தீமையினாலே கெடுக்கப்பட்டதாக இருக்கிறது.
2: But when we listen to God, it's only good.
1: ஆனால் அதற்கு மாறாக தேவனை நாம் கேட்கும் பொழுது அது முழுக்க முழுக்க நன்மையானதாகவே இருக்கிறது.
2: And the more we listen to God, His word changes our inside.
1: தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் எந்த அளவுக்கு அதிகமாக நாம் கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாறுபாட்டை வேறுபாட்டை நாம் காண முடியும்.
2: There's a lot of difference between reading the Bible and listening to God.
1: வேதத்தை வாசிப்பதற்கும் தேவனுக்கு செவி கொடுப்பதற்கும் எவ்வளவோ வித்தியாசம் உண்டு.
2: A lot of people read the Bible but they don't listen to God.
1: அநேகர் வேதத்தை வாசிக்கிறார்கள் ஆனால் தேவனுக்கு செவி கொடுப்பதில்லை.
2: And the proof is that their life is not changed.
1: அவருடைய விளைவு என்னவென்றால் அவருடைய நிரூபணம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை.
2: I discovered this in the past.
1: கடந்த நாட்களிலே இவைகளை நான் கண்டுபிடித்திருக்கிறேன்.
2: Sometimes when I spent only 15 minutes talking to a godly man, I found my life was affected sometimes permanently for the rest of my life.
1: ஒரு தேவ மனிதனிடத்திலே 15 நிமிடம் தான் பேசி இருந்திருப்பேன், அது என்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது.
2: And whenever we hear a very powerful anointed sermon, it really affects our life.
1: எப்பொழுதெல்லாம் நாம் வல்லமையான அபிஷேகப்பட்ட தேவனுடைய மனிதனுடைய வார்த்தையை கேட்கிறோமோ அது முன்னாலுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது.
2: But how is it that people can spend half an hour reading the Bible and their life is not changed?
1: ஆனால் அரை மணி நேரம் வேதத்தை வாசிக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையிலே மாற்றமே இல்லை. ஏன்?
2: The reason is that they're not listening to God.
1: அதனுடைய காரணத்தை நான் சொல்கிறேன், அவர்கள் தேவனுக்கு செவி கொடுப்பதில்லை.
2: I mean, if you can listen to 15 minutes of what I speak and you find your life is blessed,
1: naan pesugiradhai 15 nimidamae neengal kettu ungalde vaazhkaiyil aashirvadithu pettirukiren endru solugireergal.
2: And many of you say that in the past you've heard some messages and it has really changed your life.
1: Kadantha kaalangalile ethinai seidhiye kettirukireergal, ummiyalume adu nammude vaazhkaiyil oru periya maatrathai kondu vandirukirathu.
2: And that is just listening to a man.
1: Adu oru manivinai sevi kodupadhilirundhu dhaan ungal vaazhkaiyil maari irukirathu.
2: Imagine what will happen if you could actually listen to God himself.
1: மனிதனிடத்திலே கேட்பதே மாற்றிருக்கும் என்று சொன்னால், தேவனிடத்திலே நாம் செவி கொடுக்கிறவளா இருந்தால் கற்பனை செய்து பாருங்கள் எவ்வளவு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும்.
2: But as I said, listening to God is more than reading the Bible.
1: நான் சொன்னது போல தேவனுக்கு செவி கொடுப்பது என்பது வேதத்தை வாசிப்பதற்கும் அப்பாற்பட்டது, அதைவிட வித்தியாசமானது.
2: We have to have a desire to hear what is in God's heart.
1: தேவனுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு தாகம் வேண்டும், ஒரு வாஞ்சை வேண்டும்.
2: We must have a great longing to know, Lord, What is inside your heart? I want to see that.
1: ஆண்டவரே, நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது ஆண்டவரே, அதை நான் பார்க்க வேண்டுமே என்கிறதான ஒரு வாஞ்சை விருப்பம் வேண்டும்.
2: That has been my own longing for many many years.
1: அநேக ஆண்டுகளாக இது என்னுடைய அளவு கடந்த வாஞ்சையாய் இருக்கிறது.
2: I read the Bible to understand what is in God's heart.
1: தேவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளும்படியாக தான் நான் வேதத்தை வாசிக்கிறேன்.
2: Lord, what is in your heart towards me?
1: ஆண்டவரே, உம்முடைய உள்ளத்தில் என்னை குறித்து என்ன இருக்கிறது?
2: That's how I discovered one day from John 17:23 that God loves me as he loved Jesus.
1: இதுபோலத்தான் நான் தேவனிடத்தில் கேட்கும்பொழுது யோவான் 17 ஆம் அதிகாரம் 23 ஆம் வசனம் வாசிக்கும்பொழுது தேவன் இயேசுவை நேசிப்பது போலவே என்னையும் நேசிக்கிறார் என்பதை விளங்கிக் கொண்டேன்.
2: Thousands of people have read that verse and they have not even noticed it.
1: ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வசனத்தை வாசித்திருந்தும் கூட அதை காணாமல் போய்விட்டார்கள்.
2: I also read it for many years before I even noticed it.
1: நானும் கூட அதை கவனிப்பதற்கு முன்பதாக பல முறை அந்த பகுதியை வாசித்திருக்கிறேன்.
2: I had read the Bible but not heard God's voice.
1: நான் வேதத்தை வாசித்திருக்கிறேன், ஆனால் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை.
2: Until I had a great longing to know what is in God's heart. Towards me.
1: என்னை குறித்து தேவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமே என்கிற வாஞ்சை உண்டாகும் வரை நான் அதை விளங்கிக் கொள்ளவில்லை.
2: I found he only had love, nothing else.
1: அவருடைய உள்ளத்தில் அன்பு மட்டுமே இருந்தது, வேறு ஒன்றுமே இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன்.
2: He would never be angry with me. He would be sad if I did something wrong.
1: நான் தவறு செய்யும் பொழுது என் மீது அவர் கோபப்பட மாட்டார், ஆனால் துக்கமாக இருப்பார் என்பதை அறிந்து கொண்டேன்.
2: Some people are afraid God will be angry with them.
1: தேவன் என்னிடத்தில் கோபமாக இருக்கிறார் என்று சிலர் பயந்து கொண்டிருக்கிறார்கள்.
2: And they live their life in fear.
1: பயத்திலேயே தங்களுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
2: I do this God will punish me.
1: இதை நான் செய்தால் தேவன் என்னை தண்டித்து விடுவார்.
2: I used to think like that.
1: நான் அப்படி எண்ணிக் கொண்டிருந்தேன்.
2: I don't think like that now.
1: ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி எண்ணுவதில்லை.
2: Because I've seen God's heart.
1: ஏனென்றால் நான் தேவனுடைய உள்ளத்தை பார்த்திருக்கிறேன்.
2: I've seen that if I do that I'll make God sad.
1: அப்படி நான் செய்வேன் ஆனால் தேவனுடைய உள்ளத்திற்கு துக்கத்தை கொண்டு வருவனா இருப்பேன்.
2: And I don't want to make him sad.
1: அவரை நான் துக்கப்படுத்த விரும்பவில்லை.
2: He may not punish me because all my punishment was taken by Jesus on the cross.
1: என்னுடைய எல்லா தண்டனையுமே இயேசு சிலுவையிலே எடுத்துக்கொண்டபடியாலே இனிமேல் ஆண்டவர் என்னை தண்டிப்பதில்லை.
2: He may discipline me because he loves me.
1: அவர் என்னை நேசிக்கிறபடியாலே என்னை அவர் சிட்சிக்கலாம்.
2: But that's not the same as punishment.
1: ஆனால் தண்டனை என்பது வேறு, சிட்சை என்பது வேறு.
2: There is no punishment for me.
1: எனக்கு தண்டனை இனிமேல் இல்லை.
2: And if you're a child of God there's no punishment for you.
1: நீ தேவனுடைய பிள்ளையா இருப்பாய் என்று சொன்னால் உனக்கும் தண்டனை இல்லை.
2: But if God loves you he'll discipline you so that you don't go astray.
1: நீ வழிவிலகி போகாதபடிக்கு தேவன் உன்னிலே அன்பு கூருகிறபடியாலே உன்னை அவர் சிட்சிப்பார்.
2: So my dear brothers and sisters,
1: என் அருமையான சகோதர சகோதரிகளே,
2: even if you're a new believer,
1: நீ ஒரு புது விசுவாசியாக இருந்தாலும் சரி,
2: I want you to pray, God help me to see what is in your heart.
1: ஆண்டவரே, உம்முடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை பார்க்க எனக்கு உதவி செய்யும் என்ற ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்யும்படியாக கேட்கிறேன்.
2: I tell you it will change your life like it changed mine.
1: என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவது போலவே உங்களுடைய வாழ்க்கையும் அது மாற்றும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
2: When you read the Bible,
1: நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது,
2: don't be in a hurry to read it.
1: அதை வாசிப்பதற்கு நீங்கள் வேகவேகமாக வாசிக்க வேண்டாம்.
2: Read it slowly.
1: நிறுத்தி வாசியுங்கள்.
2: Say, Lord,
1: ஆண்டவரே,
2: what is in your heart?
1: உம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது ஆண்டவரே?
2: I want to know what your real longing is.
1: ஆண்டவரே, என்னை குறித்து உம்முடைய தாகம் என்ன, வாஞ்சை என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
2: And then once you see what is in God's heart for yourself,
1: நீங்களாகவே தேவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை கண்டுகொண்டால்,
2: your life becomes secure there.
1: அங்கே உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு பாதுகாப்புள்ள ஒரு வாழ்க்கையா மாறுமானால்,
2: you can ask Lord what is in your heart for the other people around me.
1: அதற்கு பிறகு ஆண்டவர் என்னை சுற்றி உள்ள மக்கள் மீது, மக்களுக்கு உம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்க ஆரம்பிக்கலாம்.
2: That is how we are to serve others.
1: இப்படி தான் நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும்.
2: There are so many people who are trying to preach the gospel and evangelizing without seeing what God in God's heart for other people.
1: மற்ற ஜனங்களுக்கு தேவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்காமலே அநேகர் பிரசங்கிக்கிறார்கள், சுவிசேஷ பணியை செய்கிறார்கள்.
2: For example, they just go around giving tracts.
1: உதாரணமாக துண்டு பிரதியை, கைப்பிரதியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
2: Why do they give it?
1: ஏன் கைப்பிரதியை கொடுக்கிறார்கள்?
2: All these people's blood is on my hands. I want to get rid of their blood from my hands.
1: இந்த மக்களுடைய இரத்தப் பழி எல்லாம் என் தலையில இருக்குது, அது எப்படியாவது நீக்கி விட வேண்டும் என்று கைப்பிரதியை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
2: Can you imagine Jesus going around giving tracts like that saying, oh, their blood is on my hands. I better not leave it like that. I've got to give them.
1: இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஐயோ, எல்லாரோட இரத்தப் பழி என் மேல் இருக்குதே, வேகவேகமாக கைப்பிரதியை கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லி எல்லா இடத்திலும் கொடுத்துக் கொண்டிருந்தாரே, கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
2: His whole ministry was moved by compassion.
1: அவருடைய முழு ஊழியமும் மனதுருக்கத்தினாலே உந்தப்பட்டதா இருந்தது.
2: Let me tell you this.
1: நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டும்.
2: Any ministry that you do which is not moved by compassion for other people is a waste of time.
1: மற்ற மக்கள் மீது உள்ள மனதுருக்கத்தினாலே உந்தப்பட்டு செய்யப்படாத எந்த ஒரு ஊழியமும் அது நேரத்தை வீணாக்குவதாகும்.
2: God does everything in love.
1: தேவன் எல்லாவற்றையும் அன்பினாலே உந்தப்பட்டு செய்கிறார்.
2: So when you look into God's heart,
1: அங்கே தேவனுடைய உள்ளத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது,
2: you will see that everything he says and does is in love.
1: அவர் செய்கிறதும் சொல்லுகிறதும் அன்பின் அடிப்படையிலே செய்கிறார்.
2: And the more you see that in your life,
1: எந்தளவுக்கு அதிகமாக இதை நீங்கள் பார்க்கிறீர்களோ,
2: you will understand the importance of this verse in 1 Corinthians 16 and verse 14.
1: 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 14 வசனத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும்.
2: 1 Corinthians 16 verse 14.
1: 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 14 வசனம்.
2: Here it says, let all that you do be done in love.
1: உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்படக்கடவது.
2: I've had that verse hanging in my front room for more than 20 years.
1: கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு அதிகமாக இந்த வசனமானது என்னுடைய வீட்டில் உள்ள முன் அறையிலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது.
2: Let all that you do be done in love.
1: நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அன்பினாலே செய்யப்படக்கடவது.
2: Now I want to tell you something.
1: நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
2: Whatever is not done in love will be burnt up one day.
1: அன்பினால் செய்யப்படாத எந்த காரியமா இருந்தாலும் ஒரு நாளில் அது எரிந்து போகும்.
2: You are destroying yourself.
1: உங்களை நீங்களே அழித்துக் கொள்கிறீர்கள்.
2: It's like burning up little bits of your house.
1: உங்கள் வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எரிப்பதற்கு ஒப்பாய் இருக்கிறது.
2: Because you take a fire and burn up and destroy part of your house.
1: நீங்கள் ஒரு தீப்பெட்டி எடுத்து உங்கள் வீட்டிலே ஒரு பகுதியை தீ கொளுத்தி எரித்து அழித்து விடுவது போல.
2: Tomorrow you burn up some more.
1: நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பகுதியாய் உங்கள் வீட்டில் இருக்கிற பகுதியை எரித்து விடுகிறீர்கள்.
2: Another day you burn up some more.
1: இன்னும் ஒரு நாளிலே இன்னும் கொஞ்சம் எரிக்கிறீர்கள்.
2: When you do things without love, that's exactly what you're doing.
1: அன்பின் அடிப்படையிலே அன்பினாலே உந்தப்பட்டு நீங்கள் செய்யாத எந்த ஒரு காரியமும் இப்படி தான் இருக்கிறது.
2: If you do everything in love,
1: ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் அன்பினாலே செய்வீர்களானால்,
2: it will be like building another floor on top of your house.
1: ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் மேலே இன்னொரு மாடியை கட்டுவதற்கு ஒப்பாக இருக்கிறது.
2: Imagine you start your life with a one story house and you by the time you've died you've got 100 stories. This is a skyscraper.
1: கற்பனை செய்து பாருங்கள். ஆரம்பத்திலே நீங்கள் கீழ்த்தளம் உள்ள ஒரு வீடு மட்டும் இருக்கிறது, ஆனால் நீங்கள் மரிப்பதற்கு முன்பதாக 100 மாடி கட்டடத்தை கட்டிவிட்டால் எப்படி இருக்கும்?
2: Because you did everything in love.
1: ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றையும் அன்பினாலே செய்தீர்கள்.
2: You spoke in love.
1: அன்பினாலே பேசினீர்கள்.
2: So if you understand God's heart,
1: ஆகவே தேவனுடைய உள்ளத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டால்,
2: if you really hear God's voice,
1: உண்மையாலுமே தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறவளாய் இருந்தால்,
2: Jesus said man shall live by every word that proceeds from God's mouth.
1: இயேசு என்ன சொன்னார் என்றால், தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் மனுஷன் பிழைப்பான்.
2: Every word that proceeds from God's mouth proceeds in love.
1: தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அன்பிலே புறப்படுகிறது.
2: And the more you hear it, the more it sinks into your heart.
1: எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக
2: உங்களுடைய உள்ளத்தில் அது பதியும்.
1: அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தையும் அன்பின் வார்த்தைகளாக ஜனங்களுக்கு புறப்பட்டு செல்லும்.
2: So many people ask, how can I control my tongue?
1: நான் எப்படி என்னுடைய நாவை கட்டுப்படுத்துவது என்று அநேகர் கேட்கிறார்கள்.
2: You can't control your tongue.
1: நீங்கள் உங்கள் நாவை கட்டுப்படுத்த முடியாது.
2: Ask God to change your heart, then the tongue will automatically be controlled.
1: ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தை மாற்றும் என்று தேவனிடத்தில் கேட்டுங்கள், தானாகவே உங்களுடைய நாவு கட்டுப்பாட்டுக்குள்ளாக வரும்.
2: Many people, their problem is they don't want their heart to be changed, but they want to control their tongue because it's giving them a bad testimony.
1: அநேகருடைய பிரச்சனை என்னவென்றால், உள்ளத்தை மாற்ற அவர்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நாவை மாற்ற விரும்புகிறார்கள். ஏனென்றால் இந்த நாவினாலே தங்களுடைய சாட்சி அவர்கள் இழந்து விடுகிறார்கள்.
2: Almost every believer I have met in my life tells me, brother, I am a slave to anger.
1: நான் சந்திக்கிற ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு விசுவாசியுமே, சகோதரனே, நான் கோபத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள்.
2: Oh, I've heard your messages so many times.
1: நிறைய முறைமுடிய செய்முடிய உங்களுடைய செய்திகளை கேட்டிருக்கிறேன்.
2: But brother Zach, I still can't get victory over anger in my home.
1: ஆனாலும் என்னுடைய குடும்பத்திலே கோபத்தின் மீது எனக்கு வெற்றி இல்லை சகோதரர் ஜாக் அவர்களே.
2: And they're trying to control their tongue.
1: நாவை கட்டுப்படுத்த முடியாது, முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள்.
2: You cannot control your tongue.
1: நீங்கள் நாவை கட்டுப்படுத்தவே முடியாது.
2: Don't try.
1: நீங்கள் முயற்சி செய்யவே வேண்டாம்.
2: Ask God to change your heart.
1: தேவனே, உங்கள் உள்ளத்தை மாற்றும் என்று தேவனிடத்தில் கேளுங்கள்.
2: It is from the abundance of the heart that the mouth speaks.
1: இருதயத்தின் நிறைவினாலே தான் வாய் பேசுகிறது.
2: If you try to change the mouth and the tongue, it won't work.
1: நீங்கள் உங்கள் வாயையும் நாவையும் மாற்றினால் அதிலே பிரயோஜனம் இல்லை.
2: It's like asking, why is this bad water coming out of this tap?
1: இந்த குழாயிலே ஏன் கெட்ட தண்ணீர் வருகிறது என்று கேட்பது போல, அழுக்கு தண்ணீர் வருகிறது என்று கேட்பது போல.
2: Clean the water tank and then the water will be clean.
1: அங்கே மேல் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியை சுத்தம் பண்ணுங்கள், இங்கே தானாகவே சுத்தமான தண்ணீர் வரும்.
2: If you keep on cleaning the tap, you still get dirty water.
1: நீங்கள் அந்த குழாயை சுத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தால் இன்னுமாய் அழுக்கு தண்ணீர் வந்து கொண்டே தான் இருக்கும்.
2: The tap is clean, brother, just clean the tank.
1: இங்கே குழாய் சுத்தமாக தான் இருக்கிறது சகோதரனே, அங்கே மேலே இருக்கக்கூடிய தொட்டியை போய் சுத்தம் பண்ணுங்கள்.
2: So if the heart is clean, the words will be good.
1: ஆகவே இருதயமானது சுத்தமாக இருந்தால் வார்த்தைகளும் நன்மையான வார்த்தைகளாய் வரும்.
2: Make it a rule in your life.
1: உங்களுடைய வாழ்க்கையில இதை ஒரு பிரமாணமாக வைத்துக் கொள்ளுங்கள்.
2: All that I speak, I will speak in love.
1: நான் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அன்பினாலே பேசுவேன்.
2: All that I do, I will do in love.
1: நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அன்பினாலேயே செய்வேன்.
2: And for that I have to think thoughts of love towards other people.
1: அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களிடத்திலே அன்பின் சிந்தைகளையே நான் சிந்திக்க வேண்டும்.
2: To certain people it's not difficult.
1: சில மக்களிடத்திலே அப்படி சிந்திப்பது கஷ்டம் அல்ல.
2: லைக் யுவர் ஓன் சில்ட்ரன் ஆர் யுவர் பீப்பிள் ஹூ ஆர் வெரி க்ளோஸ் டு யூ,
1: உங்களுடைய சொந்த பிள்ளைகள், உங்களுக்கு நெருக்கமானவர்கள்.
2: பட் we can't think such, very often you can't think such thoughts towards somebody else who is whom you don't like.
1: ஆனால் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஒரு இடத்திலே அன்பின் எண்ணங்களை கொண்டிருப்பது என்பது சற்று கடினமாக இருக்கிறது.
2: When you have thoughts of love towards your children, that is human love, because even the atheist has got that type of thoughts towards his children.
1: உங்கள் பிள்ளைகளிடத்திலே நீங்கள் செலுத்துகிறதன அந்த அன்பின் எண்ணங்களானது அது மனுஷிக அன்பின் அடிப்படையில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாத்திகர்களும் கூட தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே அன்பின் எண்ணங்களை சிந்திக்கிறார்கள்.
2: That's not God's love.
1: அது தேவனுடைய அன்பு அல்ல.
2: Because if it is God's love, then how does that atheist have it?
1: அது தேவனுடைய அன்பா இருக்குமே ஆனால் அந்த நாத்திகனுக்கு எப்படி அந்த அன்பு கிடைத்திருக்கும்?
2: All human beings love their children, whether they don't have to be godly.
1: மனித குலத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார்கள். அதற்காக அவர்கள் தேவபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற நியதி இல்லை.
2: You know you have God's love when you can love somebody you don't like.
1: உங்களுக்கு பிடிக்காதவர்களை நீங்கள் நேசிக்கும் பொழுது தான் உங்களிடத்தில் தேவ அன்பு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.
2: When you can pray for somebody you don't like.
1: உங்களுக்கு பிடிக்காதவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு தேவ அன்பு இருக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியும்.
2: But when you see God's heart, his heart is like that.
1: தேவனுடைய உள்ளத்தை பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளம் அப்படி தான் இருக்கிறது.
2: And when we look at God's heart,
1: தேவனுடைய உள்ளத்தை நாம் பார்க்கும் பொழுது
2: we find that he has a great longing for us.
1: நமக்கென்று அவரிடத்தில் அளவு கடந்த ஒரு வாஞ்சை இருக்கிறது.
2: You know, it's like a person who is sometimes in the world you find you read stories of somebody who has great longing to marry somebody, some young couple they're in love with each other.
1: நாம் உலகத்திலே காதல் கதைகள் எல்லாம் நாம் படிக்கிறோம். எப்படியாவது அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றதான அளவு கடந்த ஒரு வாஞ்சை அந்த ஒரு ஆணுக்கு இருக்கலாம்.
2: And that girl is not willing to marry him.
1: இந்த பையன் அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் அந்த பெண்ணுக்கோ இந்த பையனை திருமணம் செய்ய விருப்பம் இல்லை.
2: Parents don't allow.
1: அல்லது அந்த பெண்ணுடைய பெற்றோர் அனுமதிப்பது இல்லை.
2: And this boy's longing is so great that he commits suicide.
1: இந்த பையனுடைய வாஞ்சை அதிகமாகி அதிகமாகி தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு அது அவன் பித்துப்பிடித்தவனை போல மாறி விடுகிறான்.
2: Can you imagine what a fantastic longing a man must have had for a girl to commit suicide that he couldn't marry her?
1: ஒரு பெண்ணிடத்தில் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது. தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அன்பு அவ்வளவு பெரிய அன்பா இருக்கிறது.
2: God's love is much greater than that.
1: தேவனுடைய அன்பு அதே காட்டில் மேலானதா இருக்கிறது.
2: He has a great longing towards us.
1: நம் மீது அவருக்கு ஒரு பெரிய ஒரு தாகம் இருக்கிறது, ஏக்கம் இருக்கிறது.
2: We must understand that.
1: நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
2: It's one of the great things that Jesus came to reveal.
1: இதை வெளிப்படுத்துவதற்காக தான் இயேசு வந்தார் என்று சொல்வது பெரிய ஒரு காரியம்.
2: Your heavenly Father has a great longing for you.
1: உங்கள் பரலோக பிதாவுக்கு உங்கள் மீது அளவு கடந்த ஒரு தாகம், ஏக்கம் இருக்கிறது.
2: In the story of the prodigal son.
1: நாம் கிட்டக்குமாரனுடைய கதையில் நாம் பார்க்கிறோம்.
2: You know how that boy had gone and spoiled his father's name.
1: அந்த கிட்டக்குமாரன் இளைய மகன் அவன் புறப்பட்டு சென்று தன்னுடைய தாப்பனுடைய பெயரை அவன் கெடுத்து விட்டான்.
2: Wasted all that the father gave him.
1: தன் தாப்பன் தனக்கு கொடுத்த ஆஸ்தி எல்லாவற்றையும் வீணாக்கி விட்டான்.
2: And he didn't even look like he looked when he left home.
1: அவன் வீட்டை விட்டு போகும்பொழுது எப்படி இருந்தானோ அதுபோல இப்பொழுது காட்சியளிக்கவில்லை.
2: Hair has grown and become so thin, skin and bones.
1: அவன் தாடியை வளர்த்து புளிக்காமல் தோலெல்லாம் கடினமாகி
2: so many years எலும்பும்
1: தோலுமாய் மாறி விட்டான்.
2: So many years he had been away.
1: எத்தனை ஆண்டுகளாக வீட்டை விட்டு அவன் வெளியே இருந்து விட்டான்.
2: He may have been away 10 15 years.
1: 10 15 ஆண்டுகள் இருக்கலாம்.
2: Because his father was a wealthy man and he spent all that money.
1: தன்னுடைய தகப்பன் ஐஸ்வரனா இருந்தபடினாலே அவ்வளவு ஐஸ்வரியத்தையும் அவன் வீணாக்கி விட்டான்.
2: Must have been 10 15 years.
1: 10 15 ஆண்டுகளா இருந்திருக்கும்.
2: He comes back, nobody can recognize him.
1: அவன் மீண்டும் திரும்பி வரும்பொழுது அவனை பார்க்கும்பொழுது யாருக்கும் அடையாளமே தெரியவில்லை.
2: But Jesus said the father saw him at a long distance.
1: ஆனால் இயேசு என்ன சொன்னார்? அந்த தகப்பன் தூர தன்னுடைய மகன் வருகிறதை கண்டு
2: recognized him immediately.
1: உடனடியாக தன்னுடைய மகன் தான் என்று அடையாளம் கண்டு கொண்டான்.
2: Now how did the father know the father's son was coming that day?
1: தன்னுடைய மகன் அந்த நாளிலே வருகிறான் என்பதை எப்படி அந்த தகப்பன் அறிந்து கொண்டார்?
2: Boy never sent any telegram or anything.
1: அந்த மகன் நான் வருகிறேன் அப்பா என்று சொல்லி தந்தி அனுப்பினாரா? இல்லை.
2: How did the father know?
1: தாப்புனுக்கு எப்படி தெரியும்?
2: There's only one way.
1: ஒரே ஒரு வழிதான் உண்டு.
2: Every day in those 15 years the father would look out of the window to see if his son was coming back.
1: 15 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் ஜன்னல் பக்கம் நின்று தன்னுடைய மகன் இன்றைக்கு வருகிறானா, இன்றைக்கு வருவானா என்று பார்த்து கொண்டே இருக்கிறார்.
2: That's not written in the story, but I can understand that by the fact that he saw him coming.
1: இந்த காரியங்கள் வேதத்தில் எழுதப்படவில்லை, ஆனால் இதை படிக்கும் பொழுது நான் அதை விளங்கிக் கொள்கிறேன். தன்னுடைய தாப்பன் தூர மகன் வரும்பொழுது அடையாளம் கண்டு கொண்டதை பார்க்கும்
2: பொழுது every day he must have been looking.
1: ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
2: When I see that,
1: நான் அதை பார்க்கும் பொழுது
2: I see the heart of God towards me.
1: தேவன் என் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை என்னால் பார்க்க முடிகிறது.
2: Towards you.
1: உங்கள் மீது தேவன் கொண்டிருக்கிற உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது.
2: Looking every day.
1: ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
2: To see, will my son, my daughter come close to me today?
1: என்னுடைய மகன், என்னுடைய மகள் இன்றைக்கு என்னை நெருங்கி வருவானா வருவாளா என்ற ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்.
2: I believe this morning the Lord is seeing the same thing.
1: இந்த நாள் காலை வேளையிலும் கூட அதே காரியத்தை தான் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார் என்று நான் திடமாய் விசுவாசிக்கிறேன்.
2: He is looking at me.
1: என்னை எப்படி பார்க்கிறார்?
2: I'm not a backslider.
1: நான் ஒரு பின்மாற்றக்காரன் அல்ல.
2: But the Lord is still looking to see if I will come closer to him today.
1: ஆனாலும் இன்றைக்கு அவருக்கு நெருங்கி நான் வருவேனா என்று அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்.
2: You don't have to be a backslider.
1: நீ பின்மாற்றக்காரன் இருக்க வேண்டும் என்று தேவையில்லை.
2: The Lord is looking at you to see if you will come closer to him today.
1: இன்றைக்கு நீ அவரை நெருங்கி வருவாயா என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்.
2: Every day.
1: ஒவ்வொரு நாளும் பார்த்து
2: கொண்டிருக்கிறார். That's how I want to live.
1: இப்படி தான் நான் வாழ விரும்புகிறேன்.
2: Dear brothers and sisters.
1: அருமையான சகோதர சகோதரிகளே.
2: You know, when you look at somebody who is very gifted, you can wish I could be like him.
1: வரம்பற்ற யாரையாவது பார்க்கும் பொழுது ஐயோ நான் அப்படி இருந்து விட்டால் நலமா இருக்குமே என்று எண்ணலாம்.
2: Could be in earthly things. I wish I had a house or a car like him.
1: அவரை போல எனக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்குமே, அவரை போல ஒரு கார் இருந்தால் எனக்கு நன்மையாக இருக்குமே.
2: I wish I could preach like him or do something spiritual like him.
1: இவரை போல நான் பிரசங்கித்தால் நலமா இருக்குமே, அல்லது இவரை போல ஆவிக்குரிய ஒரு காரியத்தை செய்தால் நலமா இருக்குமே என்று நீங்கள் எண்ணலாம்.
2: Don't let that be your longing. Don't let that be your longing.
1: இது உங்களுடைய வாஞ்சையா இருக்க அனுமதிக்க வேண்டாம்.
2: Let your longing be this.
1: உங்களுடைய வாஞ்சை எல்லாம் இப்படி இருக்கட்டும்.
2: God, you are seeing whether I'll come closer to you today.
1: ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்மை நெருங்கி வருவேனா இல்லையா என்று நீ பார்த்து கொண்டே இருக்கிறீர்.
2: I want to come closer to you.
1: உம்மை நான் நெருங்கி வர வேண்டும் ஆண்டவரே.
2: And you see, when the father saw that boy far away,
1: அந்த தகப்பன் தன்னுடைய மகன் தூர வருகிறதை கண்டு காணும் பொழுது,
2: it says, old man that he was, he tied his robe and he ran.
1: அவர் தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓடினார் என்று பார்க்கிறோம்.
2: Even though he is an old man,
1: அவர் வயதான ஒரு தகப்பனா இருந்தாலும் கூட ஓடுகிறார்.
2: Is the only place in the whole Bible where you see God running.
1: முழு வேதாகமத்திலே தேவன் ஓடுகிறார் என்கிற ஒரு காரியத்தை இந்த ஒரு இடத்திலே தான் நாம் பார்க்கிறோம்.
2: And he is running towards someone who has dishonored his name and ruined his wealth.
1: தன்னுடைய ஐஸ்வரியத்தை அழித்து போட்ட, தன்னுடைய பெயரை கெடுத்து போட்ட ஒரு மனிதனை நோக்கி ஓடுகிறார்.
2: You must have this picture of God in your mind always.
1: எப்பொழுதுமே உங்களுடைய மனதிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவனை குறித்து எண்ணும் பொழுது நீங்கள் இந்த காட்சியை வைத்துக் கொள்ள வேண்டும்.
2: He will not drag you back from the place of the pigs if you don't want to come back.
1: நீ உனக்கு வர விருப்பமில்லை என்றால் அவர் பன்றிகளிடத்திலே வந்து உன்னை பிடித்து இழுத்து கொண்டு வர மாட்டார்.
2: That means if you are living in sin and you don't want to turn, he won't drag you back.
1: நீ பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், மனம் திரும்ப உனக்கு விருப்பமில்லை என்றால் உன்னை பிடித்து இழுக்க மாட்டார்.
2: But
1: ஆனால்
2: if you turn,
1: நீ திரும்பும் பொழுது,
2: even if you turn a little bit,
1: நீ கொஞ்சம் திரும்பினாலும் கூட,
2: he will come running and take you back into his house.
1: அவர் தம்முடைய வீட்டிற்கு உன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஓடி வருவார்.
2: He will help you to turn right back.
1: சரியாக மனம் திரும்பும்படியாய் திரும்பி வரும்படியாய் அவர் உதவி செய்வார்.
2: That is how God's heart is.
1: இப்படி தான் தேவனுடைய இருதயமானது இருக்கிறது.
2: Many times when I get up to speak to God's people,
1: அநேக முறைகளிலே நான் எழுந்து தேவனுடைய பிள்ளைகளிலே பேச வரும்பொழுது,
2: My question is this, Lord, what is in your heart for your people?
1: என்னுடைய கேள்வி இதுதான், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு உம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது?
2: If I don't understand what is in your heart, I will just take a Bible study. That's all.
1: ஆண்டவரே உம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் விளங்கிக் கொள்ளாவிட்டால் நான் பேசுவதெல்லாம் ஒரு வேத பாடத்தை தான் பேசிக் கொண்டிருப்பேன்.
2: I don't want to be a teacher, I want to be a prophet.
1: நான் ஒரு போதகனாக இருக்க விரும்பவில்லை, நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க விரும்புகிறேன்.
2: That means I want to speak what God wants me to speak.
1: அவருடைய பொருள் என்னவென்றால் தேவன் என்ன பேச விரும்புகிறாரோ அதை நான் பேச விரும்புகிறேன்.
2: So I pray many times, say Lord, what is in your heart for your people?
1: ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அடிக்கடி நான் ஜெபிக்கிறேன்.
2: I know his heart is full of love.
1: அவருடைய இதயமானது அன்பினாலே நிரம்பியிருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன்.
2: That's the first thing I need for all of God's people.
1: எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற முதல் காரியம் இது என்பதை அறிந்திருக்கிறேன்.
2: Many preachers do not have the word of God on their mouth because their heart is not full of love for God's people.
1: அநேக தேவ ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய ஜனங்களை குறித்து தான் அன்பு உள்ளத்தில் இல்லை இல்லாத இருக்கிறபடினாலே அவருடைய வாயிலே தேவனுடைய வார்த்தை இல்லை.
2: Those of you who are elder brothers, you need to ask yourself.
1: மூப்பர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை நீங்களே கேட்டு பார்க்க வேண்டும்.
2: When you get up to speak in the church,
1: சபையிலே நீங்கள் எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கும் பொழுது,
2: are you tempted to scold everybody sitting there?
1: அங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லாரையும் திட்டுமுடியாக சோதிக்கப்படுகிறீர்களா?
2: Why are you like this and why are you like that and why are you not like this?
1: நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் ஏன் அப்படி இருக்கிறீர்கள், ஏன் நீங்கள் இப்படி இல்லை என்றெல்லாம் சாடுகிறீர்களா?
2: That's probably because you don't love them.
1: நீங்கள் அவர்களை நேசிக்காதபடினாலே அப்படி பேசுகிறீர்கள்.
2: There is a verse in James chapter 1 verse 5.
1: யாக்கோபு 1 அதிகாரம் 9 வசனத்திலே ஒரு வசனம் இருக்கிறது.
2: If anybody lacks wisdom, let him ask God, who will give to all men generously and without reproach, and it will be given to him.
1: யாக்கோபு 1 அதிகாரம் 5 வசனத்திலே உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன்.
2: See, we all lack wisdom.
1: நாம் எல்லாருமே ஞானத்திலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம்.
2: I am very aware that I lack a lot of wisdom.
1: எவ்வளவோ ஞானத்திலே நான் குறைந்தவனாய் இருக்கிறேன் என்பதை நான் அதிகமாய் அறிந்திருக்கிறேன்.
2: I've been a believer for 50 years and I've got a little bit of wisdom in those 50 years.
1: நான் 50 ஆண்டுகளாக விசுவாசியாக இருந்து வருகிறேன். இந்த 50 ஆண்டுகால விசுவாச வாழ்க்கையிலே கொஞ்சம் ஞானத்தை நான் பெற்றிருக்கிறேன்.
2: When compared to God's wisdom, it's very little.
1: ஆனால் தேவனுடைய ஞானத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் பெற்றுக்கொண்ட ஞானம் மிக மிக குறுகியது.
2: So I want to say to all of you also lack wisdom.
1: உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்களும் ஞானத்திலே குறைவுபட்டிருக்கிறீர்கள்.
2: You may be very clever.
1: நீங்கள் அறிவாளியாக இருக்கலாம்.
2: You may know a lot of the Bible.
1: வேதத்தை அதிகமாக அறிந்திருக்கலாம்.
2: But practical wisdom we all lack.
1: ஆனால் நடைமுறை ஞானம் நாம் எல்லாருமே குறைவுபட்டிருக்கிறோம்.
2: The humble person acknowledges, Lord, I lack wisdom.
1: ஆண்டவரே, நான் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருக்கிறேன், ஞானம் எனக்கு இல்லை என்பதை தாழ்மையுள்ள ஒரு மனிதன் ஒத்துக்கொள்கிறான்.
2: That's like the disciples saying, we don't have fish, we didn't catch any.
1: ஆண்டவரே, எங்களுக்கு மீன்கள் இல்லை, ஒன்றையும் நாங்கள் பிடிக்கவில்லை என்று சீஷர்கள் சொல்வதற்கு ஒப்பாக இருக்கிறது.
2: Boat is empty.
1: எங்களுடைய படகு வெறுமையாக இருக்கிறது.
2: And if you acknowledge that,
1: இதை நீங்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது,
2: it says Jesus filled the boat with fish.
1: இயேசு படகை மீன்களினாலே நிரப்பினார்.
2: He would not have filled that boat with fish if they pretended, yeah, yeah, we had a good night fishing.
1: எங்களுக்கு இரவில் நல்ல மீன் பிடித்தோம், மீன் நிறைய இருக்கிறது என்று சீஷர்கள் நடித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆண்டவர் மீன்களை கொடுத்திருப்பாரா?
2: So if you pretend that you have wisdom, you will remain without wisdom all your life.
1: ஞானம் இருக்கு இருக்குது என்பது போல நீங்கள் நடிப்பீர்களானால் வாழ்க்கையை முழுதுமாக ஞானம் இல்லாமலே இருப்பீர்கள்.
2: If you say, Lord, we don't have any fish in our boat.
1: ஆண்டவரே, எங்கள் படகில் மீனே இல்லை, மீன்களே இல்லை என்று சொல்வீர்களானால்,
2: I don't have any wisdom.
1: ஆண்டவரே, எனக்கு ஞானமே இல்லை.
2: The Lord will fill your boat with fish.
1: உங்களுடைய படகை மீன்களினாலே நிரப்புவார்.
2: He'll fill your heart with wisdom.
1: உங்களுடைய இருதயத்தை ஞானத்தினாலே நிரப்புவார்.
2: And it says if anybody lacks wisdom, you got to ask God.
1: ஒருவன் யாதாவது ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனா இருந்தால் தேவனிடத்திலே கேட்க கடவன்.
2: Lord, I need wisdom for my life.
1: ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கு ஜீவனுக்கு ஆண்டவரே ஞானம் தேவை.
2: Lord, I don't know how to live with my wife. Please give me wisdom how to live with this difficult wife.
1: இந்த கடினமான மனைவியோடு கூட எப்படி குடும்பம் நடத்துவது என்று தெரியவில்லை. ஆண்டவரே, இவளோடு குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேளுங்கள்.
2: Lord, this unconverted husband, I need a lot of wisdom how to deal with him.
1: ஆண்டவரே, மனம் திரும்பாத இந்த கணவனோடு கூட வாழ்வது எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது. ஆண்டவரே, அவரிடத்தில் எப்படி இடைவிட வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தை எனக்கு.
2: Or I have a difficult son or daughter, please tell me, give me wisdom how to deal with it.
1: அல்லது ஆண்டவரே, அடங்காத மகனோ மகளோ எனக்கு இருக்கிறார்கள், எப்படி அவர்களிடத்தில் நடந்து கொள்வது, எப்படி வளர்ப்பது என்ற ஞானத்தை தாரும்.
2: Or if you're an elder brother in the church, oh boy, what a lot of wisdom you need.
1: சபையிலே மூப்பராய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ எவ்வளவு ஞானம் தேவைப்படுகிறது.
2: I have found in the last 34 years that we've been planting churches.
1: கடந்த 34 ஆண்டுகால வாழ்க்கையிலே பல இடங்களில் சபையை ஸ்தாபிக்கிற காரியத்திலே,
2: the churches are exactly like children.
1: சபை சிறு பிள்ளைகளை போல தான் இருக்கிறார்கள் சபையில் உள்ளவர்கள்.
2: When they are small children, you have one type of problem.
1: சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது பிரச்சனை ஒரு விதமாக இருக்கிறது.
2: When they are teenagers, 18, 19 years old, you have another type of problem.
1: பிள்ளைகள் வளர்ந்து இப்பொழுது பதின் பருவத்தை அடைந்து விட்டார்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கிறது.
2: But is there any problem God cannot solve?
1: ஆனால் தேவனால் தீர்க்க முடியாத ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா?
2: No.
1: இல்லை.
2: Is there any situation on earth for which God does not have wisdom?
1: தேவனுக்கு ஞானமே இல்லை என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த பூமியில இருக்கிறதா?
2: Can you face any situation in your life where there's no answer from God?
1: இந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு தேவனிடத்திலிருந்து பதிலே கிடையாது என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையாவது உண்டா?
2: One of the things that gives me confidence as I look back over 50 years of being a believer,
1: விசுவாசியாக இருந்த கடந்த 50 ஆண்டுகள காலங்களை நான் திரும்பி பார்க்கும் பொழுது எனக்கு நம்பிக்கை தரக்கூடியது என்னவென்றால்,
2: I have never faced a situation where God did not have an answer.
1: தேவனிடத்தில் பதில் இல்லை என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையுமே நான் சந்திக்கவே இல்லை.
2: Sometimes he waited 10 years to give me the answer.
1: சில சமயத்தில் பதிலை அவர் கொடுப்பதற்கு நான் 10 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது.
2: But finally he did it.
1: கடைசியாக அவர் அது பதில் கொடுத்தார்.
2: We have to wait patiently.
1: பொறுமையாக காத்திருக்க வேண்டியிருந்தது.
2: Abraham waited patiently to get a son.
1: ஆபிரகாம் மகனை பெறுவதற்கு பொறுமையாக காத்திருக்க வேண்டியிருந்தது.
2: And faith without patience is useless.
1: பொறுமை இல்லாத விசுவாசமானது பிரயோஜனமற்ற விசுவாசம்.
2: I find that faith and patience are like husband and wife. You can't have a child without both.
1: விசுவாசமும் பொறுமையும் கணவனும் மனைவியும் போல இதில்லாதபடிக்கு ஒரு குழந்தையை பெற முடியாது.
2: You can't have fruit in your family if you don't have both husband and wife.
1: கணவனும் மனைவியும் இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே கனி உண்டாகாது.
2: So in the same way in our life, faith and patience are like that.
1: அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசமும் பொறுமையும்.
2: That if you have faith for something, you must be willing to wait.
1: உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்திற்கு விசுவாசம் இருக்குமேயானால் நீங்கள் அதற்கு பொறுத்திருப்பதற்கு மனம் வேண்டும்.
2: So if you ask God for wisdom, he'll give it to you.
1: ஆகவே தேவனிடத்தில் ஞானத்தை கேளுங்கள், அவர் உங்களுக்கு தருவார்.
2: But it says here also he gives generously.
1: இங்கே நாம் பார்க்கிறோம் அவர் தாராளமாய் கொடுக்கிறார்.
2: In other words, you ask for a little cup of wisdom.
1: நீங்கள் ஒரு சிறு கப் ஞானம் போதும் என்று கேட்கிறீர்கள்.
2: May he'll give you a bucket.
1: அவரோ உங்களுக்கு பக்கெட் நிறைய ஞானத்தை தருகிறார்.
2: That's how he does it.
1: அப்படிதான் அவர் செய்கிறார்.
2: God, please can you give me a little cup of wisdom for this situation?
1: ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு எனக்கு ஆண்டவரே ஒரு சிறிய கப் ஞானத்தை தருவீரா?
2: And he gives a bucket.
1: அவர் ஒரு பக்கெட்டே கொடுக்கிறார்.
2: God is good.
1: தேவன் நல்லவர்.
2: He is not always calculating. He asks for 5 rupees, so I'll give him 5 rupees.
1: 5 ரூபாய் தானே கேட்டான். என்ன பார்த்து சில்லறையாக பொறுக்கி 5 ரூபாய் கொடுப்போம் என்று அவர் செய்வதில்லை.
2: We ask him for 5 rupees, he'll give us 500 rupees.
1: 5 ரூபாய் கேட்டால் இந்த 500 ரூபாய் வைத்துக் கொள் என்று
2: கொடுக்கிறார். That is how God is.
1: அப்படிதான் தேவன் இருக்கிறார்.
2: God is not calculating like we are.
1: நாம் இருக்கிறது போல கணக்கு பார்ப்பது போல தேவன் கணக்கு பார்ப்பவர் அல்ல.
2: We are so calculating.
1: நாம் எவ்வளவோ கணக்கு பார்ப்பவர்களாக இருக்கிறோம்.
2: I must calculate, calculate. It's not 5 rupees, 4 rupees 95 paise. That's it.
1: 5 ரூபாய் வரவில்லை, 4 ரூபாய் 95 பைசா தான் வருகிறது என்று சொல்லி நீங்கள் கணக்கு பார்க்கிறீர்கள்.
2: We calculate towards God, we calculate towards people, and that is why our life is so miserable.
1: தேவன் பக்கமாகவும் மக்கள் பக்கமாகவும் நாம் கணக்கு பார்க்கலாய் இருக்கிறோம். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையானது பரிதாபமானதாக இருக்கிறது.
2: God is generous.
1: தேவன் தாராளமாக உள்ளவராக
2: இருக்கிறார். Other thing it says in verse 5.
1: 5வது வசனத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம்.
2: Is that he never scolds anybody.
1: அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர்.
2: I love that.
1: நான் அதை நேசிக்கிறேன்.
2: In the one translation in the English it says he never scolds when people ask him for something.
1: ஏதோ ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது ஜனங்களை அவர் திட்டாதவர் என்று ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
2: That means you go and ask God for wisdom in some situation.
1: ஆண்டவரே இந்த சூழ்நிலையில எனக்கு ஞானத்தை தாரும் என்று தேவனிடத்தில் கேட்கிறீர்கள்.
2: He doesn't say, oh, I told you 100 times, why do you need to ask again?
1: 100 முறை இந்த காரியத்தை சொல்லிவிட்டேனே, ஏன் திரும்பவும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் என்று அவர் சொல்லுவதில்லை.
2: That is all human beings talk like that.
1: மக்கள் மனிதர்கள் அப்படி தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள்.
2: God never talks like that.
1: தேவன் அப்படி பேசுவதே இல்லை.
2: God says, okay, I'll give it to you.
1: சரி, நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்.
2: I know you asked me many times and I told you and you have forgotten, but I'll help you again.
1: அநேக முறை நீ கேட்டாய் என்று எனக்கு தெரியும், நீ மறந்து விட்டாய், ஆனாலும் இந்தா உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுக்கிறார்.
2: How good God is.
1: தேவன் எவ்வளவு நல்லவர்.
2: You know, if we tell somebody to do something,
1: நாம் ஒருவரை பார்த்து ஏதாவது ஒன்று செய்யுங்கள் என்று கேட்கிறோம்,
2: and he didn't do it that way.
1: அவர் நாம் சொன்ன விதத்திலே செய்யவில்லை,
2: and it messed it up.
1: அதை குழப்பி விட்டார்.
2: Then he asked me again second time.
1: இரண்டாம் முறை கேட்கிறார்.
2: After 4 or 5 times we'll get fed up.
1: நான்கு ஐந்து முறை நாம் சலித்து போயிரோம்.
2: We'll say, hey, how many times I have to tell you?
1: எத்தனை முறை நான் சொல்லிக் கொண்டே இருப்பது என்று சொல்கிறோம்.
2: That is how mothers talk to their children.
1: இப்படி தான் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறார்கள்.
2: That is how many husbands talk to their wives.
1: அநேக புருஷன்மார்கள் மனைவிடத்தில் இப்படி தான் பேசுகிறார்கள்.
2: But God never.
1: ஆனால் தேவன் ஒரு காலம் அப்படி பேசுகிறவர் அல்ல.
2: He never scolds.
1: அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் அல்லது திட்டாதவர்.
2: Otherwise I'd be afraid to go to him.
1: இல்லாவிட்டால் அவரிடத்தில் போவதற்கு நான் பயப்படுவேன்.
2: Because I don't learn things after one word from God.
1: தேவனிடத்தில் வந்த ஒரு வார்த்தையினாலே நான் காரியங்களை கற்றுக்கொள்வதில்லை.
2: Sometimes I have to hear it 10 times before I do it right.
1: சில சமயத்திலே ஒரு காரியத்தை நேர்த்தியாக செய்வதற்கு 10 முறை நான் தேவனிடத்தில் கேட்க வேண்டியிருக்கிறது.
2: Think of the messages you've heard so many times.
1: இதுபோல கான்ஃபரன்ஸ் கூட்டங்களில் எத்தனை முறை செய்திகளை கேட்டிருக்கிறீர்கள் என்று எண்ணி பாருங்கள்.
2: Did you do it immediately as soon as you heard it?
1: கேட்ட உடனே அப்படியே நீங்கள் கீழ்ப்படிந்து விட்டீர்களா?
2: No.
1: இல்லை.
2: Sometimes you heard it 10 times before you finally did it.
1: நீங்கள் கடைசியாக செய்வதற்கு முன்பதாக 10 முறை கேட்டிருக்கிறீர்கள்.
2: But never did God say, I got tired of telling you.
1: நான் உனக்கு சொல்லி சொல்லி களைத்து போய் விட்டேன் என்று தேவன் ஒரு காலம் சொல்லுகிறவர் அல்ல.
2: He never scolds.
1: அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர்.
2: All elder brothers,
1: எல்லா மூத்த சகோதரர்களும்,
2: let me give you a little word.
1: உங்களுக்கு ஒரு சிறு வார்த்தையை கொடுக்கிறேன்.
2: Do you want to be like God?
1: தேவனைப் போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
2: Do you want to be God's mouthpiece?
1: தேவனுடைய வாயாக இருக்க வேண்டும் என்று விருப்பமா?
2: Don't scold people.
1: ஜனங்களை திட்ட வேண்டாம்.
2: Correct them.
1: அவரை திருத்துங்கள்.
2: Oh, God corrects, but he doesn't scold.
1: தேவன் நம்மை திருத்துகிறார், திட்டுவதில்லை.
2: You know, there's a lot of difference between a father telling a son like this.
1: ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து இப்படி சொல்வது சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
2: How many times I taught you that? You still haven't learned it?
1: எத்தனை முறை நான் சொல்லிவிட்டேன், இன்னும் நீ கற்றுக்கொள்ளவில்லையா?
2: That's one way of saying it.
1: இது சொல்வது இது ஒரு வழி.
2: The other way is,
1: இன்னொரு முறை,
2: son, that's not the right way.
1: மகனே, இது சரியான வழி அல்ல.
2: No, if you do it like this, you can do it right.
1: நீ இப்படி செய்தால் அதை சரியாக செய்து விடலாம்.
2: Which do you think the son would like to hear?
1: இப்போது நான் ரெண்டு விதமாய் சொல்லிவிட்டேன். மகன் எதை கேட்பதற்கு பிரியமுள்ளவனாய் இருப்பான்?
2: We know.
1: நமக்கு தெரியும்.
2: The son can get fed up listening to a father who is scolding.
1: எப்ப பார்த்தாலும் திட்டிக்கொண்டே இருக்கிற ஒரு தகப்பனை பார்த்து மகன் சலித்து போய் விடுவான்.
2: A daughter can get fed up listening to a mother who is always scolding.
1: திட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தாயை பார்த்து மகள் சோர்ந்து போய் சலித்து போய் விடுவாள்.
2: God is not like that.
1: தேவன் அப்படி அல்ல.
2: We have problems with our children because we are not behaving towards them like God behaves towards us.
1: நம்மிடத்திலே தேவன் எப்படி நடந்து கொள்கிறாரோ அதுபோல நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நடந்து கொள்ளாதபடினாலே தான் பிரச்சனைகளை சந்திக்கிறோம்.
2: So we need to change.
1: ஆகவே நாம் மாற வேண்டியிருக்கிறது.
2: That is why I say pray this prayer.
1: ஆகவே நான் இந்த ஜெபத்தை செய்யும்படியாக உங்களை கேட்கிறேன்.
2: Lord, beyond the Bible, let me hear your voice, let me look into your heart.
1: ஆண்டவரே, வேதத்திற்கும் வேதத்தையும் கடந்து உம்முடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை நான் கேட்கட்டும். ஆண்டவரே,
2: I want to see your heart.
1: ஆண்டவரே, உம்முடைய உள்ளத்தை நான் பார்க்க வேண்டும்.
2: And elder brothers,
1: ஊப்பர்களே,
2: look at the people you speak to and see what is God's heart towards them.
1: நீங்கள் யாரிடத்திலே பேசுறீங்களோ அவர்களிடத்திலே பேசும் பொழுது தேவனுடைய உள்ளம் அவர்களிடத்திலே எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு பேசுங்கள்.
2: I'll tell you what God has told me.
1: எனக்கு தேவன் என்ன சொன்னார் என்பதை
2: சொல்றேன். Many times when I stand in a pulpit to speak,
1: நான் இதுபோல மேடையில் நின்று பேச ஆரம்பிக்கும் பொழுது பலமுறை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
2: The Lord says,
1: ஆண்டவர் சொல்கிறார்,
2: These are my children.
1: இவர்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள்.
2: They should be kings and queens.
1: இவர்கள் எல்லாரும் ராஜாக்களும் ராணிகளுமாய் இருக்கிறார்கள்.
2: Should be.
1: அவர்கள் அப்படி தான் இருக்கிறார்கள்.
2: They
1: இருக்க வேண்டும்.
2: But they are not.
1: அப்படி தான் இருக்க வேண்டுமானால் அவர்கள் அப்படி இல்லை.
2: They are slaves.
1: அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள்.
2: They are slaves to sin.
1: அவர்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள்.
2: They are slaves to wrong attitudes to other people.
1: மற்றவர்கள் மீது தவறான ஒரு அபிப்பிராயம் கொள்வதற்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள்.
2: Slaves to bitterness.
1: கசப்புக்கு அடிமையாக இருக்கிறார்கள்.
2: I want you to release them from their slavery and make them kings and queens again.
1: இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ அவர்களை விடுதலையாக்கி மீண்டுமாய் அவர்களை ராஜாக்களும் ராணிகளுமாய் மாற்ற முடியாக விரும்புகிறேன்.
2: When I see that is God's heart for his people.
1: ஓ, இதுதான் தேவனுடைய உள்ளமா என்று நான் பார்க்கிறேன்.
2: I say you don't scold a slave who's tied up.
1: கட்டப்பட்டிருக்கிறதான ஒரு அடிமையை போய் திட்டி என்ன பிரயோஜனம்?
2: Suppose your son has fallen into a pit.
1: உங்களுடைய மகன் ஒரு குழியிலே விழுந்து விட்டான்.
2: Don't scold him first.
1: முதலாவது அவனை திட்ட வேண்டாம்.
2: Pull him out of the pit first.
1: முதலாவது அவனை குழியிலிருந்து தூக்கி விடுங்க.
2: And then teach him to be careful not to go near the pit.
1: அதற்கு பிறகு நாம் குழியண்டை போக வேண்டாம் என்று சொல்வதற்கு குழியண்டை போகாமல் கவனமாக இருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
2: You remember when Peter was walking on the water?
1: பேதுரு தண்ணீரிலே நடந்து கொண்டிருந்த பொழுது.
2: And for a little while he took his mind eyes away from Jesus.
1: சற்று நேரம் இயேசுவை விட்டு தன்னுடைய கண்களை விலக்கினார்.
2: And he looked at the winds and the waves.
1: அங்கே உள்ள காற்றையும் அலைகளையும் கொந்தளிக்கிற அலைகளையும் பார்க்கிறார்.
2: It says immediately he began to sink.
1: உடனடியாக அவர் முழுக ஆரம்பித்தார்.
2: And he said, Lord, save me.
1: ஆண்டவரே, இரட்சியும் என்று கேட்கிறார்.
2: What did the Lord do?
1: தேவன் என்ன செய்தார்?
2: You read in Matthew 14.
1: மத்தேயு 14 ல வாசிக்கிறீர்கள்.
2: He didn't give Paul Peter a big lecture saying why didn't you look at me
1: yen enne paarkavillai endru solli ange or periya or prasangathai seiyavillai
2: he never said a word
1: oru vaarthai kuda sollavillai
2: he first held his hand
1: mudhalavadhaga avanudaiya karathai pidithaar
2: that's a beautiful example just look at it in Matthew 14
1: adha naam Matthai 14 am adhigaram eduthukollom adhile paarpom
2: we read here in verse 28 peter said lord if it is you tell me to come to you on the water
1: 28 am vasanathile paarkrom aandavare neereyanal நான் ஜலத்தின் மேல் நடந்து முடத்திலே வர கட்டளையிடும் என்றான்.
2: He said, come.
1: வா என்று சொன்னார்.
2: And it says here that Peter got out of the boat and walked on the water and came to Jesus.
1: படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்திலே போக பேதுரு ஜலத்தின் மேலே நடந்தார்.
2: When he saw the wind, he became afraid and began to sink and said, Lord, save me.
1: முப்பதாம் வசனத்திலே பார்க்கிறோம், காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான்.
2: So you see two things.
1: ஆகவே ரெண்டு காரியங்களை நாம்
2: பார்க்கிறோம். Verse 31.
1: 29-30
2: First, he held his hand and prevented him from sinking.
1: இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து முழுகுவதிலிருந்து அவனை தப்பு வைக்கிறார்.
2: And then he opened his mouth and corrected him saying, hey, you should have trusted me.
1: அதற்கு பிறகு தம்முடைய வாயை திறந்து அவனை திருத்துகிறார். ஏன் சந்தேகப்பட்டாய்? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும்.
2: Why did you doubt?
1: ஏன் நீ சந்தேகப்பட்டாய்?
2: I want you to see the order there.
1: இங்கே இருக்கக்கூடிய அந்த முறையை நீங்கள் பார்க்க முடியாது விரும்புகிறேன்.
2: We are not like that.
1: நாம் அப்படி இல்லை.
2: When we see somebody do something wrong,
1: யாராவது
2: first rebuke him, correct him, then law much later we may help him.
1: நாம் யாராவது தவறு செய்ததை பார்க்கும் பொழுது முதலாவது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திட்டி விடுகிறோம், அதற்கு பிறகு உதவி செய்வதற்கு ஏதாவது நாம் செய்கிறோம்.
2: That's how we correct our children, and that's how we correct people around us.
1: இப்படி தான் நம்முடைய பிள்ளைகளை நாம் திருத்துகிறோம், இப்படி தான் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் திருத்துகிறோம்.
2: That's the opposite of what God does.
1: தேவன் செய்கிறதுக்கு நேர் எதிர்மாறாக நாம் செய்கிறோம்.
2: The Lord first solves our problem and then corrects us.
1: தேவன் முதலாவதாக நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிறார், அதற்கு பிறகு நம்மை திருத்துகிறார்.
2: These are little things in the word of God that we must see.
1: இவைகள் எல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சிறு சிறு காரியங்களை நாம் தேட வேண்டும்.
2: That's why we must read the Bible slowly.
1: ஆகவே தான் வேதத்தை மெதுவாக வாசிக்க வேண்டும்.
2: Say, Lord, let me see your heart here.
1: ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தை இங்கே நான் பார்க்கட்டும்.
2: When I look at Jesus' life, I see the heart of God.
1: இயேசுவின் வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது தேவனுடைய இருதயத்தை நான் அங்கே பார்க்க முடிகிறது.
2: In a little thing like this, one verse, I can learn a lesson for my life.
1: ஒரு சிறு வசனம் தான், அதிலிருந்து என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடத்தை நான் கற்றுக்கொள்ள முடியும்.
2: Because that's not my natural tendency.
1: ஏனென்றால் அது என்னுடைய இயற்கையாக வரக்கூடிய சுபாவம் அல்ல.
2: My natural tendency is to rebuke and correct and then afterwards try and solve the problem.
1: என்னுடைய இயற்கையான சுபாவம் என்னவென்றால் முதலாவது திட்டுவது, கடிந்து கொள்வது, அதற்கு பிறகு பிரச்சனைகளை தீர்ப்பது.
2: That's how we deal with our wives, that's how we deal with our children.
1: இப்படி தான் மனைவினிடத்திலேயும் பிள்ளைகளிடத்திலேயும் நாம் நடந்து கொள்கிறோம்.
2: And that's how we deal with all the people around us.
1: இப்படி தான் நம்மை சுற்றியுள்ள மக்களிடத்திலேயும் நாம் நடந்து கொள்கிறோம்.
2: God is not like that.
1: தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல.
2: So one of the great things we need to do is to look into God's heart.
1: ஆகவே நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்னவென்றால் தேவனுடைய உள்ளத்தை பார்ப்பதாகும்.
2: Let me show you a verse.
1: ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
2: That's spoken to me a number of times.
1: பல முறை இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் பேசியிருக்கிறார்.
2: It's in Genesis chapter 6.
1: ஆதியாகமம் 6 ஆம் அதிகாரம்.
2: You can have a glimpse into God's heart here.
1: இங்கே தேவனுடைய உள்ளத்தின் ஒரு சிறு பகுதியை நீங்கள் பார்க்க முடியும்.
2: It says in Genesis 6 and verse 6.
1: ஆதியாகமம் 6 ஆம் அதிகாரம் 6 ஆம் வசனம்.
2: The Lord was sorry that he made man on the earth and it grieved him in his heart.
1: தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசரமாய் இருந்தது என்று ஆதியாகமம் 6 ஆறிலே வாசிக்கிறோம்.
2: Read slowly.
1: மெதுவாய் வாசிப்போம்.
2: First of all, God was very sad in his heart.
1: முதலாவதாக கர்த்தர் அவர் மனஸ்தாபப்பட்டார், இருதயத்தில் விசரமாய் இருந்தார்.
2: It doesn't say he was angry.
1: அவர் கோபப்பட்டார் என்று சொல்லவில்லை.
2: He was grieved in his heart.
1: இருதயத்திலே அவர் துக்கப்பட்டார்.
2: Because he was grieved in his heart,
1: அவர் இருதயத்திலே துக்கப்பட்டபடினாலே.
2: He speaks in human terms here. He was sorry that he ever made man.
1: மனிதனை உண்டாக்கினதற்காக அவர் வருத்தப்பட்டார் என்று மனுஷிக வார்த்தைகளிலே அவர் சொல்கிறார்.
2: You may say, didn't God know that man would behave like this?
1: மனிதன் இப்படி தான் நடந்து கொள்வான் என்று தேவனுக்கு ஏற்கனவே தெரியாதா என்று கேட்கலாம்.
2: Of course God knows the future.
1: தேவனுக்கு எதிர்காலம் தெரியும்.
2: But he's speaking in human terms now.
1: ஆனால் இப்பொழுது மனுஷிய விதமாய் அவர் பேசுகிறார், மனுஷ விதத்திலே பேசுகிறார்.
2: I made man with such wonderful plan for him, but look what he's doing.
1: மனிதனை அற்புதமான ஒரு திட்டத்தோடு கூட உருவாக்கினேன், இப்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று பார்.
2: Verse 5, the wickedness of man was great.
1: ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம், மனிதனுடைய தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று பார்க்கிறோம்.
2: His wickedness was great and all the thoughts of his heart was only evil.
1: அவருடைய இதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று பார்க்கிறோம்.
2: Outwardly he was wicked.
1: வெளியே பார்க்கும்போது தீமை.
2: Inside he was full of evil thoughts.
1: உள்ளே பொல்லாத எண்ணங்கள்.
2: And God saw that.
1: தேவன் அதை பார்க்கிறார்.
2: He said, what a terrible situation man has come to.
1: மனிதன் எவ்வளவு ஒரு கொடூரமான நிலைமைக்கு வந்து விட்டான்.
2: Now I have thought of that verse 6 in relation to born again believers.
1: இந்த ஆறாம் வசனத்தை மறுபடியும் பிறந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி நான் நினைக்கிறேன், எண்ணி பார்க்கிறேன்.
2: I say, Lord,
1: ஆண்டவரே,
2: are you sorry that about the way I live?
1: நான் வாழுகிற விதத்தை குறித்து நீர் வருத்தப்படுகிறீரா?
2: Are you grieved in your heart about the way I run my family?
1: என்னுடைய குடும்பத்தை நடத்துகிற விதத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய இருதயத்திலே துக்கம் இருக்கிறதா?
2: Are you grieved in your heart by the way I get up and speak when I speak in the pulpit?
1: ஆண்டவரே, மேடையிலே எழுந்து நின்று பேச வரும் பொழுது அதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீர் துக்கப்படுகிறீரோ?
2: I am not bothered what people say about me.
1: என்னை குறித்து ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை.
2: Because they don't know my heart.
1: ஏனெனில் அவர்களுக்கு என்னுடைய உள்ளம் தெரியாது.
2: But Lord, tell me what you think.
1: ஆனால் நீர் என்ன நினைக்கிறீர் என்பதை சொல்லும் ஆண்டவரே.
2: It's a good prayer to pray.
1: அப்படி ஜெபிப்பது நல்ல ஒரு ஜெபமா இருக்கிறது.
2: I feel that many of us are satisfied with the opinion that other believers in our church have about us.
1: நம்முடைய சபையிலே மற்ற விசுவாசிகள் நம்மை குறித்து கொடுக்கக்கூடிய அபிப்பிராயத்திலே நம்மில் அநேகர் திருப்திப்பட்டிருக்கிறோம்.
2: I know that many people have a great respect for me.
1: அநேக மக்கள் என்னிடத்திலே மதிப்பு செலுத்துகிறார்கள் என்பதை நான் நடந்திருக்கிறேன்.
2: And if I get taken up with that, I would have become a backslider long ago.
1: அதிலே நான் தெளித்து போயிருந்திருப்பேன், ஆனால் திருப்தி பெற்றிருப்பேன் என்று சொன்னால் எப்பொழுதோ நான் பின்வாங்கி போயிருந்திருப்பேன்.
2: Let me warn you, brothers and sisters.
1: சகோதர சகோதரிகளே, நான் உங்களை எச்சரிக்கிறேன்.
2: If you get taken up with a good opinion people have about you, you will definitely become a backslider.
1: மற்ற மக்கள் உங்களை வைத்திருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயத்தினாலே நீங்கள் ஈர்க்கப்பட்டிருந்தால் நீங்கள் எளிதாய் பின்வாங்கி விடுவீர்கள்.
2: To save you only, sometimes God allows you to hear some of the bad opinions people have about you.
1: இதிலிருந்து நீங்கள் உங்களை தப்பிவிக்கும்படியாகத்தான் உங்களை குறித்து சிலர் வைத்திருக்கக்கூடிய கெட்ட அபிப்பிராயத்தை கேட்கும்படியாக கூட தேவன் அனுமதிக்கிறார்.
2: So be thankful when you hear somebody had a bad opinion about you.
1: ஆகவே உங்களை குறித்து யாருக்காவது தவறான அபிப்பிராயம் கெட்ட அபிப்பிராயம் இருந்தால் அதற்கு நன்றியுள்ளவர்களாயிருங்கள்.
2: Don't get upset. That fellow has saved you from backsliding than all your friends.
1: உங்களை எல்லா நண்பர்களை விட அந்த நபர் தான் உங்களை பின்மாற்றத்திலிருந்து உங்களை தப்புவித்திருக்கிறார். ஆகவே நன்றியுள்ளவர்களாயிருங்கள்.
2: You will discover that.
1: அதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்.
2: So, but there, all these opinions are unimportant.
1: ஆனால் இந்த அபிப்பிராயங்கள் எல்லாம் ஒன்றுக்கு முதவாது.
2: Is God grieved in his heart? That's the important thing.
1: தேவன் உங்களை குறித்து நினைக்கும் பொழுது தம்முடைய உள்ளத்திலே வேதனைப்படுகிறாரா, விசனப்படுகிறாரா?
2: So make this a goal in your life.
1: ஆகவே இதையே உங்களுடைய வாழ்க்கையில் இலக்காக அமைத்துக் கொள்ளுங்கள்.
2: I want to look into your heart and see what you think about me.
1: ஆண்டவரே, என்னை குறித்து நீர் என்ன எண்ணுகிறீர் என்பதை நான் பார்க்க வேண்டும். ஆண்டவரே,
2: I want to come so much into fellowship with your heart that I can begin to understand what you think about your people, that I can help them.
1: ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு நான் உதவி செய்ய முடியாக அவர்களை குறித்து உம்முடைய உள்ளத்திலே எவ்விதமான எண்ணங்கள் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே,
2: gradually your heart can become so sensitive that God can lead you in supernatural ways to meet people in need.
1: தேவையிலே உள்ள ஜனங்களுடைய தேவையை சந்திக்கும் முடியாக நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர்களிடத்தில் உதவி செய்வதற்கு உங்களுடைய உள்ளத்தை அதிக உணர்வுள்ளதாக்குவார்.
2: See, we read in the Gospels, once Jesus traveled about 40-50 kilometers to a place called Tyre.
1: தீரு என்றதான 40-50 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு இடத்திற்கு இயேசு தனியாக இயேசு அங்கே பிரயாணம் செய்து போகிறார்.
2: He was in Galilee.
1: அவர் கலிலேயாவில் இருக்கிறார்.
2: And he traveled all the way to Tyre, about 40 kilometers at least.
1: குறைந்தபட்சம் 40 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளதான தீரு என்கிற ஊருக்கு இயேசு நடந்து போகிறார்.
2: And 40-50 kilometers, it would have taken him a whole day to walk.
1: 40-50 kilometers நடப்பதற்கு ஒரு நாள் பிடித்திருக்கும்.
2: And he took his disciples with him.
1: அவரோடு கூட சீஷர்களையும் கூட்டிக் கொண்டு செல்கிறார்.
2: That was outside Israel.
1: இஸ்ரவேலுக்கு வெளியே உள்ளதான ஒரு இடம் தான் தீரு.
2: One of the few times in Jesus' life he ever went outside Israel.
1: இஸ்ரவேலை விட்டு இயேசு வெளியே போன சம்பவங்கள் மிக மிக குறைவுதான்.
2: This is one of them.
1: அதிலே இவைகள் ஒன்று.
2: And there he met this woman who had a demon-possessed daughter.
1: அங்கே பிசாசினாலே பீடிக்கப்பட்டதான மகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை சந்திக்கிறார்.
2: She is the woman who said even the dogs will eat the crumbs that fall from the table.
1: மேஜையிலிருந்து கீழே விழக்கூடிய துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொன்ன ஸ்திரீதான் அந்த ஸ்திரீ.
2: And Jesus healed that woman's daughter.
1: அந்த ஸ்திரீனுடைய மகளை இயேசு குணமாக்குகிறார்.
2: And came back 50 kilometers the next day.
1: அடுத்த நாள் அந்த 50 கிலோமீட்டர் பிரயாணத்தை திருப்பி வருகிறார்.
2: Have you ever thought why did he go to Tyre?
1: ஏன் அவர் தீருக்கு சென்றார் என்று நீங்கள் எப்பொழுதாவது எண்ணி பார்த்திருக்கிறீர்களா?
2: We go when somebody invites us.
1: யாராவது யாராவது நம்மை அழைத்தால் தான் நாம் போகிறோம்.
2: Why did he go to Tyre? He didn't know anybody there.
1: அங்கே அவருக்கு யாரையுமே தெரியாது. ஏன் தீருக்கு போனார்?
2: He was so much in touch with his father's heart.
1: பிதாவுடைய உள்ளத்தோடு கூட அந்தளவாய் ஒரு தொடர்பு வைத்திருந்தார்.
2: That he suddenly had a burden in his heart. I must go to Tyre.
1: அவருக்கு திடீரென ஒரு உள்ளத்திலே ஒரு பாரம் உண்டானது. அது என்னவென்றால் நான் தீருக்கு போக வேண்டும்.
2: And when he went there, he saw the what the reason was.
1: அங்கே போன பிறகு போன பொழுது தான் என்ன காரணத்துக்காக வந்தார் என்பதை அவர் அறிந்து கொண்டார்.
2: You know, I'm challenged by that.
1: இதனாலே நான் சவாலிடப்படுகிறேன்.
2: I say, Lord, if I live my life getting more and more in fellowship with your heart,
1: ஆண்டவரே, அதிகமதிகமாக உம்முடைய உள்ளத்தோடு கூட ஐக்கியப்பட்டவனாய் நான் ஐக்கிய வாழ ஆரம்பிக்கும் பொழுது,
2: I can become so sensitive to what you're telling me to do.
1: ஆண்டவரே, என்ன நீர் செய்ய சொல்கிறீரோ அதற்கு நான் அதிக உணர்வுள்ளவனாய் மாறிவிடுவேன்.
2: Every day,
1: ஒவ்வொரு நாளும்.
2: And like that I can live the most useful life I can ever live on this earth.
1: இப்படி நான் வாழ ஆரம்பித்தால் இந்த பூமியிலே மிகுந்த பயனுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட முடியும்.
2: Do you realize this?
1: நீங்கள் இதை உணர்கிறீர்களா?
2: I mean, if a businessman could get some tips on how to make money in the future.
1: ஒரு தொழிலதிபர் வரக்கூடிய காலங்களிலே எப்படி அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும் என்கிறதற்கு ஒரு சிறு துணுக்கு கிடைத்தால் கூட,
2: if you go here you can make some money.
1: இங்கே சென்றால் அதிக பணம் சம்பாதிக்கலாம்.
2: If you buy this share, you can make some money in the future.
1: அல்லது சந்தையிலே இந்த பங்கை வாங்கினால் அதிகமாக உனக்கு லாபம் கிடைக்கும்.
2: And he finds it's always succeeding and he's becoming richer and richer.
1: அப்படி அவர் செய்ய செய்ய அவர் அதிலே வெற்றி பெற்று பணக்காரனாய் மாறிக்கொண்டே இருக்கிறார்.
2: He will keep on listening to this man who is giving him business advice.
1: இப்படி இவருடைய தொழிலுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மக்களிடத்திலே அவர் கவனித்து கேட்டுக்கொண்டே இருப்பார்.
2: Now we are not interested in making money.
1: நமக்கு பணம் சம்பாதிப்பதில் விருப்பம் இல்லை.
2: We realize we have only one life and we want to make full use of that life.
1: நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மிகுந்த பயனுள்ள ஒரு வாழ்க்கையா நான் வாழ வேண்டும்.
2: Isn't it good to hear what God is in his heart for us?
1: தேவன் நமக்கென்று என்ன அவருடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்பதை கேட்பது நல்லதல்லவா?
2: Now I want to show you a verse in Exodus.
1: யாத்ராமத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
2: Chapter 25.
1: 25th அதிகாரம்.
2: So what I was saying was really an introduction to what I want to share in this conference.
1: Naan ipozhudhu sonnadhu enna vendral indha conference la naan ungalodu kuda pagirndhu kolla pogira seidhigalukku arimuga uraiyai muga urai than ungalukku
2: sonnen. This is what is in God's heart.
1: Idhu dhaan devudey ullathile irukkirathu.
2: The Lord says to the Israelites when they came out of Egypt.
1: Israel janangal Egyptil irundhu veliye vandha pozhudhu thammudaiya janangalukku avar sonnar.
2: Let them, verse 8, let them construct a sanctuary for me that I may dwell among them.
1: அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று யாத்திராகமம் 25:8 வாசிக்கிறோம்.
2: A holy place.
1: ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக.
2: Let them make a holy place for me to dwell.
1: நான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு பரிசுத்த ஒரு இடத்தை தேவன் எனக்கு உண்டாக்குவாராக.
2: We want to make a holy place for God to dwell. That is his desire in his heart.
1: தேவன் வாசம் பண்ண நாம் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய உள்ளத்தினுடைய வாஞ்சை.
2: Think of this as an expression of God telling you what is in his heart.
1: தேவன் தம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார் என்பதை எண்ணி பாருங்கள்.
2: I want you to make a holy place for me to dwell.
1: நான் வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நீ உண்டாக்குவாயாக.
2: In your heart,
1: உன்னுடைய உள்ளத்திலே.
2: In your home,
1: உன்னுடைய குடும்பத்திலே.
2: In your church,
1: உன்னுடைய சபையிலே.
2: Three places,
1: மூன்று இடங்களிலே.
2: A holy place for God to dwell in my heart.
1: தேவன் உள்ளத்திலே வாசம் பண்ண ஒரு பரிசுத்த
2: ஸ்தலம். Your home must be a holy place for God to dwell.
1: தேவன் வாசம் பண்ணுவதற்கு உங்களுடைய குடும்பமானது ஒரு பரிசுத்த குடும்பமாக இருக்க
2: வேண்டும். God will not dwell in a home where there is fighting and quarreling.
1: சண்டையும் பிரச்சனையும் நிறைந்த ஒரு குடும்பத்திலே தேவன் வாசம் பண்ணவே மாட்டார்.
2: Your church may not be a big church but it must be a holy church.
1: உங்கள் சபை பெரிய சபையா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது ஒரு பரிசுத்த சபையாக இருக்க வேண்டும்.
2: He never said to the people build a huge building for me to dwell.
1: நான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு பெரிய கட்டடத்தை கட்டு என்று தேவன் சொல்லவில்லை.
2: The tabernacle was very small.
1: ஆசரிப்பு கூடாரம் என்பது மிகுந்த சிறிய ஒரு காரியம் ஒரு இடமாயிருந்தது.
2: No, in the tabernacle there was a small place called the most holy place where God dwelt.
1: அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுவதற்கு ஒரு சிறு இடம்தான் மகா பரிசுத்த ஸ்தலம்.
2: You know what the size of that room was?
1: அந்த சிறு அறையினுடைய அளவு என்ன தெரியுமா?
2: 15 feet by 15 feet.
1: 15 அடிக்கு 15 அடி.
2: That is 5 meters by 5 meters.
1: அல்லது 5 மீட்டர் நீளம் 5 மீட்டர் அகலம்.
2: It's a small room.
1: சிறு அறை.
2: Small room, God said, that is my dwelling place.
1: ஒரு சிறு அறை. இதுதான் நான் வாசம் பண்ணக்கூடிய இடம் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
2: See Isaiah 66.
1: ஏசாயா 66ஆம் அதிகாரம்.
2: When people say they want to build a house for God,
1: தேவனுக்கென்று ஒரு வீட்டை கட்ட போகிறேன் என்று ஜனங்கள் சொல்லும் பொழுது,
2: the Lord says in Isaiah 66.
1: ஏசாயா 66ல ஆண்டவர் சொல்கிறார்.
2: Verse 1.
1: ஒன்றாம் வசனம்.
2: What is the house you are going to build? Heaven is my throne and the whole earth is only a place where I keep my feet.
1: வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது?
2: God says you are trying to build a house for me?
1: எனக்கென்ன ஒரு வீட்டை கட்ட போகிறாயா?
2: No, today people say we want to build God's house.
1: இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வீட்டை கட்ட வேண்டும் என்று ஜனங்கள் சொல்கிறார்கள்.
2: And God says what type of house will you build for me?
1: எனக்கு என்ன விதமான வீட்டை கட்ட போகிறாய்?
2: The whole heaven is my throne.
1: வானம் எனக்கு சிங்காசனம்.
2: If that is the throne, where are you going to build the house for that heaven?
1: அதுதானுடைய சிங்காசனம் என்று சொன்னால் அந்த வானத்திற்கு நீங்கள் எங்கே வீட்டை கட்ட போகிறீர்கள்?
2: The whole earth is only a place where he keeps his feet.
1: முழு பூமியும் நான் பாதம் வைக்கக்கூடிய பாதஸ்தலம்.
2: No, God is not looking for a huge church.
1: பெரிய சபையை தேவன் பார்ப்பதில்லை.
2: He says let them build a holy place for me to dwell.
1: நான் வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் கட்டுவாக கட்டட்டும் என்று சொல்கிறார்.
2: And how do we build that?
1: எப்படி நாம் அதை கட்ட முடியும்?
2: Verse 2.
1: இரண்டாம் வசனம்.
2: The last part.
1: கடைசி பகுதி.
2: I will look at a person who is humble and contrite of spirit and who trembles at my word.
1: ஏசாயா 66:2 பின்பகுதியிலே வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டு ஆவிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன்.
2: So that's the type of person who can build God's house.
1: இப்படிப்பட்டவர் தான் தேவனுக்கு ஒரு வீட்டை கட்ட முடியும்.
2: Who is humble.
1: தாழ்மையா இருக்கிறவர்கள்.
2: Who doesn't think much of himself.
1: தங்களை குறித்து அதிகமாக எண்ணாதவர்கள்.
2: Who is broken in his spirit.
1: ஆவிலே நொறுங்குண்டவர்கள்.
2: broken means is easily God can mold him into any shape.
1: நொறுங்கண்டோர் என்று சொன்னால் தேவன் ஒரு உருவத்தை அவங்களுக்குள்ள எளிதாக வணைய முடியும்.
2: And who whenever he reads a word which he has not obeyed he trembles.
1: எப்பொழுதெல்லாம் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன் இந்த வசனத்துக்கு என்று பார்க்கும்போதெல்லாம் அவர் நடுங்குகிறான்.
2: You know he reads a word like put away all anger.
1: சகல கோபத்தையும் நீக்கி விடுங்கள் என்ற வசனத்தை வாசிக்கும் பொழுது
2: he trembles.
1: அவர் நடுங்குகிறான்.
2: Oh God.
1: ஆண்டவரே
2: I have not put away all anger from my life.
1: வாழ்க்கையில எல்லா கோபமும் நீங்கவில்லை ஆண்டவரே.
2: He reads Ephesians, that is in Ephesians 4:31.
1: எபேசியர் 4:31 வாசித்து பாருங்கள்.
2: Now a lot of believers,
1: அநேக விசுவாசிகள்,
2: they read Ephesians 4:31, they put away all anger, they read
1: சகல கோபத்தையும் உங்களை விட்டு நீங்க நீக்கி விடுங்கள் என்ற வசனத்தை எபேசியர் 4:31 வாசிக்கிறார்கள்.
2: They don't tremble.
1: அவர் நடுங்குவதே இல்லை.
2: Okay, let me go to the next verse.
1: அடுத்த வசனத்துக்கு போய்விட்டு போய் விடுகிறார்கள்.
2: God says, you are trying to build my house.
1: நீயா எனக்கு வீட்டை கட்ட முயற்சிக்கிறாய்?
2: You will never build my house in 1,000 years.
1: ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் நீ எனக்கு ஒரு வீட்டை கட்டவே முடியாது.
2: You can call your church CFC or whatever you like.

0: வேண்டும்.
1: May God help us.
0: தேவன் நமக்கு உதவி செய்வார்.
1: Let's pray.
0: நாம் ஜெபிப்போம்.
1: Heavenly Father,
0: பரலோக பிதாவே,
1: help us to respond to what we have heard.
0: நாங்கள் கேட்ட காரியங்களுக்கு கர்த்தாவே கீழ்ப்படிய உதவி செய்யும்.
1: And to walk in humility and brokenness.
0: தாழ்மையிலே நொறுங்குதலிலே நடக்க உதவி செய்வீராக.
1: We want to see what's in your heart.
0: நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்குது என்பதை நான் பார்க்கட்டும் ஆண்டவரே.
1: In Jesus name.
0: இயேசு நாமத்தில் பிதாவே.
1: ஆமென்.
0: ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீவான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தையிலே என்னுடையவர்கள் என்ற தலைப்பிலே ஆதியாகமம் 48:5 ஜீவ வார்த்தை கூடாக உங்களை சந்திக்கிறோம். உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் இரண்டு குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். யாக்கோப்பு முதிர் வயதான போது ஜோசேப்பின் மூலமாய் பிறந்த தன் பேர பிள்ளைகளை எல்லாம் தன்னுடைய அருகிலே வரவழைத்து ஆசீர்வதிக்கலானார். அந்த பேர பிள்ளைகள் அடிமத்தன தேசமான எகிப்திலே பிறந்தவர்கள். இஸ்ரவேல் தேசமோ தேவன் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாக இருக்கும்படிக்கு கொடுத்த தேசம். யாக்கோப்பு அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக எகிப்தில் பிறந்த அந்த பேர பிள்ளைகளை இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு சமமாக புத்திர சுவீகாரம் எடுத்துக்கொண்டார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சுதந்திரம் உண்டோ அந்த சுதந்திரத்தை தன் பேர பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்பினார். அது முதல் அவர்கள் யாக்கோப்பின் சொந்த பிள்ளைகள் என்று அழைக்கப்படும் படியாயிற்று. நீங்களும் கூட எகிப்திலே பேர பிள்ளைகளைப் போல அடிமத்தனத்தில் வாழ்கிறவர்களாகவே கர்த்தருக்கு முன்பாக காணப்பட்டீர்கள். அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார், நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எபேசியர் 2:5 காணலாம். இந்த தேவனுடைய திட்டத்திற்கு புத்திர சுவீகார திட்டம் என்று பெயர். யாக்கோப்பு சொல்லுகிறதை மீண்டும் கவனியுங்கள். அந்த பேர பிள்ளைகள் எகிப்திலே பிறந்தவர்களாய் இருந்த போதிலும் இனி அவர்கள் என்னுடையவர்கள். அவர்கள் எனக்கு பேர பிள்ளைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி என்னுடைய சொந்த பிள்ளைகளாய் இருப்பார்கள். பேர பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் இருந்து அவர்களை தத்தெடுத்து என்னுடைய சொந்த பிள்ளைகள் என்ற நிலைமைக்கு கொண்டு வருகிறேன். இதனுடைய அர்த்தம் என்ன? பேர பிள்ளைகளாகிய எப்ராயிம் மனாசேயும் இனி ஜாக்கோப்பை பார்க்கும் போது அப்பா என்றே அழைக்க வேண்டும். ஆம், இதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அவரை அப்பா பிதாவை என்ற புத்திர சுவீகார ஆவியோடு அழைக்கக்கூடிய பிள்ளைகளே தேவை. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் என்ற பெயர் தேவையில்லை. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் என்கிற பெயரே தேவை. தேவ பிள்ளைகளே, நீங்களும் அவர் குடும்பத்தில் இணைக்கப்பட்டு அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியாக உயர்த்தப்பட்டு இருப்பது பெரிய ஆசீர்வாதம் அல்லவா? உங்கள் நினைவுக்கு, அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று ரோமர் 8:15 காணலாம். ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான செய்திகளையும் உங்கள் மனதுக்கு இனிய தேவனுடைய நாமம் விளங்கும் பாடல்களையும் உயிருள்ள ஜீவனுடைய சாட்சிகளாக பிள்ளைகள் பயந்தளிக்கும் சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இம்மட்டும் நமக்கு நல்லவராக இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் மேன்மைக்கும் பாத்திரர். அவர் ஒருவரே கனமகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா இயேசுவே. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே எந்த வேளையிலும் நாங்கள் உண்மை துதிப்பாண்டவரே, எந்த காலத்தில் நாங்கள் உண்மை துதிப்பாண்டவரே. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதாவது என்றவன் சொல்லவில்லை, எப்பொழுதும், எனி டைம், ஆல்வேஸ், எப்பொழுது என் வாயில் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எங்கள் வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும் எல்லா பாதைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எத்தனை பேர் இந்த வேளையில எங்களோடு இணைந்து சொல்ல போறீங்க, சொல்லுங்க ஆண்டவரே எந்த காலத்தில்

எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நன்மை வரும்போது மட்டும் இல்லப்பா, எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உயர்வுகளை பார்க்கும் போது மாத்திரமல்ல தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் We worship you, Lord.

மயக்கத்தின் மத்தியிலும் இயேசுவே நான் உம்மை துதிப்போம். We worship you God, we worship you alone God. உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம், உம்மை மாத்திரம் நாங்கள் துதிப்பாண்டவரே. என்ன நேர்ந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட நிலை வழியாய், எப்படிப்பட்ட பாதை வழியாய் கடக்க நேரிட்டாலும், கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைத்திருக்கிற எங்கள் அன்பை எதுவும் பிரிக்க மாட்டாது, யாரும் பிரிக்க முடியாது. எந்த உலகமோ உலகத்தின் காரியங்களோ எப்படிப்பட்ட காரியங்களானாலும், கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைத்திருக்கிற எங்கள் அன்பை ஒருபோதும் யாரும் பிரிக்க முடியாது. அவளை போல நாங்கள் உறுதியாக சொல்றாண்டவரு, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலாண்டவரு உம்மை ஆராதிப்போம், உம்மை துதிப்போம், உம்மை சேவிப்போம், உம்மை பின்பற்றுவோம், உமக்காக வாழ்வோம், உம்மையே நாங்கள் நோக்கி பார்ப்போம், உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை பெறப்படுவோம். ஆச்சரியமான தேவனே, உம்முடைய மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா எதிர்மறையான சூழ்நிலையில ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். எங்க வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் எங்களுக்காக வைத்திருப்பது ஒருபோதும் தடையாகாது, அது நின்று போகாது, அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர் என்கிற விசுவாசத்தில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்களும் ஆராதிக்கிறோமா? நாங்கள்

எத்தனை பேர் இந்த நல்ல ஆராதனை வேளையில் ஒரு அர்ப்பணத்தோட சொல்ல போறீங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிப்போம், ஆண்டவரே நாங்கள் உம்மை சேவிப்போம், ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உம்மை சேவிப்போம், எவ்வளவு எதிரான சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உம்மை நேசிப்போம், ஆண்டவரே ஒரே விஷயம் கூட சிறந்த அர்ப்பணத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லலாமா?

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. நல்ல கைகளை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்துக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரமை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை சேர்ந்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்களே? நீங்க செய்த நன்மை ஆயிரும். ஆமேன். 2020 ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமா கர்த்தர் நடத்தினார் தெரியுமா? எவ்வளவு அதிசயமா கர்த்தர் நடத்தினார் தெரியுமா? கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திராத பல காரியங்களை வாழ்க்கையில செய்தார் இல்ல ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அல்லேலூயா.

முழுவதும் எங்களை போஷித்தீர்கள், ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீர்கள். எத்தனையோ கொரோனாவின் நாட்கள், எத்தனையோ ஊரடங்கின் காலம், எத்தனையோ முடக்கப்பட்ட நிலைமைகள், ஆனால் எங்களை குறைவில்லாமல் நடத்தினீரே, ஆண்டு முழுவதும் போஷித்தீர்கள். உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் தந்து எங்கள்

காரியங்களை தோன்ற பண்ணி பழைவுகளை ஒழித்து போக செய்து இதுவரைக்கும் எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே, எங்கள் மேலான நாமமுடைய எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு

நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மன நிறைவோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன நிறைவோடு நாங்கள் உமை உயர்த்துகிறோம், நாங்கள் உமை ஆராதிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ, ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்த தேவ, நீ நல்லவ, எங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்கின தேவ, நீர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்றீங்க, நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றினாரே, எல்லா குறைகளையும் நம்மை விட்டு நீக்கினாரே, அவர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும்? எத்தனையோ ஊரடங்கின் காலம், லாக்டவுன்ல எல்லாம் முடக்கப்பட்டு எந்த வருமானத்துக்கும் ஏதும் இல்லாத நிலையில கூட ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் போஷித்தார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் ஆச்சரியமா நடத்தினார் அல்லவா?

சேர்ந்து கையில தட்டி பாடலாமை. மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர் ஆச்சரியமாய் நடத்தினவரே, உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஆண்டவர், எனக்கு தந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஆண்டு துவக்கத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாடுவதற்கு நல்ல ஒரு பாடல். உணர்ந்து சேர்ந்து கைகளை தட்டி பாடலாம்.

போன்ற போராட்டங்களை தாண்டி வர பண்ணினீரே, தீய மக்களை போன்ற பிரச்சனை கடக்க பண்ணினீரே, மீண்டு வர பண்ணினீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. இதுவரைக்கும் நடத்தி எபனேஸ்வரே இம்மட்டும் தாங்கிக் கொண்டு ஒரு ரத்தம் சிந்தைகளை மீட்டுக் கொண்டு கிருபையால் இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே உமக்கு கோடி நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, நல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் அப்பா உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ராஜா. பாதுகாத்த தெய்வமே, நடத்தி வந்த தெய்வமே, உருவாக்கின தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தினவரே, நன்மை வருவதற்கு வாய்ப்பில்லாத இடங்களில் நன்மை வரும் எதிர்பார்க்கிறார்களை செய்தே, கடக்கப்பட்டு அழிந்து போகாமல் எங்களை இதுவரை

0: நடத்தி வந்தால் விழுந்து போவோமோ அழிந்து போவோமோ இல்லாமல் போவோமோ என்று அங்கலாய் தடங்களில் கர்த்தர் கரம் பிடித்து தூக்கினார் அல்ல, ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா. அவர் நம்முடைய வல்லவர்.
1: நீங்கள் கேட்க போவது
2: யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயா 6:8. ஏமி கார்மைக்கேல் அம்மையார் இளம் பிராயத்தில் இருந்தபோது ஒரு நாள் இரவு ஒரு பயங்கர கனவு கண்டார். அந்த கனவில் அவர் ஒரு காட்டுப்பகுதியிலே அமர்ந்திருந்தார். பக்கத்தில் நெருப்பு மூட்டப்பட்டிருந்தது. அதிலிருந்து கிளம்பிய புகை வானத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. அங்கிருந்த ஒரு புல்வெளியிலிருந்து அநேகர் அபாயகரமான ஒரு செங்குத்து பாறையில் ஏறி கொண்டிருந்தார்கள். கண் தெரியாத ஒரு தாய் தன் மகளின் உடுப்பை பிடித்து கொண்டே அந்த பாறையின் உச்சியில் ஏறிவிட்டார்கள். அடுத்த அடி எடுத்து வைத்தால் மிகப்பெரிய பள்ளம். ஆனால் யாருமே அவர்களை எச்சரிக்கவில்லை. அவர்கள் இருவரும் கீழே விழுந்தார்கள். அவர்களின் கூச்சல் சத்தத்தை ஏமி கார்மைக்கேல் நன்றாக கேட்க முடிந்தது. பின்பு ஒரு சிறுவனும் அதே செங்குத்து பாறையில் ஏறினான். அவனுக்கும் கண் தெரியவில்லை. அவன் கீழே விழும்போது பக்கத்தில் இருந்த ஒரு செடியை பிடித்துக் கொண்டு உதவிக்காக சத்தம் கொடுத்தான். யாருமே வரவில்லை. அவனும் விழுந்து மரித்து போனான். அவனைப் போலவே அடுத்தடுத்து ஆயிரக்கணக்கான கண் பார்வையற்ற மக்கள் அதே பாறையில் ஏறி அடுத்தடுத்து பள்ளத்தில் விழுந்து மறித்து போனார்கள். அதை பார்த்த ஏமி கார்மைக்கேல், இத்தனை பேர் ஆபத்து தெரியாமல் கீழே விழுகிறார்களே, இங்கே ஒரு பெரிய பள்ளம் இருக்கிறது என்று ஏன் யாருமே அவர்களுக்கு சொல்லவில்லை, ஏன் ஆபத்தை குறித்து யாருமே அவர்களை எச்சரிக்கவில்லை என்று அழுதார்கள். அதன் பின்பு அந்த கனவில் ஏமி கார்மைக்கேல் தேவனுடைய சத்தத்தை கேட்டார். யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார் என்பதே அந்த சத்தம். அதை கேட்ட ஏமி உடனே துள்ளி குதித்து நான் போகிறேன், நான் போகிறேன் என்றார். அதற்கு தேவன், சரி, அப்படியானால் நீதான் நான் அனுப்பும் என்னுடைய தூதுவர் என்றார். இந்த கனவுக்கு பின்னும் ஏமியால் தன்னுடைய தேசத்தில் சுகபோகமாக வாழ முடியவில்லை. இந்திய தேசத்தில் வாழும் மக்கள் வரப்போகும் பேராபத்தை உணராமல் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எச்சரித்து தடுத்து நிறுத்தப் போகிறேன் என்று சொல்லி தன்னை மிஷினரி ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்தினார்கள். கொலைகாரர்கள் கூட அவருடைய ஊழியத்தினால் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேக தேவதாசிகள் ரட்சிக்கப்பட்டனர். அவர்களுடைய வாழ்வில் ஒரு அடைக்கல பட்டணமாகவே ஏமி விளங்கினார். தமிழ்நாட்டிலே டோனாவூர் என்ற பகுதியிலே அவர்கள் சிறுவர் இல்லத்தை அமைத்து ஆதரவற்ற அநேக குழந்தைகளை ஆதரித்தார்கள். ஒரு பவுல் அப்போஸ்தலன் தேவனின் அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்ததால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அதிபதிகள், நியாயாதிபதி, சிறை அதிகாரி, ராஜாக்கள், மந்திரவாதிகள் என பல தரப்பட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் ஏராளமான மக்கள் எச்சரிக்கை ஆள் இல்லாமல் பேராபத்தை உணராமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வரப்போகிற பேராபத்தை, நரகாக்கினையை அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை அழிவிலிருந்து தப்புவிக்க தேவன் ஆட்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று தினந்தோறும் அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போமா? நாம் அர்ப்பணித்தால் அநேகர் ஆபத்தை குறித்து எச்சரிக்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். அநேகரை நீங்கள் நீதிக்குட்படுத்தினால் நட்சத்திரங்களைப் போல சதா காலமும் பிரகாசிப்பீர்கள். தேவன் தாமே நமக்கும் அந்த பாரத்தை தருவாராக.

அப்போஸ்தலனாகிய ஜோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 14 பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவல்ல இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசியை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. இஸ்திரிகளால் தங்களை கறைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரக்காரருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது விழுந்தது. தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின்னே 3 தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி, தங்கள் நெற்றியிலாவது தங்கள் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய விக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூடப்போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலயமுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாலை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாலை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அறிவாலை பிடித்து கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாலை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது,
கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியிலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினி என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்துக்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையில் இருந்த 1600 ஸ்தாதி தூரத்துக்கு இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. ஆமீன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி எரேமியா 42:2. எரேமியா 42:2. தீர்க்க தரிசிகளாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரியப்பண்ணும்படி நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு. அதனாலே இங்கே நாம் பார்க்கிறோம், ஜெபத்தை குறித்து நாம் வேதத்தில் யாரெல்லாம் எப்படிலாம் ஜெபித்தார்கள், எதற்காக ஜெபித்தார்கள் என்பதை குறித்து, ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம், நடக்க வேண்டிய வழியை அறியவும், நடக்க வேண்டிய வழியை அறியவும், செய்ய வேண்டிய காரியத்தை அறியவும் ஆண்டிடத்தில் ஜெபிக்க வேண்டுமா? நாம் எப்படி நடக்கணும், எதை செய்யணும் என்பதை விசாரிப்பதற்காக அல்லது அறிவதற்காக நாம் கர்த்தரிடத்திலே போய் ஜெபிக்க வேண்டும் என்பது தான் இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறோம். 42:2 கற்றுக் கொடுக்கிறார். நடக்க வேண்டிய வழியை அறிய அல்லது நாம் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் தெரியப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்கணுமா? இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம நடக்க வேண்டிய வழியை நம்ம சொந்தமாக சுய முடிவில் எடுத்து நாம் போகிறதுனால அநேக காரியத்தில் நமக்கு தோல்விகள் வருகிறது. நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நாம் சொந்த இஷ்டத்தின்படி செய்கிறதுனால மாமிசமும் மனசும் சொல்வதை போல நாம் கேட்டு அதன்படி செய்வதனால அநேக காரியத்தை நாம் என்ன செய்கிறோம், தோல்வியில் நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அன்பாலே முக்காலும் அறிந்தவர் நம் தேவன். அவர் நம்ம கூட இருக்கும்போது, அவரை நாம் தாபரமாய் கொண்டிருக்கும்போது, அவரிடத்திலே நாம் கேட்டு விசாரித்து அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும் என்பது நம்ம அறியாமல் இருக்கிறோம் இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்திலே. அன்பாலே மற்ற புறஜாதி மக்கள் இன்றைக்கி தேவனிடத்திலே கேட்பதற்கு அறியாமல் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, ஜோசியக்காரிடத்திலும் அல்லது குறி சொல்கிறவர்களிடத்திலும் அல்லது மந்திரவாதி இடத்திலும் போய் என்ன செய்கிறாங்க, அவங்க கேட்டுக்கொண்டு இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, தாங்களே உருவ குத்தி கொள்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அது கிறிஸ்துவத்திலும் பரவி இருக்கிறது. கிறிஸ்துவலாக இருக்கிற நாம் கூட அநேகர் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ எனக்கு தெரிந்து அநேக கிறிஸ்தவர்கள் ஜோசியம் பார்ப்பதிலும் ஜோசியக்காரரிடத்தில் போய் நடக்க வேண்டிய காரியத்தை சொல்லுங்கள், நான் என்ன செய்யலான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கள் ஜோசியரிடத்திலே போய் ஆலோசனை கேட்பதும், இன்றைக்கி குறி சொல்கிறவர்கள் அசுத்த ஆவியை வைத்து குறி சொல்கிறவரிடத்தில் போய் ஆலோசனை கேட்பதுமாக இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் தங்களை அதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்பாலே நாம் அப்படி இருக்கக்கூடாது. இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கறது அதுதான், நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் நாங்கள் நடக்க வேண்டிய வழியும் எங்களுக்கு சொல்லும்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பாதத்தில் போய் நாம் அமர்ந்து ஜெபிக்க வேண்டுமா? அன்பாலே இன்றைக்கி உண்மையிலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் ஒரு சின்ன குடுகுடுப்பு காரனை கூட விடமாட்டேன், ஒரு ஜோசியக்காரனை விடமாட்டேன், ஒரு குறி சொல்கிறவங்கள விடமாட்டேன். எல்லா இடத்துலையும் போயிட்டு எனக்கு எப்போ நல்ல காலம் வரும், நான் எப்போ செய்யலாம், என்ன செய்யலாம், நான் அந்த மெடிக்கல் ஷாப் வைக்கலாமா வாணாமா இப்படி தான் நான் கேட்டுட்ருப்பேன். அன்பாலே எனக்கு நிறையா விஐபி ஜோசியக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறேன். யார் விஐபி ஜோசியக்காரெல்லாம், எம்ஜிஆருக்கு பார்த்தவங்க, இப்படி பெரிய பெரிய முதலமைச்சர்கள் பிரதமர்களுக்கு பார்த்த ஜோசியக்காரெல்லாம் எனக்கு பழக்கம். அரசியல்வாதியாக இருந்ததுனால அவங்களுடைய பழக்கத்தில் அவங்ககிட்டலாம் போய் நான் கேட்டது உண்டு, என்னுடைய ஜாதகத்தையும் இதையும் காட்டுனது உண்டு. அதன்படி சில காரியங்கள் நடந்தது. மெடிக்கல் ஷாப்பு வைக்கிறதுக்கு நான் கேட்கும்போது ஒரு பெரிய ஜோசியக்கார் சொன்னார், நீ ஆடி மாதத்தில் நீனு வச்சிருவே, இந்த வருஷம் இந்த ஆடி மாதத்தில் நீ வச்சிருவே மெடிக்கல், அப்படி நீ ஆடி மாதத்தில் வைக்கலைன்னா நீ எப்பயும் ஜென்மத்துக்கு நீ மெடிக்கல் வைக்க மாட்டேன்னு சொன்னார். அதே போல் ஆடி மாதத்தில் என்கிட்ட பணமே இல்லையே அப்படின்னு, பணம் உன்னை தேடி வரும் நீ வைப்ப அப்படின்னா, அதே போல நடந்தது. அதே போல் ஒரு ஜோசியக்காரன் சொன்னான், உனக்கு வர புதன்கிழமைக்குள்ளே உனக்கு கல்யாண யோகம் நடக்கும், நீ அதே போல நடக்கும் அப்படின்னா. அதே போல் அன்பாவிலே அந்த ஜோசியக்காரனை நம்பி என் மனைவி என்ன செஞ்சேன், அடுத்தவங்க வீட்டு பொண்ணை நான் கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணேன். அப்போல்லாம் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு நேரோ மைண்டு. அந்த நான் ஆண்ட உண்மையான சத்தியம் எனக்கு தெரியாததுனால, உண்மையான தேவனை அறியாததுனால மனம் போன போக்கில் போயிட்டு இருந்தேன். உண்மையிலே அதன் பிறகு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆனால் அதில் எல்லாருமே ஃபெயிலியர் தான் எனக்கு வந்துச்சு. மெடிக்கல் ஷாப் வச்சேன், லாஸ்ட்டு 5 லட்சரூபா கடனாச்சு. ஜோசியத்தை கேட்டு தான் வச்சேன், என்ன புண்ணியம், அதுக்காக வேண்டி திரும்ப இன்னும் ஜோசியம் பார்த்தேன். அவன் என்ன செஞ்சான், நீ அந்த ஓமம் நடத்தி இந்த பூஜை நடத்தி அந்த பூஜை நடத்தி இந்த தகுடை எழுதி வைய அந்த தாயத்தை கேட்டு அப்படின்லாம் அதெல்லாம் செஞ்சேன். பணம் தான் விரையமாச்சோஞ்சி ஒரு ஆசீர்வாதத்தையும் நான் பார்க்கலான் பாலே. நல்ல நேரம் தோ வருதுன்னா, தை மாதம் வருதுன்னா, சித்திரை மாதம் வருதுன்னா, எந்த மாதம் போயும் வருஷம் தான் போச்சோஞ்சி நல்ல நேரம் வரவே இல்லை, நல்ல காலம் வரவே இல்லை. அன்பாவிலே இருக்க இருக்க கடன் அதிகமாகி சாகிறதுக்கு தான் போனேன். அப்போ அந்த ஜோசியம் ஜாதகம் அந்த காரியங்கள்லாம் பயங்கரமான பொய் என்பதை வேதத்தை அறிந்த பிறகு நான் கற்றுக்கொண்டேன். அப்போ வேதத்தை நான் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரில் வந்த உடனே எனக்கு முதல் சொன்ன அட்வைஸ் என்னன்னாக்கா, ஊழியக்காரர் நேசமணி அங்கிள்ன்றவர், கேசவாணி இது வரைக்கும் உன் ஹிஸ்ட்ரியை நான் கேட்டதில் இந்த ஜோசியக்காரன் பேச்சை கேட்டோம், குறி சொல்கிறவன் பேச்சை கேட்டோம், குடுகுடுப்புக்காரன் பேச்சை கேட்டு நீ வீணாக போயிட்ட, இதுக்கு மேலே உன் சொந்தமாக நீனு அதே போல் ஓடினதுனால சுய புத்தியில் நடந்ததுனால நீ வீணாக போயிட்ட, இதுக்கு மேலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ எது செய்தாலும் என்ன நீ என்ன காரியம் நடந்தாலும் நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபித்து செய், அது உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு அது பக்கபலமாக இருக்கும். இனிமே நீ உன்னுடைய சுய புத்தியிலையோ சொந்த இஷ்டப்படியோ செய்யாத நடக்காத, நீ ஆண்டவரிடத்தில் கேட்டு அதன்படி அவருடைய சித்தத்தை அறிந்து நடக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை வெற்றி பெறும் என்று சொன்னாங்க. உண்மையிலே நான் போன அந்த எல்இஎஃப் லேமன்ஸ் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் இந்த சர்ச்சில் அவருடைய ஃபவுண்டர் அதனுடைய அந்த சர்ச்சினுடைய ஃபவுண்டர் என் தானியல் ஐயா அவர்கள், அவர்களும் அப்படி தான் எது செய்தாலும் அவருடைய ஜீவநதி பிரகாரம் என்ற புத்தகத்தில் அவர் எழுதுறதை நான் படிச்சிருக்கிறேன். அவரும் அப்படி தான், ஒரு பென்சில் வாங்க போகணுன்னாலும் ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜோம் பண்ணுவாராம், ஆண்டவரே நான் இந்த பென்சில் வாங்க போகிறேன், இதை நீங்கள் ஆசீர்வதிங்க, நல்ல பென்சிலாக வாங்கணும், அது நீடித்து அது உழைக்கணும் அப்படின்லாம் ஜோம் பண்ணிட்டு அந்த உம்முடைய சித்தம் என்னன்னு கேட்பாராம். பென்சில் வாங்கிறதுக்கு கூட ஆண்டவர் சித்தம் கேட்டு அவர் போய் வாங்கியிருக்கிறார் அன்பாவிலே. அப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொரு செயலையும் ஆண்டவரிடத்துல போய் அவரிடத்துல சமர்ப்பித்து அவருடைய ஆலோசனையின்படி அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி செய்தோம்னா நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் ஆண்டவர். அன்பாவிலே அதை நான் கற்றுக்கொண்டேன், அதை தான் நான் போதித்து வருகிறேன். இத்த 30 வருடமாக அநேகருக்கு கவுன்சிலிங் கொடுத்து வருகிறேன். இப்போ நான் வேதத்தின்படி யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் போய் ஆலோசனை கேட்டவங்க வெற்றியை பார்த்தாங்க, யார் வெற்றியை பார்க்கல என்பதை வேதத்தின்படியாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் இன்றைக்கி 7வது வசனம் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். 1 சாமுவேல் 28:7, அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்திலே போய் விசாரிப்பேன் என்றார். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரி இருக்கிறாள் என்றார். அஞ்சனம் பார்க்கறதுனா குறி சொல்கிறது, ஒரு அசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டு குறி சொல்கிற ஒரு ஸ்திரியை தேடி போனான் சவுல். அன்பாவிலே அவன் சக்ஸஸை பார்த்தானான்னா இல்லை, அவன் ஃபெயிலியரை தான் பார்த்தான், தன்னைத்தானே குத்தி கொண்டு செத்து போனான் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவரை விட்டு விட்டு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் தான் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவை வைக்கிறாரு. ஆனால் அந்த ராஜா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சவுல் என்ற முதல் ராஜா, இஸ்ரவேல் ராஜா, யாருக்கிட்ட விசாரிக்காமல் யாருக்கிட்ட போய் விசாரிக்கிறான், கர்த்தரிடத்தில் விசாரிக்காமல் குறி சொல்கிறவர்கிட்ட போய் விசாரிக்கிறான், சூனியக்காரிகிட்ட போய் விசாரிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஃபெயிலியர் தான் வந்துச்சுங்க. அன்பாவிலே இன்றைக்கி பாருங்கள், அதே அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், தாவீது என்ன செய்தான் என்று. தாவீது 6வது வசனத்தை படிக்கிறேன், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்போ அமலேக்கர்கள் வந்து அவனுடைய சொத்து பத்தெல்லாம் ஆஸ்தி மனைவி பிள்ளைகள்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ அவன் கூட இருக்கிறவங்களே கல்லடித்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான், இவனை முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும், உன்னை கூட இருக்கிறவங்களே உன்னை நிந்திப்பாங்க, உன்னை குற்றஞ்சாட்டுவாங்க, உன் மேலே கல் எறிவாங்க. ஆனாலும் நீ பயப்படாத, நீ திகையாத, கலங்காத, சோர்ந்து போகாத. கர்த்தர் தாவீது எப்படியாக கர்த்தரிடத்திலே அவன் என்ன செஞ்சான், நெருக்கப்படும் போது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டானோ அதே போல் திடப்படுத்திக்கொள். அன்பாவில் இந்த வார்த்தை என்ன ரொம்பவும் ஆற்றி தேற்றும்.
3: அநேக சோதனைகள், அநேக என் கூட இருக்கிறவங்களே எனக்கு துரோகம் பண்ணும்போது, என்னுடைய கூட இருக்கிறவங்களே முதுகில் குத்தும் போதெல்லாம் நான் உண்மையிலே வெக்ஸாகி வேதனையாகி, இன்றைக்கி வேறு ஒருத்தனை இருந்தாக்கா அவன் ஊரை விட்டே ஓடி இருக்கணும், பைத்தியம் பிடிச்சிருக்கணும், இன்னும் வேறு வேறு மாதிரி போயிருக்கணும். ஆனால் இந்த வார்த்தை 1 சாமுவேல் 30:6 என்னை தேற்றியது, தேற்றிருக்கிறது அநேக காரியத்தில். அநேகர் என்னை சார்ந்தவர்கள், என்னை சுற்றி இருக்கிறவர்கள், சபை மக்கள் அல்லது சபையில் இருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் என்னை நிந்திக்கும் பொழுது, என் மேலே குற்றமாய் பொய்யாய் குற்றம் சாட்டும் போதெல்லாம் நான் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டதுனால இன்றைக்கி என்னை ஆண்டவர் நிலைப்படுத்தி சீர்படுத்தி வைத்திருக்கிறார், அன்பாளே நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார் என்று மார்தட்டி சொல்ல முடியும். ஏனென்றால் கர்த்தருக்குள் திடப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் தாவீது என்ன செய்தான் என்றால் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபித்தான். பாருங்கள் 8வது வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்போனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இப்போ தாவீது யார் இடத்துல போய் விசாரிக்கிறான், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் எப்படி நடக்கணும், அந்த அமலேக்கர்களை நான் தொடர்ந்து போய் அவங்கள பிடிப்பேனா, அவங்கள சண்டை போட்டு மீட்டு என் கொள்ளையாடின பொருளெல்லாம் நான் மீட்டு எடுப்பேனான்னு ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான். ஆனால் சவுல் யார்கிட்ட போய் விசாரித்தான், ஒரு சூனியக்கார்ட்ட போய் விசாரித்தான். அன்பாலே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அநேக இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே சகோதரியே கொஞ்சம் யோசிச்சுப்பார். இன்றைக்கி நாம் மனுஷங்கிட்ட போய் விசாரிக்கிறோம், மனிதர்கிட்ட புறஜாதிக்கிட்ட போய் விசாரிக்கிறோம், இன்றைக்கி சொந்தக்காரங்கிட்ட போய் விசாரிக்கிறோம், அடுத்தது ஜோசியக்காரங்கிட்ட போய் விசாரிக்க, இன்றைக்கி எத்தனை பேர், என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பாரம்பரியமாக எத்தனையோ தலைமுறை கிறிஸ்தவன், அவன் அவன் ஒரு ஜோசியம் ஏதாவது ஒன்று செய்யணும்னா, ஒரு கடை வைக்கணும்னா உடனே ஜோசியம் போய் பார்ப்பான், குறி கேட்பான். அவன் சொல்கிறான், நாங்களாம் பாரம்பரிய கிறிஸ்தவன், நாங்கள் இப்படி நடக்கிறோம், நீ என்ன அந்தியில் கிறிஸ்தவனானோ, நீ என்ன பெரிய அழுத்திக்கிறேன்னுவான். அன்பாலே இன்றைக்கி பாருங்கள், இது இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் அந்த பழக்கம் இருக்கிறத நான் பார்த்து ரொம்ப வேதனைப்படுகிறேன். குறி சொல்கிற ஆவிகிட்ட போய் கேட்கறது ஜோசியக்காரன்ட்ட அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது. நாம் கேட்க வேண்டிய ஒரே ஆள் என்னது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட தான் போய் நம்ம கேட்கணும். கர்த்தரிடத்தில் விசாரிக்க கற்றுக்கொள்வோம். அன்பாலே இன்றைக்கு கர்த்தர் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததுனால அவன் எல்லாத்தையும் திருப்பி கொண்டான் என்று அதே அதிகாரம் 1 சாமுவேல் 30:18-19 என்ன சொல்லுது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறுதானிலும் பெரிதானிலும் குமாரனும் குமாரத்திலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அன்பாலே இன்றைக்கி நீ உன் வாழ்க்கையில் வெற்றி வரணும்னா நான் அப்போ அதை செய்யணும். ஆண்டவரிடத்தில் விசாரித்து அதன்படி செஞ்சோம்னா நிச்சயமாக வெற்றி. ஆனால் நம்ம சொந்த இஷ்டத்தில் சுய புத்தியில் நம்ம செய்யும்போது அதில் தோல்வியை பார்க்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கவுன்சிலிங் கொடுத்தேன், என்னுடைய நண்பர் மலர்மாறன்ற பேர், அவருடைய ஆஃபீஸில் ஒரு பெரிய நெருக்கம் வந்துச்சு. அந்த ரெண்டு மேனேஜர்கள் என்ன செய்கிறாங்க, அவர் டார்ச்சர் கொடுக்குறாங்க, டார்கெட்டை முடிக்கணும்ன்ட்டு. இவரால் முடிக்க முடியல, யாராலுமே முடிக்க முடியல. இன்றைக்கி கம்பெனியை அப்படியே இழுத்து மூடுற ஒரு பொசிஷன் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அந்த டார்கெட், அது வேலை வாங்கி பிளேஸ்மெண்ட் கொடுக்குற கம்பெனி, யாருக்கும் பிளேஸ்மெண்ட் பண்ண முடியல, எல்லாரும் ஜாபா படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒருத்தனுக்கும் பிளேஸ்மெண்ட் ஆகலை, வேலை வாங்கி கொடுக்க முடியல. ரெண்டு மேனேஜர்கள், இன்டர்னல் மேனேஜர் எக்ஸ்டர்னல் மேனேஜர், ரெண்டு மேனேஜர்னால தலை பிச்சுட்டு போகிறாங்க. அவன் டார்ச்சர் கொடுத்துட்ருக்கிறான், இவன் என்கிட்ட ஃபோன் அடித்து கேட்குறான், நான் வேலையை ரிசைன் பண்ண போகிறேன், எனக்கு இந்த ரெண்டு மேனேஜரும் டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு. நான் சொன்னேன், தோபார் இந்த வேலையை கொடுத்தது ஆண்டவர், ஆண்டவரிடத்தில் போய் விசாரி, கர்த்தரிடத்தில் போய் விசாரி, நான் என்ன செய்யணும், நான் ராஜினாமா பண்ணணுமா, இந்த வேலையை விட்டுட்டு வரணுமா வானாமான்னு கேளு அப்படின்னு. அன்பாவில்லையே அவன் போய் அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் இதே எரேமியா 42:10-11 பேசினார். என்ன, நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்கிற தீங்குக்கு மனசாகப்பட்டேன், நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவளுக்கு பயப்படாதிருப்பீர்களா என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்களை அவனை கைக்கு தப்புவிக்கும்படிக்கு நான் உங்களுடனே இருந்துன்னு போடும். இந்த வார்த்தையை பேசணும்னு ஆண்டவர் சொன்னார், நீ உங்கள் மேனேஜரே கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளனா நீ வேலையை விடக்கூடாது, அதே கம்பெனியில் தான் நீ தரித்திருக்கணும்னு. மேனேஜருக்காக நீ பயப்பட வேண்டாம், அவளுக்காக நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார் என்று சொன்னேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், 7 நாள் உபவாசம் இருந்து ஜோபம் சொன்னேன். அந்த ரெண்டு மேனேஜரையும் ஆசீர்வதித்து ஜோபம் பண்ண, வேறு எதுவும் சேவம் பண்ணாத, நான் அப்படியாக ஜோபம் பண்ணுறேன்னு. அன்பால் 7 நாள் அவர்களை ஆசீர்வதித்து ஜோபம் பண்ணோம் ரெண்டு பேரும். நான் பண்ருட்டில் இருக்கிறேன், அவர் சென்னையில் இருக்கிறார். ரெண்டு பேரும் ஒரே பாஸ்டிங் இருந்து ரெண்டு பேரும் ஆண்டவரே அந்த மேனேஜர் ஆசீர்வாதியம் டார்ச்சர் கொடுக்குற நெருக்கத்தை கொடுக்குற மேனேஜர் ஆசீர்வாதியம் மன்னியன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்தது தெரியுங்களா, கரெக்டாக 6வது நாள் அந்த ரெண்டு மேனேஜரும் சொல்லாத கொள்ளாத வேலையை ரிசைன் லெட்டர் கொடுக்காம தாம் ஆயிட்டாங்க, கம்பெனியே இழுத்து மூடுற அளவுக்கு முடிஞ்சு ரெண்டு மேனேஜரும் ஓடிட்டானுங்க. அந்த மேனேஜிங் டைரக்டர், அந்த ஓனர் என்ன செய்கிறாரு, இவனை பார்த்து என்னுடைய நண்பரை பார்த்து, தம்பி ரெண்டு மேனேஜர் ஓடிட்டாங்க, அந்த பொசிஷன் நீ உட்காருன்றார். ஐயோ எனக்கு இங்கிலீஷும் தெரியாது ஒன்றும் தெரியாது, என்ன போய் உட்கார சொல்லுங்க. இல்லை உன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நீ உட்காருனார். அன்பான்ல அவன் அந்த மேனேஜர் போஸ்ட்டில் உட்கார்ந்தார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். அவருடைய கடன் பிரச்சனை இதனால தான் தீர்ந்துதுங்க. அந்த மேனேஜர் போஸ்ட் உட்காரும்போது இவர் அந்த அவர் பிளேஸ்மெண்ட்டுக்கு இவர் என்ன செய்கிறார், போகிறார். அதேபோல போய் இன்னைக்கு அந்த அத்தனை அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டையும் வேலை வாங்கி கொடுத்து அதன் பிறகு வெளியில் வேலைக்கு இன்னும் ரெக்குயர்மெண்ட் அதிகமாக இருக்குது, ஆட்கள் இல்லை என்றதில் இவர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு வெளியில் அவர் கால்ஃபர் பண்ணி வெளியிலேருந்து ஆட்கள் வந்து இவருக்கு உண்மையிலே அந்த ஒரு மாதத்தில் இவருக்கு தேவையான அந்த கடன் பிரச்சனை அடையிறதுக்கான 1.5 லட்சம் ரூபாய்க்கு சம்பாரிச்சிட்டார். ஆண்டவர் அற்புதம் செய்தார். பாருங்கள், டார்ச்சர் கொடுத்த மேனேஜரைக்காக நாங்கள் ஜெபிக்கும்போது அவர்களை ஆண்டவர் அந்த பிளேஸ்லேருந்து நீக்கிட்டு இவர் அந்த பிளேஸில் வச்சு இவருக்கு பணத்தையும் அள்ளி கொடுத்தார். உண்மையிலே அவருடைய கடன் அந்த வீடு முழுவர வீடு மீட்கப்பட்டது. அன்பானில் இன்றைக்கி பெரிய கதையை தான் சொல்லலாம், ஒவ்வொரு அநேக சம்பவங்களை நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படியாக ஆண்டவரிடத்திலே விசாரித்து நாம் நடக்க வேண்டிய வழியையும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தையும் ஆண்டவரிடத்திலே காத்திருந்து நாம் கற்றுக்கொண்டோம் என்றால், அவரிடத்திலிருந்து பெற்ற அந்த ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்தனைக்கு வைத்து கொண்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் எப்படி சுயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன், சொந்தமாக நடந்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னிங்க ஆண்டவர். அதனால்தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் தோல்வி வருது. ஆண்டவர், உம்மிடத்தில் நாங்கள் விசாரிக்க கற்றுக்கொள்ளணும், அதுக்காக தான் இப்பொழுது நீங்கள் என்னோடு பேசுகிறீங்கன்னு சொல்லி இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாம் இனி எந்த காரியத்தை செய்தாலும் எந்த காரியத்தின்படி நடக்கணும்னு நினைச்சாலும் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். ஆண்டவர் சித்தத்தின்படி நம்ம நடக்க ஆரம்பிப்போம். ஊழியக்காரருடைய ஆலோசனை கேட்போம், ஜெபிப்போம், அன்பின் ஒப்பு கொடுப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீ சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், நாங்கள் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவாதி தேவனாகிய கர்த்தரிடத்திலே விசாரிக்க வேண்டும். ஒழிய மனுஷரிடத்திலே ஜோசியக்காரிடத்திலே குறி சொல்கிறவன்ட்டே விசாரிக்க கூடாது என்பதை நீ தெளிவாக என்னோடு எங்களோடு பேசியிருக்கிறீங்க அப்பா. நாங்கள் ஆண்டவரே நடக்க வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்ள செபிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவரே செய்யும்படியாக நாங்கள் உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. அப்படியே செய்ய போறீங்க, நன்றி. வெற்றியை தரப்போறீங்க, நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் அம்மா.

நாம் விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்வோம், விசுவாசமாய் வாழ்ந்து காண்பிப்போம், விசுவாசமாய் பேசுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வார், விடுவிப்பார், பாதுகாப்பார். நாம் ஒரு பழைய பாடலை இணைந்து பாடப்போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிலாக்கியமே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா, தம்முடைய சிறகுகளால் மூடி பாதுகாக்கிற தேவன், அவர் நாமத்தை நீ நம்பி இருக்கிறபடியினாலே உன்னை விடுவித்து பாதுகாப்பார், உன்னை விடுவிப்பார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிப்பார், உன்னை தீர்க்காயுசால் நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பார். நல்ல கையை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிக்கிற பரிசுத்தரே.

சமூகத்தினால் வருகிற பாதுகாப்பு ஒவ்வொருவர் வாழ்க்கையில உண்டாவதாக, குடும்பங்களுக்குள் உண்டாவதாக, தனிப்பட்ட வாழ்க்கையில உண்டாவதாக. பாதுகாப்பினால பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்படியே ஒரு பாடலை இணைந்து பாட போகிறோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. இணைந்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரால் எல்லாம் கூடும். மருத்துவம் கைவிடுகிறதா? மருத்துவர்கள் கைவிடுகிறார்களா? எல்லாம் கை விரிச்சிட்டாங்களா? இனி ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு வந்து இருக்கிறீர்களா? என் இயேசுவால எல்லாம் கூடும், என் தேவனால எல்லாம் கூடும். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்றீங்க? உங்க வாழ்க்கையில சகலமும் கூடும். மனிதனால் கூடாதவைகள் தேவனால கூடும், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால கூடும்.

கரங்களை தட்டி சொல்லுங்க. உமால் கூடாதது ஒன்றுமில்லை டாடி, உமால் கூடாதது ஒன்றுமில்லப்பா. Nothing is impossible for you. உமால் எல்லாம் கூடும், உமால் கூடும். அற்புதம் செய்கிறவரே, ஓ அற்புதம் செய்கிற தெய்வமே, இப்பொழுது அற்புதம் செய்வீராக. கைவிடப்பட்டவன் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக. எல்லா கைவிடப்பட்ட சூழ்நிலையில இப்பொழுது அற்புதம் இறங்கி வருவதாக. குடும்பங்களுக்குள்ள அற்புதம் நடப்பதாக. முடியாது என்று சொன்ன காரியங்கள் மேல, நடக்காது என்று சொன்ன காரியங்கள் மேல, இனி அவ்வளவுதான் என்று கைவிடப்பட்ட காரியங்களின் மேல இன்னைக்கு உம்முடைய கரம் இறங்குவதாக. அற்புதம் நடப்பதாக. விடுதலை சம்ப

அற்புதத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை சம்பவிப்பதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை சம்பவிப்பதாக. உம்முடைய பிரசன்னத்துல விடுதலை உண்டு, உம்முடைய சமூகத்துல விடுதலை உண்டு, உம்முடைய சமூகத்துல விடுதலை உண்டு, உம்முடைய பிரசன்னத்துல

ஒவ்வொரு உள்ளங்கள் தொடப்படுவதாக, இப்பொழுது பலன் உண்டாவதாக, தைரியம் உண்டாவதாக, பயங்கள் மாறி போவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, மரண படுக்கையில் அற்புதங்கள் நடப்பதாக. ஓ ரா கா சே ரோ மோ ஹல்லேலூயா. பாதிக்கப்பட்ட நுரையீரல்கள், பாதிக்கப்பட்ட லங்ஸ்ல இப்பொழுது மகிமையுள்ள பிரசனம் இறங்கி வருவதாக, மகிமையுள்ள பிரசனம் இறங்கி வருவதாக, விடுதலை சம்பவிப்பதாக. எல்லா லங்ஸ்ல கர்த்தருடைய பிரசனம் இறங்கி வந்து விடுதலை சம்பவிப்பதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக.

ஒரு புது தைரியம், ஒரு புதிய பலன், ஒரு புதிய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இயேசுவின் நாமத்தில்

கலங்கி போகாதே, திகையாதே. உன் கரத்தை பிடித்து வலதுகையை பிடித்தவர், உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணினவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை பாதுகாக்கிறார், உன்னை பராமரிக்கிறார், உன்னை வழி நடத்துகிறார், உன்னை போஷிக்கிறார், உன்னை

சரீரத்தை உம்முடைய பிரசன்ன மாளிகை செய்வதாக. ஒவ்வொருவர் வாழ்க்கையில உம்முடைய பிரசன்ன மாளிகை செய்து எல்லா கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். உம்முடைய பிரசன்னத்தால் ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்புவீராக. மரண பயங்கள் நீங்கி போவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம், மகிமைப்படுங்க. எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: செல்வா இதுவரை யாருடைய உடல் அடக்கத்திற்கும் சென்றதில்லை. ஆனால் இப்பொழுது அவனுடைய தாத்தா மரித்து விட்டார்கள். அவர்களது அடக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நேரம் வந்தபொழுது அவனுக்குள் ஒரு பயம் வந்தது. இதை கவனித்த அவனுடைய தாய் அவனை பார்த்து, தாத்தா உனக்கு கற்றுத்தந்த எல்லா நல்ல காரியங்களையும் நினைத்துக் கொண்டே இரு. அங்கே அவர்களுடைய உடல் மட்டும்தான் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் கடவுளின் பார்வைக்கு உட்பட்ட இடத்தில் இப்பொழுது இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். செல்வா தலையை ஆட்டிக்கொண்டான். இயேசு மீண்டும் வரும் வரை இந்த உலகத்தில் எல்லோரும் மரிக்கத்தான் செய்வார்கள் என்பது அவனுக்கு தெரியும். இயேசு நமக்காக மரித்து உயிர்த்ததை நாம் விசுவாசிப்போம் என்றால் மரணத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை என்று செல்வாவின் அம்மா கூறினார்கள். உண்மையாகவே தாத்தா இல்லாமல் இருப்பது நமக்கு கவலையாகத்தான் இருக்கும். ஆனாலும் அவர்களை குறித்து நாம் மகிழ்ச்சி அடையலாம். அவர்கள் வாழ்க்கைக்காக கடவுளுக்கு நன்றி கூறலாம். அவர்களை குறித்த நல்ல நினைவுகள் நம் உள்ளத்தில் இருக்கிறது. பேப்பர் வாசித்துக் கொண்டிருந்த செல்வாவின் அப்பா அதை வைத்துவிட்டு இவர்களோடு இணைந்து பேச ஆரம்பித்தார். செல்வா, தாத்தாவை குறித்து நீ எதை நினைவில் வைத்திருக்கிறாய் என்று கேட்டார் அப்பா. சில வினாடிகள் செல்வா சிந்தித்து பார்த்தான். தாத்தா என்னிடத்தில் எவ்வளவு அன்பாக இருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறேன். பலருக்கு அவர்கள் உதவி செய்பவர்களாக இருந்தார்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் என்று கூறியவன் தொடர்ந்து, எனக்காக தாத்தா ஜெபிப்பதை ஒரு நாளும் என்னால் மறக்க முடியாது என்றும் கூறினான். செல்வா, நீ தாத்தாவை குறித்து வைத்திருக்கிற இப்படிப்பட்ட எண்ணத்தை தாத்தா அறிய முடியும் என்றால் உண்மையாகவே மிகவும் சந்தோஷப்படுவார்கள் என்று அப்பா மகிழ்ச்சியோடு கூறினார்கள். அது மட்டுமல்ல, நான் மரணம் அடையும் போதும் என்னை குறித்தும் மற்றவர்கள் இப்படி நல்ல நினைவுகளை வைக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் என்றும் கூறினார்கள். இந்த வார்த்தை செல்வாவினுடைய வாழ்நாளெல்லாம் அவன் நினைவில் நின்றது. அந்த இரவு அவன் தூங்கும் முன் தாத்தாவுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி தானும் தாத்தாவைப் போல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டினான். நம்முடைய நேரம் வரும்பொழுது கடவுள் நம்மையும் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது மற்றவர்கள் நம்மை குறித்து எப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்திருப்பார்கள்? பரிசுத்த வேதம் கூறும் கடவுளின் நினைவு புத்தகத்தில் நம்மை குறித்து என்ன எழுதப்படும்? நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தோம், அன்புள்ளவர்களாக இருந்தோம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருந்தோம் என்று எழுதப்படுமா? நீங்கள் மற்றவர்களுக்காக கடவுளிடம் வேண்டிக் கொண்டீர்கள், கடவுளின் அன்பை மற்றவர்களுக்கு சொன்னீர்கள் என்று உங்களை குறித்து எழுதப்படுமா? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது. நாம் பின்பற்றுவோமா?

ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை இயேசுவாக இந்த பூமியிலே வந்தார். அவரை நாம் மகிமைப்படுத்தி உயர்த்தும் போது அவரே நமக்கு ஆனந்த சந்தோஷமாக, எல்லா காயங்களை மாற்றுகிறவராக, நம்மை தேற்றுகிறவராக, அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமே. அதைத்தான் இந்த பாடல் கூறுகிறது. கேட்டு மகிழ்வோம்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தாய் தந்தை நீரே, த ஃபாதர் நோஸ். வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா 18:9-14. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணிய சிலரை குறித்து அவர் ஓர் ஓமையை சொன்னார். இரண்டு பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனிதரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய்

Seek and you will find. Knock and it will be opened to you. நேற்றைய தினத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தில் நாம் துவங்கி, அந்த பிரசங்கத்தில் பெரும்பாலான பகுதி அல்லது அந்த பிரசங்கத்தில் முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்தது ஜெபத்தை பற்றி என்று சொன்னோம். எனவே மலை பிரசங்கத்தை ஜெபத்தை பற்றிய ஒரு பிரசங்கம் மன்றாட்டு சொற்பொழிவு என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நாம் கவனித்தோம். இந்த மன்றாட்டு சொற்பொழிவிலே, இந்த ஜெப பிரசங்கத்திலே, ஜெபத்திற்கு ஆதரவாக ஆலோசனையாக அமையக்கூடிய வசனங்களை நேற்று நாம் தியானிக்க துவங்கினோம். இன்றும் அந்த வசனங்களை தொடர்ந்து தியானிப்போம். மத்தேயு 5:44, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். கிறிஸ்தவ வாழ்வில் கீழ்ப்படிந்தால் களிப்பு, மறுத்தால் களைப்பு. கிறிஸ்துவின் கட்டளைகள் அநியாயமானவைகளோ சாத்தியமற்றவைகளோ அல்ல. நம்மை விரோதிப்போருக்காக ஜெபிக்க துவங்கியதும் அவர்களை நேசிக்க தேவையான தேவ அன்பு நம்மீது பொழியப்படும். வேண்டுமென்றே பிரியமானவர்களே, தேவன் நம்மை கடினமான சிலரோடு வைக்கிறார். பயிற்சியில் அது ஒரு முக்கிய பாடம். எதிர்ப்பும் புரியாமையும் உள்ள சூழலுக்கு போதுமான கிருபையை நாம் ஜெபிக்கும்போது பெற்றுக்கொள்கிறோம். ஒருவருக்காய் நாம் ஜெபிக்கும்போது அவர் மீதுள்ள கசப்பு கரைந்துவிடும். அடுத்த முக்கிய வசனம் மத்தேயு 6:5-6 உண்டு. நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் மனிதர் காணும்படி ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் நுழைந்து உன் கதவை பூட்டி மறைவில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. மற்ற ஆன்மீக பழக்கங்களை விட ஜெபத்தை மிக எளிதாக வெளிப்பகட்டுக்காய் செய்துவிட முடியும். தினமும் இத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி தெரிவது பரிசேயத்துவம். மனித புகழ் நாடினால் வேறொன்றும் கிடைக்காது. ஜெப வாழ்வு வெறும் பொருட்காட்சியாகிவிடும். ஜெபிப்பதற்காக சந்தடியற்ற ஓர் ஒதுக்கிடம் தேவை என்பது இயேசுவின் போதனை. இரகசியமாய் ஜெபிப்பதே ஜெபிப்பதின் இரகசியம். The secret of praying is praying in secret. அந்தரங்க ஜெபம் நமது அரங்க வாழ்வை ஆசீர்வதிக்கும். அந்த நாட்களில் இயேசு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உன் கதவை பூட்டி என்று சொன்னார். இந்த நாட்களிலே இயேசு அதே வார்த்தைகளை சொல்லியிருப்பாரானால், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் மொபைல் செல்போனை ஆஃப் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோன் ரிசீவரை எடுத்து டிஸ்என்கேஜ் பண்ணுங்கள் என்று சொல்லியிருப்பார். அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இன்னொரு முக்கிய வசனம் மத்தேயு 6:7-8. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல் வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு தெரியாததை அவருக்கு தெரிவிப்பதல்ல ஜெபம் என்பது. மாறாக அது நமது உணர்வுகளை குழந்தையைப் போல தந்தையிடம் கொட்டுவதாகும். எளிய ஜெபங்கள் மகிமையானவை. சிம்பிள் ப்ரேயர்ஸ் ஆர் சப்ளைம் அண்ட் ப்ரொஃபவுண்ட். ஆயக்காரனின் ஜெபம் எத்தனை மகிமையானது என்று பாருங்கள். தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அவ்வளவுதான். குழந்தையின் தேவை அனைத்தும் தந்தைக்கு நன்றாய் தெரியும். ஆனால் குழந்தை கேட்பது அவருக்கு மனக்குளிர்ச்சி. அதுதான் உறவுக்கு உயிரூட்டுகிறது. சேய்க்கு பால் கொடுக்க வேண்டிய வேளையை தாய் அறிவாள். ஆனாலும்

எழுகுரல் கேட்டதும் அணைத்தூட்டுவாள் அல்லவா, அதுதான் ஜபம். மதுரையைச் சேர்ந்த சீமோன் ஐயர் அவர்கள் கீர்த்தனையிலே ஒரு பாடல் ஏற்றியிருக்கிறார்கள். உண்மை மனதோடு உன்னை கெஞ்ச, உலகெண்ணமெல்லாம் அகற்றி உரிமையே மிஞ்ச, தொன்மை ஆயக்காரன் போல் அஞ்ச, பவதோஷம் அகல திருரத்தம் உள்ளிஞ்ச. கேளுங்கள், கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், திறக்கப்படும். கேட்பதும் தேடுவதும் தட்டுவதும் தான் ஜெபம். கொடுப்பதும் நம்மை கண்டடைய செய்வதும் திறந்து விடுவதும் தான் தேவன் நமக்கு அளிக்கிற பதில். எங்கள் மகாபிரிய தேவனே, நீர் எங்கள் தாயும் எங்கள் தந்தையுமானவராய் எங்கள் தேவைகளையெல்லாம் நாங்கள் சொல்வதற்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறீர் என்கிற சத்தியத்தை உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு போதித்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இவ்வளவு அருமையான அன்பு நிறைந்த ஒரு தேவனை எங்கள் சொந்த தேவனாக பெற்றிருப்பது எத்தனை பெரிய சிலாக்கியம், எத்தனை பெரிய பாக்கியம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெப வாழ்க்கையை நாங்கள் வீண் வார்த்தைகளினாலும் வீண் காரியங்களினாலும் குழப்பிக்கொள்ளாதபடி கர்த்தாவே, எளிமையாக ஆனால் மகிமையாக ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற உரையாடலாகவே அதை நாங்கள் எப்பொழுதும் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கேட்கத் தவறிய எங்களுடைய பாவத்தை மன்னியும், தேடத் தவறிய எங்கள் பாவத்தை மன்னியும், தட்டத் தவறிய எங்களுடைய பாவத்தை மன்னியும். ஜபத்திலே உம்மிடத்திலே காரியங்களை கொண்டு வராமல் நாங்களாக அவைகளை சமாளிக்க எண்ணி அதையும் இதையும் செய்து எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ குழப்பங்களை நாங்கள் கடந்த காலங்களிலே ஏற்படுத்தி இருக்கிறோம். அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்து எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் எடுத்து சென்று அவருக்கு தெரியப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரும், அப்படியே எங்களை வழி நடத்தும். ஜபத்தை கேட்கிறவரே, மறுபடியுமாக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வாழ்க வாழ்க என்று உம்மை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாள் நாம் வாசித்த வசனத்தைப் போல ஆச்சரியமான அற்புதங்கள் நிறைந்த ஒரு நாளாய் இருக்கப் போகிறது. எரேமியான் புஸ்தகம் 32 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கு ஒரு திரும்ப கட்டுதலை காண முடிகிறது. சிறையிருப்புகள் மாறுதலையும் பார்க்கின்றோம். 32 அதிகாரம் 27 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே கர்த்தர் நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறார், என்ன என்றால், என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் உண்டோ என்று சொல்லி. 33 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கையில் எரேமியா இன்னும் காவர் சாலையில் அடைப்பட்டிருப்பதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் இப்படியாக உங்கள் வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்கள் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கலாம். அநேக முறை தேவன் உங்களோடு உறுதிப்படுத்தியும் பேசியிருக்கலாம், நான் செய்யாமல் இருப்பேனோ என்று. ஆனாலும் எரேமியாவை போல் இன்னும் சிறையிருப்புகள் மாறாமலும் கட்டுகளிலிருந்து விடுதலை கிடைக்காமலும் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இரண்டாம் தரம் நான் உங்களோடு இடைப்படுவேன் என்று. எரேமியாவின் புஸ்தகம் 33 அதிகாரம் 1 வசனத்தில் காவர்சாலை முற்றத்தில் எரேமியா அடைப்பட்டு இருக்கையில் தேவன் மீண்டும் இரண்டாம் தரம் இடைப்பட்டார் என்று வாசிக்கின்றோம். இப்படியாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இரண்டாம் தரம் இடைப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறார். இன்றைக்கும் எரேமியாவின் புஸ்தகம் 33 அதிகாரம் 3 வசனத்தின் அடிப்படையில் உங்களை 7 விதமான ஆசிர்வாதத்தினால் ஆசிர்வதிக்கப் போகிறார். முதலாவது ஆசிர்வாதம் 6 வசனத்தில் உனக்கு சௌக்கியம் உண்டு பண்ணுவேன் என்று உள்ளதின்படி, இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் தரப்போகிறார். இரண்டாவதாக 33 அதிகாரம் 6 வசனத்தில் சமாதானம் என்று உள்ளது. உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாத எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் இடைப்பட்டு தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு தரப்போகிறார். மூன்றாவதாக 6 வசனத்தில் சத்தியம் என்று உள்ளது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று உள்ளதின்படி தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இடைப்பட்டு பெரிய விடுதலையை தரப்போகிறது. 4 வசனத்தில் சிறையிருப்புகளை மாற்றுவேன் என்று உள்ளது. இன்றைக்கும் உங்களின் சிறையிருப்புகள் மாறப்போகிறது. 5 ஆசிர்வாதமாக 9 வசனத்தில் தேவன் செய்ய போகும் நன்மையை விவரிக்கின்றார். அவர் உங்களுக்கு செய்ய போகும் நன்மைகள் சகல பூமியில் உள்ள அனைவருக்கும் முன்பாக தேவனுக்கு மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமாயிருக்கும் என்கிறார். 6 ஆசிர்வாதமாக 11 வசனத்தில் சத்தம் கேட்கும் என்று உள்ளது. என்ன சத்தம் உங்கள் வாழ்க்கையில் கேட்கப் போகிறது என்றால், களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், மணவாளனின் சத்தம் கேட்கப் போகிறது. உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இன்றைக்கு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். 7 காரியமாக 33 அதிகாரம் 17 வசனத்தில் சிங்காசனத்தின் ஆசிர்வாதத்தை தேவன் தரப்போகிறார். நீங்கள் கட்டப்பட்டு இருக்கலாம், ஆனால் இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு உங்களை உயர்த்த போகிறது. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 33 அதிகாரம் 3 வசனம். என்னை நோக்கி கூப்பிடு,

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கெனசரேத் கடற்கரை அருகே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்பொழுது அவரை திரளான ஜனங்கள் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். இயேசு இப்பொழுது அவர்களுக்கு போதகம் பண்ண வேண்டும். அவர் பார்க்கும்போது 2 படவுகள் அங்கே நிற்கிறது. அதில் ஒன்று சீமோனுடையதாக இருந்தது. இயேசு என்ன செய்கிறார் என்றால், அவன் படகில் ஏறி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகிலே அமருகிறார். இந்த நாளிலே கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். நாம் இடம் கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இருக்க மாட்டார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று வெளிப்படுத்தல் 3 கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இங்கே பாருங்கள், பேதுருவின் படகிலே ஏறினார். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, அதில் மாற்றமில்லை. ஆனால் என் வாழ்க்கையில நான் இடம் கொடுத்தால் மட்டுமே இயேசு என் வாழ்க்கையில வருவார். தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். பேதுருவின் படகில் ஏறி பேதுருவை கேட்டுக்கொண்டு, பேதுரு அந்த இடத்துல நோ சொல்லியிருந்தா அவர் கண்டிப்பாக அங்க உட்கார்ந்திருக்க மாட்டார். நமக்கு தெரியும், லூக்கா 4வது அதிகாரத்தில் தேவாலயத்திலிருந்து இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் அவரை பிடித்து தள்ளிவிட பார்த்தார்கள். ஏற்றுக்கொள்ளாத இடத்துல இயேசு இல்லை, வேதம் சொல்லுகிறது அவர் அவர்களை விட்டு போய்விட்டார், அவரே போயிட்டார். ஏனென்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே பேதுரு எஸ் சொல்லுகிறார். அதன் அடையாளம்தான் 5வது வசனத்தில், ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. அப்படி என்றால் அந்த வார்த்தைக்கு பேதுரு இடம் கொடுக்கிறான், இயேசுக்கு இடம் கொடுக்கிறான். இடம் கொடுத்த படகிலே இயேசு உட்கார்ந்தார். இயேசு உட்கார்ந்த படகு நிரப்பப்பட்டது, வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த நாளில என கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். இன்னும் இந்த சத்தம் நம்முடைய இருதயத்திலே பிரவேசிக்க கூடாதபடிக்கு நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருப்போமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று அர்த்தம். இருதய வாசலை திறந்து வார்த்தையாகிய கிறிஸ்து நமக்குள்ளே விதைக்கப்படட்டும். இந்த வார்த்தை நமக்குள்ளே விதைக்கப்படும் போது எப்படி வெறுமையான பேதுருவின் படகு நிரம்பினதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கை எல்லாவித நன்மையினாலும் நிரப்பப்படும் என்பதில் சந்தேகமில்லை. அது மாத்திரமல்ல, அந்த படகுல இயேசு உட்கார்ந்த பிறகு பேதுருவின் சத்தம் அல்ல வெளியே வந்தது, இயேசுவின் சத்தம். எந்த இடத்துல நமக்கு அதிக உரிமை இருக்கிறதோ அங்கே நம்முடைய சத்தம் ஊங்கி இருக்கும். இயேசுவுக்கு நாம் கொடுக்கிற இடம் அப்படிப்பட்டதாக இருப்பதாக. முக்கியத்துவம் அவருக்கு தான் அந்த ப்ரையாரிட்டி. அண்டவர் நீராட்கொள், படகு எங்கே போகணும், எந்த டைரக்ஷனில் போகணும், எவ்வளோ தூரம் போகணும் தீர்மானிக்கிறது பேதுரு அல்ல. அவர் சொல்லுகிறார், அவன் செய்கிறான். சொல்லும் அடியன் கேட்கிறேன். இந்த நிலையில கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுப்போம், நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு அநேகர் இடத்துல வந்து கர்த்தர் கேட்டுக்கொண்டு நிற்கிறார். எத்தனை பேர் அவருக்கு எஸ் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கை படகுல நீங்க வாங்கப்பா, நான் உங்களை கூட்டிட்டு போறேன்ல, நீங்க வந்து நீங்க என்ன நடத்துங்க. ஆண்டவரே, நீங்க சொல்லுகிற திசையை நோக்கி பயணிக்க எனக்கு கிருபை தாரும். அப்படி செய்தால் நம்முடைய வாழ்க்கை படகு நிரம்பும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை தந்து நம்மை நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கம் உள்ள பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உமக்கு இடம் கொடுப்பது மாத்திரமல்லாது உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ எங்களுக்கு கிருபை செய்தருளும். இந்த நல்ல ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். யோபு 5:13. 1879 டிஎல் மூடி பால்டிமோரில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது நாளிதழ் ஒன்றின் ரிப்போர்ட்டரும் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தார். டிஎல் மூடியின் பிரசங்கத்தில் குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும், அவர் பிரசங்கத்தில் பயன்படுத்தும் உதாரண கதைகள் அனைத்தும் கற்பனை கதைகள் என்று மெய்ப்பித்து அதை நாளிதழில் போட்டு அவரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடும் தான் அவர் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தார். அன்றும் வழக்கம் போல டிஎல் மூடி தன் பிரசங்கத்தில் ஒரு உதாரண சம்பவத்தை இவ்வாறு கூறினார். ஒரு கிறிஸ்மஸ் நேரம் கடைகளில் மிக அழகான பரிசு பொருட்களும் வாழ்த்து அட்டைகளும் பொம்மைகளும் ஏராளமாக இருந்தன. 3 சிறுமிகள் கடைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களில் இருவர் ஜன்னலில் தொங்கிக் கொண்டிருந்த பொம்மைகளையும் பரிசுகளையும் பார்த்து மற்ற சிறுமிக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதை கவனித்து கொண்டிருந்த ஒரு மனிதன், ஏன் இந்த 2 சிறுமிகளும் இவ்வளவு விரிவாக மற்ற சிறுமிக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்க வெளியே சென்றார். நடுவில் நின்று கொண்டிருந்த சிறுமி பார்வையற்ற சிறுமி என்றும், மற்ற 2 பேரும் அவளுடைய சகோதரிகள் என்றும், அவர்கள் தங்கள் பார்வையற்ற சிறுமிக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டை எப்படி இருக்கும், பொம்மைகள் எப்படி இருக்கும், வண்ண விளக்குகள் எப்படி இருக்கும் என்பதை விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்ற மனிதர்களிடம் சொல்லும் என்னுடைய நிலையும் இப்படித்தான் இருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்து அழகானவர், அருமையானவர் என்று சொன்னாலும் அவர்களால் இயேசு கிறிஸ்துவின் அழகை பார்க்க முடிகிறதில்லை. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தால் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய மனக்கண்களை திறந்து தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று டிஎல் மோடி பிரசங்கித்தார். கூட்டம் முடிந்தவுடன் அந்த ரிப்போர்ட்டர் டிஎல் மோடியிடம் வந்தார். அவர், நீங்கள் இன்று சொன்ன அந்த 3 சிறுமிகளின் கதையை எங்கிருந்து எடுத்தீர்கள் என்று மோடியிடம் கேட்டார். அதற்கு மோடி, நான் பாஸ்டனில் வெளியான செய்தித்தாள் ஒன்றில் இதை வாசித்தேன் என்றார். அதற்கு அந்த மனிதன், நான் தான் இந்த செய்தியை நாளிதழில் போட்டிருந்தேன், அந்த சம்பவத்தில் வருகிற மனிதன் நான் தான் என்றார். டிஎல் மோடி செய்தித்தாளில் வரும் சம்பவங்களை கூட எவ்வாறு இவ்வளவு திறமையாக தன் பிரசங்கத்திற்கு உதவியாக எடுத்துச் சொல்கிறார் என்று மிகவும் ஆச்சரியப்பட்டார். டிஎல் மோடியை அவமானப்படுத்த நினைத்து வந்த அந்த நபர் அவர் பிரசங்கத்தை கேட்டு அன்றே தன் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். யாரும் அவருக்கு தப்பவே முடியாது. வேதம் பொய் என்று நிரூபிக்க நினைத்த அநேக ஆராய்ச்சியாளர்களும் ஞானிகளும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் எப்படிப்பட்டவர்களையும் ரட்சிக்க சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாமும் அவரை அறிந்து கொள்ள நம்முடைய மனக்கண்களையும் அவர் திறப்பாராக.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ்ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 6:23-29 வாசிக்கலாம்.
2: Let us read from Proverbs chapter 6 verses 23-29.
1: நீ கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவுடைய பரஸ்திரீக்கும் விளக்கி காக்கும். உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. வேசியின் நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையையும் இறக்க வேண்டியதாயிருக்கும். விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடுமோ? தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்கக்கூடுமோ? பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான்.
2: For the commandment is a lamp and the law a light, reproofs of instruction or the way of life, to keep you from the evil woman, from the flattering tongue of a seductress. Do not lust after a beauty in your heart, nor let her allure you with her eyelids. For by means of a harlot, a man is reduced to a crust of bread, and an adulteress will prey upon his precious life. Can a man take fire to his bosom, and his clothes not be burned? Can one walk on hot coals, and his feet not be seared? So is he who goes in to his neighbor's wife. Whoever touches her shall not be innocent.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்றைக்கு நான் இந்த வேத பகுதியை வாசித்த பொழுது ஆரம்பத்திலே என்னுடைய மனதிலே பட்ட ஒரு 3 எண்ணங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைத்து அதிலிருந்து நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன்.
2: So when I meditated on the scripture portion, I just first want to give as an introduction about 3 thoughts that came to my mind, and then from there I want to get into the subject.
1: கட்டளை, வேதம், போதக சிட்சை ஆகிய இவைகள் எந்த மனிதனுக்கும் அவசியமானது.
2: This commandment, this law and the reproofs of instruction is very much necessary for every man.
1: அதை நாம் கேட்க வேண்டும், அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும்.
2: We have to listen to it and also we have to preach that to others.
1: இந்த வேத பகுதியை பார்ப்பீர்களானால் கேட்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அது யார் என்றால் பிள்ளைகள், மகன், மகள் என்று சொல்லலாம்.
2: When you look at the scripture portion, there is a crowd that hears, that is the children, son and daughter.
1: அவர்களுக்கு இந்த போதகம் அவசியம்.
2: And they need this instruction.
1: அதே போல போதிக்கிற ஒரு தகப்பன், தாய் என்கிற ஸ்தானத்திலேயும் ஒருவர் இருப்பதை நீங்க பார்க்கலாம்.
2: And you can also see a person who is in the position of a father and mother who teaches.
1: போதகம் இல்லாமல் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளவே முடியாது.
2: Without teaching, children cannot learn.
1: ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சியை பாருங்க, அது செய்கிற எல்லாமே, அது நடந்து கொள்கிற எல்லாமே அது கற்றுக்கொண்டது தான்.
2: When you look at a child, everything it does, everything it it says, it all just learned by from someone.
1: அது தானாக பேச முடியாது.
2: It cannot speak on its own.
1: அது தானாக எழுத முடியாது.
2: A child cannot write on its own.
1: தானாக அது வாசிக்க முடியாது.
2: A child cannot read on its own.
1: தானாக கற்றுக்கொள்ள முடியாது.
2: A child cannot learn on its own.
1: தானாக நடக்க முடியாது.
2: It cannot walk on its own.
1: அதற்கு ஒவ்வொன்றையும்

0: யாராவது ஒருவர் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம்.
1: And it is necessary that someone ought to teach a child everything.
0: ஆகவே தான் வேதம் சொல்லுது தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு லட்சையை அல்லது வெட்கத்தை உண்டு பண்ணுவான்னு போட்டிருக்கு.
1: That's why it is written a child left on its own will bring shame to his mother.
0: கற்பனை, வேதம், அதற்கப்புறமா போதக சிச்சை, இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும், பெறப்பட வேண்டும்.
1: This commandment, law and reproofs of instruction ought to be given and it has to be received.
0: இது ஒவ்வொருவருக்கும் அவசியம்.
1: And it is necessary for everyone.
0: எந்த தகப்பனும் தாயும் இதை கொடுக்காம விட்டுறக்கூடாது.
1: No father or mother should remain without giving this.
0: இது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா ஆலோசனை கொடுக்கறதை விட பிரச்சனைகளை ஒரு பிள்ளை சந்திக்கிறதுக்கு முன்பாகவே போதக சிச்சை, வேதம், கற்பனை இவைகள் கொடுக்கப்படுறது நீங்க இங்க படிக்கலாம்.
1: So you can read here, this commandment, law and reproofs of instruction are given before the child encounters a problem rather than after it.
0: அது ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவசியம் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க.
1: You have to understand that it is very much necessary for every child.
0: நிறைய வேளையில இதெல்லாம் என் பிள்ளை செய்ய மாட்டான், இதெல்லாம் எங்க குடும்பத்தில் நடக்காது அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப நம்பிக்கை கொண்டிடக்கூடாது.
1: சம்டைம்ஸ் வி ஷுட் நாட் பி ஹேவ் தட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தட் மை சைல்ட் வில் நாட் டூ திஸ் திஸ் வில் நாட் ஹேப்பன் இன் மை ஃபேமிலி.
0: இந்த நீதிமொழிகள் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த பிள்ளை இன்னும் அந்த தப்பு பண்ணலை.
1: When you read this proverb, that child did not do this mistake.
0: அல்லது இந்த நீதிமொழிகள் வாசிக்கிறவங்க எல்லாருமே தப்புல தான் வாழ்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது.
1: And also, whoever reads these proverbs, doesn't mean that all live in that sin.
0: ஆனால் அந்த ஞானி என்ன பண்ணுறாருன்னா பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலேயே தான் பிள்ளை பிள்ளையா இருக்கும் போதே அவனுக்கு வேண்டிய போதனைகளை கொடுக்கிறாரு.
1: But this wise man gives all the teaching that the child requires even when he is a child.
0: இந்த பகுதியை வாசிக்கும் போது என் மனதுல என்ன தோணுதுன்னு சொன்னா நிச்சயமாவே இந்த பிள்ளை வந்து வாலிபத்திற்குள்ள பிரவேசித்த ஒரு பிள்ளையா இருக்கணும் நான் கணிக்கிறேன்.
1: So when I read the scripture portion, I thought that this child would be a child who is entering into its young age.
0: ஒரு ராஜாவுடைய பிள்ளை அப்படிங்கற ஸ்தானத்துல தான் இந்த பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனையாக இந்த நீதிமொழிகளை நம்ம முதலாம் வசனத்திலிருந்து முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்தே படிக்கிறோம்.
1: So you can read from chapter 1 and verse from that this is the counsel and this is the instruction that is given to the son of a king.
0: அப்போ ஒரு ராஜாவுடைய பிள்ளை அவனுடைய ஸ்தானத்துல அவனுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்துல அவனுக்கு இருக்கிற அந்தஸ்துல என்னெல்லாம் சோதனை அவன் சகிப்பான், என்னெல்லாம் பிரச்சனை அவன் வந்து எதிர்கொள்வான் அப்படின்னு பெற்றோர் முன்னமே கணித்து அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஆலோசனைகளை அவன் பிரச்சனைகளை சந்திப்பதற்கு முன்பாகவே கொடுத்துட்றாங்க.
1: ஸோ ஹியர் திஸ் பேரண்ட்ஸ் ப்ரீ அசியூம் தி ப்ராப்ளம்ஸ் தட் த சைல்ட் வில் ஃபேஸ் இன் இட்ஸ் பொசிஷன், இன் இட்ஸ் லெவல், இன் இட்ஸ் ஸ்டேட்டஸ் அண்ட் தென் கிவ் த கவுன்சில் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அக்கார்டிங்லி டு த சைல்ட்.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: இது ஒவ்வொருவருக்கும் அவசியம்.
1: திஸ் இஸ் நெசசரி ஃபார் எவ்ரி ஒன்.
0: இந்த பகுதியெல்லாம் படிக்கும் போது ஒன்று நம்ம விளங்கிக் கொள்றோம்.
1: When you read the scripture portion, you understand one thing.
0: எந்த பிள்ளையும் எந்த மனிதனும் தானாகவே தங்களை தற்காத்து கொள்ள முடியாது.
1: No child or no person can protect himself.
0: அவனுக்கு கற்பனை, வேதம், போதக சிச்சை அவசியம்.
1: He needs commandments, the law and the reproofs of instruction.
0: இரண்டாவது நான் உன கவனித்தேன்.
1: Number 2 what I found.
0: ஆறாம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க.
1: Chapter 6 and verse 22.
0: நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும்.
1: When you roam, they will lead you.
0: நீ படுத்திருக்கும் போது அது உன்னை காப்பாற்றும்.
1: When you sleep, they will keep you.
0: நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும்.
1: And when you awake, they will speak with you.
0: அப்படின்னா அர்த்தம் என்னன்னா வாழ்க்கை என்பது ஒரே நிலையில இருக்க போறது கிடையாது.
1: So it means that the life will not be in a one single state.
0: ஒரு நேரம் நடக்க வேண்டிய நேரம் ஒன்னு இருக்கு.
1: Sometimes you may have to walk.
0: ஒரு நேரம் படுக்க வேண்டிய நேரம் இருக்கு.
1: Sometimes it's a time to sleep.
0: ஒரு நேரம் விழிக்க வேண்டிய நேரம் இருக்கு.
1: And there's a time to remain awake.
0: எந்த நிலையிலேயும் ஒரு பிள்ளை ஆபத்திற்குள்ளாக சிக்க முடியும் அப்படின்றத மறந்துடக்கூடாது.
1: Don't ever forget that any child can get into a danger at any state of life.
0: ஆச்சரியமா இருக்கு. அதுல எழுதியிருக்கதெல்லாம் பாருங்களேன். சரி, நடக்கும்போது வழிகாட்டுன்றது புரிஞ்சுக்க முடியுது.
1: So when you walk or roam, they will lead you, so you can understand that.
0: படுக்கும்போது காப்பாற்றும்னு போட்டிருக்கு.
1: It says when you sleep, they will keep you.
0: விழிக்கும்போது உன்னோட சம்பாஷிக்கும்.
1: And when you awake, they will speak with you.
0: அப்பனா அர்த்தம் என்னன்னா படுத்திருந்தாலும் சரி, விழிச்சிருந்தாலும் சரி, நடந்துட்டு இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலேயும் ஆபத்துகள் இருக்கதான் போது அந்த ஆபத்துகளுக்கு வேண்டிய ஆலோசனை வாழ்க்கையின் எல்லா நிலையில் உள்ளவர்களுக்கும் அவசியம்.
1: So it means that no matter whether you walk, you sleep or remain awake, you will have dangers in your life and you need all the instruction and counsel at all levels of life.
0: நான் ரொம்ப தூரம் நடக்கிறேன், எனக்கு நிறைய வாழ்க்கை அனுபவிச்சிருக்கேன், எனக்கு தெரியும்னு சொல்றவங்களையும் உட்கார வச்சு நீ நடந்துட்டு இருக்கும் போது, உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த ஆலோசனைலாம் உனக்கு தேவைப்படும்னு அப்பா அம்மா சொல்றாங்க.
1: So even if you say that I walk for a long time, I have more experience, but still unto those people they will make you to sit and your parents will say, see, you have this dangers and you need this instruction.
0: ஒரு பிள்ளை சொல்லலாம், நான் வந்து படுத்து தான் கிடக்கிறேன், நான் எங்கேயும் வெளியே போகல, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன் அப்படின்னு. அப்படியா? வீட்டுக்குள்ள இருக்கும் போது கூட நான் ஆலோசனை கொடுப்பேன், அந்த ஆலோசனை உன்னை காப்பாற்றும்.
1: So also if a child says, see, I'm at home, just sleeping, I'm at home, I'm not roaming anywhere, but still it says, yes, but still you need this instruction and that will keep you.
0: ஒரு பிள்ளை சொல்லலாம், நான் இப்போதானே எழுமுனே, இப்போ எனக்கு என்ன சோதனை வரப்போகுது?
1: A child may say, see, just now I woke up and where will I encounter a danger?
0: அங்க வாசிக்கிறோம், நீ விழிக்கும் போதே அது உன்னோட பேசுமா.
1: And here it says, when you awake, they will speak with you.
0: காலையிலேயே உனக்கு உணர்த்த ஆரம்பிச்சிடும்.
1: So right from the morning, it will start to convict you.
0: அப்போ வாழ்க்கையின் எந்த நிலையில போகிறவர்களுக்கும் போதகம் அவசியம்.
1: Therefore, this instruction and teaching is necessary for everyone who walk in any state of life.
0: மூன்றாவது ஒரு உண்மை அங்க வருது வெளியே.
1: There's a third truth that is given here.
0: வாழ்க்கையை நாம வந்து ரொம்ப கவலை இல்லாம வாழ்ந்துட முடியாது.
1: You cannot live life without worrying.
0: இன்னசென்ட்டா வாழ்ந்துட முடியாது.
1: You cannot live innocently.
0: ஏனென்றால் வாழ்க்கையிலே பல விதமான ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கிறது.
1: Because life is surrounded by many dangers.
0: பல விதமான பல வகையான சோதனைகள் வெளியே இருக்கிறது.
1: There are many kinds and many forms of temptation and dangers around us.
0: இங்க பாருங்க, இந்த பிள்ளைக்கு வரக்கூடிய ஆபத்தை ஒரு பெண்ணை வைத்து அவர் வந்து காமிக்கிறாரு.
1: So here he portrays the dangers that this child can encounter through a woman.
0: பெண்கள் தப்பா நினைச்சுக்க கூடாது, நம்மனாலே பெரிய பிரச்சனைக்கு அடையாளமா நம்ம நிக்கிறோமா அப்படின்னு நினைக்க கூடாது.
1: So women should not misunderstand that they remain a sign of problem.
0: இல்ல, அப்படி கிடையாது. இந்த இடத்துல வரும்போது பெண்கள் அப்படின்னும் போது அந்த பெண்களுக்குள்ளேயே எத்தனை வகையான பிரச்சனைக்குரியவர்களும் இருக்கிறாங்கன்றதை வெளிப்படுத்துறாரு.
1: So when you come here, you can see how many kind of women and problems that comes through them.
0: எந்த பெண்ணையும் கண்மூடித்தனமா நம்பிர கூடாது அப்படின்றத பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறாரு.
1: So he is teaching that you should not believe any woman blindly.
0: மறந்துடாதீங்க, இந்த ஆலோசனைகளை கொடுக்கிறது தகப்பனும் தாயும் சேர்ந்து தான், அதை மறந்துடாதீங்க.
1: So don't forget that it is father and mother who both together gives this counsel.
0: ஒரு பெண்ணும் சேர்ந்து தான் எப்படிப்பட்ட பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஒரு பெண்ணே தான் சொல்லுகிறாள்.
1: So it is a woman who is saying to be very careful with what kind of woman.
0: இங்க பாருங்க, 4 5 விதமான பெண்களே அங்க இருக்கு பாருங்க.
1: Here 5 kinds of women are mentioned.
0: நீங்கள் அதுல வாஸ்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 24 வசனத்துல துன்மார்க்க ஸ்திரீ அப்படின்னு ஒரு பெண்ணை பற்றி படிக்கிறோம்.
1: In verse 24 you can read about a evil woman.
0: அதே 24 வசனத்துல பரஸ்திரீ அப்படிங்கற வார்த்தை இருக்கு.
1: And again verse 24 seductress.
0: அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா 26 வசனம் பார்த்தீங்கன்னா வேசி அப்படின்ற வார்த்தை, மூன்றாவது பெண்ணை பார்க்கிறோம்.
1: In verse 26 we can read about harlot.
0: அதே 26 வசனத்துல விபச்சாரி அப்படின்னு ஒரு பெண்ணையும் நான்காவதாக கொண்டு வர்றாங்க.
1: Again in verse 26 again it says about adulteress.
0: அதே போல நீங்கள் 29 வசனத்துல பார்க்கும்போது பிறனுடைய மனைவி அப்படின்னு ஒரு ஐந்தாவது பெண்ணினுடைய ஒரு கூட்டத்தை அவங்க காமிக்கிறாங்க.
1: And again verse 29 he shows fifth woman which is a neighbor's wife.
0: அப்படின்னா அர்த்தம் என்னன்னா பாவத்திற்கென்றே பேர் போனவங்க சில பேர் இருக்கிறாங்க.
1: So it means that there are some people who are known for sin.
0: அத மறைச்சலாம் பேச வேண்டிய அவசியம் இல்ல.
1: You need not close it or conceal it.
0: தங்களுடைய சரீரத்தை பாவத்திற்கென்றே விற்று வியாபாரம் பண்ணுகிற சில பெண்கள் இருக்கதான் செய்வாங்கன்னு சொல்றாரு.
1: He says there will be certain women who just sell their bodies for sin.
0: அதே வேளையில இன்னொரு கூட்டத்தையும் காட்டுறாரு.
1: He also shows one more crowd.
0: அவர் சொல்றாரு, இந்த பெண்கள்ல இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு சொன்னா அவர்கள் தங்கள் அழகினால் இச்சித்து இச்சிக்க வைத்து கண்ணிமைகளினால பிடிக்கிறாங்களாம்.
1: So here he says that they are the one who make you lust after a beauty in your heart and let her allure you with her highlights.
0: அதாவது பாவத்தை எப்படி பிரிக்கிறார் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1: So I'll show you how they separate the sin.
0: ஒரு கூட்டம் எப்படி நம்மளுக்கு பாவத்துக்குள்ளாக்குதுன்னு கேட்டா, நாம் பாவிதான், இது பாவம்தான், இது தப்புதான், இதில் வந்து நான் ஒன்றும் மறைக்கலை. வெளிப்படையாகவே பாவம் வந்து தன்னை காண்பிக்குது, தன்னை வந்து வியாபார பொருளாக நிறுத்தி நீ என்ன வாங்குன்னு வெளிப்படையாக சொல்லுது.
1: ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் இட் ஷோஸ் சின் டு பி எவிடென்ட் ஆஸ் சச் வித்வுட் எனி ஷை தட் ஐ ஆம் த சின், யூ கேன் ஜஸ்ட் கெட் இட், யூ கேன் பை மீ.
0: இன்னொரு பாவம் எப்படிப்பட்டதுன்னா வெளிப்படையாக சொல்கிறது இல்லை.
1: The second one is not openly showing it as a sin.
0: அது என்ன பண்ணுதுனா இச்சையினாலே அழகினாலே கண் இமைகளினாலே பிடிக்குது வந்து.
1: So it try to ensnare through its beauty, through our eyelids.
0: அது வெளிப்படையா சொல்றது இல்ல, தந்திரமா வந்து நமக்குள்ள பிரவேசிக்க முயற்சி செய்யுது.
1: So it is not saying openly, but it is trying to come and ensnare us.
0: Ensnare பண்ணது, நம்மள வந்து கண்ணி மாதிரி வைத்து மறைந்திருந்து நம்மள வந்து பிடிக்க பாக்குது.
1: It tries to ensnare us.
0: வெளிய பார்த்தா அழகு, உள்ள பார்த்தா பெரிய ஆபத்து.
1: Outwardly it is beauty, but inside is a great danger.
0: இது இரண்டாவது வகை பாவம்.
1: So this is a second kind of sin.
0: மூன்றாவது வகை ஒரு பாவம் இருக்கு.
1: There's a third kind of sin.
0: அதுதான் 29 ஆம் வசனத்துல பாக்கும்போது பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவன். இது எப்படினா ஆபத்தே இல்லாதது போல காண்பித்து பாவத்தில் சிக்க வைக்கிறது.
1: நம்பர் 3, you can read in verse 29, he goes into the neighbor's wife. They are the people who look harmless but get into danger.
0: இது எப்படிப்பட்ட ஒரு பாவம்னு சொன்னா பாருங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் என்ன தப்பு பண்ண முடியும், நான் உங்களை என்ன உங்களை இழுத்துற முடியும், நான் உங்களை எப்படி குற்றத்துக்குள்ள கொண்டு போயிட முடியும், எனக்கு முதிர்ச்சி இருக்கு, எனக்கு வளர்ச்சி இருக்கு, நான் வாழ்க்கையெல்லாம் பார்த்துருக்கிறேன், நான் வந்து அப்படி ஆபத்தான பெண்ணே கிடையாது, நான் வந்து என் சரீரத்தை வந்து காசுக்கு விற்கிற ஒரு பெண்ணு கிடையாது, நான் வந்து வஞ்சிக்கிற பெண்ணு கிடையாது, நான் ஒரு குடும்ப பெண் என்று காட்டி எந்த ஆபத்துமே என்கிட்ட இல்லை அப்படின்னு காட்டுற ஒரு வகையான பாவமும் இருக்குன்னு சொல்றாங்க.
1: So this is kind of a sin where that woman will showcase herself to be a wife who is already married. See, you will not have any harm because of me, you will not encounter any danger, I'm harmless, I'm so innocent, I will not be deceiving, I'm a family girl, I will not sell my body, and I'm not harmful at all.
0: அதாவது என்ன நீ நம்பலாம்,
1: you can believe me,
0: என்ன நீ ட்ரஸ்ட் பண்ணலாம், டோட்டலா ட்ரஸ்ட் பண்ணலாம், நான் உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன்.
1: See, you can trust me totally, I will not do any harm to you.
0: அப்ப பாவத்தை மூணு வகையா காட்டுறாரு.
1: So he shows sins in three forms.
0: ஒண்ணு வெளிப்படையா வந்து நேரடியா வந்து வான்னு கூப்பிடுது.
1: So first one comes directly to live in sin.
0: ரெண்டாவது ஒருவனை வஞ்சித்து ஏமாத்தி மறைமுகமா இருந்து இழுக்குது.
1: The second one who ensnares and try to attract a person.
0: இன்னொன்னு பார்த்தா சுத்தமா ஆபத்தே இல்லாதது மாதிரி காண்பித்து கண்ணில சிக்க வைக்குது.
1: நம்பர் 3, who look harmless but just get into danger.
0: இவர்கள் எல்லாருக்கும் என்ன தேவைனா ஒரு தகப்பனுடைய ஆலோசனை, போதகம், சிட்சை தேவை.
1: All these people need the commandments, law and reproofs of instruction of a father.
0: ஒரு பெரிய ஒரு உத்தரவாதத்தை நம்ம மேல கர்த்தர் வைத்திருக்கிறார் நான் நினைக்கிறேன்.
1: I think there's a great responsibility the Lord has given to the parents.
0: பாவம் என்ன, ஆபத்து என்ன என்பதை பிள்ளைகள் உலகத்துல போய் படிக்கிறதுக்கு முன்னால ஒரு பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சில ஆலோசனைகளை அந்தந்த வயது வரும்போது எச்சரிக்கையாக கொடுக்க வேண்டியது அவசியம்.
1: Before a child get into the society and learn what is sin and danger, it is necessary for the parents to give that instruction and counsel that is required at every stages of his life.
0: கர்த்தர் அந்த ஆலோசனையின் ஆவியை பெற்றோருக்கு தர வேண்டும்.
1: The Lord should give that spirit of counsel to parents.
0: அவங்களே உலகத்துல போய் கத்துக்கிடுவாங்க, போக போக கத்துக்கிடுவாங்க, உலகத்துல வாழ்க்கையில கத்துக்கிடுவாங்கன்னா நிறைய பிள்ளைகள் அதுல ரொம்ப சிக்கி தவித்து வேதனைப்பட்டு அப்புறமா கத்துக்கிட்டு பெற்றோரால ஒண்ணுமே செய்ய முடியாம நிக்கிறாங்க.
1: So when you say that their children will go and learn on their own self in the society, so we see children who get caught in such kind of trouble and at last they cannot even come out and parents cannot help them.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of the Lord.
0: இவர்களுக்கு கட்டளை ஒரு வெளிச்சமாக பிரகாசிக்க வேண்டும்.
1: And for them this commandment should be a lamp.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of the Lord.
0: பிரமாணம் அல்லது வேதம் ஒரு வெளிச்சமாக விளக்காக நிக்க வேண்டும்.
1: And this law should be like a light to them.
0: கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of the Lord.
0: இன்றைக்கு நான் என்னுடைய தியானத்திற்கு ஒரு தலைப்பு கொடுத்தேன், அது பேர் வந்து எச்சரிக்கை விளக்கு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தேன்.
1: Today I gave this title to my devotion. It is warning light.
0: எச்சரிக்கை விளக்கு.
1: Warning light.
0: நம்முடைய வாழ்க்கையில பெற்றோர் மூலமாக அல்லது பெற்றோர் என்று சொல்லும்போது தகப்பன் தாய் என்று சொல்லும்போது நேற்றுக்கே நான் சொன்னேன், நம்முடைய சரீர பிரகாரமான பெற்றோராக இருக்கலாம், ஆவிக்குரிய பெற்றோராகிய போதகராக இருக்கலாம், அல்லது நம்முடைய பரம தகப்பனாகிய தேவனாக இருக்கலாம், அவர்கள் மூலமாய் வருகிற வேதத்தின் எச்சரிப்பின் விளக்குகள் நம் வாழ்க்கையில் எரியும் போது நாம் எச்சரிப்படைந்து ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: So as I told you, so when we receive this kind of instruction from our parents, it might be, as I told you yesterday, biological parents, or it might be spiritual parents who are pastors, or it might be our heavenly father, the Lord. So whenever we receive this warning light or through the commandments and law from the Lord and the parents, we have to receive it and be careful.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: மூன்று காரியங்களை இதில கவனமா இருக்கணும்.
1: So we should be very careful about three things here.
0: இந்த எச்சரிக்கை விளக்காகிய வேதமும் பிரமாணமும் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்கும் போது,
1: when we receive this warning light in the form of commandment and laws and reproofs of instruction,
0: மூன்று விதமாக அதற்கு நாம் பதில் செய்யணும்.
1: We have to respond to it in three ways.
0: முதலாவது,
1: number
0: 1, 20 ஆம் வசனம் பாருங்க.
1: Verse 20,
0: வேதம் சொல்கிறது, என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள்.
1: My son, keep your father's command and do not forsake the law of your mother. Bind them continually upon your heart, tie them around your neck.
0: First thing, அந்த லைட் பர்ன் ஆகும் போது நமக்கு எப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா, பி ரெடி டு ரிசீவ் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்முடைய வாழ்க்கையில் போதகத்தை பெற, எச்சரிப்பை பெற நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அல்லது விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
1: நம்பர் 1, பி ரெடி டு ரிசீவ் இன்ஸ்ட்ரக்ஷன்.
0: இந்த வசனத்தை பாருங்களேன், எப்படியெல்லாம் எழுதியிருக்கு பாருங்க.
1: லுக் அட் த வேர்ட்ஸ், ஹவ் இட் இஸ் ரிட்டன்.
0: பல விதங்கள்ல உனக்கு ஆலோசனை வரும்பா.
1: சி, திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கவுன்சில் வில் கம் டு யூ இன் மெனி வேஸ்.
0: அது கற்பனையா வரும்.
1: It can come as commandment.
0: அது போதகமா வரும்.
1: It can come as an instruction.
0: அது நீ என்ன பண்ணணும்னா, நீதான் அத வரவேற்கணும்.
1: But you have to invite and receive it.
0: நீ உன் காதை அடைச்சிட்டீனா எந்த ஒரு விளைவும் வராது.
1: If you just close your ears, there is no use of it.
0: நீ அதை சந்தோஷமா நீ ஏற்றுக்கொள்ளணும்.
1: You have to receive it gladly.
0: நீ அதை மனப்பூர்வமாக அங்கீகரிக்கணும்.
1: You have to receive it willingly.
0: போதகம், கற்பனை, போதக சிற்றை, இது எல்லாவற்றையும் உன் இருதயத்துல காத்துக்கோ.
1: So whatever the commandments, the laws and the reproofs of instruction that your father and mother gives, you have to keep it in your heart.
0: அத தள்ளிராத.
1: Don't remove them or put it aside.
0: அத கழுத்துல கட்டிக்கோ.
1: You tie them around your neck.
0: அப்படின அர்த்தம் என்னன்னா, நீ தள்ளவும் செய்யலாம், ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம்.
1: So it means that you can reject it or accept it.
0: நீ அணிந்து கொள்ளவும் செய்யலாம், நீ வந்து அதை புறக்கணிக்கவும் செய்யலாம்.
1: So it means that you can wear it or neglect it.
0: நான் சொல்லுவேன், இது நம்ம ஒவ்வொருவருடைய உத்தரவாதம்.
1: So this is a responsibility of everyone.
0: அவங்களே வந்து உனக்கு மாட்டி விடுவாங்க, அவங்களே உன்னை கட்டாயப்படுத்துவாங்கன்னு நினைக்க கூடாது. நீயே அதை என்ன பண்ணுனா, கழுத்துல கட்டிக்கோ.
1: You should not think that they themselves will come and wear it around you, or they will come and compel you and force you, but you have to take it and wear it around you.
0: நிறைய பிள்ளைங்க பண்ற தப்பு என்னன்னு கேட்டா, கட்டாயப்படுத்தினாதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நிப்பாங்க.
1: So the problem of many children is that only when you compel or force them, they will do it.
0: அப்படி இருக்க கூடாது.
1: It should not be so.
0: ஒருவேளை ஆரம்பத்துல தெரியாத காலங்கள்ல நம்ம முரண்டு பிடிக்கலாம்.
1: So maybe initial days when we are not aware, we might be stubborn.
0: ஆனால் காலம் செல்ல செல்ல போதகத்தையும் சிட்சையையும் நாம வந்து ஆலோசனையையும் கற்பனையையும் நாம ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மைக்கு நாம வரணும்.
1: But as days goes by, we should come to a mindset to accept those commandments, those laws, those reproofs of instruction and teaching.
0: என்னிடத்தில் அனுப்பப்பட்ட போதகத்தை தள்ளிட்டேனே அப்படின்னு நானே வருத்தப்படக்கூடாது.
1: So I should not regret saying that I neglected and rejected the teaching that came to me.
0: நாம தனிப்பட்ட விதமாக இன்ஸ்ட்ரக்ஷனை பெறுவதற்கு ரெடியா இருக்கணும்.
1: We should be very ready to receive that instruction personally.
0: நீதிமான் என் தலையை குட்டட்டும், அதனுடைய தலைக்கு எண்ணெய் வார்த்தது போல இருக்குன்னு போட்டிருக்கு.
1: It is written, let the righteous buffet my head and it shall be like oil to my head.
0: நான் சொல்வேன், நாம ஏற்றுக்கொள்ற வரைக்கும் அது நமக்குள்ள பலன் செய்யாது.
1: See, until we receive, it not bring any fruit into our life.
0: நாம அதை மனப்பூர்வமா சந்தோஷமா அங்கீகரிக்கிற வரைக்கும் அது நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்காது.
1: Until we receive it gladly and willingly, it will not bring any change into our life.
0: நீயாவது அணிந்து கொள்ளணும்.
1: You have to wear it on yourself.
0: அப்பதான் அது உனக்குள்ள நிக்கும்.
1: Only then it will remain in you.
0: சில பிள்ளைங்க என்னன்னா, ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
1: For some children, we have to again and again, we have to repeat and repeat and repeat to them.
0: அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும்.
1: We have to remind them very often.
0: அதை நம்மளே எடுத்து எடுத்து மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்.
1: So we have to wear it to them around.
0: இப்படி செய்யாத, இப்படி நடக்காத.
1: Don't do this, don't behave like this.
0: நான் சொல்றேன், அது ஒரு காலம் வரைக்கும் பெற்றோர் செய்துதான் ஆகணும்.
1: So until a season, parents have to do that.
0: ஏன்னா உபாகமத்தில் வாசிக்கும் போது இந்த கற்பனைகளை எல்லாம் நீ என்ன பண்ணணும்னா, உன் பிள்ளை நடக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் சாப்பிடும் போதும் நீ என்ன பண்ணணும், அதை பற்றி நீ தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும்னு வாசிக்கிறோம்.
1: It's because in Deuteronomy you can read that you have to speak these commandments to your children whenever they rise up, whenever they sleep, whenever they walk, whenever they eat, whenever they sit or stand.
0: அவங்க தானாக ஏற்றுக்கொள்ற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும், வேற வழி இல்ல.
1: You have to tell them continually until they receive it on their own.
0: பிள்ளைகளும் ஒரு காலத்துல சொல்லப்படுகிறவைகளை என் மேல திணிக்கப்படுற வரைக்கும் நான் காத்திருப்பேன்னு சொல்லாம நீங்களே எடுத்ததை அணிந்து கொள்ற ஒரு முதிர்ச்சிக்கு நீங்க வரணும்.
1: And also children should also attain a maturity that you should not remain as a people who will take it only when it is compelled and forced on you, rather you have to take it on yourself and wear it around your neck.
0: முதலாவது வந்து போதகத்தை பெற நீங்க ரெடியா இருந்தாதான் இந்த வார்னிங் லைட் இருக்கு பாருங்க, எச்சரிக்கை விளக்கு பிரயோஜனம் உள்ளதா மாறும்.
1: So number one, only if you are ready to receive instruction, this warning light will be useful to you.
0: நம்மளுடைய இதயத்தை நம்ம ரெடி பண்ணிக்கணும்.
1: We have to make ready our heart.
0: அப்ப அந்த விளக்கு எரியும் போது அது நமக்கு பயனுள்ளதாக மாறும்.
1: So that when this light switches on, it will be very useful to us.
0: நாம என்னதான் விளக்கு எரிஞ்சாலும் நாம அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா அது ஒண்ணுமே பண்ணாது.
1: So no matter even if the light is switched on, if we don't respond to it, it is of no use to us.
0: அது எழிஞ்சிட்டே தான் இருக்கும், அது எரிஞ்சு எரிஞ்சு முடிஞ்சிரும், ஆனா ஆபத்து என்பது வந்துதான் தீரும்.
1: So it will continue to glow, but still you will encounter danger.
0: நாம் அதை எப்படி ரிசீவ் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம்.
1: So how we receive is very important.
0: இரண்டாவது கவனிங்க,
1: நம்பர் 2,
0: 25 வசனம் பாருங்களேன்.
1: Verse 25,
0: உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே.
1: Do not lust after her beauty in your heart, nor let her allure you with her eyelids.
0: ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்த வார்த்தைகள் அதுல என்னன்னா, இச்சியாதே பிடிக்க விடாதே.
1: So here the words I like this, do not lust, do not let her allure you.
0: இரண்டாவது முக்கியமான காரியம், இந்த எச்சரிப்பு விளக்கு எரியும் போது ரியலைஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. எச்சரிப்பு விளக்கு எரியும் போது உன்னுடைய உத்தரவாதத்தை நீ உணர்ந்து கொள்.
1: நம்பர் 2, ரியலைஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.
0: விளக்கே எல்லாமே செஞ்சிரும் நீ நினைக்க கூடாது.
1: You should not think the light will do all work.
0: கற்பனையே விளக்கு, வேதமே வெளிச்சம்.
1: Commandment is a lamp and law is a light.
0: அது என்னதான் பண்ணுனா உனக்கு முன்பாக இருக்கிற ஆபத்தை காட்டும்.
1: It can only show you the danger that is present before you.
0: உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை வெட்ட வெளிச்சமாக்கிடும்.
1: It will show all the problems that are present before you.
0: உனக்கு முன்பாக மறைந்திருக்கிற கண்ணிகளை அது வெளிப்படுத்தி காட்டும்.
1: So it will also show you all the hidden snares that is present before you.
0: ஒரு ஆபத்துமே இல்லாம மறைஞ்சிருக்கிற சில ஆபத்துகளை அது வந்து வெளியரங்கமாக்கிரும்.
1: So there will be certain dangers which remain harmless and as if it is not a danger, but it will show everything evidently.
0: ஆபத்து வர்றதுக்கு முன்னாலேயே அது நமக்கு போதகத்தை கொடுத்துரும்.
1: So it will give us instruction before we encounter the danger.
0: ஆனா மறந்துடாதீங்க, அந்த வெளிச்சம் வந்து ஆபத்தை தடுக்காது.
1: But don't forget that this light will not stop the danger.
0: கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, நம்ம கார்ல வண்டிகள்ல விளக்கு இருக்கு.
1: Just imagine we have lights in our cars and vehicles.
0: இரவு நேரங்கள்ல எல்லா இடமும் இருட்டா இருக்கும்போது இந்த விளக்கை நீங்க ஆன் பண்ணிட்டு வண்டி ஓட்டும்போது ஒரு நடுவுல ஒரு பாறை இருக்கு, அது ஒரு எரும மாடு வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் அது காட்டுது.
1: So when you in the night times when you switch on that light and travel, when you drive your vehicle, it will show you that there's something in obstacles in your road or some animal is crossing the road.
0: ஆன விளக்கு வந்து பிரச்சனையை காட்டுமே தவிர அது வண்டியை நிறுத்தாது.
1: See, this light will show you the problem only, but it will not stop your vehicle.
0: நீங்க நினைச்சிர கூடாது, ஓ விளக்கு வந்து காமிச்சிட்டு அதுவே நிறுத்திரும், அதெல்லாம் நிறுத்தாது.
1: You should not think that this light will show you that obstacle or the problem and it will stop on itself.
0: இது பிரச்சனையை வெளிச்சம் போட்டு காட்டிட்டு என்ன சொல்லுனா, ஒண்ணு நீ பிரேக் அடி அல்லது வண்டியை திருப்பிட்டு வேற பக்கம் போப்பா.
1: So it will throw light on that problem and shows either you have to press the brake or you have to take a turn and move the other side.
0: நான் உனக்கு தடையையும் பிரச்சனையையும் போராட்டையும் சிக்கலையும் நான் காட்ட முடியுமே தவிர உன்னை வந்து நான் நிறுத்த முடியாது.
1: See, I can only show you the problem, the danger, the harm and the struggle that is present before you. I cannot stop you.
0: அந்த பிரச்சனை உன்னை மேற்கொள்ளாதபடி, நீ அதில் சிக்கிக்கொள்ளாதபடி நீ தான் உத்தரவாதத்தோடு நடந்து கொள்ளணும்.
1: So you have to take that responsibility and walk accordingly that you may not get caught into that problem or danger.
0: அங்க வாசிக்கிற அந்த ரெண்டு வார்த்தையை பாருங்களேன்.
1: Look at two words that are mentioned.
0: இந்த இச்சை வரதா செய்யும் இந்த ஐந்து விதமான பெண்கள், நான் சொன்னது போல மூன்று விதமான பாவங்கள் உன் வாழ்க்கையை கிறிஸ் கிராஸ் பண்ணும்.
1: So your life may be crisscrossed by this five kinds of women and also this three kinds of sin in your life.
0: அது வந்து வேதம் விளக்காக உங்களுக்கு கற்பனை வந்து விளக்காக வேதம் வெளிச்சமாக அது வந்து வெளிச்சம் போட்டு காட்டும்.
1: So this commandment will show it as a using its lamp and the law as a light will show all those things to you.
0: ஆனா அந்த அழக பாக்கும்போது நீ இச்சித்ரத.
1: But when you look at that beauty don't lust after that.
0: அந்த கன்னிமைகள் உனக்கு முன்பாக வந்து உன்னை சுண்டி இழுக்க நினைக்கும் போது அதை உன்னை பிடிக்க விடாத.
1: Also when that eyelids come before you and try to entice you, don't let that catch you.
0: அந்த பாவம் உனக்கு முன்பாக நிற்கும் போது உன்னை நீ ஒப்பு கொடுக்காத.
1: So when that sin come and present itself before you, don't commit yourself to it.
0: நான் உங்களுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதல் அந்த ஞாயிறுல வந்து ஒரு முக்கியமான செய்தி உங்களோட நான் பேசினேன்.
1: So in the last Sunday on the resurrection Sunday I spoke an important sermon to you.
0: கர்த்தர் உயிர்த்தெழுதலினாலே தம்முடைய பாடு மரணங்களாலே பாவத்தை ஜெயித்துட்டாரு.
1: So Jesus because of his resurrection and the power of resurrection has overcome sins.
0: பாவத்தின் கூரை உடைச்சிட்டாரு.
1: He has broke that sting of sin.
0: பாவம் இனி நம்மிலே ஆண்டு கொள்ள முடியாது.
1: Sin cannot have dominion over us.
0: ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதும் இடம் கொடுப்பதும் அங்கீகரிப்பதும் நம்ம கையில தான் இருக்கு.
1: But it is in our hand to whether accept it or acknowledge it and receive it.
0: எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம்.
1: So in Hebrews 12:1 we read the sin that easily beset us.
0: அது பக்கத்துல தான் நிக்குது.
1: It is very near us.
0: இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது நம்மை கண்ணியிலே சிக்க வைக்கக்கூடிய பாவம், sin that easily ensnares us னு போட்டிருக்கு.
1: In English it is written the sin that so easily ensnares us.
0: அது நம்மள சிக்க வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு.
1: So it is trying to ensnare us.
0: ஆனா எந்த பொறியும் தன்னில் தானே வல்லமை உள்ளது கிடையாது.
1: But no snare has power on its own.
0: அது வந்து எந்த ஒரு மிருகத்தையோ மனிதனையோ அது வந்து விரட்டி பிடிக்காது.
1: No snare can chase after an animal or any creature.
0: அது இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கும்.
1: It will remain in the place where it is.
0: ஆனா நீ உத்தரவாதத்தோட நடந்துக்கணும்.
1: But you have to walk with responsibility.
0: இந்த விளக்கு வேதம் என்ற விளக்கு, வேதம் என்கிற வெளிச்சம் உனக்கு என்ன பண்ணணும், இங்க பார்ப்பா கண்ணி இருக்கு, இந்த மாதிரி ஒரு மறைமுகமான பாவம் உனக்கு முன்னாடி வருது, உனக்கு முன்பாக ஆபத்தே இல்லாத பாவம் மாதிரி காட்டுது பாரு, இதுல ஆபத்து இருக்கு அப்படின்னு இந்த பிரமாணமும் வேதமும் வெளிச்சம் போட்டு காட்டும்.
1: So this commandment and the law will throw light and show you that see there's a sin before you, there's a danger, there's a snare and there's also sin which appears to be harmless before you.
0: இதெல்லாம் காமிக்கும் போது நான் தான் என்ன பண்ணணும்னா, வேதம் என்ன காமிச்சிருக்கு, கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறாரு, நாங்க போக கூடாதுன்னு சொல்லி எச்சரிப்படைந்து என் வழிகளை திருப்பிட்டு போயிடணும்.
1: So when it shows that to me, I should be very responsible to just stop and take diversion from that place that I may not go to that place.
0: நீங்க நினைச்சிராதீங்க வேத வசனங்கள் வந்து பாவத்துக்கு முன்னால திடீர்னு ஒரு செவ்வொரு மாதிரி எழும்பி அப்படியே நம்மளை செய்ய விடாம தடுத்துரும் நினைக்காதீங்க.
1: So don't ever think the word of God will rise a wall before you and stop you from sinning.
0: இல்ல அப்படி கிடையாது.
1: It will not do.
0: அது உனக்கு காண்பிக்கும்.
1: It will show you.
0: அதிலே நீ எச்சரிப்படையணும், நீ அதுல விழாம உன்னை பாத்துக்கணும், அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நீ ரெஸ்பாண்ட் பண்ணணும்.
1: So you have to be cautious about it and you have to respond to it and you have to remain very cautious, we have to remain very careful from not going into it.
0: அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் நம்மட்ட கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given that responsibility in our hands.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of the Lord.
0: So warning light-ஐ எப்படி நாம வந்து பார்க்கிறதுன்னு கேட்டா, முதலாவது அந்த விளக்கு எச்சரிக்கை விளக்கு எரியும் போது அதை ஏற்றுக்கொள்ற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கணும்.
1: So how to respond to warning light? Number 1, be ready to receive instruction.
0: இரண்டாவது, அந்த எச்சரிக்கை விளக்கு எரியும் போது நம்முடைய உத்தரவாதத்தை நாம் உணர வேண்டும்.
1: Number 2, when warning light glows, we have to realize your responsibility.
0: மூன்றாவது, ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எச்சரிக்கை விளக்கு எரியும் போது அது எதையும் காமிக்குது அப்படின்னு சொன்னா, வேதமாகிய விளக்கு இருக்கு பாருங்க, அது எதையும் காமிக்குதுன்னா, இந்த தவறை செய்தால் அதனால் வரும் பின் விளைவுகளையும் நமக்கு காண்பிக்கிறது, ஆகவே அதிலேயும் நம்ம கவனமா இருக்கணும்.
1: So also whenever this shows this commandment which shows this warnings and instructions, so it means that it will shows the repercussions that will occur, therefore we have to remember the repercussions.
0: பாருங்க இந்த எச்சரிக்கை விளக்கு வந்து ஆபத்துக்கு ஆபத்துக்கு ஆபத்துக்குன்னு சத்தம் போடுறது மாத்திரம் இல்ல.
1: So this warning light not only sounds saying there's a danger,
0: நீ செயல்படாவிட்டால், நீ அதற்கு சரியான உத்தரவாதம் எடுக்காவிட்டால் என்ன பின்விளைவு வாழ்க்கையில வரும் அப்படின்றத முன்னமே தெளிவாக எழுதியிருக்கு.
1: So if you don't take action, if you don't respond to it, it will show you the consequences that will happen, which is already written.
0: சில வேளையில ஒரு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கினா கூட அதுல வந்து சில வார்னிங் சைன்ஸ் எல்லாம் என்னன்னு காட்டுவாங்க.
1: So even if you buy a small equipment, there will be warning signs that are present in that.
0: அப்ப அதுல சொல்லிருப்பாங்க, நீங்க வந்து இத தொடர்ந்து இப்படி பயன்படுத்துனீங்கன்னா, இப்படி எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து இந்த மாதிரி விளைவுகள் அது காட்டும். அதாவது முதல்ல வந்து ரொம்ப சூடாகும், அல்லது பிளிங்க் ஆகும், அல்லது சத்தம் வித்தியாசமா கேட்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து எச்சரிக்கை மணிகளை அது சுட்டி காட்டும்.
1: So it will show some warning direction saying that if you use this in continue to use this in this way, then that will get heated or it will blink or it will show a warning sound.
0: இப்போ இந்த வார்னிங் வந்து நீங்க என்ன பண்ணணும் அவங்க சொல்லுவாங்க, நீங்க அப்படி ஒரு சத்தம் வந்ததுனா, அப்படி சூடாச்சுனா, நீங்க உடனே அதை ஆஃப் பண்ணிடுங்க.
1: So they will say if you hear such a kind of sound or if you see such a kind of warning sign, then you have to switch it off.
0: அதாவது சில வேளை சிலதை வந்து வீட்டுக்கு வெளியே கொண்டு போயிடுங்க.
1: Some things you may have to take it out of your house.
0: அதை நீங்க ஒரு பெட் மேல வைக்காதீங்க.
1: You don't place it on your bed.
0: இப்படி எல்லாம் எச்சரிப்பை கொடுக்கும்.
1: So it will give you those warnings.
0: கொடுத்துட்டு அது சொல்லும், இதை நீங்க செய்யாம போனீங்கன்னா இது பற்றி எரியும்.
1: So also it says if you don't do that then it will catch fire.
0: இது உயிரை கொன்று விடும்.
1: It will kill a person.
0: இது என்னென்ன ஆபத்தை கொண்டு வரும்.
1: So what are the dangers that will bring?
0: வேதம் இதைவிட ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா பல நிலைகளில் உள்ள டேஞ்சர்ஸ் வந்து ரொம்ப அழகாக முன்னமே சுட்டி காமிச்சிருது.
1: So the Bible explicitly shows in the dangers that happens in various levels very clearly.
0: நீங்க பொதுவாகவே வேதத்துல எந்த கற்பனையை நீங்க பாஸ்து பாருங்களே.
1: So read any commandment from the Bible.
0: கற்பனையை கொடுத்துருவார் ஆண்டவர்.
1: The Lord will give you the commandment.
0: இரண்டாவது வந்து அந்த கற்பனையை செய்தால் என்னென்ன நன்மை கிடைக்கும்னு சொல்லிருவாரு.
1: The Lord will also say what are the blessings that you will inherit because of doing that commandment.
0: அந்த கற்பனையை நீ செய்யாமல் போனா என்னெல்லாம் அவுட்கம் வரும்ன்றதையும் அதையும் கரெக்ட்டா பட்டியல் போட்டு கொடுத்துருவார்.
1: And also the Lord will list down the curse and the consequences that will you will encounter when you don't follow the commandment.
0: இங்க நிறைய பேருக்கு எது கொஞ்சம் வருத்தமா இருக்குனா, என்ன இது பைபிள்ல நிறைய இடங்கள்ல இப்படி சாபம் வரும் அப்படி சாபம் வரும்லாம் போட்டுருக்கு.
1: So many people feel it very low when they see why it is written that you will have this curse and that curse here and there.
0: அப்படி நீங்க நினைக்க கூடாது. ஆக்சுவலா உண்மையா பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய அதுவே ஒரு பெரிய blessing. என்னன்றா என்னென்னலாம் பிரச்சனை வரும்னு ஆண்டவர் வந்து நம்ம பட்டு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறது இல்ல, நம்ம படுறதுக்கு முன்னாலேயே அவரே சொல்லிடுறாரு இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வரும், நீ எச்சரிப்பாயிரு.
1: So truly to say this is also a kind of blessings because the Lord doesn't show you the curses after you go through that path but rather he shows you beforehand so that you will know it.
0: அதாவது ஆண்டவரே இதெல்லாம் இப்படி எல்லாம் நடக்கும் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் இதை செஞ்சிருக்க மாட்டேன்ல அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டோம்.
1: So that you may not say that Lord if you have told me already that this will happen to me I would have not done that right.
0: ஆண்டர் சொல்லுவார், நீ போய் படிச்சு பாரு அந்த புக்ல வந்து எப்படி யூஸ் பண்ணணும் போட்டிருக்கேன், நீ சரியா யூஸ் பண்ணலனா என்ன எல்லாம் பிரச்சனை வரும்னு கடைசி புள்ளி வரைக்கும் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்.
1: So the Lord will say go read that book and see have done you what I have told you whatever you have to do and what will happen if you don't do it I have done written until the last dot.
0: இத வந்து வேதத்துல இந்த பகுதியில் நீங்க ரொம்ப தெளிவா வாசிக்கலாம்.
1: You can read the scripture portion in the Bible very well.
0: இது மாதிரி ஐந்து விதமான பெண்கள்ல மூணு விதமான பாவங்களை உங்களுக்கு காமிச்சேன்.
1: I told you five kinds of women and three kinds of sin from this.
0: அத வந்து விலகு விலகு விலகுன்னு எச்சரிப்பு மணியை கொடுத்துட்டு.
1: So after giving a warning sign that you have to be depart from that sin
0: konjam kuda maraikama idunal enna enna pinvelai unakku varunradha munname nyani romba alaga avaru vandu velakkirar.
1: And without concealing anything here the wise man very clearly shows the outcomes that will face.
0: நான்கு பிரச்சனைகள் பாவத்துல ஈடுபடுறவர்களுக்கு வரும்.
1: So four problems or troubles that people will encounter who get into this sin.
0: இன்னும் நான் வந்து கொஞ்சம் அத டீப்பா நான் டச் பண்ணனும்னா, உறவு முறைகளில் தவறு செய்யும் போது ஏற்படக்கூடிய நான்கு பாதிப்படையக்கூடிய பிரச்சனைகள் அல்லது பின் விளைவுகள் சொல்லலாம்.
1: So four kinds of troubles or repercussions or consequences that we will face when you get into problems or dangers that deals with the relationships.
0: இங்க வந்து ரிலேஷன்ஷிப் தான்.
1: Here it is.
0: தவறான ரிலேஷன்ஷிப் பாவத்தோடு பாவிகளோடு இப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் வைக்கிற தவறான உறவுகள்னால வரப்போகிற ஆபத்துக்களை ரொம்ப அழகா நான்கு கேட்டகரியில அவர் பிரிக்கிறாரு.
1: So here he divides or segregates this sins that comes in through illicit relationships into four categories.
0: முதலாவது அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்களேன்.
1: The first one
0: 25th வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால்
1: verse 25
0: உன் இருதயத்தில் அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கன்னிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதேன்னு போட்டிருக்கு.
1: Do not lust after her beauty in your heart, nor let her allure you with her highlights.
0: The first repercussion, தவறுகள், குற்றங்கள், உறவுகளிலே வரக்கூடிய சீர்கேடுகளில் பாதிக்கப்படுற முதலாவது பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, இமோஷனல் ட்ரபுள் ஆர் இமோஷனல் ப்ராப்ளம்ஸ்.
1: The first repercussions that we have to face in because of these sins is emotional trouble.
0: அதாவது மன ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக ஒருவர் பாதிக்கப்படலாம்.
1: That a person might be emotionally affected.
0: அங்க என்ன போட்டிருக்கு பாருங்க.
1: What is written here?
0: தாக்குறது வந்து கண் இமைதான்.
1: So it is your eyes that is affected.
0: இல்ல இல்ல. It's the eye that gives the problem. Eyelids தான் வந்து ஒரு வெப்பனா இருக்குங்க.
1: So here eyelids acts as a weapon.
0: ஆனா இந்த இந்த கண்ணிமை வந்து என்ன பண்ண முடியும்னா, உன்னையே பிடிச்சு இழுத்துருமா, உன்னை பிடிச்சு உன்னை சிறைப்படுத்திரும்னு சொல்றாரு.
1: So it says even that eyelids can totally imprison you.
0: ஜனங்க கையை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும், கண்ணை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா?
1: So people will be afraid of your hands, but will anybody be afraid of your eyelids?
0: அதாவது ஒரு முறை ஒரு பிள்ளை சொல்லிட்டே இருந்துச்சான், மம்மி அவர் வந்து என்ன அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சான்.
1: So a child once said, see mommy, he is staring at me.
0: முறைக்க தானே செய்யறான், கவலைப்படாத, முறைப்பை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நீ அதுக்கெல்லாம் பயப்படாதேன்னு அந்த அம்மா சொன்னாங்க.
1: That mother says, see, he's just staring at you, right? Don't be afraid. He cannot do anything by staring at you.
0: ஒரு பக்கம் பார்த்தா உண்மை தானே அது.
1: So on one side it is true, right?
0: நீங்க எவ்வளவுதான் ஒருத்தரை பார்த்துட்டு என்ன கண் சிமிட்டுங்க, அதனால உங்களை உங்களால் உண்மையாக பாதிப்பு ஏதாவது நடக்குமா?
1: So no matter how much you stare at a person, look at a person and blink, so will they be affected because of it?
0: அதை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க.
1: No one will be afraid of it.
0: கண் வந்து சரீரத்தில் ரொம்ப பலவீனமான ஒரு பகுதி.
1: Eye is a very weaker organ in the body.
0: ஆனால் இங்கே போட்டிருக்கு கண் இமைகளினால் பிடிக்க விடாதேன்னு
1: போட்டிருக்கு. But here it says don't let her catch you with her highlights.
0: அப்பனா எதை பிடிக்கும்னு கேட்டா, ஒருவேளை சரீரத்தின் மேல் அதுக்கு அடியாரங்கள் விட்டாலும் ஒருவனுடைய இமோஷன்ஸை வந்து அது என்ன பண்ண முடியும்னா, சுண்டி இழுத்து பிடிச்சு சிறை பிடிக்க முடியும்.
1: So maybe it may not have a rule or reign over your body, but it can easily capture your heart and emotions.
0: பாவம் வந்து ஒரு மனிதனை மனதளவில் பாதிக்க ஆரம்பிச்சிடும்.
1: Sin will affect a person emotionally.
0: அவனை சிறைப்படுத்தும், அவனுக்கு விடுதலையை தராது.
1: It will capture him, it will imprison him, and it will not give a deliverance to
0: அவன்
1: him.
0: அவன் சுதந்திரமா அவன் வாழ முடியாதபடி, சந்தோஷமா வாழ முடியாதபடி, ஒரு மன தெளிவோடு வாழ முடியாதபடி, அவனை மனதளவில் அவனை அடிமையாக்கும்.
1: So it will capture or imprison him in his mind emotionally, that he may not live a free life or live an independent life.
0: அதனால தான் அவர் சொல்றாரு, அது உன பிடிக்க விட்டுறாத, பிடிக்க விட்டுறாத.
1: That's why he says again and again, don't let her catch you, don't let her catch you.
0: நீ சாதாரணமா நினைக்காதப்பா, மனசு வஞ்சிக்கப்பட்டுடுச்சுனா அடுத்த பிரச்சனைக்கு நீ போயிருவே.
1: So he says that don't consider it a simple thing, but if your heart is deceived, then it will go to the next step.
0: வெளிய ஒண்ணுமே தெரியாது, ஆனா உள்ள அடி போடுறோம்.
1: It will not be evident outside, but inside you will be affected.
0: இந்த சம்பவத்தை நான் சொல்லிருக்கேனா என்னன்னு தெரியல.
1: I don't remember whether I've told this incident.
0: ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக நாங்க ஆஸ்திரேலியாக்கு ஃபேமிலியா போயிருந்தோம்.
1: Many years ago we have been to Australia as family.
0: அங்கே வந்து என்னுடைய மனைவியினுடைய சகோதரன் அங்க இருக்காங்க.
1: So there we have our wife's brother.
0: அங்க ஒரு நாள் நாங்க எங்க மனைவியினுடைய சகோதரன் மனைவி அவங்க வந்து எங்களை ஒரு நாள் வெளியே எங்கேயோ கூட்டு போனாங்க.
1: So one day my wife's brother's wife took us to somewhere outside.
0: நாங்க எங்கேயோ போயிட்டு வந்துட்டு ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் நிரப்புறதுக்காக வண்டியை நிறுத்தி இருக்கோம்.
1: So as we went there, we went to a fuel station to fill fuel for our vehicle.
0: அப்போ உங்களுக்கு அந்த ஊர்ல எல்லாம் எப்படினா, வெளியில இருந்து யாரும் வந்து பெட்ரோல் எல்லாம் போட மாட்டாங்க, நம்மளே இறங்கி நம்மளே போட்டுக்கணும்.
1: So in those countries they will not fill your fuel, we have to get down and fill our own fuel.
0: அப்போ அவங்க வந்து பெட்ரோல்ல நிரப்புனாங்க, நிரப்பி முடிச்சிட்டு அது அந்த இத அந்த நாஸில் எடுத்து அதல மாட்டிட்டு உள்ள போய் அவங்க போய் பில்லு பே பண்ணணும். அந்த ஆபீஸ்ல இவங்களே தான் போய் பே பண்ணணும்.
1: So she filled that petrol and then she placed that nozzle into its place and they have to pay their own bill. So she went to that office to pay the bill.
0: நாங்க காருக்குள்ள உட்கார்ந்திருக்கோம்.
1: We are sitting in the car.
0: திடீர்னு ஒரு சத்தம், டமால்னு வண்டியில பின்னாடி இடிச்ச மாதிரி ஒரு சவுண்ட்.
1: So suddenly we heard a sound from back as if that something has hit our car.
0: திரும்பி பார்த்தா ஒரு வயசான பாட்டி அம்மா ஒரு கார் எடுத்துட்டு அந்த அம்மா பெட்ரோல் நிரப்பிட்டு கிளம்பும் போது அந்த அம்மா சரியா கவனிக்காம எங்க காரை மோதிட்டாங்க.
1: So when we look, we found an old woman as she filled her petrol, and when she was about to start a car, she did not notice and she hit her car.
0: அவங்க இடிச்சிட்டு பாருங்க, பொதுவா அப்படி செய்ய மாட்டாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, இறங்க கூட வண்டியை விட்டு அப்படியே வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டு அப்படியே திரும்பி வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க.
1: So generally they won't do this there, but this woman, once she hit it, she did not even get down, but she took the car in reverse and turned and went away.
0: நான் உடனே இறங்கி பின்னாடி ஏதாவது அடிபட்டுருச்சா உடைஞ்சிருச்சான்னு போய் பார்த்தேன். வண்டி அது கொஞ்சம் பழைய வண்டி, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது, ஒரு சின்ன டென்ட் கூட இல்ல, அதுல எந்த பாதிப்புமே இல்ல.
1: So when I got down from the car and to check whether there's any dents or any damage, so I found it was an old car. There's no dent, not even a single dent there.
0: ஆகவே அந்த சகோதரி வந்தவன நான் சொன்னேன், இந்த மாதிரி நடந்துருச்சு, இடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு.
1: So when the sister came, I told, see, that woman hit a car and went, and she went this way.
0: ஆனா பயப்படாதீங்க, ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொன்னேன்.
1: And I told, see, don't worry, nothing happened to a car.
0: அவங்க ஒத்துக்கொள்ளவே இல்ல, நேரா திருப்பி ஆபீஸ் போனாங்க.
1: So she did not accept, she went again to the office.
0: அங்க வந்து எல்லா இடத்துலயும் கேமரா பொருத்தி இருக்கும்.
1: So you will have that CCTV cameras everywhere.
0: யாரும் தப்பிக்க முடியாது அவ்வளவு சீக்கிரமா.
1: No one can escape so easily.
0: அங்க போய் ஒரு கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணாங்க.
1: She raised a complaint there.
0: கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி வண்டி அடிச்சிட்டு போயிட்டாங்க.
1: See, a woman hit my car and went away.
0: அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணி வந்துட்டாங்க.
1: She raised a complaint and came back.
0: நான் அவங்ககிட்ட சொன்னேன், வயசான பாட்டி அம்மா, இடிச்சது லைட்டா தான் இடிச்சாங்க, ஒன்னும் ஆகலல்ல, நீங்க எது கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்றீங்க, போலாம் அப்படின்னு
1: சொன்னேன். So I asked her, see, she is a very old woman, so she just hit the car and there's no problem for us. Why don't we leave as such? Why to raise a complaint?
0: அப்ப உடனே அவங்க சொன்னாங்க,
1: she told me,
0: இடிச்சது வந்து வெளியில எதுமே ஆகல.
1: See, when she hit it, there's no problem outside.
0: ஆனா உள்ள வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ்ல, ஒரு வயரிங்ல, ஒரு சால்டரிங்ல சின்ன பிரச்சனை வந்திருக்கலாம்.
1: There might be a small problem inside in electronics or a soldering or in any cables there.
0: அது உடனே தெரியாது.
1: You may not see it immediately.
0: ரொம்ப நாள் கழிச்சு தெரியும்.
1: It will be seen only after many days.
0: ஆகவே நான் என்ன பண்ணேனா, ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக நான் வந்து கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டேன்.
1: So therefore for a protection I have given a complaint.
0: நாளைக்கு என் வண்டியில உள்ள இருந்து ஏதாவது பிரச்சனை கிளம்புது அப்படினா, அங்க கம்ப்ளைன்ட் கொடுத்ததனால அந்த காருடைய நம்பர் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க, அவங்ககிட்ட இருந்து இன்சூரன்ஸ் வாங்கி இவங்களுக்கு பே பண்ணிடுவாங்களாம்.
1: So when tomorrow when we have a problem with a car, then they have noted the number of that car of that woman, therefore in case of any problem we can claim insurance from that woman and pay them.
0: நீங்க நிறைய வேளையில பார்த்தா இந்த மாதிரி தான் இமோஷனலா வந்து நமக்கு வர்ற பிரச்சனைகள் வந்து வெளியே தெரியாது. இந்த மாதிரி பாவங்கள்ல மாட்டும் போது நீண்ட நாள் கழித்து இது நமக்கு தெரியும்.
1: So similarly, many times when we get into a problem or a sin, this emotional problem will not be seen evidently immediately.
0: நிறைய பாவம் வந்து உடனே அதனுடைய வெளியரங்கமா பட்டுன்னு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது.
1: So most of the problems will not respond immediately.
0: But அது ஒரு நாள் வெளியே வரும்.
1: But one day it will be evident.
0: அது வேற ப்ராப்ளம்ஸ் வந்து ஒன்னொன்னா கொண்டு வரும்.
1: It will bring and create many other problems along with it.
0: நிறைய வேளை பாருங்க, உண்மை இல்லாத கணவன், உண்மை இல்லாத மனைவி, உண்மை இல்லாத பிள்ளை, அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டு வீட்டில் வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்துட்டு இருப்பாங்க.
1: ஸோ மெனி டைம்ஸ் மெனி அன்ஃபெய்த்ஃபுல் ஹஸ்பண்ட், அன்ஃபெய்த்ஃபுல் ஒய்ஃப் ஆர் அன்ஃபெய்த்ஃபுல் சில்ட்ரன், தே வில் பி அஃபெக்டட் சம்வேர் எல்ஸ், பட் தே வில் ரிமைன் சைலண்ட் அட் ஹோம்.
0: கண்டுபிடிச்ச பிறகு அந்த மனைவி ஆச்சரியப்படுவாங்க, கணவன் ஆச்சரியப்படுவார், பிள்ளைங்க பெற்றோர் ஆச்சரிய, மூணு மாசமா என் கூட தானே இருந்தாரு, என் கூட தானே தங்கி இருந்தாங்க, அந்த அம்மா ஒண்ணுமே தெரியலையே பாஸ்டர், ஒண்ணுமே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க.
1: So only after they find out, they will say that, see, for 3 months she has been with me, and they will be shocked to say, but we could not see anything evident in their life.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டா.
1: Glory be to the name of the Lord.
0: அதனால தான் ஞானி சொல்றாரு, எச்சரிப்பாருப்பா, அவள் கண்ணிமையில உன்னை பிடிக்க விட்டுறாத.
1: That's why here wise man says, be careful, don't let her catch you with your eyelids.
0: பிடிக்க விட்டுறாத.
1: Don't let her allure you.
0: இமோஷனலா வரப்போகும் பிரச்சனைகளுக்கு நீ எச்சரிப்பாயிரு.
1: Be careful about the emotional trouble you will face.
0: இரண்டாவது அவர் சொல்ற காரியத்தை பாருங்களேன்.
1: Look at the second thing.
0: ஆறாம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனம் பாருங்க.
1: Chapter 6 verse 26.
0: வேசி நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையையும் இறக்க வேண்டியதாகும்.
1: For by means of a harlot, a man is reduced to a crust of bread.
0: முதலாவது சொன்ன emotional problems.
1: Number 1, emotional trouble.
0: இரண்டாவது நான் சொல்லுவேன், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்.
1: நம்பர் டூ, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்.
0: பொருளாதார ரீதியிலே பாவம் உண்டாக்கும் பாதிப்பு.
1: ஸோ த செகண்ட் ஒன் இஸ் அ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் த சின் காசஸ்.
0: நீங்க வேணுமானால் இந்த உறவுகளில் சிக்கினவங்களை, பிரச்சனையில மாட்டினவங்களை நீங்க யார வேணா நீங்க போய் பாருங்க.
1: ஸோ லுக் அட் எனி பர்சன் ஹூ இஸ் காட் இன் சச் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ்.
0: முதல்ல மனசுல பாதிக்கப்படுவாங்க.
1: ஃபர்ஸ்ட் தே வில் பி எமோஷனலி அஃபெக்டட்.
0: அதுக்கு அவங்க மனசை திறந்து விட்டாங்கன்னா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய என்டையர் ஃபினான்ஷியல் சிஸ்டமே பிரேக் டவுன் ஆயிடும்.
1: ஸோ இஃப் தே ஓபன் தேர் ஹார்ட் ஃபார் தட் எமோஷனல் ப்ராப்ளம், தென் தே இன் அனதர் ஃபியூ டேஸ் தே என்டையர் ஃபினான்ஷியல் சிஸ்டம் வில் பி ப்ரோக்கன் டவுன்.
0: நீங்க அதனால தான் குடும்பங்களில் போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் எங்கிறது கண்டுபிடிப்பான்னு கேட்டால் பாஸ்டர் சம்பளமே வீட்ல கொடுக்கிறது இல்ல.
1: So that's why you can see in families you can find out they say see pastor he is not giving salary at home.
0: அவரோட bank balance வந்து குறஞ்சிட்டே வருது.
1: His bank balance is reducing.
0: இந்த மாசம் கட்ட வேண்டிய EMI கட்டல.
1: He did not pay the EMI he is supposed to pay this month.
0: யார கேட்டாலும் கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு.
1: Whomsoever asks they say that he has just asked money from.
0: எதுக்கு கடன் வாங்குனாரு?
1: Why did he get money?
0: இவ்வளவு சம்பாரிச்சு காசு எங்க போச்சு?
1: So where did the money go after earning so much?
0: ஏன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டற கேட்டா காசு இல்லன்னு சொல்றாரு.
1: If I ask money to pay fees for my child he says he doesn't have.
0: ஆனா ஆபீஸ்ல 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு.
1: But he is earning 1 lakh salary at office.
0: எங்க போச்சு அந்த காசு?
1: Where is that money?
0: இந்த மாதிரி பிரச்சனை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: Have you heard such kind of problems?
0: பாவம் வந்து உறவுகள்ல பாவம் வரும்போது இமோஷனை டச் பண்ணிட்டு அங்க நிறுத்திராது. அடுத்து கை வைக்கிறது எங்கன்னு சொன்னா நம்முடைய பொருளாதார வாழ்க்கையை.
1: So when sin enters our relationships it not only stops with touching our emotions then it will touch our finances.
0: இது பெரிய பெரிய எச்சரிப்பு.
1: This is a great warning.
0: அவர் சொல்றாரு பாருங்க, வேசி நிமித்தம் ஒரு துண்டு அப்பம் கூட கிடைக்காதபடி நீ முழுவதும் வெறுமையாக, நீ முழுவதும் தரித்திரத்துக்கு தள்ளப்படலாம்.
1: Here he says that because of an harlot a man shall be reduced to a crust of bread where he becomes totally empty and becomes so poor.
0: தள்ளப்படலாம்.
1: You will become poor.
0: நம்முடைய வாழ்க்கையில வந்து இதுக்கு ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். கர்த்தர் வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை அவர் கூட்ட மாட்டார்.
1: So the blessings of the Lord adds riches and he adds no sorrow to it.
0: தயவு செய்து உங்க வாழ்க்கையில உறவுகள்ல வந்து தவறு செஞ்சுட்டு கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவோ கொடுத்த நன்மைகளை நீங்க தேவையில்லாத மனிதர்கள் வந்து சூறையாடி கொண்டு போகாதபடி நீங்க எச்சரிப்பா இருங்க.
1: So you be careful that you don't involve in such kind of sins in your relationships and don't let other people come and plunder your money.
0: தகப்பன் தாயும் சொல்றாங்க, அப்பா என் பிள்ளை கர்த்தர் உனக்கு வந்து செல்வத்தை கொடுத்துருக்கிறாரு, ஒரு வேசிட்ட போயிட்டு எல்லாத்தையும் இழந்து அப்பம் கூட கிடைக்காம திரிஞ்சிராத நீனே.
1: Your father and mother say, see, the Lord has given you a great wealth, but don't go to a harlot and waste all the money and become a poor.
0: இதை இயேசு வந்து நமக்கு ஓமானமா பேசும்போது லூக்கா 15ல இதே வார்த்தையை சொல்றாரு.
1: So when Jesus spoke in the form of a parable, Jesus spoke in Luke 15 the same thing.
0: அந்த அண்ணன் வந்து தம்பியை பார்த்து சொல்றான், தன் ஆஸ்தியை எல்லாம் வேசிகளிடத்தில் செலவழித்து போட்ட உம்முடைய மகன் சொன்னான்.
1: So here the elder son says that your son who squandered all the wealth with the harlots.
0: பாவம் வந்து ஆரம்பத்துல அப்படி இலவசமா கண்ணு வச்சு சுண்டி இழுக்கிற மாதிரி தான் இழுக்கும். அப்படிதான் இழுக்கும்.
1: In the beginning the sin will try to entice and attract you as if it is giving like a freebie.
0: அது ஃப்ரீ ஃபன், ஃப்ரீ ஃபன் தான் அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்கும்.
1: So initially it will advertise as a free fun.
0: ஒண்ணுமே பயப்படாதப்பா, கவலைப்படாத, நான் ஃப்ரீயா கொடுக்கறேன் அப்படினு சொல்லி அது இழுக்கும்.
1: So it will attract you saying sir you don't worry about anything I will give you free of cost.
0: உள்ள மாட்டிக்கிட்டா தன்னுடைய கடைசி சில்லறை வந்து அவன்கிட்ட காலி ஆகிற வரைக்கும் அவனை சுரண்டாம அது விடாது.
1: So but you get caught into it it will not leave you until it extract the entire money from you.
0: இது உண்மை, இது சத்தியம்.
1: And this is true and this is
0: எத்தனை வீடுகள் கண்ணீர்ல உட்கார்ந்திருக்கு தெரியுமாங்க?
1: You know how many houses are in tears?
0: எத்தனை வீடுகள்ல அவசியம் இல்லாத கடன் தெரியுமா?
1: You know how many houses we have unnecessary debts?
0: எத்தனை வீடுகள் வறுமையில இருக்கு தெரியுமா?
1: You know how many houses are in poverty?
0: Yeah. உறவுகளில் உண்மை இல்லாமல், உறவுகளில் ஜாக்கிரதை இல்லாமல் போனதுனால சம்பாரிச்ச பணம் வீட்டுக்கு வர்றதில்லை, வேற எங்கேயோ போகுது.
1: இட்ஸ் பிகாஸ் தேர் நாட் ஃபேத்ஃபுல் இன் தர் ரிலேஷன்ஷிப்ஸ், தேர் நாட் கேர்ஃபுல் வித் தர் ரிலேஷன்ஷிப்ஸ், தேர் ஏர்ன் மணி இஸ் கோயிங் டு சம் அதர் ஹவுசஸ்.
0: சொந்த பிள்ளை ஃபீஸ் கட்ட முடியாமல், நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாமல், நல்ல இடத்துல தங்க முடியாமல், வீடு அலங்கோலமாக இருக்கும்போது ஒரே ஒரு பெண் ஒரு குடும்பத்தின் மொத்த ஆசீர்வாதத்தையும் சூறையாடி கொண்டு போக முடியும். ஒரு ஆண் அதை செய்ய முடியும்.
1: So when a child is not able to pay his fees, when a child is not able to eat his own food and when the entire house is in a mess, a single woman can plunder all the wealth and because of the sin of a man.
0: So பின்விளைவுல ஃபர்ஸ்ட் வந்து இமோஷனல்,
1: சோ
0: மனதளவுல பாதிக்கப்படுறாங்க.
1: சோ இந்த repercussions, it is first emotional problem.
0: இரண்டாவது financial, அதாவது பொருளாதார ரீதியாக உண்டாகிற பாதிப்பு.
1: Number 2 is the financial problem.
0: மூன்றாவது அங்க சொல்லுகிறார் பாருங்க 27 வசனத்தை பாருங்க 27-28.
1: Look at verses 27-28.
0: தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ? தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்க கூடுமோ?
1: Can a man take fire to his bosom and his cloth not be burned? Can one walk on hot coals and his feet not to be seared?
0: இது வந்து அவர் காமிக்கிறது வந்து இமோஷனலா பேசல. அவர் சொல்றாரு, நீ வந்து இந்த மாதிரி உறவுகள்ல வந்து கள்ளத்தனம், பொய், பாவம் இதுக்கெல்லாம் நீ இடம் கொடுத்தினா, அவர் சொல்றாரு, மடியில கொண்டு போய் நெருப்பை வச்சுக்கிட்டு சூடாம இருக்குமா?
1: So here he says, he doesn't speak about any emotional thing, but directly he says, see, if you're involved in such kind of illicit, illegal relationships, if you place fire upon your bosom, will it not go unburned?
0: வஸ்திரம் கெட்டு போகாம இருக்குமா?
1: So will not your clothes be burned?
0: அப்படினா அர்த்தம் என்னன்னா, the third important outcome of sin, sinful relationship, என்னன்னு கேட்டா physical trouble. சரீரத்தில் உண்டாகும் பாதிப்பு.
1: Number 3, it is physical trouble.
0: சரீரத்தில் உண்டாகும் வேதனை.
1: Physical trouble.
0: இந்த மாதிரி நடப்பது என்பது நடக்க உண்மை. இது
1: இட் இஸ் ரியல் ட்ரூத்.
0: இமோஷனலா பாதிச்சுட்டு, பண ரீதியா பாதிச்சுட்டு, அதுக்கப்புறமா சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்க வல்லமை உள்ளது தவறான உறவுகள்.
1: So these are illegal relationships have the power to affect you emotionally and then financially and then physically, the physical health and well-being.
0: பார்வேன் உலக பிரகாரமாகவும் அவங்க பாதிக்கப்படுறாங்க.
1: சோ தே ஆர் ஆல்சோ அஃபெக்டட் ஃபிசிக்கலி.
0: சரீரத்துல அதோட வேதனை சுமக்குறாங்க.
1: அண்ட் தே ஆல்சோ கேரி தட் பெயின் இன் தேர் பாடி.
0: இது உண்மை.
1: திஸ் இஸ் ட்ரூ.
0: எத்தனையோ பேர் வியாதிப்பட்டதற்கு மெயின் காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தவறான பாதிக்கு போனதுதான்.
1: The reason for many people's sickness is because they have entered into this kind of wrong relationships.
0: ஏனென்றா எப்பமே பாருங்க, இந்த தவறான உறவுகள் வந்து ஒரு ஏரியாவை மாத்திர தொடாது, பல ஏரியாவை பல பிரச்சனைகளை கூடவே இழுத்துட்டு வரும்.
1: இட்ஸ் பிகாஸ் such kind of wrong relationships will not only affect one area, it will also affect many areas and also bring many things along with it.
0: நான் எத்தனையோ குடும்ப பிரச்சனைகள் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தவறான உறவுல சிக்கிறவங்க வந்து இதுவரைக்கும் குடிக்காதவன் குடிப்பான்,
1: சோ
0: இதுவரைக்கும் சிகரெட் பிடிக்காதவன் சிகரெட் பிடிப்பான், இதுவரைக்கும் வந்து இந்த மாதிரி அதிக தீனி சாப்பிடாதவன் போய் சாப்பிடுவான். ஏன்னு கேட்டால், இந்த குற்றத்தை மறைக்க அந்த காரியம் அதில் வந்து அவன் இன்பம் காணுவான். இப்படியே கண்டு கண்டு கண்டு சரீரமே ஒன்று இல்லாமல் போயிடும்.
1: So I have seen many family problems where people who are involved in such kind of wrong and illegal relationships, they will become drunkards, smokers, gluttons. It's just because to hide one problem, they will get into other one. So likewise, the entire body is affected.
0: ஒரு வேளை நீங்க ஆகாரத்தினால கெட்டு போகாட்டி கூட, இந்த பாவத்தின் உணர்வு மனசுல இருக்கு பாருங்க, அது நம்முடைய எலும்பியே உரிக்கிறோம். பைபிள் அப்படி சொல்லுது.
1: So even if you are not affected by food, this guilt conscience that you have in your heart, that will totally ruin your body.
0: அது இருதயத்தை பாதிக்கும், kidneys பாதிக்கும். ஏன்னா உள்ள வந்து அந்த, உங்களுக்கு தெரியும், நான் வந்து என் மனைவியோட வாழ்ந்துட்டு நான் வந்து இன்னொரு பெண்ணோட நான் உறவு வச்சிருக்கிறேன், இதை எப்படி கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்ற பயத்திலேயே, அந்த ஸ்ட்ரெஸ்லயே உங்க சரீரம் வந்து ஆரோக்கியத்துக்கு நேரா போகாது. அது உங்களை என்ன பண்ணுனா பாதிக்கும்.
1: So it's because when you live with your wife but you have a illegal relationships, so that kind of a stress or a fear that creates in you, that will really affect your well being.
0: சொல்றார், சூடுபடாம இருக்குமாப்பா.
1: So he says, will you not be burned?
0: அது உங்களுக்கு வலிக்காம இருக்குமா?
1: It will not, will you not cause pain?
0: அது வேதனை கொடுக்காம இருக்குமா?
1: Will you not give you any kind of pain?
0: நிச்சயமாய் நீ வேதனை அனுபவிப்பாய்.
1: Surely you will encounter that pain.
0: அதனால இப்படிப்பட்ட தவறுகளை செய்றவங்களை பாருங்க, ராத்திரி தூக்கம்
1: So such kind of people, you can see that they will have sleepless nights.
0: பிள்ளைகளை பாத்தீங்கன்னா படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்வாங்க.
1: When you look at the children, they cannot concentrate in their studies.
0: அவங்க படிப்புல வெற்றி எடுக்க மாட்டாங்க.
1: They will not succeed in their education.
0: அவங்களுடைய சரீர பிரகாரமான இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்படும்.
1: So their natural physical life will be affected.
0: கடைசியா பாதிக்கப்படுற ஒரு காரியம்,
1: the last thing that will be affected,
0: 29ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால்,
1: verse 29,
0: பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான்.
1: So is he who goes into his neighbor's wife, whoever touches her shall not be innocent.
0: நாலாவது, ஆவிக்குரிய பிரச்சனை.
1: நம்பர் 4, ஸ்பிரிச்சுவல் ட்ரபிள்.
0: ஆவிக்குரிய பிரச்சனை,
1: ஸ்பிரிச்சுவல் ட்ரபிள்.
0: இது தவறான உறவுகளால் வரும் வேதனையான ஒரு பின்விளைவு.
1: So this is a repercussion or outcome that comes because of illegal relationships.
0: ஒருவேளை மனிதன் தப்பிச்சிடலாம், ஆனால் வரப்போகும் ஆக்கினிலிருந்து தப்பிக்க முடியாது.
1: Maybe you can escape from human beings, but you cannot escape from the wrath that is going to come upon you.
0: இதைதான் நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12 வரும்பொழுது,
1: this is what when you come to Hebrews chapter 12,
0: ange thirumana uravugalai patri pesumbodhu vedam solugirathu,
1: when it speaks about family marriage relationships, it speaks here,
0: vivagam yavarukkullum ganamulladayum vivaga manjam asusi padadadayum irupadaga.
1: Chapter 13 and verse 4, marriage is honorable in all and the bed undefiled.
0: Vesikallarayum vibacharakararayum devan நியாயம் தீர்ப்பார்.
1: பட் ஓர் மாங்கர்ஸ் அண்ட் அடல்டர்ஸ் காட் வில் ஜட்ஜ்.
0: எப்படி இருக்கு பார்த்தீங்களா? யார் நியாயம் தீர்ப்பா?
1: ஹூ வில் ஜட்ஜ்?
0: தேவன் நியாயம் தீர்ப்பார்.
1: காட் வில் ஜட்ஜ்.
0: அப்படின்னா அர்த்தம் என்ன?
1: ஸோ வாட் இஸ் மீன்?
0: இந்த உறவுகளில் நாம் வைத்திருக்கும் பாவங்கள், நாம் வைத்திருக்கும் தவறான உறவுகள், இதுக்கு விளைவு பூமியோட முடிஞ்சிடும் நினச்சிடக்கூடாது. என் உடம்புல நான் வேதனைப்பட்டேன், நான் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டேன், என் பணத்தை இழந்தேன் அப்படின்னு இதோட நிறுத்திட்டேன்னு நினைச்சிடாதீங்க.
1: ஸோ டோன்ட் எவர் திங்க் தட் கான்சிக்வன்சஸ் தட் வி ஃபேஸ் ஃபார் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் தி சின்ஃபுல் லைஃப் வில் ஸ்டாப் ஒன்லி வித் எமோஷன், ஃபினான்ஷியல் அண்ட் ஃபிசிக்கல் இன் திஸ் வேர்ல்ட் அலோன்.
0: நான் வந்து கவுன்சிலிங் கொடுக்கும் நான் சொல்லுவேன், மேரேஜஸ் அண்ட் தியர் ப்ராப்ளம்ஸ் டோன்ட் எண்ட் ஆன் அர்த், தே எண்ட் இன் ஹெவன் சொல்லுவேன். திருமணத்தில் உண்டாகும் பிரச்சனைகள் என்பது, அதனால் வண்ணுகிற பாதிப்புகள் என்பது இந்த உலகத்தோடு முடிஞ்சிருதுன்னு நினைக்காதீங்க. அது தேவன் பரலோகத்தில் நியாயந்திருக்கிற காலம் மட்டும் அது போகுதுன்னு

0: ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் தேவன் வந்து நமக்கு கற்பனையை விளக்காக வேதத்தை வெளிச்சமாக கொடுத்துருக்கிறாரு.
1: The Lord has given this commandment as a lamp and the law as a light that we may not go through this emotional trouble, financial trouble, physical trouble and spiritual trouble.
0: அதற்கு கொடுக்கிற அது கொடுக்கிற எச்சரிப்பு விளக்க நம்ம கேட்டுட்டு அதை பார்த்துட்டு நாம் உணர்வடைந்து ஜாக்கிரதை அடைந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாரா.
1: So when we look at that warning light, let us be ready to receive it and realize our responsibility and remember the repercussions that we may keep our family.
0: ஜெபம்.
1: Let us pray.
0: அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி.
1: A loving God, thank you for the words that you have given.
0: எங்களை காத்துக்கொள்ளும்.
1: Lord, keep us, Lord.
0: எங்கள் குடும்பங்களை காத்துக்கொள்ளும்.
1: Lord, protect our families, Lord.
0: எங்களுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்.
1: Protect our children, Lord.
0: இயேசுவே, உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும்.
1: Lord, cover us under your wings.
0: எங்களுக்கு முன்பாக நீர் உம்முடைய கற்பனையை ஒரு விளக்காக வேதத்தை வெளிச்சமாக நீர் பிரகாசிக்கிறீர், எங்களுக்கு எச்சரிப்புகளை தருகிறீர்.
1: Lord, you have kept your commandment as a lamp and the law as a light that is shining before us to warn us, Lord.
0: ஆண்டவரே, எங்கள் கண்களால் நாங்கள் பார்க்க முடியாத, எங்களுக்கு பார்க்க தெரியாத ஆபத்துக்களை உம்முடைய வேத வசனம் எங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்குகிறது.
1: Lord, the dangers that are not evident to our eyes, that are invisible to our eyes, Lord, your word will show us very clearly, Lord.
0: ஆண்டவரே, அந்த எச்சரிப்பு விளக்குகள் எரியும் போது நாங்கள் அதை கண்டு காணாமல் முகத்தை திருப்பாதபடி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள அதனால் உணர்வடைந்து எங்கள் உத்தரவாதத்தை உணர்ந்து ஆபத்துகளுக்கு விலகி வரப்போகும் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு எங்களை காத்துக்கொள்ள நீர் தயவா எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும்.
1: Lord, whenever this warning light glows, Lord, let us not ignore that light and warning, but rather, Lord, we be ready to receive that instruction. Let us realize our responsibility and remember the repercussions that we may have to go through it, and Lord, keep and protect our family, Father.
0: ஆண்டவரே, இப்பொழுது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இனிமேல் கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்.
1: Lord, protect everyone who is listening to this word now and also who are going to listen to this word later, Lord.
0: எங்களையும் எங்களுடைய வீடுகளையும் உம்முடைய அரவணைப்புக்குள்ளே வைத்துக்
1: கொள்ளும். Lord, keep ourselves and our houses under your protection.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen. Amen.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: நான் நான் நான் நான் படிச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் காப்பாற்றினேன், நான் தான் வீடு கட்டினேன், நான் தான் உதவி செஞ்சேன். நான் உதவி செய்யலனா அவர் என்ன ஆறது? நான் பெரியவன், நான் சாமர்த்தியசாலி, நான் தான் அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். நான் நான் நான் அப்படின்னு மார்த்தட்டி கொள்ளும் நண்பரே, நான் தான் என் இதயத்தை இயக்குகிறேன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் தான் என் மூளையை இயக்குகிறேன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் தான் என் இரண்டு கிட்னியையும் இயக்குகிறேன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் தான் என் வயிற்றில் சாப்பிட்ட உணவிலிருந்து சத்துக்களை தனியா பிரிச்சு ரத்தத்துல கலக்கிறேன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் தான் காலையில சூரியனை வரவழைக்கிறேன், மாலையில அஸ்தமனம் ஆக்குகிறேன் அப்படின்னு சொல்வீங்களா? செடி கொடிகளை வளர வைப்பதும் பூக்களை மலர வைப்பதும் காய்களை கனிய வைப்பதும் நான் தான் அப்படின்னு சொல்வீங்களா? இவைகள் அனைத்தையும் யார் செய்கிறாரோ, யார் இயக்குகிறாரோ, அவர் ஒருவருக்கே நான் அப்படின்னு சொல்லும் அதிகாரமும் உரிமையும் உண்டு. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னும், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னும் பரிசுத்த வேதாகமத்துல வாசிக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நம் தாய் தந்தையரை நமக்கு கொடுத்தது யார்? நம் உடலை அதிலுள்ள அத்தனை உறுப்புகளையும் படைத்தது யார்? நம் தோற்றம், திறமை, செல்வம் எல்லாமே கடவுள் நமக்கு கருணையா கொடுத்தது. இதுல நாம பெருமைப்பட இங்க எதுவுமே இல்லை. அப்படி இருக்க நான் அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லையே. அதனால நான் அப்படிங்கிற அகந்தைய விட்டு கடவுள் நமக்கு கொடுத்த எல்லாவற்றிற்காகவும் நன்றியோட வாழுவோம், தாழ்மையோட இருப்போம், எல்லாரிடமும் அன்பு செலுத்துவோம்.

Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியானவரே, உடைய அழகைக்காய் மகி ஸ்தோத்திரம். நீ நடத்தலுக்காய் மகி ஸ்தோத்திரம். We want to thank you for your ways. என்ன முடியாத வழிகளிலே ஆண்டவரே ஆராய்ந்து பார்க்க முடியாத நன்மைகளை ஆண்டவரே எங்களுக்கு செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். God, we come before the throne of grace.

ஆவியுமானவர் என்று தாவீது சொல்லுவது போல என் ஆத்துமாவை காத்துள்ளும். நான் பக்தியுள்ளவன் என் தேவனையே உமை நம்பி இருக்கிறேன். நமது அடியேனை நீ ரட்சிப்பீராக. ஆண்டவரே, எனக்கு இறங்கும் நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும்.

Thank you, Lord. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறேன். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனியும்.

நெகேமியா 8 அதிகாரம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருவரப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலை கற்பித்த மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ட்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7 மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ட்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவனண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாவும் அனையாவும் உரியாவும் இல்கியாவும் மாசையாவும் அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பதனாவும் சகரியாவும் மெகல்லாமும் நின்றார்கள். எஸ்ட்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ட்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெசுவா, பானி, செரபியா, யாமீன், அக்கூப், சபதையாய், ஓதியா, மசையா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட போது அழுதபடியால் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றாள். லேவியரும் ஜனங்களையெல்லாம் அமர்த்தி, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். மறுநாளில் ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7 மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவக்கிளைகளையும் காட்டு ஒலிவக்கிளைகளையும் மிருக செடிகளின் கிளைகளையும் பேரீச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள். அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவர்களை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும்
எப்ராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். இந்த பிரகாரமாய் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்கள் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாய் யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினந்திரம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. ஏழு நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். எட்டாம் நாளோ முறையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருந்தது.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற மிக மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு பரிசுத்தமான ஜீவியம். இந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போமானால் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். 1 பேதுரு 1:15 நாம் வாசிக்கும் போது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் பரிசுத்தர், அதனால்தான் அவர் சொன்னாரு, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இந்த பரிசுத்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் எல்லா நடவடிக்கைகளிலும் கிரியைகளிலும் இருக்குமானால் இதுதான் ஒரு மிகப்பெரிய சாட்சி. நம்மளை ஒரு வித்தியாசப்படுத்துகிறது நம்முடைய விசுவாசமோ ஜெப வாழ்க்கையோ இல்லை, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை தான் நம்மளை வித்தியாசப்படுத்தும். நம்ம வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், மற்ற இடங்களில் எல்லாம் நம்முடைய உண்மை கீழ்ப்படிதல் தான் நம்மளை வித்தியாசப்படுத்தும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அழைத்து வந்தார். லேவியராகமம் 11:45 வாசிக்கிறோம், நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தேன், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். இதை ஆணித்தரமா சொல்லலாம், நம்முடைய தேவன் தான் பரிசுத்தம் உள்ளவர். அப்படிப்பட்ட தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே அந்த பரிசுத்த வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாததற்கு காரணம் அநேக பகுதிகளில் நம்முடைய வாழ்க்கையினுடைய பரிசுத்த குறைவு தான். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல அலைய விட்டதுக்கு காரணம் அவங்க செஞ்ச முறுமுறுப்புகள், பரிசுத்த குலைச்சலான வாழ்க்கை தான். அவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்களை செய்து ஆண்டவர் அழைத்து வருவார். அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த தேவன் செங்கடலை பிளந்து அவர்களை கூட்டிட்டு வரும்போது அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களை வாசிக்கிற வேலையில எகிப்துக்கு திரும்பி பார்ப்பாங்க. அங்க இருக்கிற கொம்மட்டிக்காய், கீரை, இறைச்சி எல்லாம் அப்படியே நினைச்சு நினைச்சு பார்ப்பாங்க. அடிக்கடி முறுமுறுப்பாங்க, அந்நிய தேவர்களை நாடி போவாங்க. இப்படி செய்கிறதுனால கர்த்தர் வனாந்தரத்துல 40 ஆண்டுகள் அலைய விட்டார். அவர்களை அலைய விட்டதற்கான ஒரு முகாந்திரம் என்னவென்றால் அவர்களுடைய பரிசுத்த குலைவு. நம்ம வாழ்க்கையிலும் அதே இருக்கலாம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில பரிசுத்த குறைச்சல் ஏதோ ஒரு பகுதிகளில, அது கிரியா இருக்கலாம், பார்வையா இருக்கலாம், செய்கையா இருக்கலாம், சிந்தனையா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த குலைச்சல் உண்டாயிருக்குமானால் தேவன் எப்படி அற்புதம் செய்வார்? ஆகினால்தான் நம்ம சில பகுதிகளில் பாதிப்பு உண்டாகிறது. இன்னைக்கு நாம எந்த பகுதியில என்னுடைய வாழ்க்கையில நான் பரிசுத்த குலைச்சலா இருக்கிறேன், எந்த பகுதியில நான் உண்மை இல்லாத இருக்கிறேன், கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கிறேன், அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாமே. ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்தில் திரும்பும் போது கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன், அதை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்து விட்டார், உண்மையோடு இருந்தார், நிச்சயம் கர்த்தர் நமது வாழ்க்கையில ஒன்றன் பெண் ஒன்றாக அற்புதத்தை செய்வார். இந்த பரிசுத்த குலைச்சல் எங்க முதல் ஆரம்பிக்குது அப்படின்னா நம்முடைய சிந்தனையில தான். ரோமர் 8:5-7 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் என்று வாசிக்கிறோம். இரண்டு விதமான நினைவுகள், ஒன்று மாம்ச சிந்தை, இன்னொன்று ஆவியின் சிந்தை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியின் சிந்தையோடு, வசன சிந்தையோடு, ஜப சிந்தையோடு, பரிசுத்த சிந்தையோடு இருக்க வேண்டும். ஆனால் அநேக நேரங்களிலே மாம்ச சிந்தை தான் அவர்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. இந்த மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது கீழ்ப்படிய பண்ணாமல்

இருக்கிறது. ஆக மாம்ச சிந்தையின்படி நடக்கிறவர்கள் அதற்குரிய கிரியைகளை செய்து கொண்டு வருவார்கள். அப்படிதான் நிறைய இடங்கள்ல பாக்குறோம். அது ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியங்களை சிந்தித்து ஆவிக்குரிய காரியங்களை செய்வார்கள். இந்த சிந்தனையில நம்ம வாழ்க்கையை மிக கட்டுக்கோப்பா பரிசுத்தமா நம்முடைய சிந்தையை காத்து கொண்டால் நிச்சயம் நாம் ஒரு நல்ல பரிசுத்த ஜீவியத்தை செய்ய முடியும். நம்முடைய தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியும். நமக்கு அற்புதம் காத்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, எந்த இடத்துல நம்ம குறைவு பட்டோமோ, எந்த இடத்துல நம்ம வாழ்க்கை குறைவுபட்டிருக்கிறதோ அதை சிந்தித்து மனம் திரும்புவோம். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுவோம். அவரிடத்திலே சேருவோம். நிச்சயம் எந்த பகுதியில் தோல்வி அடைந்தோமோ அந்த பகுதியிலே ஜெயம் கிடைக்கும். இந்த நாளில் ஆராய்ந்து பார்த்து அவரிடத்திலே நெருங்குவோம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் உண்டானால் அதை எங்களுக்கு உணர்த்தி ஆண்டவரே அந்த பாதையிலிருந்து விலகி விடுவிக்கப்பட மனம் திரும்ப உம்மிடத்தில் நெருங்க உதவி செய்யுங்க. நீர் பரிசுத்த ஆகையினாலே உமை பின்பற்றுகிற உம்முடைய அடிச்சுவடுகளை நடக்கிற நாங்கள் எல்லாரும் பரிசுத்தராய் இருக்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

மகிமை ஊற்றுங்கப்பா. லார்ட், லெட் யுவர் ஹீலிங் பிரசன்ஸ் ஃபில் திஸ் பிளேஸ் ரைட் நவ் லார்ட். ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: அன்பான ஜீவான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தையிலே என்னுடையவர்கள் என்ற தலைப்பிலே ஆதியாகமம் 48:5 ஜீவ வார்த்தை கூட உங்களை சந்திக்கிறோம். உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் இரண்டு குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். ஜாக்கோப்பு முதிர் வயதான போது ஜோசேப்பின் மூலமாய் பிறந்த தன் பேர பிள்ளைகளை எல்லாம் தன்னுடைய அருகிலே வரவழைத்து ஆசீர்வதிக்கலானார். அந்த பேர பிள்ளைகள் அடிமத்தன தேசமான எகிப்திலே பிறந்தவர்கள். இஸ்ரவேல் தேசமோ தேவன் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாக இருக்கும்படிக்கு கொடுத்த தேசம். ஜாக்கோப்பு அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக எகிப்தில் பிறந்த அந்த பேர பிள்ளைகளை இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு சமமாக புத்திர சுவீகாரம் எடுத்துக்கொண்டார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சுதந்திரம் உண்டோ அந்த சுதந்திரத்தை தன் பேர பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்பினார். அது முதல் அவர்கள் ஜாக்கோப்பின் சொந்த பிள்ளைகள் என்று அழைக்கப்படும்படியாயிற்று. நீங்களும் கூட எகிப்திலே பேர பிள்ளைகளைப் போல அடிமத்தனத்தில் வாழ்கிறவர்களாகவே கர்த்தருக்கு முன்பாக காணப்பட்டீர்கள். அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார், நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எபேசியர் 2:5 காணலாம். இந்த தேவனுடைய திட்டத்திற்கு புத்திர சுவீகார திட்டம் என்று பெயர். ஜாக்கோப்பு சொல்லுகிறதை மீண்டும் கவனியுங்கள். அந்த பேர பிள்ளைகள் எகிப்திலே பிறந்தவர்களாய் இருந்த போதிலும் இனி அவர்கள் என்னுடையவர்கள். அவர்கள் எனக்கு பேர பிள்ளைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி என்னுடைய சொந்த பிள்ளைகளாய் இருப்பார்கள். பேர பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் இருந்து அவர்களை தத்தெடுத்து என்னுடைய சொந்த பிள்ளைகள் என்ற நிலைமைக்கு கொண்டு வருகிறேன். இதனுடைய அர்த்தம் என்ன? பேர பிள்ளைகளாகிய எப்ராயிம் மனாசேயும் இனி ஜாக்கோப்பை பார்க்கும் போது அப்பா என்றே அழைக்க வேண்டும். ஆம், இதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அவரை அப்பா பிதாவை என்ற புத்திர சுவீகார ஆவியோடு அழைக்கக்கூடிய பிள்ளைகளே தேவை. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் என்ற பெயர் தேவையில்லை. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் என்கிற பெயரே தேவை. தேவ பிள்ளைகளே, நீங்களும் அவர் குடும்பத்தில் இணைக்கப்பட்டு அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியாக உயர்த்தப்பட்டு இருப்பது பெரிய ஆசீர்வாதம் அல்லவா? உங்கள் நினைவுக்கு, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று ரோமர் 8:15 காணலாம். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான செய்திகளையும் உங்கள் மனதுக்கு இனிய தேவனுடைய நாமம் விளங்கும் பாடல்களையும் உயிருள்ள ஜீவனுடைய சாட்சிகளாக பிள்ளைகள் பயந்தளிக்கும் சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

0: ஊழியர் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கிருபையினால் இப்படித்தான் புதிய ஏற்பாடு கிருபையை குறித்து பேசுகிறது. தேவனுடைய கிருபை, காட்ஸ் கிரேஸ். அந்த கிருபையை நாம் பயன்படுத்தி, அதாவது ஹவு டு லீவ் பவர்ஃபுல்லி, ஹவு டு லீவ் மைட்லி, ரொம்ப வல்லமை வாழ்வது எப்படி, அதைத்தான் நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். கிருபையை பயன்படுத்தி கொள்ள நாம் பழகிவிட்டோம் என்று சொன்னால் ஆசீர்வாதமாக வாழ்வதற்கும் நாம் ஆயத்தமாகிவிட்டோம் என்று தான் அர்த்தம். எல்லாம் தேவனுடைய கிருபையினால் தான் வருகிறது என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாடில் குறிப்பாக இந்த கிருபை என்றால் என்னவென்று பார்க்கும் பொழுது, மிக சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று, இல்லைன்னா நமக்கு அவசியமான பல விஷயங்கள், அதாவது தே ஆர் சோ நெசசரி, தே ஆர் மோர் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். ஆனால் அவற்றை அடைவதற்கோ அவற்றை பெறுவதற்கோ நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை, எந்த ரிசோர்ஸஸும் இல்லை. ஆனால் இட்ஸ் எ மஸ்ட், அது தேவை, ரொம்ப அவசியம். ஆனால் அது வந்து நம்மிடத்தில் இல்லை. எதை ஒன்று நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது, ஆனால் அது பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒன்றுமே இல்லை, அதை அடைவதற்கு நமக்கு எந்த ஆற்றலும் இல்லை. அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழலில் அதை ஒருவர் கொடுக்கிறார், ஒருவர் வைத்திருக்கிறார். அதற்கு என்ன விலைன்னு கேட்டால், விலையை கேட்டால் தலை சுற்றுது. நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆனால் அதுக்கு 10 லட்சம் ரூபா விலை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், 10 லட்சம் ரூபா விலை நம்மக்கிட்ட இருக்கிறது மிஞ்சி மிஞ்சி கூட்டி கழித்து அங்கே பார்த்து இங்கே பார்த்து எல்லாம் சேர்த்த ஒரு 10,000 ரூபா இருக்கும். நான் அந்த 10 லட்சம் அந்த விலையை சொன்னோட்ட போய், என்கிட்ட 10,000 தாங்க இருக்குது, எனக்கு இது ரொம்ப தேவை, ரொம்ப மிக அவசியம், எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொன்னால், எங்கே அது 10 லட்சம் ரூபா பொருளை போய் என்ன செய்கிறீங்க, 10,000 ரூபா அப்படிங்கிறீங்களே, அது என்ன அர்த்தம் இல்லாமல் கேட்குறீங்களே அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படி தானே, இல்லைங்க என்கிட்ட 10,000 ரூபா தான் இருக்குது, நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், சும்மா வேணாலும் கொடுத்துட்றேன், ஆனால் உங்கள் 10,000 ரூபாய்க்கு என்ன செய்ய மாட்டேன், தர மாட்டேன். அப்போ அவர் பார்க்குறாரு, பாவம், இவருக்கு வாங்கிறதுக்கு ஆற்றல் இல்லை, ஆனால் அவர் ரொம்ப தேவைப்படுது. ஆனால் இந்த 10 லட்சம் ரூபா பொருளை 10,000 ரூபா கொடுத்து கொடுக்கறத விட சும்மாவே கொடுத்தா அதுக்கு ஒரு கிரெடிட் இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் இதை வாங்குறதுக்கு உனக்கு என்ன கிடையாது, வசதியே கிடையாது. நீ 10,000 இல்லை, 1 லட்சம் இல்லை, 2 லட்சம் இல்லை, 3 லட்சம் இல்லை, 5 லட்சம் கொடுத்தாலும் இது உனக்கு கிடைக்காது. அதனால் நீ ஒன்று பண்ணு, உன் 10,000 நீ உன் பாக்கெட்டில் வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுறேன் உனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், உனக்கு ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு கொடுக்குறார். அப்போது என்ன அர்த்தம் பார்த்திங்களா, இதற்கு பேர் தான், திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் கிரேஸ். நம்மால் எவ்வளவு முயற்சித்தாலும் அடைய முடியாத ஒன்று, ஆனால் அதை அடையப்பட வேண்டிய ஒன்று, அவசியமான ஒன்று, அதை பெற்றுக்கொள்வதற்கு வி டோன்ட் ஹாவ் எனி பேஸ், வி டோன்ட் ஹாவ் எனி எபிலிட்டி, வி டோன்ட் ஹாவ் எனி சோர்ஸ். அது அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், உனக்கு அவசியமானதை பெற்றுக்கொள்வதற்கு இதை உனக்கு தருகிறேன்னு சொல்லி தருகிறார். அது எந்த விலையும் கிடையாது அப்படின்னு சொன்னால், அது ஒன்றும் வேல்யூபிளாக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அது சாதாரணமான கிடையாது. அந்த கிருபை எப்படி வந்தது நமக்கு, கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்த கொடுத்ததின் மூலமாக கிருபையானது வந்தது. அப்படி தானே, ஒன்று யோவான் சுவிசேஷத்தோட 1:17 வாசிக்கும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு என்ன வருகிறது, சத்தியமும் கிருபையும் வருகிறது. அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேர்வதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜீவனை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆகிய விதமாக தான் அந்த கிருபை வருகிறது. இந்த கிருபை நமக்கு எப்படி வருகிறது, இலவசமாக வருகிறது. இதை குறித்த ஒரு வசனத்தை நாம் வேதத்தில் கூட வாசிக்கிறோம், எபேசியர் 2:8 எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட், ஆண்டவருடைய. அப்படி என்ன அர்த்தம்னு சொன்னால், அதாவது நம்ம என்ன பண்ண முடியாது, வி கேனாட் டூ எனி திங் டு கெட் இட், இதை பெறுவதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. நாம் எதையும் செய்து பெற்றுக்கொள்ள முடியாதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், இலவசமாக கொடுத்தோம். அப்போது இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது, ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்கிறது, இல்லை என்றால் பாவத்திலிருந்து நம்ம விடு

0: பிடித்துக் கொள்வது, இல்லைனா நித்திய வாழ்வை பெறுவது, இவைகளுக்கெல்லாம் நாம் என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, அதை அடைவதற்கு தேவையான காரியங்களை செய்ய முடியாது. எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, எவ்வளவு பைபிள் படித்தாலும் சரி, எவ்வளவு சர்ச்சில் போய் ஒர்ஷிப் பண்ணாலும், ஆராதனை பண்ணாலும், எவ்வளோ காணிக்கை கொடுத்தாலும், எவ்வளோ தலையை முட்டை அடித்தாலும் சரி, செருப்பு இல்லாமல் நடந்தாலும் சரி, காவி கட்டி நடந்தாலும் சரி, வாழ்ந்தாலும், கல்யாணம் பண்ணாதபடிக்கு சன்னியாசியாக வாழ்ந்தாலும் சரி, பை டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் வீ கேனாட் ஹேவ் திஸ் பெற முடியாது. அதற்கு தான் ஆண்டவர் சார், காட் கிவ்ஸ் அஸ் த கிரேஸ், தெர் இஸ் அ காட்ஸ் கிஃப்ட், தேவனுடைய பரிசு. அந்த வசனத்தை பார்க்கலாம், எபேசியர் 2:8.
1: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: ஆமாம், விசுவாசத்தை கொண்டு மட்டும் நம்ம ரட்சிக்கப்படலை, கிருபை. ஆண்டவர் என்ன செட் பண்ணியிருந்தார், அதாவது உனக்கு எவ்ரிதிங் இஸ் ரெடி, இதை நீ பிலீவ் பண்ணால் எடுத்துக்கலாம்ப்பா, காசு பணம் கிடையாது. அப்போது நாம் போய் ரொம்ப நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன் அப்படிங்களே, கிருபையில். அப்போ முதல்ல என்ன வர வேண்டி இருக்கிறது, கிருபை. தேவனுடைய கிருபை தான் நம்ம முதலாவது தேட வேண்டும். கிருபையின் மூலமாக வரும் இந்த கிருபையை குறித்து என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், நிறைய பேர் சர்வசாரமாக நம்ம கிருபைன்னு பேர் வைக்கிறோம், அப்படி தானே, வீட்டுக்கு, வாகனத்துக்கு, ஆளுக்கு, எல்லாத்துக்கும் கிருபைன்னு பேர் வைக்கணும். அது மட்டும் இல்லை, எதுக்கெடுத்தாலும் ஒரு மீன் கடையில் போய் மீன் வாங்கிட்டு வந்தால் கூட கத்திரி பேர் தானே கிருபையினால அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், அந்த கிருபை யூஸ் பண்ணுறோம். அந்த கிருபை குறித்து பைபிள் என்ன சொல்லுன்னு சொன்னால், எபேசியர் 1 நம்ம வாசித்த அத்தியாயத்தினுடைய 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த கிருபை எப்படிப்பட்டது, பொழுது இந்த கிருபை என்ன செய்தது, வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். தீத்து 2:11.
1: ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது,
0: எல்லாருக்கும், எவரிபடி மஸ்ட் கெட் த ரிடெம்ஷன், தி சால்வேஷன், அதை கொடுக்கிறதுக்கு, பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிற அந்த அனுபவத்தை கொடுக்கிறதுக்கு அந்த கிருபை என்ன செய்தது, பிரசன்னமானது. எப்படி பிரசன்னம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானார்ல, இயேசு கிறிஸ்துவின் வழியாக அந்த கிருபையும் பிரசன்னமானது. அப்போ கிருபை என்று சொன்னால் என்னங்கிறது புரிஞ்சிச்சு, அதாவது அன்மெரிட்டட் ஃபேவர்னு சொல்லுவோம், அதாவது நம்ம அடைய முடியாத ஒன்று, நாம் பெற்றுக்கொள்ள முடியாத மிக அவசியமான ஒன்று, ஆனால் நம்ம அடைய ஒரு வாய்ப்பில்லை. அதுபோல் இது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ், இது ஒரு பெரிய ஆற்றல், இது ஒரு பெரிய அந்தஸ்து, ஒரு பெரிய ஐஸ்வர்யம், இந்த விதமாக பல விதங்களை சொல்லலாம். இதுதான் கிருபை. சரி, இப்போ கிருபை என்று நமக்கு ஓரளவு புரிஞ்சிச்சு. இந்த கிருபைக்கு 3 தன்மைகள் இருக்குது, டிஃப்ரெண்ட்லி 3 ஆஸ்பெக்ட்ஸ் இந்த கிருபைக்கு இருக்குது. கிருபை என்று பார்க்கும் பொழுது இதற்கு என்ன இருக்கிறது, ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஃபேஸஸ், முக்கியமான 3 முகங்கள் இருக்கிறது. என்னோடு பார்க்கும் பொழுது, முதலாவதாக கிருபையின் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கிறது, வாட் ஐ வில் கெட் பிகாஸ் ஆஃப் திஸ் கிரேஸ். கிருபையின் மூலமாக ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்கும். தேவன் நமக்கு கிருபையை தந்திருக்கிறபடினால இந்த உலகத்தில் நாம் நம்பிக்கையாக வாழலாம். நம்பிக்கையாக வாழலன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அதாவது ஏதோ ஒன்று எனக்கு தேவையாக இருக்கிறது, அது பெற்றுக்கொள்வதற்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அப்போ நான் நம்பிக்கையாக இருக்க முடியுமா, இந்த வார செலவுக்கு கையில் காசே கிடையாது, நான் நம்பிக்கையாக இருக்க முடியுமா, முடியாது. அதுபோல் ஒரு வேலையை நான் செய்யணும், செய்கிறதுக்கு முடியலை, உடல்நிலை சரியில்லை, ரொம்ப வீக்காக இருக்குது, அப்போ நான் நம்பிக்கையோடு இருக்க முடியுமா. ஒரு ஊருக்கு போகணும், அந்த ஊருக்கு போகிறதுக்கு பஸ் காசு வேணும், ட்ரெயின் காசு வேணும், இல்லைன்னா வேறு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வேணும், ஆனால் நான் போக வேண்டியது அவசியம், ஆனால் போகிறதுக்கு என்ற வாய்ப்பு இல்லை, நான் நம்பிக்கையாக இருக்க முடியுமா, இருக்க முடியாது. ஆனால் தேவன் நமக்கு கிருபை அளித்திருக்கிறபடியினாலே, எங்கெல்லாம் நாம் முடியாதுன்னு எண்ணுகிறோமோ, எங்கெல்லாம் நாம் இயலாதுன்னு எண்ணுகிறோமோ, எங்கெல்லாம் நாம் கூடாதுன்னு எண்ணுகிறோமோ, அங்கெல்லாம் தேவன் நமக்கு கிருபை அளித்திருக்கிறபடினாலே நமக்கு கூடும், நம்மால் முடியும் என்று நம்புவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. எனவே தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது, நம்பிக்கை. அதாவது குறிப்பாக கிருபையினுடைய மிகப்பெரிய நோக்கம், இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும். ஆனால் பாவத்திலிருந்து விடுவித்து கொள்ளுகின்றதான ஒரு எபிலிட்டி எனக்கு கிடையாது, அந்த விதமான ஒரு பவர் எனக்கு கிடையாது. நான் வேணா பெரிய அறிவாளியாக மாறலாம், பெரிய அரசியல்வாதியாக மாறலாம், பெரிய விஞ்ஞானியாக மாறலாம், பெரிய பயில்வானாக மாறலாம், இல்லை பெரிய செல்வந்தனாக மாறலாம், அதற்கெல்லாம் என்னிடத்தில் ஆற்றல் இருக்கிறது. ஆனால் ஐ டோன்ட் ஹாவ் எனி பவர் டு ஓவர் கம் தி சின், ஐ டோன்ட் ஹாவ் எனி பவர் டு டிஃபீட் தி சின், பாவத்தை எனக்கு மேற்கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், பாவம் மேற்கொள்ளப்பட வேண்டும், நான் என்ன பாவத்தை நான் சப்டியூ பண்ணணும். அப்போது இப்போ பாவத்தை இப்படி மேற்கொள்கிறது, அதற்கு தான் கர்த்தரின் கிருபை கொடுத்திருக்கிறார். அப்போ என்னிடத்தில் அந்த ஆற்றல் இல்லை, ஆனால் பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு ஆற்றல் எனக்கு கிருபையினால் வந்திருக்கிறபடினாலே நவ் ஐ ஹவ் காட் த ஹோப். இப்போ எனக்கு என்ன இருக்குது, நல்ல ஹோப் இருக்குது. பாருங்கள், அவசரம், எனக்கு பெங்களூர் வர போகணும், ஒரு மிக முக்கியமான வேலை. அந்த பெங்களூர் வர போகிறதுக்கு ரொம்ப தேவை இருக்குது, ஆனால் எங்கிட்ட வந்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ஒன்றுமே இல்லை, கன்வெயின்ஸுக்கு ஒன்றும் காசு கிடையாது, போகிற இடத்துல தங்குறதுக்கு என்ன பண்ணணும் தெரியாது, சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும் தெரியாது, என்ன மாதிரி என்ன செய்யணும் ஒன்றும் தெரியாதபடி தேய்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி தேய்த்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, பெங்களூர் போகலாம் வாங்க, என்னுடைய காரில் போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. ஐயோ, எனக்கு பெங்களூர் போக வர வேண்டிய அவசியம் இருக்குது, ரொம்ப தேவை இருக்குது, ஆனால் என்கிட்ட காசு போனால் ஒன்றுமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, என் கூட நீங்கள் போகலாம் வாங்க, இங்கேருந்து 214 எல்லாத்தையும் என்ன செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், ஐ வில் டேக் கேர் ஆஃப் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் நமக்கு என்ன வந்துடும், நம்பத்தக்க ஒருவர் சொன்னால் நமக்கு என்ன வந்துடும், நம்பிக்கை வந்துடும். நமக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸு காசு கிடையாது, போகிறதுல அக்காமடேஷனுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் தெரியாது, நமக்கு சாப்பிட்ற காசு கிடையாது, ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையும் பேர் பண்ண சொன்னதுனால இப்போ எனக்கு என்ன வந்து விட்டது, இப்போ அந்த பிரயாணத்தை நான் உற்சாகமாக தொடரலாம். காரணம்னு சொன்னால், என்னை விரும்புகிற ஒருவர், நேசிக்கிற ஒருவர் வந்து என்ன சொல்லிவிட்டார், எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கை என்று சொல்லிவிட்டிருக்கிறார். எனவே நாம் தைரியமாக என்ன செய்யலாம், நாம் இந்த பிரயாணத்தில் செல்லலாம். எனவே அருமையானவர்களே, இதுதான் கிருபை, நம்பிக்கை கொடுக்கிறது, கிருபை நம்பிக்கை கொடுக்கிறது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், கொஞ்சம் குறைப்போம். இரண்டாவதாக தேவன் நமக்கு என்ன கொடுக்கணும், நம்முடைய வாழ்க்கை என்ன, ஹோலினஸ், பரிசுத்தம். இப்போ பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நம்மால் முடியாது, நம்மிடத்தில் அந்த ஆற்றல் இல்லை, பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் வந்து நம்ம பல விதங்களில் ஆற்றல் உள்ள மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் வந்து ஆண்டவர் கூட ஹோலினஸ்ஸை நம்ம பெற முடியும். ஆனால் ஒன்று குருந்தி 1 ரெண்டாம் வசனம் என்ன சொல்கிறது, நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பரிசுத்தமாக இருக்கிறதுல ஒரு சோர்ஸ் இல்லை. ஆனால் 1 Corinthians 6:11 என்ன சொல்கிறது, ஐ எம் சாங்டிஃபைட், ஐ எம் கான்சிக்ரேட், ஐ எம் மேட் ஹோலி. எப்படி அந்த வசனத்தை வாசிக்கலாம்,
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்.
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்போ நம்ம வந்து பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நாமவே என்ன செய்யலை, பரிசுத்தமாகி நம்ம பரிசுத்தம் ஆகலை, ஆண்டவரால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க முக்கியமான ஒன்று என்றால் இட்டர்னல் ஹோப், நித்தியமான நம்பிக்கை. யோவான் 3:16 வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய உறவினர் குமாரனை விசுவாசிகள் எவ்வளோ அவர்கள் கெட்டுப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக இவ்வளவாக அவரை தந்தருளி. அப்போது நாம் வந்து இந்த உலகத்துக்கு அப்பால் ஒரு வாழ்வை பெறப்போகிறோம், இந்த அற்ப ஜீவனுக்கு அப்பால் ஒரு நிலையான ஜீவன் இருக்கிறது. இந்த அற்ப ஜீவன் எவ்விதம் எத்தனை நாள் வாழ்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான், அதற்கு அப்பால் வந்து எவர்லாஸ்டிங் லைஃப், ஒரு எட்டர்னல் லைஃப் இருக்குது. அந்த லைஃபை நாம் பெறுவதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை, நம்முடைய தவங்களோ, நம்முடைய ஜபங்களோ, நம்முடைய காணிக்கைகளோ, நம்முடைய சுய உறுப்புகளோ, இவைகள் எல்லாம் நம்மை வந்து அதற்கு தகுதியுடைய மாற்றாது அங்கே போய் சேருவதற்கான வாய்ப்பை கொடுக்காது. ஆனால் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, தீத்து 3:6 நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே நமக்கு என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி. அப்போ நம்பிக்கை, அப்போ எனக்கு என்ன நம்பிக்கை கிடைக்கிறது, நான் பாவத்தை ஜெயித்து இந்த உலகத்தில் வாழ முடியும், பாவம் என்னை மேற்கொள்ளாது, ஐ கேன் ஓவர் கம் த சின், பாவத்தை மேற்கொள்ள முடியும். இரண்டாவது, ஐ கேன் லிவ் த ஹோலி லைஃப், ஐ கேன் ஸ்டாண்ட் அஸ் எ செயின்ட், ஒரு பரிசுத்தவனை வாழ முடியும். அதற்கும் அது மட்டுமல்ல, இந்த அற்ப உலக வாழ்வுக்கு அப்பால் எனக்கென்று ஒரு இட்டர்னல் லைஃப் இருக்கிறது, நான் என்ன செய்வேன், நித்திய வாழ்வை பெறுவேன். அப்போ இந்த கிருபையினால் நம்ம கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான நன்மை என்ன, வாட்ஸ் அ கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங், த ஹோப், நம்பிக்கை. இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யலாம், நம்பிக்கையோடு வாழலாம். எதுக்கு நம்பிக்கை வேணும், நிறைய காசு பணம் வைத்து நம்பிக்கை பெறுவ நான் சொல்லலை, நல்ல ஹெல்த்தியாக இருந்த நம்பிக்கை பெறுவ சொல்ல, இந்த உலக பாவம் நிறைந்த உலகத்தில் நான் பாவம் செய்யாமல் வாழலாம், அதாவது பரிசுத்தத்தை குறித்த கவலையற்ற இந்த உலகத்தில் நான் பரிசுத்தமாக வாழலாம், நிலையற்ற ஜீவனோடு வாழ்கிற நான் நித்திய வாழ்வின் நம்பிக்கையோடு வாழலாம். அப்படி என்றால் முதலாவதாக கிருபையினால் கிடைக்கிற நன்மை என்னவென்று சொன்னால், கிருபையினால் நம்பிக்கை கிடைக்கிற. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிருபையினால் வருகிற இரண்டாவது முக்கியமான ஒரு தன்மை, அதனுடைய ஆஸ்பெக்ட் சொன்னால் கிருபை கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி வி வில் ஹாவ் த ஹம்பிள்னஸ். இப்போ யாராவது ஒருவரிடத்தில் வந்து ஏதாவது ஒரு கிறிஸ்தவ இடத்துல ஹம்பிள்னஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரூட் காஸ் என்னன்னு சொன்னால் ஹீ டசன் எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் கிரேஸ். ஆண்டவருடைய கிருபை என்ன செய்யலை, அவர் என்ஜாய் பண்ணலை. தேவனுடைய கிருபையை என்ஜாய் பண்ண எந்த ஒருவரும் ஹம்புள்னஸ் பெற்றிருப்பார், அதாவது தாழ்மையோட மாறியிருப்பார் என்றால் அவருக்கு நல்லாவே தெரியும் நான் பெற்றுக்கொண்ட எல்லாமே தேவனுடைய கிருபையினால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய கிருபையினால் ஆகியிருக்கின்றது. 2 கொரிந்தியர் 3:5 வாசித்து பார்க்கும் பொழுது மிக மிக வல்லமையாக செயல்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காலகட்டத்தில் கொரிந்தியில் எழுதுகிற பொழுது என்ன எழுதுகிறார் பாருங்கள். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்று யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவள் அல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகின்ற பொழுது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ என்னால் ஆகிறது என்று எண்ண முடியாமல் எல்லாம் அவராலே ஆகிற நம்பிக்கை உருவாகி விடுகிறது. அப்போ என்ன நடைபெறுனால் கிருபை எனக்கு என்ன விதமான ஒரு சுபாவத்தை உருவாக்குறது, தாழ்மை. நான் ஏற்கனவே உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், ஒருத்தர் வந்து நாம் பெங்களூர் அவசியம் போக வேண்டிய ஒரு தேவையில் இருந்தோம், போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, காசு ஒன்றுமே கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு நண்பர் வந்து எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு கம்ஃபர்டபுளாக நமக்கு நல்ல ஜேர்னி கொடுத்து அழைச்சிட்டு போகிறதாக என்ன செய்தார், செய்து நம்ம அழைச்சிட்டு போனார். இப்போ இந்த மாதிரி ஒருவர் நம்மளை அழைச்சிட்டு போகிறவல்ல நாம் அவர் விஷயத்தில் எப்படி இருப்போம், எப்படி இருப்போம், பெருமையாக இருப்போமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிரில் இருப்போமா, இருக்க மாட்டோம் அப்படி தானே. ஏன்னா இது எதுவுமே நம்ம கையில் நத்திங் வி ஹாவ், இந்த ஜேர்னியில் ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றுக்கும் டோட்டலி ஐ ஹாவ் டு டிபெண்ட் அப்பான் தட் பர்சன், அவரை சார்ந்து இருக்க வேண்டியது. அப்போது சார்புத்தன்மை பெருக பெருக தேவனை சார்ந்து வாழ வாழ ஒரு மனிதனுக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொன்னால் அதோட கான்சிக்வன்ஸாக ஹம்புள்னஸ். இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கையில் பெருமை ஏன் ஆளுகிறது, அகம்பாவம் ஏன் ஆளுகிறதுன்னு சொன்னால் தே ஆர் நாட் டிபெண்டிங் அப்பான் காட்ஸ் கிரேஸ். தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்கிறவங்க நிச்சயமாக தாழ்மை பண்பு உடையவளாக இருப்போம். ஏனென்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட பிறகு நம்மிடத்தில் இருக்கின்ற எந்த ஒரு கிரேட்னஸையும் நாம் என்ன செய்ய மாட்டோம், உரிமை கொண்டாட மாட்டோம். ஏன் உரிமை கொண்டாட மாட்டோம்னு சொன்னால் வீடு நோ தட் நமக்கு தெரியும் ஆல் திஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் காட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ். 1 கொரிந்தியர் 4:7 வாஸ்து பார்க்கும் பொழுது கொரிந்திய திருச்சபை மக்களை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், அவர்களிடத்தில் சில கிஃப்ட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் ஆகுது, அவர்களெல்லாம் கொஞ்சம் பெருமை பாராட்டும்படியான சில மேன்மைகள் இருக்கிறது. அப்பொழுது பவுல் தன்னுடைய எழுத்து நடையின்படி மிக வித்தியாசமாக அந்த வசனத்தில் சொல்லுகிறத பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 4:7
1: அன்றியும் உன்னை விசேஷித்தனாகும்படி செய்கிறவர் யார்.
0: இந்த வாரு ஒன்ன வந்து கிரே, அதை ரொம்ப ஒரு விசேஷமாக நீ ரொம்ப ஒரு கிரேட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதுக்கு உன்னை விசேஷத்தன் ஆக்குறது யாரு, ஹூ மேக்ஸ் யூ ஸ்பெஷல், உன்னை யாரு விசேஷத்தன் ஆக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு
1: என்ன சொல்றாரு, நீ பெற்றுக்கொள்ளாதது யார்,
0: உனக்கு உண்டாயிருக்கிறவை நீ பெற்றுக்கொள்ளாதது யாது,
1: நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்.
0: இந்த வசன வாக்கியம் ரொம்ப முக்கியமான, உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது, இது நிறைய பேர் விளங்கு அப்படித்தானே, அது என்ன அர்த்தம், உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ள, அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் உன்கிட்ட இருக்கிற எது நீ பெற்றுக்கொள்ளாதது. இப்போ எங்கள் பையன் வந்து சில வேளை என்கிட்ட வரவு செலவெல்லாம் பேசுவான், நீங்கள் எனக்கு 100 ரூபா தரணும், 500 ரூபா தரணும், 1000 ரூபா தரணும்னு ஒரு பெரிய கணக்கெல்லாம் சொல்லுவான். நான் செலவில் கேட்பேன், அது சரிப்பா நான் உனக்கு 1000 தரணும் 500 தரணும்னு பெரிய கணக்கெல்லாம் வச்சுருக்கிறியே, நீ எங்கே போய் சம்பாதிச்ச, எப்படி ஒரு காசு வந்தது, எது வந்தது, நீ எங்கிட்ட 1000 ரூபா நான் தரணும், 2000 ரூபா தரணும் கணக்கெல்லாம் சொல்கிறியே. அது வந்து அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து இதுக்கு 500 ரூபா தரேன்னு சொன்னீங்க, இந்த இதுக்கு 200 ரூபா தரேன்னு சொன்னீங்க, இப்படி இப்படிலாம் ஒரு கணக்கு போட்டு 1000 2000 வரும். ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்தா அவர் ஒன்றுமே என்ன செய்யலை, இன்னும் 4 காசோட சம்பாதிக்கல. அப்போது இப்போ அவருடைய பர்சனில் இருக்கிற காசு அவ்வளோ எங்கே இருந்தால் வந்திருக்கும், என்கிட்ட தான் வந்திருக்கும் அப்படி தானே. அப்போ எவ்வளோ இருந்தாலும் சரி, அவர் என்ன வச்சுருந்தாலும் எல்லாமே எந்த கணக்கில் பார்த்தாலும் எங்கேருந்து வந்துருக்கிறது, செலவில் சொல்ல அங்கிள் கொடுத்தாரு, அவர் கொடுத்தாரு, இவர் கொடுத்து சொன்னாலும் மோஸ்ட்லி வந்து அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே எங்கே உள்ளதான், என்கிட்ட தான் வந்திருக்கும்ல. எதுக்கு சொல்கிறேன்னா இதை மாதிரி தான் தேவ கிருபை பெற்றுக்கொண்டுடைய வாழ்க்கையில் விசேஷமான எந்த ஒன்று வந்திருந்தாலும் அதில் அவனுக்கு என்ன செய்ய முடியாது, கிரெடிட் எடுக்க முடியாது, அவன் அதை வைத்து போஸ்ட் பண்ண முடியாது, பிராக் பண்ண முடியாது. காரணம் சொன்னால் ஆல் தீஸ் திங்ஸ் ஹி ஹஸ் காட் ஃப்ரம் காட் பிகாஸ் ஆஃப் இஸ் கிரேஸ், கிருபை. பாருங்கள், நான் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தேன் என்பது எனக்கு நல்லா தெரியும். இப்போ எங்கிட்ட வந்து அன்றைக்கு இல்லாத சில குணங்கள் இருக்கிறத பார்க்குறேன், அன்றைக்கு இருந்த சில குணங்கள் இல்லாதையும் பார்க்குறேன். ஒரு காலத்தில் எனக்கு எவ்வளவு கோபம் வருங்கிறது எனக்கு தான் தெரியும். ஒரு காலத்தில் மற்றவர்கள் விஷயத்தில் ஒரு கோபதாக வந்துவிட்டால் ஒரு விருப்பம் தான் எப்படி நடந்து கொள்ளும் என்பது எனக்கு தான் தெரியும். ஒரு காலத்தில் எண்ணங்கள் எவ்விதமாக இருந்த, சிந்தனைகள் எவ்விதமாக இருந்தது, உண்மை நிலைமை எவ்வளவாக இருந்ததில் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சூழலில் கவனித்து பார்க்கும் பொழுது எவ்வளோ மேன்மை பாராட்டலாம். அன்னைக்கு இல்லாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது, அநேக இடத்துல இல்லாத இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றையும் கணக்குட்டி பார்க்கும் பொழுது இதில் பெருமை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. ஏன் கிடையாது? இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? பிகாஸ் ஆஃப் த அசோசியேஷன் தட் ஐ ஹவ் காட் வித் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தது. நல்ல திராட்சை செடியாகி அவரோடு இணைந்த காரணத்தினால தான் இதெல்லாம் வந்ததே ஒழிய, இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்ல சுபாவம், நல்ல பண்பு, நல்ல குணம், நல்ல உண்மை இருக்கிற சொன்னால் இதெல்லாம் என்னுடைய ஓன் ப்ராடக்ட்ஸ் கிடையாது, இதெல்லாம் நானே வந்து செல்ஃப் எஃபர்ட்ஸ் மூலமாக உருவாக்கினதல்ல, இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட். எப்படி? அவரை சார்ந்திருந்ததுனால, அவரிடத்து அவருடைய ஐக்கியமாக இருந்தபடினால இவைகளெல்லாம் உருவான. இதில் ஒன்றும் மேன்மை பாராட்டுகிறது இல்லை. அப்போ கிருபையினுடைய இரண்டாவது பக்கத்தில் பார்க்கும் பொழுது கிருபை என்ன பண்ணுகிறது? ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருமையாக இருப்பாங்க. ஏன் பெருமையாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், சிலர் வந்து தன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கை குறித்து கூட பெருமை பாராட்டுவாங்க. நாங்கள் எல்லாம் ஆண்டவருக்காக எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம், உத்தமமாக இருக்கிறோம், தியாகமாக இருக்கிறோம், நாங்கள் பசி ருசி இதெல்லாம் பார்க்காதபடியே வாழ்கிறோம், நிறைய காரியங்களை கர்த்தருக்காக விட்டு கொடுத்துருக்க முடியும், ரொம்ப பெருமையாக பேசிக்கொள்ளுவாங்க. இதற்கு காரணம்னா, தீஸ் ஆர் ஆல் செல்ஃப் ரைச்சஸ் பீப்புள். அதாவது இவங்க எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமான எந்த ஒன்றையும் கிருபையினால் பெறலை, பை தேர் ஓன் எஃபர்ட்ஸ், தங்களுடைய சொந்த முயற்சிகளில் பெற்றபடினால அதில் அவங்களுக்கு தேகவசம் ரீசன்ட் போஸ்ட் போடுது. அதை குறித்து சில பெருமை பாராட்டுவதற்கு அவங்களுக்கு காரணம் ஏன்னா இதெல்லாம் அவங்களுடைய ஹார்ட் எஃபர்ட்ஸ்னால வந்தது. ஆனால் உண்மையாக ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்து தேவ ஐக்கியத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு வருகிற எந்த ஒன்றுகளையும் என்ன வராது? தலை கனமெல்லாம் வராது. எவ்வளவுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு ஹையர் லெவலுக்கு போனாலும் ஒன்றும் மேன்மை பாராட்டுற ஒன்றும் இல்லை. ஆண்டவர்னா நம்ம யார்? ஆமாம், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவில்ல, என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து ஒரு முறை எனக்கு ஆங்கிலத்தில் ஒன்று சொன்னான், வென் யூ ஹேவ் த புக் யூ ஆர் ஏ ஹீரோ, இஃப் யூ டூ நாட் ஹேவ் தட் புக் யூ ஆர் ஏ ஜீரோ. அப்படி என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் நீ காலேஜுக்கெல்லாம் போ, பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகிற, கல்லூரிகளில் போகிறவெல்ல கையில் புக்கு வச்சுக்கிறாலும் ஒன்று ஸ்டூடெண்ட் என்ன செய்கிறாங்க, உன்னை கொஞ்சம் ஒரு நல்ல விதமாக பார்க்குறாங்க. இந்த புக்கு மட்டும் உங்கள் கையில் இல்லைன்னு சொன்னால் ஒரு பயில் என்ன செய்ய மாட்டானுங்க, உன்னை மதிக்கவன. அந்த அர்த்தத்தில் அந்த அவர் சொன்னது. சரி, அதுபோல் கர்த்தர் இருக்கிறபடினாலும் வி ஆர் ஹீரோ, இல்லைன்னு சொன்னால் நாம் எல்லாம் ஜீரோ தான். சரி, எனவே கிருபை குறித்த காரியங்களை பார்க்கும் பொழுது முதலாவதாக கிருபை என்ன கொடுக்கிறது? நம்பிக்கை கொடுக்கிறது. இரண்டாவது கிருபை என்ன கொடுக்கிறது? தாழ்மையை கொடுக்கிறது. சரி, வேறு ஏதாவது கொடுக்கிறதா கிருபை? எவ்வளோ கொடுக்குது? வீடு கொடுக்குது, வேலை கொடுக்குது, தொழில் கொடுக்குது, வசதி கொடுக்குது, குடும்பம் கொடுக்குது, ஆஸ்தி அந்தஸ்து கொடுக்குது, சரீர ஹெல்த் கொடுக்குறது, இப்படி நிறைய சோ மெனி திங்ஸ் வி கேன் டெல் அபவுட் தேர். அதை பற்றி நம்ம நிறைய சொல்லலாம். ஆனால் கிருபையினால் நம்பிக்கை வருகிறது நல்ல விஷயம், கிருபையினால் தாழ்வு வருகிறது நல்ல விஷயம். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த கிருபையினால் வருகிற இன்னொரு முக்கியமான விஷயத்தை அறிகிறதே இல்லை. எல்லாம் கிருபை தான், கிருபை கிருபை, எல்லாமே கிருபைன்னு நம்ம ரொம்ப என்ன செய்வோம், ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவோம். அப்போ நிறைய பேர் கிருபைன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, அடைய முடியாதவைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, கொடுத்துருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் என்னிடத்தில் வந்து தப்பு தவற பார்க்குறதே கிடையாது. நான் குறைவுள்ளவனாக இருந்தாலும் சரி, குறைவு அதை நிறைவுள்ளவனாலும் சரி, அதை பற்றி மேட்ரு கிடையாது. ஆண்டவருடைய கிருபையினால் நான் வந்து என்னுடைய குறைவுகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நான் எப்படி இருந்தாலும் காட் இஸ் அக்செப்டிங் மீ, என்னை ஏற்றுக்கொள்கிறார். இவ்விதமாக தான் கிருபை பெற, அதாவது கிருபை என்பது ஆண்டவர் நாம் எப்படி வாழ்ந்தாலும் ஏற்றுக்கொள்கிறாருங்கிற ஒரு சிந்தனை அனைவரும் கொடுத்துருக்கிறது. ஆனால் கிருபையினுடைய மூன்றாவது ஒரு உண்மை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. கிருபை பார்த்தீங்கன்னா, கிருபையினால் நம்பிக்கை வருகிறது, கிருபையினால் தாழ்மை வருகிறது. ஆனால் தேவன் கிருபை இலவசமாக தான் கொடுத்துருக்கிறார். இட் கம்ஸ் அஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ரொம்ப இலவசம். ஆனால் கிருபையை பெற்றால் பின்னால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருக்குது, ஒரு பெரிய ஒப்ளிகேஷன் இருக்குது. நிறைய பேர் இந்த வெயிட்டை உணரலை. கிருபை பெற்றதுனால எல்லாமே ஈஸியாகிடுச்சு அப்படின்னு நினைக்கிற அந்த பகுதியை மட்டும் தான் பார்க்குறமே ஒழிய, கிருபை பெற்றவன் ஒரு பெரிய பாரத்தை சுமக்க வேண்டியவனாக மாறுகிறான். ஒரு பெரிய கடுமையான ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியவனாக இருக்கிறான். மரியாள் இடத்துல வந்து தேவதூதன் என்ன சொன்னான்னா, கிருபி பெற்றவளே வாழ்க சந்தோஷமான செய்தான். ஆனால் அந்த கிருபை எப்படி இருந்தது? கிருபையை பெற்றதுனால மரியாள் பாக்கியவதி தான். ஆனால் அந்த மரியாள் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும்ல, எப்பொழுது? ஷீ இஸ் நாட் அட் மேரீடு, இன்னும் கல்யாணமே ஆகலை. அந்த காலத்தில் சொசைட்டி வந்து ரொம்ப சென்சிட்டிவ், அப்படி தானே? ஒரு சின்ன தவறாக வந்து ரொம்ப வித்தியாசமாக பார்க்குற ஒரு சொசைட்டி, அது அந்த ஜூயிஸ் கம்யூனிட்டி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அப்போ கிருபைங்கிறவள ரொம்ப ஒரு அட்வான்டேஜான காரி, சந்தோஷமான, வெரி குட், நைஸ் மெசேஜ். ஆனால் கிருபைக்குனால பின்னால் பார்க்கும் பொழுது மரியாதை என்ன செய்ய வேண்டியது? உலகத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு சுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அப்போ அதுதான் இன்றைக்கு நிறைய பேர் கவனிக்க தவறுறேன். கிருபைன்னு சொன்னால் அப்படியே ஃப்ரீ பேட் ஆகிட்டோம், அப்பா எல்லாமே கிருபை கிருபை அப்படின்னு நம்ம பாடிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் கிருபை என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஒரு பெரிய சுமையை நம்ம மேலே வைக்கிறது, ஒரு பெரிய பொறுப்பை நம்ம கொடுக்கறது. இங்கே தான் கிருபை, கிரேஸ் இஸ் ரிவீல்டு, இங்கே தான் கிரேஸ் என்ன செயல்படுகிறது. இதை தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். கிருபை என்பது ஒரு பெரிய பாரம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறார், 2 பேர் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர்? நீங்களும் கொஞ்சம் அதிகமாக படிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறாங்க. 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 2 பேரும் வேலை தேடிட்டு இருக்கிறாங்க. வேலை தேடி இருக்கிறவங்கள ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு வருது, ஒரு பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் அட்டண்டர் வேலை, இல்லை ஒரு பியூன் வேலை. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாளாக வேலை தேடி கிடைக்கவே இல்லை, இப்போ நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, ஒரு அட்டண்டர் போஸ்ட் கிடைச்சி 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கோம், ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஒரு இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு செய்தி என்ன தெரியுமா, அவருக்கு ஒரு வேலை வந்திருக்கு. என்ன வேலை தெரியுமா? இவருக்கு அட்டண்டர் வேலை, அவருக்கு என்ன வேலை தெரியுமா? அந்த ஹோல் இன்ஸ்டியூஷனை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும், அதாவது அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஒரு பெரிய கிறிஸ்டின் காலேஜ் மாதிரி, லயோலா காலேஜ் மாதிரி, இல்லை ஒரு விஐடி மாதிரி, இல்லை ஒரு பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், அதில் ஒருத்தருக்கு என்ன கிடைச்சிருக்கு? அட்டண்டர் வேலை. இன்னொருத்தருக்கு என்ன வந்திருக்குன்னு சொன்னால், சீக்கிரம் கிளம்பி வா, நீ தான் இந்த மொத்த இன்ஸ்டியூஷன் என்ன பண்ண போகிற, இந்த கல்வி நிறுவனத்தை, இது மிகப்பெரிய கல்வி நிறுவனம். இவர் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாரு. இவருக்கு அங்கே இருக்கிற எந்த ஃபேக்கல்ட்டிஸை பற்றி என்ன சொன்னாலும் விளங்கவே விளங்காது. ஆனால் இவர் தான் இனிமேல் ஸ்டாஃப் எல்லாம் போடணும், இவர் தான் அங்கே உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யணும், கவர்ன் பண்ணணும், நிறைய விஷயம் செய்யணும். இவர் 10ஆம் கிளாஸ் மட்டும் படித்த ஒரு அட்டண்டர் வேலைக்கு தான் தகுதியானவர். ஆனால் அவர் வந்து எந்த மாதிரிப்பட்ட வேலையை கூப்பிடுறாங்க? பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர், வெறும் பிரின்சிபல் கூட கிடையாது. ஹோல் அந்த யூனிவர்சிட்டி என்ன, அந்த இன்ஸ்டியூஷன் என்ன செய்யணும், இவர் தான் நிர்வாகம் பண்ணணும். இப்போ இவருக்கு வந்திருக்கிற செய்தி எந்த மாதிரி செய்தி, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு 10ஆம் கிளாஸ் படித்தவருக்கு அட்டண்டர் வேலை கிடைத்தது, அது ஒன்று. இன்னொருத்தருக்கு பெரிய அந்த நிறுவனத்தையும் நடத்துக்கிற, இதில் யார் ஹாப்பியஸ்ட் பர்சன்? சைலண்ட் ஆகிட்டீங்க எல்லாரும். ஏங்க, ஒருத்தருக்கு அட்டண்டர் வேலை, இன்னொருத்தருக்கு அங்கே நூற்றுக்கணக்கான பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வரப்போகிறோம், பெரிய பெரிய எஜுகேஷனிஸ்ட் எல்லாம் வரப்போகிறோம், அவங்களெல்லாம் ஓவர்சி பண்ணுற வேலை, ஒழுபெரிய வேலை. இவர் தான் ஹாப்பிஸ் பர்சன். யார்? இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆனால் இவருக்கு தான் கை கால் நடுங்கும், அப்படித்தானே? ஏன்? அட்டண்டர் வேலைன்னா அவருக்கு ஒன்றும் மேட்ரு கிடையாதுங்க. 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு, அட்டண்டர் வேலை கிடச்சிருக்குது, சரி அங்கே போயில் ஒரு பியூன் வேலை கிடச்சிருக்குது, ஏதோ அங்கே போன்னு சொல்லுவான், வான்னு சொல்லுவான், அதை செய்யும்பாங்க, அதை இது பண்ணுன்னு சொல்லுவாங்க, அதை செய்யணும், அவ்வளோதான். இதில் ஒரு பெரிய பொறுப்பு எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது, ஒரு பெரிய பேர்டனெல்லாம் கிடையாது. ஆனால் இவருக்கு என்ன வேலை? இவருக்கு 10ஆம் கிளாஸ் படித்தவருக்கு அவ்வளோ பெரிய ஸ்தாபனத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு எப்படிங்க முடியும்? ரொம்ப டஃபஸ்ட் ஜாப். இது தாங்க கிருபை. நம்ம அநேகர் இந்த பகுதியை தான் பார்க்கல, அந்த ஈஸி சைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அப்பா ஒன்றுமில்லாத என்னை தேவன் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்தார், அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வீடு கிடைச்சா கிருபை தான், வேலை கிடைச்சா கிருபை தான், தொழிலில் முன்னேற்றம் கிடைச்சா கிருபை தான், கல்யாணம் நடந்தால் கிருபை தான், குழந்தை பிறந்தால் கிருபை தான், எல்லாத்துக்கும் கிருபை சொல்கிறோம். ஆனால் தேவனுடைய கிருபை என்பது ஏதோ நமக்கு ஒரு எளிதான ஒரு சூழ்நிலை மட்டும் கொடுப்பதில்லை, மிக மிக மிக மிக கடுமையான ஒன்றை கொடுக்கிறது. அது என்ன? ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பெரிய பொறுப்பை நிறைவேற்றணும் அந்த உலகத்தில். அதனால் கிருபைங்கிறத நீங்கள் என்ன நினைத்து விடக்கூடாது, ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட்டு அப்படியே நம்ம எல்லாமே ரொம்ப ஜாலியாக போயிடலாம் அப்படி இல்லை, ஜாலி தான் இருக்காது. எப்படி சொன்னால் நம்ம சிஸ்டமேட்டிக்காக பார்க்கணும். இப்போது அட்டண்டர் வேலைன்னு சொன்னால் நம்முடைய ஆற்றலில் போய் நம்ம செஞ்சிடலாம், ஆனால் அவ்வளோ பெரிய நிர்வாகத்தை பண்ணணும்னு சொன்னால் ஒன்றுமே தெரியாது. ஆனால் பெரிய மதிப்பிற்குரியது, மரியாதைக்குரியது, அந்தஸ்துக்குரியது, எல்லாரும் நமக்கு முன்னால் வந்து கைகட்டி நிற்பாங்க, அதெல்லாம் இருக்குது சார், ஆனால் எனக்கு வேணுமே அந்த ஸ்டஃப்பு, எனக்கு வேணுமே, அப்படி தான் அந்த எபிலிட்டி வேணுமே. இப்போ இதுதாங்க கிருபை. இப்போது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் நமக்கு எதற்காக கிருபை தந்தார் சொல்லுங்கள், எதற்காக கிருபை தந்தார்? இந்த உலகத்தில் கிருபை கொடுத்து எதுக்கு? ஏதோ நீ நல்லபடியாக வாழ்ந்துட்டு போங்கிறதுக்காகவா? இல்லை, நான் எப்போவுமே சொல்லும், ஆண்டவர் எதை கொடுத்தாலும் அவருடைய நோக்கத்தின் அடிப்படையில் அவருடைய தேவைக்காக தான் கொடுக்குறார். அப்போது எதற்காக கிருபை கொடுக்கப்படுகிறனா, இந்த உலகத்தில் இப்போ அவருக்கு வந்து ஒரு பெரிய நிறுவனத்தை அட்மினிஸ்ட்ரேட்டராக பொறுப்பு எடுத்து நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு வந்தது. இப்போது நமக்கு என்ன கிடைத்தது? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு என்னங்க கிடைத்தது கிருபையில்? நம்ம வழக்கமாக எப்போவுமே இதை தான் சொல்லுவோம், அவருடைய பிள்ளை அதுதாங்க டாப்பு. இப்போ பாருங்கள், ஏதோ பாவத்தை மன்னிச்சுட்டு நம்மளை விட்டால் பரவாயில்லை, ஏதோ வந்து நம்மளை பரிசுத்தவானாக்கி விட்டால் பரவாயில்லை, நமக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம் இனி யார் கிடையாது? அடிமைகள் கிடையாது. கலத்தின் 4:7 7 என்ன வாசிக்கிறோம்னு சொன்னால், நீங்கள் யார் கிடையாது? நோ லாங்கர் யுவர் ஸ்லேவ்ஸ் பட் யுவர் த சில்ட்ரன். அப்போது நாம் பிள்ளையாக்கப்பட்டு விட்டோம். யாருடைய பிள்ளை? பக்தன்னா பரவாயில்லப்பா, ஏதோ அவருடைய வாசல் ஆலய வாசல் படியில் நாம் வந்து உட்கார்ந்துருந்து அவருடைய கிருபையை தேடலாம். அப்போது நாம் ஆண்டவருக்கு முன்பாக பிச்சைக்காரில் இப்போல் இருப்பதற்கெல்லாம் நம்ம ரெடி, அவரை ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணிட்டு ஆராதிக்க நம்ம ஆயத்தம். ஆனால் தேவனுடைய அழைப்பு என்ன? தேவனுடைய பிள்ளை. அப்போ இந்த உலகத்தில் தேவன் நமக்கு எதற்கு கிருபை கொடுத்துருக்குறோன்னா, ஹியர் வி ஹாவ் டு ஸ்டாண்ட் அஸ் காட்ஸ் சன், காட்ஸ் டாட்டர், காட்ஸ் சில்ட்ரன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அப்படித்தானே? தேவனுடைய பிள்ளை என்கிறது சந்தோஷமான வார்த்தை தான். ஆனால் எதற்கு ஆண்டவர் தேவனுடைய பிள்ளை என்கிற வார்த்தையை கொடுத்தார்? இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள், பிள்ளைகள் இடத்துல அப்பா அம்மா என்ன பண்ணுறது கிடையாது, தப்பு தவறுலாம் பார்க்குறது கிடையாது. என்ன தப்பு பண்ணாலும் அவங்க என்ன, அப்பா அம்மா என்ன பண்ணிடுவாங்க? அக்செப்ட் பண்ணிடுவாங்க. எவ்வளவோ தப்பு பண்ணாலும் மத்திய நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்கும், நல்ல எஜுகேஷன் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும்னா நாம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம். இந்த ஆங்கிளில் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடினால தேவன் வந்து, இப்போ நாம் வந்து ஒரு பெரிய ஹோலி லைஃப்பை வாழ்ந்தால் தான் தேவனுமே ஆசீர்வதிப்பார், அப்படிலாம் கிடையாது. எல்லாம் சிலுவையில் அவர் செஞ்சு முடிச்சுட்டார். எல்லா விதமான கிரேட்னஸ் எங்கே இருக்குது? கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நாம் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், நாம் ஈஸி லைஃப்பை நம்ம லீவ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் தேவன் நம்ம எதற்காக அழைத்தான்னு சொன்னால், வி ஹவ் பின் கால்ட் பை காட் டு பி ஹிஸ் சன், அவருடைய பிள்ளையாவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் யோவான் 1:12 சொல்லுகிறது, இதைத்தான் யோவான் 3:16 சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளைன்னா என்ன? சலுகை எல்லாம் பெறுறதுக்கா? இப்போ 10 படித்தவரை பிடிச்சிக்கொண்டு ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க வைக்கிறாங்கன்னு சொன்னால், எதற்கு? ஒரு பொம்மையாக வைக்கிறதுக்கா? அதில் ஸ்மார்ட்னஸ் வேணும், எபிலிட்டி வேணும், அப்படி தானே? அதற்குரிய எக்ஸ்பர்டைஸ் எல்லாம் வேணும், அப்படி தானே? அந்த டேலண்ட்ஸ் எல்லாமே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது தேவனுடைய பிள்ளையாக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னால், வாழ்க்கை எளிதாகிவிட்டது, சுலபமாகிவிட்டது. நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்யலாம்? வி கேன் கெட் ஆல் த திங்ஸ் இன் ஈஸி வே. அப்படி இல்லை, ஒரு பெரிய பொறுப்பு. இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து காட்டுவதற்காகத்தான் தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில், பாவம் செய்வது இயற்கை தன்மையாக கொண்ட உலகத்தில், நாம் தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது கிருபை பெற்றிருக்கிறோம், ஒரு பெரிய சுமையை பெற்று. நான் சொன்னேன், இப்போ ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? மகனே, நீ யார்? யூ ஆர் நாட் எ சின்னர். நீ யார் இப்போ? நோ லாங்கர் யூ ஆர் எ சின்னர், யூ ஆர் நாட் எ ஸ்லேவ். நீ யார் கிடையாது? ஒரு பக்தன் கிடையாது. நீ யார்? நீ என்னுடைய பிள்ளை. ரொம்ப சந்தோஷமான செய்தி. ஆண்டவரே, நான் கேட்டதெல்லாம் நீர் தருவீராக, நான் அடைய விரும்புவதெல்லாம் அடைவேனாக என்ற நான் யார்? அது மட்டும் இல்லைங்க, அப்போஸ்தலர்கள் 1:8 என்ன சொல்லுகிறது? நீங்கள் எனக்கு யாராக இருக்கணும்? சாட்சிகளாக இருக்கிறப்போ நாம, வி ஹவ் பின் கால்ட் பை காட் டு பி ஹிஸ் சில்ட்ரன் ஃபார் வாட் பர்பஸ், ஸோ தட் வி ஹவ் டு ரிவீல் அவர் செல்ஃப். நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் கிறிஸ்து இயேசு என்னை பிள்ளையாக மாற்றியிருக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு நான் காட்ட வேண்டும். எப்படி காட்டுவது? வாயினால் சொல்லி காட்டினா போதுமா? இல்லை, தேவனுடைய பிள்ளையாக என்னை காண்பிக்கணும்னா, தேவனுடைய பிள்ளை யார் என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. யார் தேவனுடைய பிள்ளை? 1 Yohan 3:9 என்ன சொல்லுகின்றது? தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான். என்னங்க இது, ரொம்ப ஈஸியாக இருக்கா? இப்போ உங்கள் பொறுப்பு என்ன? கிருபை பெற்றவர்களுடைய பொறுப்பு என்ன? மரியாள் அன்னைக்கு கிருபை பெற்ற பொழுது அநேகரால் செய்ய முடியாத ஒரு பெரிய கடுமையான வேலையை செய்ய வேண்டியிருந்தது. வி ஹவ் ஆல்சோ காட் த கிரேஸ் ஆஃப் காட். என்ன கிருபது? இந்த உலகத்தில் வாழ்கிற காலம் வரைக்கும் நாம் தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து காட்டணும். தேவனுடைய பிள்ளை என்றால் யார்? எல்லாம் வந்தவங்க போனவங்க எல்லாம் சொல்லிக்கலாம், தேவனுடைய பிள்ளை, அப்படி தானே? நாம் ஒரு பாட்டு பாடினாலே தேவனுடைய பிள்ளை தான், ஜெபம் பண்ணாலே தேவனுடைய பிள்ளை தான், மண்டாடினா ஜெபம் பண்ண தேவனுடைய பிள்ளை தான், ஊழியம் பண்ணால் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம் என்ன? வாட் ஆர் தேர் ஐடென்டிட்டிஸ்? ஒன்று என்ன சொல்கிறது? தேவனால் பிறந்தவன். அப்போ இந்த உலகத்துக்கு முன்னாடி பாவம் செய்யாமல் என்னால் வாழ முடிகிறது, நான் தேவனுடைய பிள்ளை என்று காண்பிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தான் கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா! இதான் கிருபை. கிருபை நான் ஏற்கனவே அந்த உதாரணம் நீங்கள் மறந்துடக்கூடாது. பெரிய நிறுவனத்தை நடத்துறதுக்கு ஏதோ 10ஆம் கிளாஸ் படித்த ஒரு கொண்டு வச்சுக்கணும்னு சொன்ன ஒரு வெறும் பொம்மையை வச்சு பண்ண முடியுமா? இல்லை. அதான் ஹீ மஸ்ட் பிகம் ஏ பிளஸ்ட். அவன் யாராக மாறணும்? அதற்குரிய தகுதியுடையவனாக மாறணும். ஏன்னா ஒரு நிறுவனத்தை நடத்துகிற சாதனங்கள். அதுபோல் நான் தேவனுடைய பிள்ளையாக வாழ்வுரை அழைக்கப்பட்டிருக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தும் பாவம் செய்ய மாட்டான். ஆமாம், தேவனால் பிறந்தவனிடத்தில் தேவனுடைய வித்து இருக்கிறபடியினாலே அவன் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான். சிலர் கேட்பாங்க, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருவரும் பாவம் செய்ய மாட்டார்களா? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு பாவம் செய்கிறதுங்கிறது வேற, சில தவறுகள் சில குறைகள் செய்கிறதுங்கிறது வேற. பாவம் என்பது தேவனை குறித்து கவலைப்படாமல், தேவனுடைய நீதியை குறித்து கவலைப்படாமல், தேவனுடைய மனதை குறித்து கவலைப்படாமல் நான் என்னுடைய சுபாவ ரீதியாக செய்வதுதான் பாவம். பாவம் என்பது நான் ஒரு காரியத்தை விட்டு தொடர்ந்து செல்வது, அதில் நிலை பெற்று நிற்பதுதான் பாவம். ஆனால் எவ்வளவு நான் சரியாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், தேவனுக்கு ஏற்றவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணினாலும் சில நேரங்களிலே குறைவுகள் ஏற்படுகிறது, சில மிஸ்டேக்ஸ், சில தவறுகள் ஏற்படுகிறது. அவைகளில் எனக்கு அக்ரிமெண்ட் கிடையாது. பால் சொல்கிறார் பாருங்கள், ரோமர் 7:15 நான் செய்கிறவர்கள் எனக்கு சம்மதி கிடையாது. நான் வந்து ஐ எம் எ பார்ன் அகைன் பர்சன். இப்பொழுது என்னிடத்தில் சில சுபாவங்கள் குறைபடுகிறதை உணர்கிறேன் சில நேரங்களிலே. இப்பொழுது என்னுடைய வார்த்தைகளிலே சில நேரங்களில் குறைபட உணர்கிறேன். இப்பொழுது என்னுடைய சில முடிவுகளை குறைவில் ஏற்பட உணர்கிறேன். ஆனால் அதே பரிசுத்தாவியானவர் எனக்கு உணர்த்துகிற பொழுது ஐ ரியலைஸ் மை மிஸ்டேக். நான் அதுலேயே பர்சிஸ்டன்ஸாக என்ன செய்கிறதில் நிற்கல. இல்லை, இதுதான் என்னுடைய சுபாவம், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் நடந்துக்குவேன், இப்படி தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்டில் ஐ எம் அண்டர் த பாண்டேஜ் ஆஃப் சின். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே ஹோலி ஸ்பிரிட் என்ன கான்விக்ட் பண்ணுறவில்லை. நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஆம் ஆண்டவரே, நான் இப்படி பேசக்கூடாது, நான் இப்படி நடக்கக்கூடாது, இப்படி என்னுடைய சுபாவங்கள் இருக்கக்கூடாது, இப்படி என்னுடைய வாழ்க்கை முறை இருக்கக்கூடாது என்று சொல்லி என்ன சார், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஐ ஃபீல் சாரி. அப்போ அது பற்றி என்னுடைய அது பாவம் இல்லை. நான் அந்த அதாவது தேவனை பற்றி எனக்கு கவலை கிடையாது, அவருடைய நீதியை பற்றி கவலை கிடையாது, நான் என் மனநிலை இப்படி தான் வாழ்வேன் என்றால் அதுதான் பாவம். இது நிறைவேடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? தேவனால் பிறந்தவன், தோஸ் ஆர் பார்ன் ஆஃப் காட் கேனாட் சின். அப்போ என்ன அர்த்தம்னா, ஹீ கேனாட் கண்டினியூ சின்னிங். அது அவனுடைய இயற்கை அல்ல. அவன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவன் நேச்சர் மாறிவிட்டது. இப்பொழுது அவன் தவறினாலும் குறைபட்டாலும் அவன் என்ன செய்கிறான்? அதிலே நிலை பெற்று இருக்க மாட்டான். அவன் என்ன செய்கிற உடனே உணர்வான். அப்படின்னா சிலருக்கு அவன் ஒவ்வொரு மணியும் தப்பு பண்ணிகிட்டே இருப்பான். அப்படி இல்லை, தப்பு பண்ணிகிட்டே இருக்க மாட்டான். தேவன் அவனை காக்கிறார். அப்படி தான் அவன் ஹோலி ஸ்பிரிட்டில் இருக்கிறபடினால, அவன் தேவ ஹோலி ஸ்பிரிட்டில் நடத்தப்படுகிறபடினால அவன் அப்படி பண்ணிகிட்டு இருக்க மாட்டான். ஆனால் மனிதன் உலக வாழ்க்கையில் வாழ்கிறபடினால அவன் இன்னும் பாவ சரித்தை இருக்கிறபடினால சில குறைவுகள் ஏற்படும். அவனுடைய சுபாவங்களில் சில இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும். அவன் நடந்துகிற விதங்களில் சில குறைபாடுகள் ஏற்படும். தட் இஸ் நாட் சின், அது பாவம் கிடையாது. அதனால் அதை நிறைய வார்த்தைகளுக்கு பாவங்கிறத பேர் நமக்கு அப்படி பழகிட்டதுனால நம்ம பைபிளே பார்க்கும் நிறைய விஷயம் பாவம் பாவம்னு சொல்ல முடியும். எல்லாம் பாவம் கிடையாது. பாவம்னா ஏன் சொன்னால், நம்ம தேவனுடைய நீதியை குறித்து கவலைப்படாமலும், அவருடைய ஐக்கியத்தை குறித்து கவலைப்படாமலும், அவருடைய மனதை குறித்து கவலைப்படாமலும் என் மனதின்படியே நான் செயல்படுவேன் என்று தொடர்ந்து செல்கிறோம் பாருங்கள். அது பேர் தான் என்னப்பா? அப்போ உலக வாழ்க்கையில் நான் பாவத்திற்காக அறியப்பட மாட்டேன், நான் தவறுகளுக்காக அறியப்பட மாட்டேன், நான் குற்றங்களுக்காக அறியப்பட மாட்டேன். இதுதான் தேவனுடைய பிள்ளையினுடைய அடையாளம். இதுதான் கிருபை. இந்த கிருபை என்ன செய்கிறேன்னு சொன்னால், தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். இதைத்தான் பார்க்கிறோம். அப்போ பாவம் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் பல வடிவங்களில் வருகிறது. பாவம் குறிப்பாக 4 வடிவங்களில் வரும். எப்படி? 1, பாவம் என்பது தவறான ஆசைகளின் வடிவத்தில் வரும். எப்படிங்க பாவம் பண்ணுறது? பாவம் என்பது பெரும்பாலும் நம்மிடத்தில் மனிதனிடத்தில் இருக்கின்ற சில இயற்கையான தன்மைகளிலோடு இணைந்தால் வரும். அது எப்படி வரும்? முதலாவது ஆசைகள். அப்போ பாவம் வந்து ஒரு மனிதனை எப்படி வந்து ஆட்கொள்ளும்னு சொன்னால், அவனுக்குள் இருக்கின்ற ஆசைகள் மூலமாகத்தான். அவனுக்குள்ளே இருக்கிற தவறான ஆசைகள், அதாவது ஆகாத ஆசைகள், தேவனுக்கு விருப்பமில்லாத ஆசைகள், அந்த ஆசைகள் அவனை மேற்கொள்ளுகிறது என்று சொன்னால் தட் மீன்ஸ் ஹீ இஸ் அண்டர் த பாண்டேஜ் ஆஃப் சின். அப்போது அந்த தவறான ஆசைகள் அவனை பாவத்தில் வழிநடத்தும். இரண்டாவதாக, தவறான பழக்க வழக்கங்கள். ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்களை வைத்துக்கொண்டு அவன் பாவத்தில் இருக்கிறானா இல்லையா என்பதை என்ன செய்ய முடியும், அறிய முடியும். சில இடத்துல போதை பழக்க வழக்கம் இருக்கும், சில இடத்துல தப்பு தவறான பலவிதமான தவறான பொழுதுபோக்குகள், தவறான கேளிக்கைகள், தவறான உல்லாசங்கள், இந்த மாதிரிப்பட்ட நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். அப்போ அந்த பழக்க வழக்கங்கள் பாவத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. மூன்றாவதாக, தவறான விதமான ஐக்கியங்கள். அவர் கிறிஸ்துவோடு ஒரு மனிதன் ஐக்கியமாக வருகின்ற பொழுது அவன் உலக ரீதியான தவறான ஐக்கியங்களுக்கு விடுதலை பெறுகிறது. அப்போ உலகத்தில் அவன் ஒரு தவறான ஐக்கியத்தில் இருக்கிறவனாக அவன் ஒருபோதும் அறியப்பட மாட்டான். அதாவது தவறான ஐக்கியத்தில் இருக்கிறதாக உலகம் நம்ம சொல்லலாம் கூடும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே வந்து என்ன சொன்னாங்கன்னா, பெயில்செபூலை கொண்டு தான் பிசாசுகளை துறதா சொன்னாங்க. பிசாசுகளின் தலைவன் தான் சொன்னால், அப்போ பிசாசுகளின் தலைவன் சொன்னால் அவர் யாரோட ஐக்கியம் இருக்குன்னு அர்த்தம், பிசாசுகளோட ஐக்கியம் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அவருக்கு யாரோட ஐக்கியம் இருந்தது, பிதாவாகிய தேவனோட தான் ஐக்கியம் வருது. ஆனால் அவர் வந்து பிசாசுகள் ஐக்கியம் இருக்கிற அறியப்பட்டார், பாவிகளுடைய நண்பர் என்று அறியப்பட்டார். அப்போது உலகம் வந்து நம்ம சொல்லுகிறதில்ல, ஆனால் தேவனுடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம். இன்னொன்று, தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருப்போமோ அதுதான் அந்த உலகத்தில் ஒரு நாள் என்ன செய்யும், உறுதிப்படும். மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்யும், ஒரு நாள் எல்லாமே உதிர்ந்து போய்விடும். எனவே உலகம் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளை சரியாக பார்க்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம் சொன்னால் வில் பி டிசப்பாயின்ட். உலகம் நம்மை தவறாக பார்ப்பதற்கு தேர் ஆர் லாட் ஆஃப் சான்சஸ். ஆனால் நாம் தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறபடினாலே ஆல்வேஸ் வி ஆர் எக்ஸாமினிங் அவர் செல்ஸ் இந்த ஐஸ் ஆஃப் காட், இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம். எனவே தவறான உறவுகள் என்னை ஆட்கொள்ளவில்லை, தவறான உறவுகளுக்காக நான் அறியப்படவில்லை. நான்காவதாக பார்க்கும் பொழுது, தவறான சுபாவங்கள். பாவம் எப்பொழுதுமே எதனுடைய விளைவாக அதிகமாக வெளிப்படும், சுபாவம். என்ன சுபாவம், தவறான சுபாவம், வெறுப்பு, விரோதம், கசப்பு, காய்பகாரம், ஆணவம், அகம்பாவம், பெருமை, இந்த மாதிரிப்பட்ட ஈவில் குவாலிட்டிஸ். இப்போ இந்த நாலு கேட்டகரியில் இருக்கிற இந்த விஷயங்கள் தான் பாவம். இந்த நான்கு கேட்டகரியில் இருக்கிற விஷயங்கள் ஒரு தேவனால் பிறந்த மனிதனுடைய வாழ்க்கையில் யாரும் என்ன செய்ய முடியாது, பார்த்து உறுதிப்படுத்த முடியாது. எனவே இந்த பாவத்தினாலே அடிமைப்படாத ஒரு வாழ்க்கையை இந்த கிருபை நமக்கு கொடுக்கறது. அப்போ இது வந்து ரொம்ப டஃபஸ்ட் ஜாப். அப்படி தானே, தவறான சுபாவங்களினால் மேற்கொள்ளப்படாத, தவறான ஐக்கியங்களினால் மேற்கொள்ளப்படாத, தவறான பழக்க வழக்கங்களினால் மேற்கொள்ளப்படாத இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வது தான் கிருபை. அப்போ இந்த விதமான ஒரு வாழ்க்கையை தான் இந்த சந்ததியில் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நீங்கள் எனக்கு பரிசுத்தாவி பெறுகிற பொழுது சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போது நம்ம வந்து நம்ம வாழ்கிற குடும்பத்தில் நம்முடைய சந்ததிக்கு, நம்ம கடந்த வாரத்தில் கூட அந்த சத்தியத்தை பார்த்தோம், நம்முடைய சந்ததிக்கு முதலாவதாக நாம் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டுமென்றால் நாம் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்திலிருந்து காட்ட வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்கும் பொழுது பிள்ளைகளுக்கு பெற்றோர் என்ன செய்ய வேண்டும், ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பெற்றோர் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு சபையில் பார்த்திங்கன்னா ஒரு சபை தலைவன் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எனவே தான் தீத்து 2:7 வாஸ்து பார்க்கும் பொழுது நீயே நற்கிரிகளுக்கு மாதிரியாக இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா ஒருவர் வந்து கிருபையை பெற்றிருக்கிறான்னா அந்த கிருபையின் மூலமாக அவர் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த உலகத்திற்கு நான் தேவனால் பிறந்தவன் என்று என்ன செய்ய வேண்டும், காண்பிக்கிட்டு. தேவனால் பிறந்தவன் சொன்னால் அவனுடைய பிரதான அடையாளம் என்ன, அவன் பாவம் செய்யாமல் என்ன செய்கிறான், வாழ்கிறான். அவன் பாவத்திற்கு அடிமைப்பட்டவன் அல்ல, அது அவனுடைய நிரந்தரமான இயற்கை அல்ல என்பதற்காக. இதை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும், நம்முடைய சந்ததிக்கு. அப்போ நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் தவறான சுபாவங்களை பார்க்கக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் தவறான பழக்க வழக்கங்களை பார்க்கக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் தவறான உறவுகளில் வாழ்வதை பார்க்கக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் தவறான ஆசைகளிலே நாம் வாழ்வதை பார்க்கக்கூடாது. இப்படியெல்லாம் பார்க்க வாய்ப்பு கிடைத்த பிள்ளைகள் எல்லாரும் உடனடியாக பரிசுத்தவான்களாக மாறிவிடுவார்களா என்பது அடுத்த கேள்வி. ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால் உன்னுடைய சந்ததிக்கு முன்பாக நீ என்ன செய்ய வேண்டும், நீ மறுபடியும் பிறந்தவன், நீ தேவனால் பிறந்து பாவத்தை மேற்கொள்ளுன்னு காண்பிக்க வேண்டும். நம்முடைய சந்ததி நாளை இதுன்னு நம்மை கொடுத்து நினைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய தாயோ என்னுடைய தந்தையோ தவறான ஆசைகளின்படியே வாழ்ந்தவர்கள், தவறான சுபாவங்களின்படியே வாழ்ந்தவர்கள், இல்லை என்றால் தவறான பழக்க வழக்கத்தோடு வாழ்ந்தவர்கள், இல்லைன்னா தவறான ஐக்கியங்களோடு வாழ்ந்தவள் என்று நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. இந்த தலைமுறையில் நம்ம வாழ்கிற காலத்தில் அவைகள் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இல்லையென்று தெரிய, எதிர்காலங்களில் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்முடைய பிள்ளைகள் நம்மை தவறான சுபாவக்காரர்களாக அடையாளங்கள், அதாவது எங்கள் அப்பா இருக்கிறாரு இல்லை எங்கள் அம்மா இருக்கிறாங்களா, எப்போ பார்த்தாலும் யாரையாவது வெறுத்துக்கிட்டே இருப்பாங்க, யாரையாவது கசந்துக்கிட்டே இருப்பாங்க, பெருமையாக இருப்பாங்க, அகம்பாவமாக இருப்பாங்க, ஆணவமாக இருப்பாங்க. இந்த மாதிரி பிள்ளைகள் அறிந்திருந்தால் அங்கே என்ன நடைபெறுகிறதுன்னு சொன்னால், We have failed to become a God's witness. ஆண்டவருடைய சாட்சியாக இருப்போம், நம்ம என்ன செய்யணும், தோற்று போய்விட்டோம். அப்போ இந்த விழிப்புணர்வு நம்முடைய வாழ்க்கையில் வேணும். இது எதுக்கு எதுக்கு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கிருபைனா என்னது, இட்ஸ் எ பிக்கஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ நம்முடைய முதலாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, நாளை தினம் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா இந்த மாதிரி மோசமான சுபாவத்தில் இருந்தாங்க, அதனால் எனக்கும் அந்த மாதிரி சுபாவம் இருக்கிற தப்பு இல்லை அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. அதுபோல் நம்முடைய பிள்ளைகள் வந்து நாளை தினம் நம்மிடத்தில் தவறான சுபா பழக்க வழக்கங்களை பார்க்கக்கூடாது. இந்த எத்தனையோ ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலிஸில் கூட பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா அப்பா வந்து தண்ணி அடிக்கிறத பார்க்குற, அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் அடுத்த வீட்டு அக்கம் பக்கத்தில் எல்லாரும் சண்டை போடுறத பார்க்குறாங்க இல்லையா, வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறத பார்க்குறாங்க. அப்போ அவர்களுக்கு என்ன வருகிறது, சாட்சியில் அப்படித்தானே. அதுபோல் தவறான பழக்க வழக்கங்கள், தவறான ஆசைகள், தவறான உறவுகள், பிள்ளைகள் ஒரு தாயோ ஒரு தகப்பனோ தவறான உறவுகளுக்குள் வாழ்கிறதை தாங்கள் வாழ்கிற காலத்தில் பார்ப்பார்கள் என்று சொன்னால், எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட பெற்றோர்களை குறித்து அவர்கள் மேன்மையாக எண்ணுவதற்கு ஒருபோதும் வாய்ப்பு இல்லை. அதனால தான் சில பிள்ளைகளுடைய பெற்றோர் இறக்கிற வேளை கூட பிள்ளைகள் உண்மையாக ஆள முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அந்த பெற்றோர் வந்து சாட்சியாக வாழ்ந்து மறிக்கவில்லை. ஏதோ நம்ம கூட இருந்தாங்க, ஒருதாக போயிட்டாங்கங்கிற ஒரு உணர்வு தானே உண்டி, அவர்களுக்கு உணர்வு பூர்வமாக அழுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆம் அருமையவர்களே, தேவனால் பிறந்தவன், இதுதான் கிருபை, சாட்சியாக வாழ முடியும். இப்போ எனக்கெல்லாம் அந்த நல்ல நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் நாளை தினத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப மோசக்கார சுபாவம் உள்ளவன், ரொம்ப எதுக்கெடுத்தாலும் வந்து வெறுப்பு தான், விரோதம் தான், மாய்மாலம் தான், அப்படி ஒருபோதும் சொல்ல முடியாது. இன்றும் சொல்ல முடியாது, நாளையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு மனசாட்சி என்ற ஒன்று இருக்கும் என்றால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. என்னுடைய பிள்ளைகள் என்னை ஒரு தவறான பழக்க வழக்கத்திலே பார்ப்பதற்கு என்று அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய பிள்ளைகள் தவறான உறவில் வாழ்வதை என்றைக்குமே பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய பிள்ளைகள் தவறான ஆசைகளுக்கு அடிமை, எங்கள் அப்பா வந்து பிரசங்கெல்லாம் அப்படி தான் பண்ணுவார், வீட்டில் வந்து பாருங்களாம் எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பார், எப்போ பார்த்தாலும் எதை வாங்கலாம் எதை சேர்க்கலாம், அதே சுந்தரமாக சரியான பணாசக்கார மனுஷன், ஆனால் பிரசங்கமெல்லாம் பணாசைக்கு எதிராக தான் பிரசங்க பண்ணார், அப்படிலாம் என்னுடைய பிள்ளைகள் சொல்ல முடியாது. ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். தேவனால் பிறந்தவனுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. அதுபோல் திருச்சபை தலைவர்கள் என்றால் யார், ஏதோ நல்ல பிரசங்கம் பண்ணுறவன் அல்ல, நல்ல ஆராதனை நடத்துகிறவள் அல்ல, நல்ல ஜபக்கூட்டம் நடத்துகிறவள் அல்ல, இல்லைன்னா பெரிய சபைகளை உருவாக்குறவள் அல்ல, திருச்சபை தலைவர்கள் என்று சொன்னால் அந்த திருச்சபை தலைவர்களிடத்தில் தங்களுடைய மந்தைக்குள் இருக்கிற ஆடுகள் ஒருபோதும் தவறானவைகளை அடையாளங்களாக பார்க்கக்கூடாது. எல்லாருமே ஹியூமன் எரர்ஸ் இருக்கும், ஹியூமன் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அதனால் ஏதாவது பாஸ் எழுதுற ஊழியக்காரத்தில் ஒரு சிறு குறைபாடை பார்த்தோன்னா அதையே பார்த்து கொண்டு இருக்கிறதில்ல. பேசிக்கலி அவர் யார், ஓவரால் அவர் யார், அதுதான் அவருடைய கேரக்டரா, அதுதான் அவருடைய நிலைப்பாடாங்கிறத பார்க்கணும். ஆனால் ஒரு திருச்சபை தலைவன் எப்பொழுதுமே ஒரு முன்மாதிரி வாழ்க்கையை வாழ வேண்டும். இதைவித்தான் ஒன்று குறித்து 11 ஒன்றாவசிய வாசித்து பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற பொழுது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். ஸோ ஐ எம் லிவிங் த ரோல் மாடல் லைஃப். தீத்து 2:7, நீ எல்லா விஷயத்திலும் நற்கரிகளுக்கு உன்னை மாதிரியாக காண்பி. ஆம் அருமையானவர்களே, ஒரு தகப்பனாக இருந்தாலும் சரி, ஒரு தேவ ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அவனுக்கென்று சில ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுதான் கிருபை. கிருபை என்பது அதுதான், மாதிரியாக வாழ்ந்து கட்டுறதுக்கு. எப்படி பண்ணாலும் நான் வாழ்ந்தாலும் ஆண்டவரை அக்செப்ட் பண்ணிக்குவார், நான் தப்பு பண்ணாலும் ஆண்டவர் என்னை தள்ள மாட்டார், நான் என்ன தான் குறைபாடுகள் இருந்தாலும் நான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆண்டவர் எங்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப நீ அப்படி வாழ் இப்படியால் ஒன்றுமே சொல்லலை, அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் நான் உனக்காக சிறுவில் சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நீ அடைந்து கொள்வாள், இப்படி அல்ல, ஒரு பெரிய கமிட்மெண்ட் நமக்கு இருக்கிறது. அப்படித்தானே, இந்த சந்ததிக்கு முன்பாக நாம் வந்து வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய சந்ததிக்கு ஒரு இடறுதலாகவோ, நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேல் ஒரு ஆசை வருவதற்கு எதிரான காரியமாக, நம்முடைய திருச்சபை மக்களுக்கு தேவனை உறுதியாக பற்றி கொள்வதற்கு ஒரு தடையாகவோ இருக்கக்கூடாது. ஆம், பெற்றோராக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, அவள் என்ன செய்ய வேண்டும், ஒரு முன்மாதிரி ஜீவியே. வேத வசனம் என்ன சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். அப்போ திருச்சபை தலைவர்கள் எவ்வளோ அருமையாக பிரசங்கம் பண்ணியிருக்காங்களா, அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருந்திருக்கிறாங்களா, பண ஆசை சாராமல், பொருள் ஆசை சாராமல், உலகத்திற்கு அடிமையாகாமல் ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாளா? அவர்களுடைய வாழ்க்கை முறை நாம் பின்பற்றுறதுக்கு ஒரு ஏற்றோர் வாழ்க்கை முறையாக இருக்குமா? இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கத்தக்க ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதுதான் கிருபை கொடுக்கிறது. கிருபை பெற்ற பெற்றோராக இருந்தாலும் சரி, கிருபை பெற்ற ஊழியக்காராக இருந்தாலும் சரி, இது போன்ற ஒரு கனமான ஊழியத்தை செய்ய அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. பிரசங்கத்தை வேணும்னா நம்ம ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக பண்ணிடலாம், ஆனால் வாழ்க்கையில் அந்த மாதிரி இருக்கணும்னா வி நீட் த கிரேஸ் ஆஃப் காட், நாட் பிகாஸ் ஆஃப் அவர் ஓன் எஃபர்ட்ஸ். இல்லை, கர்த்தருடைய கிருபை இல்லாமல் இருந்தால் நாம் ஒருபோதும் இந்த உலகத்தில் முன்மாதிரியாக வாழ முடியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை இருந்தால் நாம் முன்மாதிரியாக வாழ முடியாமல் போகாது. இன்றைக்கி நீங்கள் முன்மாதிரியாக இல்லை என்று சொன்னால் கிருபையை குறித்த காரியம் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். நீங்கள் கிருபை பெற்றிருக்கீங்களா? கிருபை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறதா? சார், இரண்டாவது பக்கத்துக்கு போவோம், நாம் சீக்கிரம் முடித்து விட வேண்டும். அடுத்தபடியாக கிருபையினால் வருகின்ற பொறுப்பு என்னவென்று சொன்னால், இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லியாச்சு, ரைட்? பாவம் செய்யாமல் இருக்கிறது வேற, பரிசுத்தமாக இருக்கிறது வேற. 1 கொரிந்தியர் 1:2, ரோமர் 1:2, 2 கொரிந்தியர் 1:1, இன்னும் பல்வேறு நிருபங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நம்மை அழைத்த தேவனுடைய பிரைம் பர்பஸ் என்ன? வாட்ஸ் த பிரைம் பர்பஸ் ஆஃப் காட் வென் ஹி ஹஸ் கால்ட் அஸ்? நம்மை அழைத்த பொழுது என்ன நோக்கம் என்று பார்க்கும் பொழுது, நாம் தேவனுக்கு முன்பாக யாராக இருக்கணும்? பரிசுத்தவான்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாட் ஜஸ்ட் வர்ஷிப்பர்ஸ், நாட் ஜஸ்ட் ப்ரேயிங் பீப்புள். நாம் ஏதோ நம்ம ஆராதிக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் காணிக்க கொடுக்கறதும் அல்ல, நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக வாழ்றதுன்னா என்ன? ஏற்கனவே பார்த்தோம், பாவம். பாவங்கிறது என்னன்னு சொன்னால், ஒரு தவறான காரியத்தை செய்யாமல் இருக்கிறது, ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கும் அடிமையாகவும் இருக்கிறது, ஒரு தவறான உறவுக்குள் விழாமல் இருக்கிறது, ஒரு தவறான சுபாவத்தின்படி வாழாமல் இருப்பது, ஒரு தவறான ஆசைக்கு அடிமையாக இருக்கிறது. அப்போ தவறுகள், அதாவது அவாய்டிங் த ஈவில் திங்ஸ். ஆனால் ஹோலினஸ் என்னங்கிறேன்னு சொன்னால், நம்மை விசேஷப்படுத்துவது, நம்மை மேன்மையாக்குவது. நான் எப்பொழுது சொல்லுவேன், ஒரு சுவர் அழகாக இருக்கிறது என்பதற்காக, அதாவது வெள்ளையாக இருக்கிறது என்பதற்காக அதை பார்க்குறவங்கெல்லாம் பாராட்டவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா சிலர் வந்து நல்லா ஒயிட்டன் ஒயிட்டு ட்ரெஸ் போட்டு ஒரு அழுக்கு இல்லாமல் சட்டை போட்டு நடக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்துட்டு என்ன சூப்பராக சட்டை போட்டிருக்கிறாங்க, என்ன அழகாக இருக்குது, இதை மாதிரி நாமளும் சட்டை போடணும் அப்படி ஆசைப்படுறோமா? இல்லை, அவங்கள பார்த்தா நமக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன், அவ்வளோதான். ஏதோ வந்து ஒரு அழுக்கு இல்லாமல் நல்ல ஆள் டீசெண்டாக நல்ல ஒயிட்டன் ஒயிட்டில் போகிறார் அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்லா அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக வித்தியாசமான டிசைன்ஸோடு ஒரு சட்டை போட்டு வரேன்னு சொன்னால், நாம் என்ன பண்ணுவோம்? நின்று பார்ப்போம். அப்படி தானே, ஏதாவது ஒருத்தங்க ஒரு நல்ல சூப்பராக ஒரு புடவை கட்டிகிட்டு வராங்க, அதை பார்த்தோன்னு இன்னொரு அம்மா என்ன பண்ணுவாங்க? நின்று பார்ப்பாங்க, என்ன அருமையான புடவை, இவங்க கண்களுக்கு தான் இதெல்லாம் தெரியுது, நாம் எத்தனை கடைகளுக்கோ போகிறோம், நமக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்படின்லாம் பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னால், ஒரு சுத்தமான ஒரு தோற்றம் ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தோடு போயிடும், ஆனால் ஒரு அழகான தோற்றம் அவருடைய கவனத்தை என்ன செய்யும்? That will draw their attention. அவங்களுடைய கவனத்தை இழக்கும். அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. பரிசுத்தமான வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் தவறுகள் செய்யாமல் வாழ்கிறது மட்டுமல்ல, மேன்மையான ஒரு வாழ்க்கை. அந்த மேன்மையான வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை எப்படி காண்பிக்கிறது? நான் சாதுவாக மாறுகிறதில் இல்லை, நான் சன்னியாசியாக மாறுகிறதில் இல்லை, நான் காவி கட்டுகிறதில் இல்லை, நான் இயேசுநாதரை போல நிறைய முடி வளர்த்து, அது இயேசுநாதர் நிறைய முடி வளர்த்தாரா எனக்கு தெரியும், அப்படியெல்லாம் பைபிள் சொல்லலை. அதனால் நிறைய முடி வளர்த்தவங்களை இயேசுநாதர் மாதிரி இருக்க நம்ம நினச்சிடக்கூடாது. நசரி வரை ஏசுநாதர் நசரி வரதுனால நிறைய முடி வளர்த்தனாலும் பைபிளில் இல்லை. சரி, நமக்கு அதனால் இந்த மாதிரி சில தோட்டங்கள் சினிமாக்கார அந்த மாதிரி படம் எடுத்தான், அதை வச்சு தான் நிறைய பேர் ஏசுநாதர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாம் வந்து காவி கட்டி நம்முடைய பரிசுத்தத்தை காட்டுறதில்லை, காலில் செருப்போடாமல் காட்டுறதில்லை, சன்னியாசி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறதில்லை, இல்லைன்னா கல்யாணம் பண்ணாமல் காட்டுறதில்லை. பரிசுத்தவார் என்று சொன்னால் தேவனுக்கேற்ற உயர்ந்த சுபாவங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கணும். இதைத்தான் வந்து கலாத்தியர் 5:22-23 என்ன சொல்வது? அன்பு, சந்தோஷம், நீடி, சாந்தம், பொறுமை, தயவு, இந்த மாதிரிப்பட்ட உயர்ந்த சுபாவங்கள், சுபாவ வெளிப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பாவத்துக்கும் பரிசுத்தக்குள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாவம் செய்யலைன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் யாரையும் வெறுக்கலை. நிறைய பேர் வெறுத்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்ன சில வெறுக்கலை, உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு. நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் வெறுப்பாங்க. அதை மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா பெருமையாக இருப்பாங்க, சிலர் அகம்பாவமாக இருப்பாங்க, சிலர் மற்றவங்களுக்கு எதிராக இதாக சிந்தனை பண்ணிகிட்டு இருப்பாங்க, மற்றவங்களுக்கு மேல் பொறாமையாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து சின்ஃபுல் திங்ஸ். ஆனால் நாம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ பரிசுத்தமாக இருக்கிறதுன்னா என்ன? பல நேரம் நாம் கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், நான் என்ன பாவம் செய்தனா கேட்குறமே ஒழி என்ன பரிசுத்தமாக வாழ்ந்தேன்னு கேட்குறதில்ல. அப்போ பரிசுத்தமாக இருக்கிற என்ன அர்த்தம்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் சொல்லணும், மற்றவர்கள் வெறுப்பதற்கு ஏற்ற விதமாக நடந்து கொள்ளுகிறார்கள், நான் என்ன செய்யவில்லை, வெறுக்கவில்லை. மற்றவர்கள் என்னுடைய பொறுமையை சோதிக்கிறார்கள், ஆனால் பொறுமை இழக்கவில்லை. மற்றவர்கள் எனக்கு எதிராக செயல்படுகிறார்கள், நான் பதிலுக்கு பதிலாக எதிராக என்ன செய்யவில்லை, செய்யவில்லை என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது, தீமையை நன்மையினால வெல்லு. ஆம் அருமையானவர்களே, கிருபையை பெற்றதனுடைய விளைவாக ஒரு தேவனுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் இங்கே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால், முதலாவதாக பாவத்தை மேற்கொள்ள வேண்டும், இரண்டாவதாக பரிசுத்தமான சுபாவங்கள் மூலமாக உங்களை யார் என்று உலகத்தில் காட்ட வேண்டும். இதை எதுக்கு உங்களுக்கு சொல்லுனா, கிருபை என்று சொன்ன உடனேயே நம்ம ரொம்பவும் என்ன சார், ரொம்ப லக்ஸுரியாக வாழ்றதுக்கான ஒரு வாழ்க்கையை நினைக்கிறோம், இல்லை மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது கிருபையினுடைய விளைவாக என்னென்னு சொன்னால், அந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னால் முதலாவது பாவத்தை ஜெயிக்கணும், இரண்டாவது பரிசுத்தமான நல்ல குவாலிட்டிஸோட செய்யணும், வாழ்ந்து காட்டணும். மனிதர்கள் உங்கள் நற்கிரிகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும் முடியாது, அவங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு ரொம்ப பிரகாசிகள் சொல்லப்படுது. மூன்றாவதாக கிருபை பெற்றவன் பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிறான். ஏன்னா யார், ஹீஸ் அ சன் ஆஃப் காட், வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன் நம்பிக்கைன்னு சொன்னால், கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் நம்பிக்கையோடு வாழ முடியும். இந்த உலகத்தில் வந்து நாம் சாட்சியாக வாழ்கிறோம்னு சொல்கிற பொழுது எப்பொழுதும் நம்ம பைபிளும் கையிலுமா அழுகிறதே சாட்சி சொல்ல முடியும், ஆராதிக்கிறதே சாட்சி சொல்ல முடியாது. சாட்சின்னு சொன்னால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்பதை மற்றவர்கள் பார்க்கணும். உலகத்தினுடைய சூழல் எவ்விதமாக மாறினாலும் சரி, வாழ்க்கையின் சூழல் எவ்விதமாக மாறினாலும் சரி, அவைகளுக்கு நம் மத்தியில் வி ஆர் ஷோயிங் அவர் ஹோப், நமக்கு ஒரு நம்பிக்கை என்றால் கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார்ல. சங்கீதம் 23:4 என்ன சொல்கிறது, மரணங்களின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன் தேவரின். அப்போ தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அவர்களுக்கு ஜீவனை குறித்து கூட ஒரு பெரிய பயம் கிடையாது. இந்த ஜீவன் போனாலும் அடுத்த ஒரு நிதி இட்டர்னல் லைஃப், ஒரு நித்திய ஜீவன் உண்டு நம்புகிறார்கள். இப்போ சவுல் பார்த்தீங்கன்னு சொன்னால், சவுலுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை. ஒரு கோலியாத் வந்த வேளையில் ஹி வாஸ் ஸோ அஃப்ரைடு, ஹி வாஸ் ட்ரிம்பிள்டு. காரணம் என்னன்னு சொன்னால், அவன் கிருபை பெற்றவன் அல்ல, அதாவது அவன் கிருபையில் வாழலை. அதனுடைய விளைவாக என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவன் ஏன் வந்து பயப்பட்டான்னு சொல்லுங்க, ஏன் நம்பிக்கை இல்லாமல் அது. கோலியாத்து வந்தவொடனே வரட்டும்ப்பா, இதில் என்ன பெரிய விஷயம், லெட் அஸ் ஃபேஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். ராஜாவை அல்லவா இல்லையா, ஒரு நாட்டினுடைய தலைவன், நாட்டினுடைய தலைவன் சோல்ஜர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணணும். அப்போ என்ன சொல்லியிருக்கணும், வரட்டும்ப்பா இதில் என்ன விஷயம், நம்ம என்ன பண்ணுவோம், சந்திப்போம் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் என்ன நடந்தது, 1 Samuel 17:11 வாஸ்து பார்க்கும் பொழுது அவன் கலங்கினான். அவன் அவன் கூட இருந்த எல்லாரும் சில பயப்பட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அவன் என்ன பண்ணான், ஹி வாஸ் கால்குலேட்டிங் ஹிஸ் ஓன் பவர், ஹிஸ் ஓன் எபிலிட்டி. அதை கணக்கு போட்டு பார்த்தான், அதை மெஷர் பண்ணி பார்க்குறவள்ள கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு அது சஃபிஷியண்டா இல்லை, அதனால் அவன் கலங்க ஆரம்பித்தான். ஆனால் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தாவீதனுடைய வித்தியாசம் என்ன, அவன் கிருபை பெற்றவன். எப்படி, அவன் வந்து நியாயமாக கோலியாத்தை எதிர்க்கிற அளவிற்கு ஒரு ஆவரேஜ் லைஃப்பில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட எதிர்க்க வந்த காரணம் சொன்னால், ஹி பிலீவ்ட் த கிரேஸ் ஆஃப் காட். இந்த கோலியாத்தை எதிர்ப்பதற்கு தேவன் எனக்கு ஆற்றல் தருவார் என்று அவன் விசுவாசித்தான். அந்த கிருபை சார்ந்தபடினால அவன் தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய பராக்கிரமத்தினுடைய வலிமையை அவன் பார்க்காதபடிக்கு அவன் என்ன செய்தான், மை காட் இஸ் சோ கிரேட், சோ பவர்ஃபுல், அதனால இவன் வீழ்த்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கும் என்று சொன்னால், ஐ கேன் கெட் த சஃபிஷியன்ட் கிரேஸ் ஃபார் தட், அந்த கிருபை நான் என்ன செய்வேன், பெறுவேன். இதுதான் நம்பிக்கை. அல்லேலூயா. அதனால தான் பார்த்தீங்கன்னா, 1 Samuel 17:32 வாசித்து பார்க்கும்பொழுது, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான். ஆம் அருமையானவர்களே, கிருபையை பெற்றவர்கள் உலகத்தில் நம்பிக்கையோடு வாழ்கிறார்கள். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய முகங்கள் எல்லாம் துக்க முகங்களாகத்தான் இருக்கிறது. சிலருக்கு கிறிஸ்தவர்களாக இருந்தாலே துக்கமாக மாறிவிடுவார்களோ என்று எண்ணத்தக்க விதமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் துக்கமாக இருப்பதையே தங்களுடைய ஆவிக்குரிய அடையாளமாக எண்ணுகிறார்கள். ஏனென்றால் ஏசாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 53 வாசித்து பார்க்கும்போது, ஒரு பாடு நிறைந்தவராகவும் துக்கம் மிகுந்தவராக இருந்தால் சொல்லப்படும் அப்படித்தானே. அதனால் நாம் அப்படி இருக்க வேண்டும் என்று இல்லை. நம்பிக்கையோடு இருக்கிற எந்த ஒருவரும் துக்கத்திற்கு அடிமைகள் அல்ல. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு எல்லா சூழல்களிலும், இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இதைத்தான் 1 Timothy 1:1 சொல்லுகிற பொழுது, தீமுத்தேவுக்கு எழுதுகிற பொழுது, நம்முடைய நம்பிக்கையாக கர்த்தர் என்று எழுதுகிறார். அப்போது நம்பிக்கையை குறித்து, இப்போ நம்முடைய நம்பிக்கை குறித்து விசாரித்து கேட்குறவங்களுக்கு நம்ம பொறுமையாக என்ன செய்யணுமா, அதை குறித்து விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று கூட நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் அருமையானவளை என்ன செய்கிறது, நம்பிக்கை. 12 பேர் வேவு பார்க்க போன இடத்துல 10 பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கலை. 2 பேருக்கு நம்பிக்கை இருந்தேன்னு சொன்னால் தங்களுடைய சுயபலத்தை பார்க்கலை, தங்களோடு இருக்கிற தேவனுடைய பலத்தை பார்க்க. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் த கிரேஸ். ஆம், 3 காரியங்களை பார்த்தோம் சார். இவ்விதமாக நம்ம விளக்கி பார்த்து கொண்டிருந்தால் நேரம் ஆகிடும் சார். இதுவரை என்ன பார்த்துருக்குறோம்? கிருபை பற்றி பார்த்துருக்குறோம். கிருபை என்றால் என்னன்னு பார்த்தோம். கிருபைக்கு 3 பக்கம்னு பார்த்தோம். அந்த 3வது பக்கம் என்ன? கிருபையினுடைய 3வது பக்கம் என்ன? ஒரு பெரிய பொறுப்பு. இந்த உலகத்தில் வந்து தேவனுக்காக நாம் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை நிறைவேற்றணும். அதற்குத்தான் கிருபை. கடினமான ஒன்றை செய்வதற்கு தான் கிருபை. அந்த பொறுப்பு என்ன? வெரி சிம்பிள், பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் காட். என்னென்னு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் மினிமம் லெவலில் நம்ம என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய பிள்ளையாக வாழணும். தேவனுடைய பிள்ளையாக வாழ்கிற பொழுது பாவத்தை மேற்கொண்டு வாழணும், பரிசுத்தத்தை வெளிப்படுத்தி வாழணும், நம்பிக்கை நிறைந்தவளாக

நம்மளால் துக்கமாக இருக்க முடியும், சோர்வாக இருக்க முடியும், ஆனால் நம்பிக்கையாக இருக்கிறது ரொம்ப கடினம். உண்மையிலேயே பிரதர் நீங்கள் சொல்கிறது மாதிரி கிருபைங்கிறது ரொம்பவும் கடினம். அப்போ இவ்வளோ ஒரு கடினமான ஒன்றுக்காக கிருபை கொடுக்கப்பட்டது அப்படி ஒரு கேள்வி வருது, அப்படி தானே? இல்லை, அருமையானவர்களே, கிருபையை பெற்றவர்கள் இந்த உலகத்தில் சாதாரணமாக யாரும் செய்ய முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார்கள். அந்த பெரிய காரியம் என்னவென்றால், முதலாவது எவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்தோம், எவ்வளோ உலகளாவிய ஊழியம் செய்தோம், எவ்வளோ லட்சக்கணக்கானவர்களுக்கு ஊழியம் செய்தோம், எவ்வளோ பெரிய சபையை கட்டணும், எவ்வளோ பெரிய அமைப்புகளுக்கு தலைவரானோம் என்பது அல்ல கிருபை என்பது. முதலாவது தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம், அப்படி கிருபி பெற்று சாட்சியெல்லாம் வாழ்கிறோம். அந்த சாட்சியை வாழ்வது மிக கடினமானது. ஆனால் இந்த கிருபையை, அதாவது கிருபை பெற்றிருக்கிறோம் அல்லவா, இந்த மாதிரி ஒரு கடினமான வாழ்க்கையை வாழணும். பத்தாம் கிளாஸ் படித்தவனை பிடிச்சி இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, மறந்துட்டீங்களா? அந்த உண்மையை மறக்கலைல்ல, பிரசங்கம் முடிகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் பிரதர். பத்தாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் மட்டுமே படித்தவனை பிடிச்சிட்டு ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தை நடத்துறதுக்கு அழைத்தான். கல்வி நிறுவனத்தை நடத்தணும் அல்லவா, அப்போ அவனுக்கு என்ன வேணும், ஆற்றல் வேணும், பெரிய கடுமையான பொறுப்பு மட்டும் போதாது. அப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், நீங்கள் இந்த கடுமையான ஒன்றை நாம் எளிதாக செய்யணும். வி ஹவ் டு மேக் இட் ஈஸி வென் இட் இஸ் பாசிபிள். இப்போ கிருபை என்று பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் ஒன்றை புரிஞ்சிக்கணும், நான் முடிக்கிறேன். அதாவது கிருபை எப்பொழுதுமே தனித்து கொடுக்கப்படுவது ஒன்று அல்ல, இட் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் காட். கிருபையும் கர்த்தரும் இணைந்து தான் இருக்கிறாங்க, அதை என்ன செய்ய முடியாது, வி கான் செப்பரேட் இட். யோவான் 1:18 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோட என்ன செய்கிறது, கிருபையும் சத்தியமும் இருக்கமோ, நீங்கள் தேவனை பெறாமல் கிருபையை பெற முடியாது, கிருபையை பெறாமல் தேவனை பெற முடியாது. அப்போ எங்கெல்லாம் கிருபை இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் இருக்க வேண்டும். ஏன்னா கிருபை என்பது தேவனுடைய ஐக்கியத்தின் மூலமாகத்தான் செயல்படுகிறது. கிருபை என்பது என்ன, கிருபை என்பது இந்த உலகத்தில் எல்லாராலும் முடியாத பெரிய ஒரு சாதனை செய்வதற்குத்தான் கொடுக்கப்படுகிறது. அந்த கிருபை என்பது இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, கிருபையினால் வீடு வாங்கணும், கிருபையினால் வெளிநாடு போகணும், கிருபையினால் பிள்ளை குழந்தை பிறந்தது, கிருபையினால் சொத்து வாங்கணும், கிருபையினால் வேலை கிடைத்தது. ஆனால் தேவன் அவரோடு இருக்கிறதற்கான சாட்சி இல்லை. ஆனால் கிருபை இருந்தால் என்ன இருக்கும், அந்த சாட்சி இருக்கும். அப்போது நாம் கடினமான ஒன்றை செய்கிற பொழுது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி இதை நிறைவேற்றுகிறோம்னு சொன்னால், கிருபையை மட்டும் அறிந்திருப்பதல்ல, அந்த கிருபை செயல்படுவதற்கு ஏற்றபடியாக முற்றிலுமாக நாம் தேவ உறவை சார்ந்திருக்கும் என்றால், தேவ உறவோடு தான் கிருபை இணைந்திருக்கின்றது. தேவ உறவை நீங்கள் அடையாளம் காணாத வரைக்கும், தேவனுடைய ஐக்கியத்தை உங்களுடைய ஆத்துமாவிலே நீங்கள் விசேஷம் உணராத வரைக்கும் கிருபை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவது உண்மையானதாக இராது. எனவே இறை உறவோடு இணைக்கப்பட்டதான் கிருபை. அப்போ என்ன பண்ணால், அனுதினம் நம்முடைய டே டு டே லைஃப்பில் வந்து தேவ ஐக்கியத்தை என்ன செய்வணும், சார்ந்திருக்க வேண்டும். தேவ ஐக்கியத்தை சார்ந்திருக்கிறது என்றால் என்னவென்று பார்க்கும் பொழுது, உலகத்தில் மற்ற எல்லா உறவுகளை விட எந்த உறவை முதலிடத்தில் வைக்கிறேன், தேவ உறவை முதலிடத்திலேயே. இந்த உறவின் வழியாகத்தான் நான் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. இந்த உலகத்தில் நான் பாவத்தை எதிர்க்க வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், நம்பிக்கையோடு ஜீவிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நான் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும், இந்த உலகத்தினுடைய எல்லா சூழ்நிலையும் நிலை நிற்க வேண்டும். இந்த உலகத்தில் நான் சமாதானமாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும். இவை எல்லாம் செய்வதற்கு எனக்கு என்ன தேவை, For all this, I need God's fellowship. எனவே நம்முடைய வாழ்க்கையில் தேவ உறவை முதலிடத்தில் வைத்து அந்த உறவை சார்ந்த அனுபவம். அப்போ எவருடைய லைஃப்பில் வந்து தேவ உறவோடு வாழ்கிறத நம்ம என்ன செய்கிறோம், உறுதிப்படுத்துகிறோம். தேவ உறவுடன் வாழுகின்ற பொழுது தான் பாவம் மேற்கொள்ளப்படுகிறது. தேவ உறவுடன் வாழுகிற பொழுது தான் நம்பிக்கை வெளிப்படுகிறது. தேவ உறவுடன் வாழுகிற பொழுது தான் பரிசுத்தவானுக்குரிய சுபாவங்கள் வெளிப்படுகிறது. எனவே அனுதின வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் சொன்னால் God's fellowship. திராட்சை செடியாகி அவரோடு நாம் என்ன செய்கிறோம், இணைக்கப்படுகிறோம். அப்போ அந்த இணைப்பின் அடிப்படையில் இறை உறவு சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஏதோ கடமைக்காக ஜெபித்து முடித்து விட்டோம், துதித்து முடித்து விட்டோம், ஆராதித்து முடித்து விட்டோம், காணிக்கை கொடுத்து முடித்து விட்டோம், சர்ச்சுக்கு போய் முடித்து விட்டோம் என்றல்ல, நீங்கள் தேவனுடைய ஐக்கியத்தில் வாழ்கிறீர்களா? ஆர் யூ ஷூர் தட் யூ ஆர் லிவிங் வித் த ஃபெலோஷிப் ஆஃப் காட்? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆத்துமாவில் தேவன் இருக்கிறதை உணர்கிற கிருபை என்பது ஒருபோதும் தனித்து செயல்படுகிற ஒன்றல்ல. ஆண்டவர் நம்ம கிருபை கொடுத்துட்டு நீ புழைச்சிக்கப்பா நல்லா இருந்துக்கோ அப்படின்னு அவர் போயிடுறதில்ல.
கிருபையோடு அவரும் இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய உறவு. அப்போ லைஃப்பில் வந்து ஒவ்வொரு நாளும் வி ஹவ் டு கன்ஃபர்ம் தட் ரியலி வி ஆர் இன் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட்.

அதை நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு விழிப்புணர்வாக வைத்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த உறவை உறுதிப்படுத்தும் விதமாக வாழ்கிறீர்கள், அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உறவை உறுதிப்படுத்தும் விதமாக தேவனை தேடுகிறீர்களா? உறவை உறுதிப்படுத்தும் விதமாக தேவனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா? உறவை உணர்ந்தால்தான் கிருபை செயல்படும். இரண்டாவதாக, தேவ உறவை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உணர வேண்டுமென்னா இன்னொன்று என்ன வேணும்? த ஃபெய்த், விசுவாசத்தினால். ரோமர் 1:17 வாஸ்து பார்க்கும் பொழுது, விசுவாசத்தால் நீதிமான் பிழைக்கிற. நீங்கள் எல்லாம் அந்த ஸ்டெப்ஸை வந்து நல்லா கவனிக்கணும். மிக கடுமையான ஒன்றை இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட், ஒரு விஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு அனுதின வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? காட்ஸ் ரிலேஷன்ஷிப்பை முதலிடத்தில் வைக்கணும். வேறு எந்த உறவுகளை விட, அதுக்கு வேறு எந்த உறவு வேண்டாமா? எல்லா உறவும் வேணும். எல்லா உறவும் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அத்தனை உறவுகளும் எந்த உறவுக்கு பின்னால்? தேவ உறவுக்கு பின்னால். அவருக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவரை பிரியப்படுத்துறது முதல் கவனம். அவருடன் இருக்கிறத உறுதிப்படுத்துறது முதல் கவனம். எனவே அதற்கு முதல். இரண்டாவதாக, விசுவாசம். விசுவாசம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்ன அவர் செய்வார் அப்படின்னு சொன்னாரோ அதை அப்படியே நம்ம என்ன செய்கிறோம்? அக்செப்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இது எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் சரி, அதை நம்ம என்ன செய்கிறோம்? அக்செப்ட் பண்ணுறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீ ஒரு பெரிய ஜாதிக்கு தகப்பனாக மாறும். வானத்து நட்சத்திரங்களைப் போல உடைய சந்ததி இருக்கும். அதை எண்ணி பார்ப்பதற்கோ, அதை உண்மை என்று உறுதிப்படுத்துவதற்கோ ஆபிரகாமிடத்தில் எந்த விதமான நேச்சுரல் எவிடன்சஸும் கிடையாது. ஆனால் அவன் ஜஸ்ட் பிகாஸ் காட் டோல்ட் தட், ஆண்டவர் சொன்னார் என்பதற்காக என்ன செய்தான்? அவன் விசுவாசித்தான். அப்போது இந்த உலகத்தில் நாம் வந்து பாவத்தை மேற்கொள்ள முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும், நம்பிக்கையோடு ஜீவிக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஃபார் த வெரி பர்பஸ் ஹி ஹஸ் கிவன் ஹிஸ் கிரேஸ், அதற்கு தான் கிருபை கொடுத்திருக்கிறார். அதை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அன்னதின வாழ்க்கையில் தேவ உறவோடு வாழ முடியும், விசுவாசம்தான். யோவான் 3:16 சொல்லப்படி, தேவன் தம்முடைய உறவினர் குமாரன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் விசுவாசம். இன்றைக்கு நம்மள நிறைய பேர் வந்து நாம் எதிர்பார்க்கிற விதமாக சில காரியம் நடக்கிறதை தான் விசுவாசம் நினைக்கிறோமே ஒழிய, இவ்விதமாக தேவன் சொன்ன உண்மைகளின் அடிப்படையிலே நாம் விசுவாசிப்பதில்லை. விசுவாசிப்போம். இந்த உலகத்தில் நான் ஒரு வெற்றி வாழ்க்கையை வாழ முடியும், ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ முடியும், ஒரு தேவனுக்கேற்ற வாழ்க்கையை வாழ முடியும் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு தான் எதன் வழியாக வருகிறது? கிருபையின் வழியாக வருகிறது. இந்த கிருபையின் வழியாக வருகிற அந்த மிகப்பெரிய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஒரு சரியான வழி நடத்தல் வேணும். இந்த டே டு டே லைஃப்பில் வி நீட் ப்ராப்பர் கைடன்ஸ். வி ஆர் டு பி லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். எனவே தான் ரோமர் 14:8-14 சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்த, அப்போ நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டுமென்னா ஒரு கான்ஸ்டன்ட் டச் ஆண்டவர்கிட்ட இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி திங் வி ஹவ் டு டிபெண்ட் அப்பான் காட். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அந்தந்த விஷயங்களில் நான் எப்படி எப்படி நடந்துக்கணும், எப்படி எப்படி செயல்படணும், எப்படி எப்படி சிந்திக்கணும், எல்லாவற்றையும் ஒரு கைடன்ஸ் ஆண்டோட தேவணும். இன்றைக்கி ஜனங்கள் பரிதாபகரமாக தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழல் வருகிற பொழுது ஊழியக்காட்டை போய் கைடன்ஸ் கேட்குறாங்களே ஒழிய, அனுதின வாழ்க்கையில் நமக்கு தேவையான கைடன்ஸ், இன்றைக்கு நான் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி செயல்படணும், இது போன்ற காரியங்களுக்கு கைடன்ஸ் கேட்கறதில்ல. ஆம், அருமையான தினசரி வாழ்க்கையில் தேவனால் நடத்தப்பட்டால் அன்றி நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. தேவனால் நடத்தப்பட்டால் அன்றி நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியாது. நீங்கள் தேவனால் நடத்தப்பட்டால் அன்றி நீங்கள் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையை வாழ முடியாது. கிருபை என்பது ஒரு மிக மிக பெரிய ஒரு பாரத்தை உண்மையில் வைக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு காட் டிபெண்டன்ஸ், நம்ம தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை, தேவனை விசுவாசித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மையானவைகள், வார்த்தைகள் மூலமாக என்ன வெளிப்படுத்துகிறோம், ஆல் திஸ் ஆர் ட்ரூ, அந்த விதமான உணர்ந்து ஆண்டவர் என்ன செய்யணும்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். மூன்றாவதாக, அனுதின வாழ்க்கையில் வழிநடத்தப்படத்தக்க விதமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, வேதத்தில் வாசித்தாலும் சரி, பிரசங்களை கேட்டாலும் சரி, அவைகளெல்லாம் நமக்கு ஒரு சீரியஸ்னஸ் வேணும். இது ஆண்டவர் நான் நடத்தப்படுவதற்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை, ஆண்டவர் என்னை அவருடைய நோக்கத்திற்கு ஏற்ற விதமாக நடத்துவதற்காக கொடுக்கிற வார்த்தைன்னு சொல்லி அவ்விதம் நடக்கிற பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? இந்த கிருபையின் மூலமாக கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்ற முடியும். அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமானதாக இருக்கும். எனவே தனிப்பட்ட வாழ்க்கையில் கிருபை என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளும். கிருபையில் நம்பிக்கை கிடைக்கிறது, கிருபையில் தாழ்வு வருகிறது. அதனால் கிருபை என்பது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நிறைவேற்றல், அதனுடைய விளைவு தான் ஆசீர்வாதம். அப்போ இந்த விதமாக கிருபை பயன்படுத்த வேண்டுமென்றால் அனுதின வாழ்க்கையில் தேவ உறவு சார்பு
அனுதின வாழ்க்கையில் தேவன் என்ன சொன்னாரோ அவைகளெல்லாம் உண்மை, அதன்படியே நான் வாழ முடியும் என்கிற விசுவாசம். அதுபோல் ஒவ்வொரு நாளும் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, தேவனால் நடத்தப்படுகிற, வார்த்தையால் நடத்தப்படுகிற, வசனத்தை நடத்தப்படுகிற, நம்மை நடத்தாத வார்த்தைகளை கேட்டு கேட்டு நாம் ஸ்டோர் பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாது. இதுவரை எந்த வார்த்தை கேட்டிருந்தாலும் அந்த வார்த்தைகள் நம்மை நடத்துகிறதா, அந்த வார்த்தைகளை வழிநடத்தப்பட்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். இவ்விதமான ஒரு அனுபவத்தோடு வாழுகிற பொழுது கிருபை நம்மிடத்தில் செயல்படுகிறது, கிருபை நம்மை வெற்றி வாழ்வு வாழ வைக்கிறது. அந்த வெற்றி வாழ்க்கையினுடைய விளைவு தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கிருபையை பூர்ணமாக சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டோம் சொன்னால் வெற்றியாக வாழ்வது கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மோடு நம்மை தொடர்ந்து நடத்துவாராக ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை என்பது எவ்விதமாக பார்க்கப்பட வேண்டும், கிருபை என்பது எவ்விதமாக செயல்படுகிறது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். கிருபை என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, கிருபை என்பது ஒரு பெரிய பொறுப்பை எங்களுக்கு தருகிறது என்று பார்த்தோம். அந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்ற ஆற்றலுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் சில மதபக்தி சார்ந்த செயல்களை செய்வதல்ல, உம்முடைய ஐக்கியத்தை முதலிடத்தில் வைத்து வாழ வேண்டும் என்று சொன்னீர். உம்மை நீர் என்ன சொல்லியிருக்கிறீரோ அவைகளை நாங்கள் முக்கியமாக எண்ணி அவ்விதமாகவே நிகழும் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னீர். அனுதின வாழ்க்கையிலே உம்மா நடத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர். இவ்விதமான அனுபவங்களிலே கர்த்தாவே நாங்கள் ஆழமாக செல்லுவதற்கு இன்னும் எங்களை விழிப்புணர்வையும் அதற்கேற்றபடியான கிருபைகளையும் தாரும். தொடர்ந்து வழி நடத்தும். கிருபையினால் வாழ்கிற மக்களாக, கிருபையினால் சாட்சி பெறுகிற மக்களாக இருக்க எங்களை உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: செல்வா இதுவரை யாருடைய உடல் அடக்கத்திற்கும் சென்றதில்லை. ஆனால் இப்பொழுது அவனுடைய தாத்தா மரித்து விட்டார்கள். அவர்களது அடக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நேரம் வந்தபொழுது அவனுக்குள் ஒரு பயம் வந்தது. இதை கவனித்த அவனுடைய தாய் அவனை பார்த்து, தாத்தா உனக்கு கற்றுத்தந்த எல்லா நல்ல காரியங்களையும் நினைத்துக் கொண்டே இரு. அங்கே அவர்களுடைய உடல் மட்டும்தான் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் கடவுளின் பார்வைக்கு உட்பட்ட இடத்தில் இப்பொழுது இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். செல்வா தலையை ஆட்டிக்கொண்டான். இயேசு மீண்டும் வரும் வரை இந்த உலகத்தில் எல்லோரும் மரிக்கத்தான் செய்வார்கள் என்பது அவனுக்கு தெரியும். இயேசு நமக்காக மரித்து உயிர்த்ததை நாம் விசுவாசிப்போம் என்றால் மரணத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை என்று செல்வாவின் அம்மா கூறினார்கள். உண்மையாகவே தாத்தா இல்லாமல் இருப்பது நமக்கு கவலையாகத்தான் இருக்கும். ஆனாலும் அவர்களை குறித்து நாம் மகிழ்ச்சி அடையலாம். அவர்கள் வாழ்க்கைக்காக கடவுளுக்கு நன்றி கூறலாம். அவர்களை குறித்த நல்ல நினைவுகள் நம் உள்ளத்தில் இருக்கிறது. பேப்பர் வாசித்துக் கொண்டிருந்த செல்வாவின் அப்பா அதை வைத்துவிட்டு இவர்களோடு இணைந்து பேச ஆரம்பித்தார். செல்வா, தாத்தாவை குறித்து நீ எதை நினைவில் வைத்திருக்கிறாய் என்று கேட்டார் அப்பா. சில வினாடிகள் செல்வா சிந்தித்து பார்த்தான். தாத்தா என்னிடத்தில் எவ்வளவு அன்பாக இருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறேன். பலருக்கு அவர்கள் உதவி செய்பவர்களாக இருந்தார்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் என்று கூறியவன் தொடர்ந்து, எனக்காக தாத்தா ஜெபிப்பதை ஒரு நாளும் என்னால் மறக்க முடியாது என்றும் கூறினான். செல்வா, நீ தாத்தாவை குறித்து வைத்திருக்கிற இப்படிப்பட்ட எண்ணத்தை தாத்தா அறிய முடியும் என்றால் உண்மையாகவே மிகவும் சந்தோஷப்படுவார்கள் என்று அப்பா மகிழ்ச்சியோடு கூறினார்கள். அது மட்டுமல்ல, நான் மரணமடையும் போதும் என்னை குறித்தும் மற்றவர்கள் இப்படி நல்ல நினைவுகளை வைக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் என்றும் கூறினார்கள். இந்த வார்த்தை செல்வாவினுடைய வாழ்நாளெல்லாம் அவன் நினைவில் நின்றது. அன்று இரவு அவன் தூங்கும் முன் தாத்தாவுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி தானும் தாத்தாவைப் போல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டினான். நம்முடைய நேரம் வரும்பொழுது கடவுள் நம்மையும் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது மற்றவர்கள் நம்மை குறித்து எப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்திருப்பார்கள்? பரிசுத்த வேதம் கூறும் கடவுளின் நினைவு புத்தகத்தில் நம்மை குறித்து என்ன எழுதப்படும்? நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தோம், அன்புள்ளவர்களாக இருந்தோம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருந்தோம் என்று எழுதப்படுமா? நீங்கள் மற்றவர்களுக்காக கடவுளிடம் வேண்டிக் கொண்டீர்கள், கடவுளின் அன்பை மற்றவர்களுக்கு சொன்னீர்கள் என்று உங்களை குறித்து எழுதப்படுமா? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது. நாம் பின்பற்றுவோமா?

உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யானே என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவர் அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு உங்க பிள்ளைய கூட கேட்டிருக்கணும், எனக்கு என்னமா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீ உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டுக்கலாம், நீ என்ன கேட்க என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம் எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்துல நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க. ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாசம் வச்சீங்க, அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல. ஆனா இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உனக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு நினைச்சு பார்த்து, அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்கன்னா எல்லாம் கரங்களை தட்டி என் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நான் எந்த செஞ்சனோ நான் செய்யலையோ பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடமும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்துட்டு நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை

ஆமா, அந்த பெரிய பெரிய பிசினஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதா இருக்கும். அது அவனு அவன் தான், அந்த பையன் தான் சொந்தக்காரன் எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வன், எவ்வளவு அன்பு நிறைந்தவர், எவ்வளவு பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் ஆக ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனா தகுதி இல்லத்தான், உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துறார் பாரு, அதுதான் என் ஆண்டவருடைய

0: உலகத்துல நீ என்னென்ன செய்ய கேட்பாங்க? எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையிலிருந்து முடிஞ்சே வெளியே வரலாம், அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில் வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான், அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும். புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறது இன்னொரு கடன் வாங்குவீங்க, அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரு சொல்றாரு? அதை எல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. நான் பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன்.

கதர் என்ன? நிறைய பேர் சொன்னாங்க, இவன் ஓடிட்டான், இவன் பயந்துட்டான், இவன் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டான். ஆனா யாருக்கும் தெரியாது, நான் ஓடி வந்ததே என் அப்பா சமூகத்துல, நான் ஓடி வந்ததே ஆண்டவருடைய பாதத்திற்கு நான் ஓடி வந்தேன். இனிமே யாரையும் தேடி போக மாட்டேன், இனி யாருகிட்டையும் கூணி குறுக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த இயேசு எனக்கு இருக்கிறா, ஒப்பற்ற என் செல்வம், எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார். அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஆலேலூயா.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாள் நாம் வாசித்த வசனத்தைப் போல ஆச்சரியமான அற்புதங்கள் நிறைந்த ஒரு நாளாய் இருக்கப் போகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 32 நாம் வாசிக்கும் போது அங்கு ஒரு திரும்ப கட்டுதலை காண முடிகிறது. சிறையிருப்புகள் மாறுதலையும் பார்க்கின்றோம். 32:27 நாம் வாசிக்கும் போது அங்கே கர்த்தர் நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறார். என்ன என்றால், என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் உண்டோ என்று சொல்லி. 33:1 நாம் வாசிக்கையில் எரேமியா இன்னும் காவர் சாலையில் அடைப்பட்டிருப்பதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் இப்படியாக உங்கள் வாழ்க்கையில் அநேக வாக்கு தத்தங்கள் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கலாம். அநேக முறை தேவன் உங்களோடு உறுதிப்படுத்தியும் பேசியிருக்கலாம், நான் செய்யாமல் இருப்பேனோ என்று. ஆனாலும் எரேமியாவை போல் இன்னும் சிறையிருப்புகள் மாறாமலும் கட்டுகளிலிருந்து விடுதலை கிடைக்காமலும் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இரண்டாம் தரம் நான் உங்களோடு இடைப்படுவேன் என்று. எரேமியாவின் புஸ்தகம் 33:1 காவர்சாலை முற்றத்தில் எரேமியா அடைப்பட்டு இருக்கையில் தேவன் மீண்டும் இரண்டாம் தரம் இடைப்பட்டார் என்று வாசிக்கின்றோம். இப்படியாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இரண்டாம் தரம் இடைப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறார். இன்றைக்கும் எரேமியாவின் புஸ்தகம் 33:3 அடிப்படையில் உங்களை 7 ஆசிர்வாதத்தினால் ஆசிர்வதிக்கப் போகிறார். முதலாவது ஆசிர்வாதம் 6 உனக்கு சௌக்கியம் உண்டு பண்ணுவேன் என்று உள்ளதின்படி, இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் தரப்போகிறார். 2:33:6 சமாதானம் என்று உள்ளது. உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாத எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் இடைப்பட்டு தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு தரப்போகிறார். 3:6 சத்தியம் என்று உள்ளது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று உள்ளதின்படி தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இடைப்பட்டு பெரிய விடுதலையை தரப்போகிறது. 4:7 சிறையிருப்புகளை மாற்றுவேன் என்று உள்ளது. இன்றைக்கும் உங்களின் சிறையிருப்புகள் மாறப்போகிறது. 5:9 தேவன் செய்ய போகும் நன்மையை விவரிக்கின்றார். அவர் உங்களுக்கு செய்ய போகும் நன்மைகள் சகல பூமியில் உள்ள அனைவருக்கும் முன்பாக தேவனுக்கு மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமாயிருக்கும் என்கிறார். 6:11 சத்தம் கேட்கும் என்று உள்ளது. என்ன சத்தம் உங்கள் வாழ்க்கையில் கேட்கப் போகிறது என்றால், களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மனவாட்டியின் சத்தம், மணவாளனின் சத்தம் கேட்கப் போகிறது. உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இன்றைக்கு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். 7:17 சிங்காசனத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போகிறார். நீங்கள் கட்டப்பட்டு இருக்கலாம், ஆனால் இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு உங்களை உயர்த்த போகிறது. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

அப்போஸ்தலனாகிய ஜோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 14 பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. இஸ்திரிகளால் தங்களை கறைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரக்காரருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது விழுந்தது. தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின்னே 3 தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி, தங்கள் நெற்றியிலாவது தங்கள் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய விக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும்

அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூடப்போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷ குமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலயமுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்தில் இருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாலை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாலை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அறிவாலை பிடித்து கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாலை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அறிவாலை நீட்டி அதன் குலைகளை அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாலை பூமியிலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினி என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்துக்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையில் இருந்த 1600 ஸ்தாதி தூரத்துக்கு இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. ஆமீன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயா 6:8. ஏமி கார்மைக்கேல் அம்மையார் இளம் பிராயத்தில் இருந்தபோது ஒரு நாள் இரவு ஒரு பயங்கர கனவு கண்டார். அந்த கனவில் அவர் ஒரு காட்டுப்பகுதியிலே அமர்ந்திருந்தார். பக்கத்தில் நெருப்பு மூட்டப்பட்டிருந்தது. அதிலிருந்து கிளம்பிய புகை வானத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. அங்கிருந்த ஒரு புல்வெளியிலிருந்து அநேகர் அபாயகரமான ஒரு செங்குத்து பாறையில் ஏறிக்கொண்டிருந்தார்கள். கண் தெரியாத ஒரு தாய் தன் மகளின் உடுப்பை பிடித்து கொண்டே அந்த பாறையின் உச்சியில் ஏறிவிட்டார்கள். அடுத்த அடி எடுத்து வைத்தால் மிகப்பெரிய பள்ளம். ஆனால் யாருமே அவர்களை எச்சரிக்கவில்லை. அவர்கள் இருவரும் கீழே விழுந்தார்கள். அவர்களின் கூச்சல் சத்தத்தை ஏமி கார்மேக்கில் நன்றாக கேட்க முடிந்தது. பின்பு ஒரு சிறுவனும் அதே செங்குத்து பாறையில் ஏறினான். அவனுக்கும் கண் தெரியவில்லை. அவன் கீழே விழும்போது பக்கத்தில் இருந்த ஒரு செடியை பிடித்து கொண்டு உதவிக்காக சத்தம் கொடுத்தான். யாருமே வரவில்லை. அவனும் விழுந்து மரித்து போனான். அவனைப் போலவே அடுத்தடுத்து ஆயிரக்கணக்கான கண் பார்வையற்ற மக்கள் அதே பாறையில் ஏறி அடுத்தடுத்து பள்ளத்திலே விழுந்து மரித்து போனார்கள். அதை பார்த்த ஏமி கார்மைக்கேல், இத்தனை பேர் ஆபத்து தெரியாமல் கீழே விழுகிறார்களே, இங்கே ஒரு பெரிய பள்ளம் இருக்கிறது என்று ஏன் யாருமே அவர்களுக்கு சொல்லவில்லை? ஏன் ஆபத்தை குறித்து யாருமே அவர்களை எச்சரிக்கவில்லை என்று அழுதார்கள். அதன் பின்பு அந்த கனவில் ஏமி கார்மைக்கேல் தேவனுடைய சத்தத்தை கேட்டார். யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார் என்பதே அந்த சத்தம். அதை கேட்ட ஏமி உடனே துள்ளி குதித்து, நான் போகிறேன், நான் போகிறேன் என்றார். அதற்கு தேவன், சரி, அப்படியானால் நீதான் நான் அனுப்பும் என்னுடைய தூதுவர் என்றார். இந்த கனவுக்கு பின்னும் ஏமியால் தன்னுடைய தேசத்தில் சுகபோகமாக வாழ முடியவில்லை. இந்திய தேசத்தில் வாழும் மக்கள் வரப்போகும் பேராபத்தை உணராமல் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எச்சரித்து தடுத்து நிறுத்தப் போகிறேன் என்று சொல்லி தன்னை மிஷினரி ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்தினார்கள். கொலைகாரர்கள் கூட அவருடைய ஊழியத்தினால் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேக தேவதாசிகள் ரட்சிக்கப்பட்டனர். அவர்களுடைய வாழ்வில் ஒரு அடைக்கல பட்டணமாகவே ஏமி விளங்கினார். தமிழ்நாட்டிலே டோனாவூர் என்ற பகுதியிலே அவர்கள் சிறுவர் இல்லத்தை அமைத்து ஆதரவற்ற அநேக குழந்தைகளை ஆதரித்தார்கள். ஒரு பவுல் அப்போஸ்தலன் தேவனின் அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்ததால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அதிபதிகள், நியாயாதிபதி, சிறை அதிகாரி, ராஜாக்கள், மந்திரவாதிகள் என பலதரப்பட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். ஆம்பிரியமானவர்களே, இன்றும் ஏராளமான மக்கள் எச்சரிக்கை ஆள் இல்லாமல், பேராபத்தை உணராமல், மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வரப்போகிற பேராபத்தை, நரகாக்கினையை அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை அழிவிலிருந்து தப்புவிக்க தேவன் ஆட்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று தினந்தோறும் அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போமா? நாம் அர்ப்பணித்தால் அநேகர் ஆபத்தை குறித்து எச்சரிக்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். அநேகரை நீங்கள் நீதிக்குட்படுத்தினால் நட்சத்திரங்களைப் போல சதா காலமும் பிரகாசிப்பீர்கள். தேவன் தாமே நமக்கும் அந்த பாரத்தை தருவாராக.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி எரேமியா 42:2. எரேமியா 42:2. தீர்க்க தரிசிகளாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரியப்பண்ணும்படி நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணு. அதனாலே இங்கே நாம் பார்க்கிறோம், ஜபத்தை குறித்து நாம் வேதத்தில் யாரெல்லாம் எப்படிலாம் ஜபித்தார்கள், எதற்காக ஜபித்தார்கள் என்பதை குறித்து ஜபத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம், நடக்க வேண்டிய வழியை அறியவும், நடக்க வேண்டிய வழியை அறியவும், செய்ய வேண்டிய காரியத்தை அறியவும் ஆண்டிடத்தில் ஜெபிக்க வேண்டுமா? நாம் எப்படி நடக்கணும், எதை செய்யணும் என்பதை விசாரிப்பதற்காக அல்லது அறிவதற்காக நாம் கர்த்தரிடத்தில் போய் ஜெபிக்க வேண்டும் என்பது தான் இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறேன். 42:2 கற்றுக் கொடுக்கிறார். நடக்க வேண்டிய வழியை அறிய அல்லது நாம் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் தெரியப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்கணுமா? இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம நடக்க வேண்டிய வழியை நம்ம சொந்தமாக சுய முடிவில் எடுத்து நாம் போகிறதுனால அநேக காரியத்தில் நமக்கு தோல்விகள் வருகிறது. நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நாம் சொந்த இஷ்டத்தின்படி செய்கிறதுனால மாமிசமும் மனசும் சொல்வதை போல நாம் கேட்டு அதன்படி செய்வதனால அநேக காரியத்தை நாம் என்ன செய்கிறோம், தோல்வியில் நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அன்பாலே முக்காலும் அறிந்தவர் நம் தேவன். அவர் நம்ம கூட இருக்கும்போது, அவரை நாம் தாபரமாய் கொண்டிருக்கும்போது, அவரிடத்திலே நாம் கேட்டு விசாரித்து அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும் என்பது நம்ம அறியாமல் இருக்கிறோம் இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்திலே. அன்பாலே மற்ற புறஜாதி மக்கள் இன்றைக்கி தேவனிடத்திலே கேட்பதற்கு அறியாமல் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, ஜோசியக்காரிடத்திலும் அல்லது குறி சொல்கிறவர்களிடத்திலும் அல்லது மந்திரவாதி இடத்திலும் போய் என்ன செய்கிறாங்க, அவங்க கேட்டுக்கொண்டு இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, தாங்களே உருவ குத்தி கொள்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அது கிறிஸ்துவத்திலும் பரவி இருக்கிறது. கிறிஸ்துவலாக இருக்கிற நாம் கூட அநேகர் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ எனக்கு தெரிந்து அநேக கிறிஸ்தவர்கள் ஜோசியம் பார்ப்பதிலும் ஜோசியக்காரரிடத்தில் போய் நடக்க வேண்டிய காரியத்தை சொல்லுங்கள், நான் என்ன செய்யலான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கள் ஜோசியரிடத்திலே போய் ஆலோசனை கேட்பதும், இன்றைக்கி குறி சொல்கிறவர்கள் அசுத்த ஆவியை வைத்து குறி சொல்கிறவரிடத்தில் போய் ஆலோசனை கேட்பதுமாக இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் தங்களை அதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்பாலே நாம் அப்படி இருக்கக்கூடாது. இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கறது அதுதான், நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் நாங்கள் நடக்க வேண்டிய வழியும் எங்களுக்கு சொல்லும்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பாதத்தில் போய் நாம் அமர்ந்து ஜெபிக்க வேண்டுமா? அன்பாலே இன்றைக்கி உண்மையிலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் ஒரு சின்ன குடுகுடுப்பு காரணம் கூட விடமாட்டேன், ஒரு ஜோசியக்காரனை விடமாட்டேன், ஒரு குறி சொல்கிறவங்கள விடமாட்டேன். எல்லா இடத்துலையும் போயிட்டு எனக்கு எப்போ நல்ல காலம் வரும், நான் எப்போ செய்யலாம், என்ன செய்யலாம், நான் மெடிக்கல் ஷாப் வைக்கலாமா வாணாமா, இப்படி தான் நான் கேட்டுட்ருப்பேன். அன்பாலே எனக்கு நிறையா விஐபி ஜோசியக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறேன். யார் விஐபி ஜோசியக்காரெல்லாம், எம்ஜிஆருக்கு பார்த்தவங்க, இப்படி பெரிய பெரிய முதலமைச்சர்கள் பிரதமர்களுக்கு பார்த்த ஜோசியக்காரெல்லாம் எனக்கு பழக்கம். அரசியல்வாதியாக இருந்ததுனால அவங்களுடைய பழக்கத்தில் அவங்ககிட்டலாம் போய் நான் கேட்டது உண்டு, என்னுடைய ஜாதகத்தையும் இதையும் காட்டுனது உண்டு. அதன்படி சில காரியங்கள் நடந்தது. மெடிக்கல் ஷாப்பு வைக்கிறதுக்கு நான் கேட்கும்போது ஒரு பெரிய ஜோசியக்கார் சொன்னார், நீ ஆடி மாதத்தில் நீனு வச்சிருவ, இந்த வருஷம் இந்த ஆடி மாதத்தில் நீ வச்சிருவ மெடிக்கல், அப்படி நீ ஆடி மாதத்தில் வைக்கலைன்னா நீ எப்பயும் ஜென்மத்துக்கு நீ மெடிக்கல் வைக்க மாட்டான்னு சொன்னார். அதே போல் ஆடி மாதத்தில் என்கிட்ட பணமே இல்லையே அப்படின்னு, பணம் உன்னை தேடி வரும், நீ வைப்ப அப்படின்னா. அதே போல நடந்தது. அதே போல ஒரு ஜோசியக்காரன் சொன்னான், உனக்கு வர புதன்கிழமைக்குள்ளே உனக்கு கல்யாண யோகம் நடக்குது, நீ அதே போல நடக்கும் அப்படின்னா. அதே போல அன்பாவிலே அந்த ஜோசியக்காரனை நம்பி என் மனைவி என்ன செஞ்சேன், அடுத்தவங்க வீட்டு பொண்ணை நான் கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணேன். அப்போல்லாம் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு நேரோ மைண்டு. அந்த நான் ஆண்ட உண்மையான சத்தியம் எனக்கு தெரியாததுனால, உண்மையான தேவனை அறியாததுனால மனம் போன போக்கில் போயிட்டு இருந்தேன். அன்பாவில் அதன் பிறகு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆனால் அதில் எல்லாருமே ஃபெயிலியர் தான் எனக்கு வந்துச்சு. மெடிக்கல் ஷாப் வச்சேன், லாஸ்ட்டு 5 லட்சரூபா கடனாச்சு. ஜோசியத்தை கேட்டு தான் வச்சேன், என்ன புண்ணியம், அதுக்காக வேண்டி திரும்ப இன்னும் ஜோசியம் பார்த்தேன். அவன் என்ன செஞ்சான், நீ அந்த ஓமம் நடத்தி, இந்த பூஜை நடத்தி, அந்த பூஜை நடத்தி, இந்த தகுடு எழுதி வைய, அந்த தாயத்தை கேட்டு அப்படின்லாம் அதெல்லாம் செஞ்சேன். பணம் தான் விரையமாச்சோஞ்சி ஒரு ஆசீர்வாதத்தையும் நான் பார்க்கலான் பாலே. நல்ல நேரம் தோ வருதுன்னா, தை மாதம் வருதுன்னா, சித்திரை மாதம் வருதுன்னா, எந்த மாதம் போயும் வருஷம் தான் போச்சோஞ்சி நல்ல நேரம் வரவே இல்லை, நல்ல காலம் வரவே இல்லை. அன்பாவிலே இருக்க இருக்க கடன் அதிகமாகி சாகிறதுக்கு தான் போனேன். அப்போ அந்த ஜோசியம், ஜாதகம், அந்த காரியங்கள்லாம் பயங்கரமான பொய் என்பதை வேதத்தை அறிந்த பிறகு நான் கற்றுக்கொண்டேன். அப்போ வேதத்தை நான் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரில் வந்த உடனே எனக்கு முதல் சொன்ன அட்வைஸ் என்னன்னாக்கா, ஊழியக்காரர் நேசமணி அங்கிள்ன்றவர், கேசவாணி இது வரைக்கும் உன் ஹிஸ்ட்ரியை நான் கேட்டதில் இந்த ஜோசியக்காரன் பேச்சை கேட்டோம், குறி சொல்கிறவன் பேச்சை கேட்டோம், குடுகுடுப்புக்காரன் பேச்சை கேட்டு நீ வீணாக போயிட்ட, இதுக்கு மேலே உன் சொந்தமாக நீ அதே போல் ஓடினதுனால, சுய புத்தியில் நடந்ததுனால நீ வீணாக போயிட்ட, இதுக்கு மேலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ எது செய்தாலும், என்ன நீ என்ன காரியம் நடந்தாலும் நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபித்து செய், அது உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு அது பக்கபலமாக இருக்கும். இனிமே நீ உன்னுடைய சுய புத்தியிலையோ சொந்த இஷ்டப்படியோ செய்யாத, நடக்காத, நீ ஆண்டவரிடத்தில் கேட்டு அதன்படி அவருடைய சித்தத்தை அறிந்து நடக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை வெற்றி பெறும் என்று சொன்னாங்க. உண்மையிலே நான் போன அந்த எல்இஎஃப் லேமன்ஸ் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் இந்த சர்ச்சில் அவருடைய ஃபவுண்டர், அதனுடைய அந்த சர்ச்சினுடைய ஃபவுண்டர் என் தானியல் ஐயா அவர்கள், அவர்களும் அப்படி தான் எது செய்தாலும். அவருடைய ஜீவநதி பிரகாரம் என்ற புத்தகத்தில் அவர் எழுதுறதை நான் படிச்சிருக்கிறேன். அவரும் அப்படி தான், ஒரு பென்சில் வாங்க போகணுன்னாலும் ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜோம் பண்ணுவாராம், ஆண்டவரே நான் இந்த பென்சில் வாங்க போகிறேன், இதை நீங்கள் ஆசீர்வதிங்க, நல்ல பென்சிலாக வாங்கணும், அது நீடித்து அது உழைக்கணும் அப்படின்லாம் ஜோம் பண்ணிட்டு அந்த உம்முடைய சித்தம் என்னன்னு கேட்பாராம். பென்சில் வாங்கிறதுக்கு கூட ஆண்டவர் சித்தம் கேட்டு அவர் போய் வாங்கியிருக்கிறார் அன்பாவிலே. அப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொரு செயலையும் ஆண்டவரிடத்துல போய் அவரிடத்துல சமர்ப்பித்து அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி செய்தோம்னா நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் ஆண்டவர். அன்பாவிலே அதை நான் கற்றுக்கொண்டேன், அதை தான் நான் போதித்து வருகிறேன். இத்த 30 வருடமாக அநேகருக்கு கவுன்சிலிங் கொடுத்து வருகிறேன். இப்போ நான் வேதத்தின்படி யாரெல்லாம் ஆண்டவரிடத்துல போய் ஆலோசனை கேட்டவங்க வெற்றியை பார்த்தாங்க, யார் வெற்றியை பார்க்கல என்பதை வேதத்தின்படியாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் இன்னைக்கு 7வது வசனம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். 1 சாமுவேல் 28:7, அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்திலே போய் விசாரிப்பேன் என்றார். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரி இருக்கிறாள் என்றார். அஞ்சனம் பார்க்கறதுனா குறி சொல்கிறது, ஒரு அசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டு குறி சொல்கிற ஒரு ஸ்திரியை தேடி போனான் சவுல். அன்பாவிலே அவன் சக்ஸஸை பார்த்தானான்னா இல்லை, அவன் ஃபெயிலியரை தான் பார்த்தான், தன்னைத்தானே குத்தி கொண்டு செத்து போனான் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவரை விட்டு விட்டு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் தான் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவை வைக்கிறாரு. ஆனால் அந்த ராஜா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சவுல் என்ற முதல் ராஜா, இஸ்ரவேல் ராஜா, யாருக்கிட்ட விசாரிக்காமல் யாருக்கிட்ட போய் விசாரிக்கிறான், கர்த்தரிடத்தில் விசாரிக்காமல் குறி சொல்கிறவர்கிட்ட போய் விசாரிக்கிறான், சூனியக்காரிக்கிட்ட போய் விசாரிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஃபெயிலியர் தான் வந்துச்சுங்க. அன்பாவில் இன்றைக்கி பாருங்கள், அதே அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், தாவீது என்ன செய்தான் என்று. தாவீது 6வது வசனத்தை படிக்கிறேன், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்போ அமலேக்கர்கள் வந்து அவனுடைய சொத்து பத்தெல்லாம், ஆஸ்தி, மனைவி பிள்ளைகள்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ அவன் கூட இருக்கிறவங்களே கல்லடித்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான், இவனை முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும், உன்னை கூட இருக்கிறவங்களே உன்னை நிந்திப்பாங்க, உன்னை குற்றஞ்சாட்டுவாங்க, உன் மேலே கல் எறிவாங்க. ஆனாலும் நீ பயப்படாத, நீ திகையாத, கலங்காத, சோர்ந்து போகாத. கர்த்தர் தாவீது எப்படியாக கர்த்தரிடத்திலே அவன் என்ன செஞ்சான், நெருக்கப்படும் போது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டானோ அதே போல் திடப்படுத்திக்கொள். அன்பாவில் இந்த வார்த்தை என்ன ரொம்பவும் ஆற்றி தேற்றும்.
3: அநேக சோதனைகள், அநேக என் கூட இருக்கிறவங்களே எனக்கு துரோகம் பண்ணும்போது, என்னுடைய கூட இருக்கிறவங்களே என் முதுகில் குத்தும் போதெல்லாம் நான் உண்மையிலே வெக்ஸாகி வேதனையாகி, இன்றைக்கு வேறு ஒருத்தன் நான்தாக்கா அவன் ஊரை விட்டே ஓடி இருக்கணும், பைத்தியம் பிடிச்சிருக்கணும், இன்னும் வேறு வேறு மாதிரி போயிருக்கணும். ஆனால் இந்த வார்த்தை 1 சாமுவேல் 30:6 என்னை தேற்றியது, தேற்றிருக்கிறது அநேக காரியத்தில். அநேகர் என்னை சார்ந்தவர்கள், என்னை சுற்றி இருக்கிறவர்கள், சபை மக்கள் அல்லது சபையில் இருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் என்னை நிந்திக்கும் பொழுது, என் மேலே குற்றமாய் பொய்யாய் குற்றம் சாட்டும் போதெல்லாம் நான் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டதுனால இன்றைக்கி என்னை ஆண்டவர் நிலைப்படுத்தி சீர்படுத்தி வைத்திருக்கிறார், அன்பாளே நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார் என்று மார்த்தட்டி சொல்ல முடியும். ஏனென்றால் கர்த்தருக்குள் திடப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் தாவீது என்ன செய்தான் என்றால் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபித்தான். பாருங்கள் 8வது வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்போனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இப்போ தாவீது யார் இடத்துல போய் விசாரிக்கிறான், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் எப்படி நடக்கணும், அந்த அமலேக்கர்களை நான் தொடர்ந்து போய் அவங்கள பிடிப்பேனா, அவங்கள சண்டை போட்டு மீட்டு என் கொள்ளையாடின பொருளெல்லாம் நான் மீட்டு எடுப்பேனான்னு ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான். ஆனால் சவுல் யார்கிட்ட போய் விசாரித்தான், ஒரு சூனியக்கார்ட்ட போய் விசாரித்தான். அன்பாலே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அநேக இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே சகோதரியே கொஞ்சம் யோசிச்சுப்பார். இன்றைக்கி நாம் மனுஷங்கிட்ட போய் விசாரிக்கிறோம், மனிதர்கிட்ட புறஜாதிக்கிட்ட போய் விசாரிக்கிறோம், இன்றைக்கி சொந்தக்காரங்கிட்ட போய் விசாரிக்கிறோம், அடுத்தது ஜோசியக்காரங்கிட்ட போய் விசாரிக்கிறோம். இன்றைக்கி எத்தனை பேர், என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பாரம்பரியமாக எத்தனையோ தலைமுறை கிறிஸ்தவன், அவன் அவன் ஒரு ஜோசியம் ஏதாவது ஒன்று செய்யணும்னா, ஒரு கடை வைக்கணும்னா உடனே ஜோசியம் போய் பார்ப்பான், குறி கேட்பான். அவன் சொல்கிறான், நாங்களாம் பாரம்பரிய கிறிஸ்தவன், நாங்கள் இப்படி நடக்கிறோம், நீ என்ன அந்தியில் கிறிஸ்தவனானோ, நீ இன்னும் பெரிய அழுத்திக்கிறேன்னுவான். அன்பாலே இன்றைக்கி பாருங்கள், இது இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் அந்த பழக்கம் இருக்கிறத நான் பார்த்து ரொம்ப வேதனைப்படுகிறேன். குறி சொல்கிற ஆவிகிட்ட போய் கேட்கறது ஜோசியக்காரன்ட்ட அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது. நாம் கேட்க வேண்டிய ஒரே ஆள் என்னது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட தான் போய் நம்ம கேட்கணும். கர்த்தரிடத்தில் விசாரிக்க கற்றுக்கொள்வோம். அன்பாலே இன்றைக்கு கர்த்தர் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததுனால அவன் எல்லாத்தையும் திருப்பி கொண்டான் என்று அதே அதிகாரம் 1 சாமுவேல் 30:18-19 என்ன சொல்லுது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறுதானிலும் பெரிதானிலும் குமாரனும் குமாரத்திலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அன்பாலே இன்றைக்கி நீ உன் வாழ்க்கையில் வெற்றி வரணும்னா நான் அப்போ அதை செய்யணும். ஆண்டவரிடத்தில் விசாரித்து அதன்படி செஞ்சோம்னா நிச்சயமாக வெற்றி. ஆனால் நம்ம சொந்த இஷ்டத்தில் சுய புத்தியில் நம்ம செய்யும்போது அதில் தோல்வியை பார்க்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கவுன்சிலிங் கொடுத்தேன், என்னுடைய நண்பர் மலர்மாறன்ற பேர், அவருடைய ஆஃபீஸில் ஒரு பெரிய நெருக்கம் வந்துச்சு. அந்த ரெண்டு மேனேஜர்கள் என்ன செய்கிறாங்க, அவர் டார்ச்சர் கொடுக்குறாங்க டார்கெட்டை முடிக்கணும்ன்ட்டு. இவரால் முடிக்க முடியல, யாராலுமே முடிக்க முடியல. இன்றைக்கி கம்பெனியை அப்படியே இழுத்து மூடுற ஒரு பொசிஷன் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அந்த டார்கெட், அது வேலை வாங்கி பிளேஸ்மெண்ட் கொடுக்குற கம்பெனி, யாருக்கும் பிளேஸ்மெண்ட் பண்ண முடியல. எல்லாரும் ஜாபா படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒருத்தனுக்கும் பிளேஸ்மெண்ட் ஆகலை, வேலை வாங்கி கொடுக்க முடியல. ரெண்டு மேனேஜர்கள், இன்டர்னல் மேனேஜர் எக்ஸ்டர்னல் மேனேஜர், ரெண்டு மேனேஜர்னால தலை பிச்சுட்டு போகிறாங்க. அவன் டார்ச்சர் கொடுத்துட்ருக்கிறான், இவன் என்கிட்ட ஃபோன் அடித்து கேட்குறான், நான் வேலையை ரிசைன் பண்ண போகிறேன், எனக்கு இந்த ரெண்டு மேனேஜரும் டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு. நான் சொன்னேன், தோபார் இந்த வேலையை கொடுத்தது ஆண்டவர், ஆண்டவரிடத்தில் போய் விசாரி, கர்த்தரிடத்தில் போய் விசாரி, நான் என்ன செய்யணும், நான் ராஜினாமா பண்ணணுமா, இந்த வேலையை விட்டுட்டு வரணுமா வானாமான்னு கேளு அப்படின்னு. அன்பாவில்லையே அவன் போய் அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் இதே எரேமியா 42:10-11 பேசினார். என்ன, நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்கிற தீங்குக்கு மனசாப்பட்டேன், நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவளுக்கு பயப்படாதிருப்பீர்களா என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்களை அவனை கைக்கு தப்புவிக்கும்படிக்கு நான் உங்களுடனே இருந்துன்னு போடும். இந்த வார்த்தையை பேசணும்னு ஆண்டவர் சொன்னார், நீ உங்கள் மேனேஜரே கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளலாம், நீ வேலையை விடக்கூடாது, அதே கம்பெனியில் தான் நீ தரித்திருக்கணும்னு. மேனேஜருக்காக நீ பயப்பட வேண்டாம், அவளுக்காக நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார் என்று சொன்னேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், 7 நாள் உபவாசம் இருந்து ஜோம் சொன்னேன். அந்த ரெண்டு மேனேஜரையும் ஆசீர்வதித்து ஜோம் பண்ண, வேறு எதுவும் சேவம் பண்ணாத, நான் அப்படியாக ஜோம் பண்ணுறேன்னு. அன்பால் 7 நாள் அவர்களை ஆசீர்வதித்து ஜோம் பண்ணோம் ரெண்டு பேரும். நான் பண்ருட்டில் இருக்கிறேன், அவர் சென்னையில் இருக்கிறார். ரெண்டு பேரும் ஒரே பாஸ்டிங் இருந்து ரெண்டு பேரும் ஆண்டவரே அந்த மேனேஜர் ஆசீர்வாதியும் டார்ச்சர் கொடுக்குற நெருக்கத்தை கொடுக்குற மேனேஜர் ஆசீர்வாதியும் மன்னியன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்தது தெரியுங்களா, கரெக்டாக 6வது நாள் அந்த ரெண்டு மேனேஜரும் சொல்லாத கொள்ளாத வேலையை ரிசைன் லெட்டர் கொடுக்காம தாம் ஆயிட்டாங்க, கம்பெனியே இழுத்து மூடுற அளவுக்கு முடிஞ்சு ரெண்டு மேனேஜரும் ஓடிட்டானுங்க. அந்த மேனேஜிங் டைரக்டர், அந்த ஓனர் என்ன செய்கிறாரு, இவனை பார்த்து என்னுடைய நண்பரை பார்த்து, தம்பி ரெண்டு மேனேஜர் ஓடிட்டாங்க, அந்த பொசிஷன் நீ உட்காருன்றார். ஐயோ எனக்கு இங்கிலீஷும் தெரியாது ஒன்றும் தெரியாது, என்ன போய் உட்கார சொல்லுங்க. இல்லை உன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நீ உட்காருனார். அன்பான்ல அவன் அந்த மேனேஜர் போஸ்டில் உட்காந்தாரு. அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். அவருடைய கடன் பிரச்சனை இதனால தான் தீர்ந்துதுங்க. அந்த மேனேஜர் போஸ்டன் உட்காரும்போது இவர் அந்த அவர் பிளேஸ்மெண்ட்டுக்கு இவர் என்ன செய்கிறார், போகிறார். அதேபோல போய் இன்னைக்கு அந்த அத்தனை அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டையும் வேலை வாங்கி கொடுத்து அதன் பிறகு வெளியில் வேலைக்கு இன்னும் ரெக்குயர்மெண்ட் அதிகமாக இருக்குது, ஆட்கள் இல்லை என்றதில் இவர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு வெளியில் அவர் கால்ஃபர் பண்ணி வெளியிலேருந்து ஆட்கள் வந்து இவருக்கு உண்மையிலே அந்த ஒரு மாதத்தில் இவருக்கு தேவையான அந்த கடன் பிரச்சனை அடையிறதுக்கான 1.5 லட்சம் ரூபாய்க்கு சம்பாரிச்சிட்டாரு. ஆண்டவர் அற்புதம் செய்தார். பாருங்கள், டார்ச்சர் கொடுத்த மேனேஜரைக்காக நாங்கள் ஜெபிக்கும்பொழுது அவர்களை ஆண்டவர் அந்த பிளேஸ்லேருந்து நீக்கிட்டு இவர் அந்த பிளேஸில் வச்சு இவருக்கு பணத்தையும் அள்ளி கொடுத்தார். உண்மையிலே அவருடைய கடன் அந்த வீடு முழுவற வீடு மீட்கப்பட்டது. அன்பானில் இன்றைக்கி பெரிய கதையை தான் சொல்லலாம், ஒவ்வொரு அநேக சம்பவங்களை நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படியாக ஆண்டவரிடத்திலே விசாரித்து நாம் நடக்க வேண்டிய வழியையும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தையும் ஆண்டவரிடத்திலே காத்திருந்து நாம் கற்றுக்கொண்டோம் என்றால், அவரிடத்திலிருந்து பெற்ற அந்த ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்தனைக்கு வைத்து கொண்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் எப்படி சுயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன், சொந்தமாக நடந்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னிங்க ஆண்டவர். அதனால்தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் தோல்வி வருது. ஆண்டவர், உம்மிடத்தில் நாங்கள் விசாரிக்க கற்றுக்கொள்ளணும், அதுக்காக தான் இப்பொழுது நீங்கள் என்னோடு பேசுகிறீங்கன்னு சொல்லி இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாம் இனி எந்த காரியத்தை செய்தாலும் எந்த காரியத்தின்படி நடக்கணும்னு நினைச்சாலும் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். ஆண்டவர் சித்தத்தின்படி நம்ம நடக்க ஆரம்பிப்போம். ஊழியக்காரருடைய ஆலோசனை கேட்போம், ஜெபிப்போம், அன்பின் ஒப்பு கொடுப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீ சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், நாங்கள் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவாதி தேவனாகிய கர்த்தரிடத்திலே விசாரிக்க வேண்டும். ஒழிய மனுஷரிடத்திலே ஜோசியக்காரிடத்திலே குறி சொல்கிறவன்ட்டே விசாரிக்க கூடாது என்பதை நீ தெளிவாக என்னோடு எங்களோடு பேசியிருக்கிறீங்க அப்பா. நாங்கள் ஆண்டவரே நடக்க வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்ள செபிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவரே செய்யும்படியாக நாங்கள் உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. அப்படியே செய்ய போறீங்க, நன்றி. வெற்றியை தரப்போறீங்க, நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ.

0: பொதுவா ஒரு மதம் அல்லது ஒரு மார்க்கம் அப்படின்னு எடுத்துக்கொண்டா, தேவன் மனிதர்களோடு பேசி அந்த வார்த்தைகளை அடையாளங்களோடும் அற்புதங்களோடும், நான் தான் பேசினேன் என்கிற ஆதாரத்தோடு கூட அதை ஒரு புத்தகமாக எழுத்து வடிவிலே தேவன் பதித்து வைக்கிறார். வேதாகமும் அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அனைத்தும் கர்த்தருடையது. இதை எழுதிய தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் கர்த்தரால் ஏவப்பட்டு எழுதினார்கள் அப்படிங்கிறதற்கும் சாட்சி இருக்கிறது. தேவன் அவர்களை பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு வல்லமையை கொடுத்தார், அற்புதங்கள் செய்தார்கள், அடையாளங்கள் செய்தார்கள். அதன் மூலமாக தேவன், நான் தான் இவர்களை பயன்படுத்தி இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறேன் என்று நிரூபித்தார். தேவன் ஒரு மனிதனையோ ரெண்டு மனிதனையோ பயன்படுத்துகிறார். அப்படி பார்த்தா தேவன் ஒரே நபரை பயன்படுத்தி எழுதி கொடுத்திருக்கலாமே. அங்குதான் வேதாகமத்தில் 40 மேற்பட்ட ஆசிரியர்களை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாதவர்களாக, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பின்பதாக வாழ்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் எழுதிய அந்த வார்த்தைகள் எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் ஒரே அடிப்படையிலே பயணிக்கிறதே இவர்களை பயன்படுத்தினது தேவன் அப்படிங்கிறது உண்மையாகிறது. சரி, விஷயத்துக்கு வருகிறேன். இப்படி தேவன் நமக்கு வார்த்தையை எழுதி கொடுக்கிறார் பார்த்தீங்களா. ஏன் எழுதி கொடுத்திருக்கிறார்? யாரும் பின்னாடி இதை மாற்றக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதன்ட்ட ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னு வைங்க, மனுஷன் மனதுக்குள்ள இருக்கக்கூடியதை எப்ப வேணாலும் மாத்தி பேசலாம். ஆனால் அது எழுத்து வடிவமாக பதிக்கப்பட்டு விட்டால் அதை யாராலும் மாத்தி பேசவே முடியாது. ஆகவே தேவன் இந்த முறைமையை கையாளுகிறார். இன்றைக்கு பாருங்க, நீங்க ஒரு நிலம் வாங்குகிறீர்கள், உடனே என்ன செய்யறீங்க, பத்திரத்தை பதிவு செய்து அங்க கையெழுத்து போட்டு அதை ஒரு என்ன சொல்றது எழுத்து வடிவிலே அதை பத்திரமாக்கி நம்ம வைத்துக் கொள்ளுகிறோம். யாரும் நாளைக்கு மாத்தி பேச முடியாது, நான் தான் நிலத்தை உனக்கு கொடுத்தேன் இல்லைன்னு மனுஷன் பொய் சொல்லலாம் அல்லவா. ஆகவேதான் இந்த எழுத்து வடிவம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மனிதர்கள் மாத்தி மாத்தி பேசுவாங்க, இந்த எழுத்து அடிப்படையில தான் தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் இந்த உலகத்தை பற்றி சொல்லுகிறார், ரட்சிப்பு பரலோகத்துக்கு எப்படி போக முடியும் என்று சொல்லுகிறார், பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இதை வேற யாரும் மாத்தி சொல்ல முடியாது. நான் பைபிளை அடிப்படையாக வைத்து பேசுகிறேன். மதத்தின் அடிப்படையில் ஏமாற்றுகிறவர்கள் ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறார்கள். என்னதான் பைபிளை வைத்துக்கொண்டு ஒரு மத போதகன் வந்தாலும், வேறு எந்த வேத நூல்களை வைத்துக்கொண்டு ஒரு மத போதகன் வந்தாலும், ரெண்டு முக்கியமான விஷயங்களை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களை அவன் ஏமாற்றக்கூடியவனா இருப்பான். அது என்ன? நம்பர் ஒன், முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கர்த்தருடைய வேதம் அது ஒரு சிலரால் மாத்திரமே அந்த வேதத்தை அறிந்து கொள்ள முடியும், வேற யாரும் அதை அறிந்து கொள்ள முடியாது, மற்றவர்கள் வாசிக்க கூடாது. சில இடங்களில் உங்களுக்கு அந்த ஒரு டேலண்ட் அல்லது அந்த வரத்தை தேவன் தரவில்லை. கிறிஸ்தவத்திலும் இந்த நம்பிக்கை இருந்தது பல ஆண்டுகளாக. கத்தோலிக்க சமயம் இதை போதித்து வந்தது. போப் வழி வந்த அந்த போதகர்கள் மாத்திரம்தான் இந்த வேதாகமத்தை கையாள முடியும் என்கிற ஒரு நிலை இருந்தது. ஆகவே புரொட்டஸ்டன்ட் அதை எதிர்க்கக்கூடியவர்கள் வந்தார்கள், இது தவறு, பைபிள் அப்படி போதிக்கவில்லை என்று ஒரு கூட்டமே வெளியேறியது. சரிங்களா, நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு நீங்க அப்படி இங்கேயும் பிரிஞ்சு போயிருக்கிறீங்க? இந்த மாதிரி தவறு ஒன்று ஒரு இடத்துல நடக்கும் என்று தெரிஞ்சதுன்னு சொன்னால், அதை பார்த்தோம்னு சொன்னால், நிச்சயமா அதிலிருந்து நம்ம வெளியேறி வரத்தான் ஆக வேண்டும். ஏன் சில ரிக் யஜூர் இந்த மாதிரியான வேதங்களை குறித்தும், இதை சிலரால் தொடக்கூட முடியாது, அதை படிக்க முடியாது என்றும் சமுதாயத்தில் ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். ஐயா எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க,
1: என்னால் படிக்க முடியாதது, என்னால் பார்க்க முடியாதது எப்படி என்னுடைய வேதமாகும்? இந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா? அனைவருக்கும் உரிமை உள்ள இந்த கேள்வி.

இடத்துல தேவன் நேரா பேசுவாரு, அதையும் நாங்க சொல்லுவோம், அதுவும் வேதம் என்று சொல்லுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது இந்த பைபிள்ல இல்லாத, இப்ப நான் பைபிளே வேதன் வச்சிருக்கிறேன், இப்ப ரிக் சாம அதர்வன ஒரு நூல் எடுத்துக்கங்க, குரான் அப்படிங்கிற ஒன்று எடுத்துக்கங்க, இப்படி நிறைய வேத புத்தகங்கள் இருக்கு பாத்தீங்களா. இந்த ஏமாற்றுகிற மதத்தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இதுல எழுதியிருக்கிறது மட்டும் தேவனுடைய வார்த்தை இல்லைங்க, இப்ப எனக்கு தனிப்பட்ட முறையில தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு மாறா இருந்தாலும் இதற்கு முரணா இருந்தாலும் இதுல சொல்லப்படாதவைகளையும் தங்கள் மூலமாக அவர்கள் சொல்லுவாங்க. கேட்டா எங்களுக்கு அந்த வரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரியா அப்படின்னு கேட்டா இது தவறு, ரொம்ப தவறு. இந்த ரெண்டு அடிப்படையில தான் மக்களை இந்த மத போதகர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. பைபிளை கூட நிறைய பேரு இந்த அடிப்படையில கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு சிலர் ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. இந்த வேதத்தை தொடக்கூடாது, இதை வியாக்கியானம் செய்யக்கூடாது, எங்களால் மட்டும்தான் இதை வியாக்கியானம் செய்ய முடியும், இன்டர்பிரட் செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டம் நம்மை வஞ்சித்தது. இன்னைக்கும் அவங்க அதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. கத்தோலிக்கர்களுடைய நம்பிக்கை என்ன? அவங்க இந்த பைபிளை போப் போன்ற அந்த வழியில வர்றவங்க மட்டும்தான் இதை இன்டர்பிரட் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறாங்க, விளக்க முடியும் நம்புறாங்க. நம்பர் டூ, இன்னொன்று என்ன நம்புறாங்க, இந்த பைபிள் மாத்திரமே முழுமையான அத்தாரிட்டி, அதிகாரம் இல்லை, அந்த போதகன் போப் மாதிரி இருக்கக்கூடிய போதகருக்கும் அந்த அதிகாரம் இருக்கு, அந்த பாரம்பரியமா அவர் என்ன சொன்னாலும் அது வேதம் என்பது போன்ற ஒன்றையும் உள்ளே கொண்டு வருவார்கள். ஆகவேதான் பைபிள்ல இல்லாத பல நிகழ்வுகளை அவங்களுடைய நடவடிக்கைகளில் பார்க்க முடியும். என்னுடைய கமெண்ட்ல கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், நீங்க என்னடா விக்கிரகாராதனை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அங்க பாத்தீங்கன்னா அவங்க இயேசுவையும் மாதாவையும் சில சிலையா வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இது எங்களால் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் அவருக்கு பதிலை கூட அனுப்பியிருந்தேன், நாங்கள் அதை ஒத்துக்கொள்ளுவது இல்லையா. கிறிஸ்தவத்தில் ஒரு சிலர் வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் அப்படி இருக்க முடியும், அது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது, ஆனால் அது வேதத்தின்படி தவறு என்று இன்றைக்கும் நாங்கள் போதித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லி அவருக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறேன். ரைட், ஓகே, விஷயத்துக்கு வருகிறேன். இன்றைய காலகட்டத்தில் உங்களை வேதத்தை வாசிக்க விடாம, அல்லது ஏதோ வானத்திலிருந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது வசனம் வகி இறங்கி வருகிறது, வெளிப்பாடு இறங்கி வருகிறது அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்ன யாராவது உங்க தலையில கட்டலான்னு பார்த்தா, அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள். ஆனால் இந்த நபர்களுடைய என்ன சொல்றது தந்திரமான வார்த்தைக்காக ஒட்டுமொத்தமாக தேவனையே விட்டு விடாதீர்கள். ஏன்னா இவர்கள் செயல்படக்கூடிய காரியங்கள் பணத்துக்காக இப்படி செய்வாங்க. நீங்க பைபிள்ல பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்து இந்த பதிவை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 17:11, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் ஒரு தேவ மனிதன், பெரையா அப்படிங்கிற ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறார், இந்த வேதத்தை போதிக்கிறார். அப்படி அவர் போதிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடியவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க இவர் போதிக்கிறது வேதத்தில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி டெய்லி தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தாங்கன்னு போட்டிருக்கு. அப்ப நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது, போதகர்கள் எதற்காக, ஏன் அவங்க போதிக்கணும், இவங்களே ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா இவங்க ஏன் போதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது அல்லவா. தேவன் போதகர்களை ஏற்படுத்துகிறார், போதகர்கள் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள ஹெல்ப் பண்றாங்க, உதவி செய்யறாங்க. நமக்கு சில இடங்கள்ல புரியாத மாதிரி இருக்கும் பொழுது அவங்க ஹெல்ப் பண்ணும் பொழுது நமக்கு அந்த விஷயத்துல ரைட், ஓகே, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இந்த போதகர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி, எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு நான் என்னாலதான் அவங்களுக்கு நான் ஊட்டி விட முடியும் அப்படிங்கிறதற்காக அவர்களை தேவன் ஏற்படுத்தவில்லை. நம்ம பிள்ளைங்க சிறு பிள்ளையா இருக்கும்போது என்ன செய்யறோம், அவங்களுக்கு 2+2 = 4, ரெண்டு ரெண்டையும் கூட்டினா 4 வரும்பான்னு ஒரு சின்ன ஒரு கணக்கை நாம் சொல்லித்தருகிறோம், ஃபார்முலாவை சொல்லித்தருகிறோம். வாழ்நாள் முழுவதும் போய் எந்த நம்பரை கூட்டுறதா இருந்தாலும் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? இல்லை, ஃபார்முலாவை சொல்கிறோம், வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. த சேம் வே போதகர்கள் வேதத்தை இப்படித்தான் வாசிக்க வேண்டும், வேதத்தை இப்படி புரிந்து கொள்ள முடியும் என்கிற அந்த ஃபார்முலாவையும் தேவனோடு நாம நெருங்கி சேருவதற்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்க நடுவுல நின்றுகிட்டு தேவனுக்கும் நமக்கும் நடுவாக அவங்க நின்று, நான் இருந்தாதான் நீ தேவனிடத்துல போக முடியும் என்கிற அந்த என்ன சொல்றது இடைத்தரகருடைய வேலையை செய்வதற்காக அவர்கள் இல்லை. எங்களால் மட்டும்தான் இந்த பைபிளை வாசிக்க முடியும், எங்களால் மட்டும்தான் இந்த பைபிளுக்கு விளக்கம் கொடுக்க முடியும்னு யாராவது சொன்னா
தயவு செய்து அப்படிப்பட்டவர்களை விட்டு ஓடி விடுங்கள். அது எவ்வளவு பெரிய சபையா இருந்தாலும் சரி.

நீங்கள் அங்கே இருக்க வேண்டாம். அது எந்த மதத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி. ஆனால் நான் கிறிஸ்தவத்தை அடிப்படையாக வைத்து உங்களிடத்தில் நான் பேசியிருக்கிறேன். இந்த வேதாகமத்தில் இல்லாத எந்த ஒரு பிராக்டிஸையும் தயவு செய்து உங்களுடைய சபையிலே வைத்து கொள்ள வேண்டாம். தேவன் கணக்கு கேட்பார். மதத்தின் பெயரால் ஏமாற்றுகிறவர்கள் இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தை செய்வாங்க. அது என்னங்கிறத நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஒன்று, நான் மட்டும்தான் இந்த வேதத்தை தொட முடியும், தியானிக்க முடியும், வாசிக்க முடியும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, எனக்கு புதுசாக சில வெளிப்பாடுகளை தேவன் கொடுத்தாருன்னு சொல்லி இந்த வேதத்தில் இல்லாத ஒன்று சபையிலேயோ மற்ற இடங்கள்லேயோ கொண்டு வருவதற்கு அந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாருன்னு சொல்லி அதை பயன்படுத்துவாங்க. பைபிளில் இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை அது எனக்கு கொடுத்தது அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இப்படி எந்த ஒரு என்ன சொல்வது கட்டளைக்கோ புதுசாக எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்திட்டாருன்னு யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்லை. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அணுதின தியானம்.
2: அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். யோபு 5:13. 1879 டிஎல் மூடி பால்டிமோரில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது நாளிதழ் ஒன்றின் ரிப்போர்ட்டரும் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தார். டிஎல் மூடியின் பிரசங்கத்தில் குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும், அவர் பிரசங்கத்தில் பயன்படுத்தும் உதாரண கதைகள் அனைத்தும் கற்பனை கதைகள் என்று மெய்ப்பித்து அதை நாளிதழில் போட்டு அவரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடும் தான் அவர் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தார். அன்றும் வழக்கம் போல டிஎல் மூடி தன் பிரசங்கத்தில் ஒரு உதாரண சம்பவத்தை இவ்வாறு கூறினார். ஒரு கிறிஸ்மஸ் நேரம் கடைகளில் மிக அழகான பரிசு பொருட்களும் வாழ்த்து அட்டைகளும் பொம்மைகளும் ஏராளமாக இருந்தன. 3 சிறுமிகள் கடைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களில் இருவர் ஜன்னலில் தொங்கிக் கொண்டிருந்த பொம்மைகளையும் பரிசுகளையும் பார்த்து மற்ற சிறுமிக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதை கவனித்து கொண்டிருந்த ஒரு மனிதன், ஏன் இந்த 2 சிறுமிகளும் இவ்வளவு விரிவாக மற்ற சிறுமிக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்க வெளியே சென்றார். நடுவில் நின்று கொண்டிருந்த சிறுமி பார்வையற்ற சிறுமி என்றும், மற்ற 2 பேரும் அவளுடைய சகோதரிகள் என்றும், அவர்கள் தங்கள் பார்வையற்ற சிறுமிக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டை எப்படி இருக்கும், பொம்மைகள் எப்படி இருக்கும், வண்ண விளக்குகள் எப்படி இருக்கும் என்பதை விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்ற மனிதர்களிடம் சொல்லும் என்னுடைய நிலையும் இப்படித்தான் இருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்து அழகானவர், அருமையானவர் என்று சொன்னாலும் அவர்களால் இயேசு கிறிஸ்துவின் அழகை பார்க்க முடிகிறதில்லை. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தால் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய மனக்கண்களை திறந்து தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று டிஎல் மோடி பிரசங்கித்தார். கூட்டம் முடிந்தவுடன் அந்த ரிப்போர்ட்டர் டிஎல் மோடியிடம் வந்தார். அவர், நீங்கள் இன்று சொன்ன அந்த 3 சிறுமிகளின் கதையை எங்கிருந்து எடுத்தீர்கள் என்று மோடியிடம் கேட்டார். அதற்கு மோடி, நான் பாஸ்டனில் வெளியான செய்தித்தாள் ஒன்றில் இதை வாசித்தேன் என்றார். அதற்கு அந்த மனிதன், நான் தான் இந்த செய்தியை நாளிதழில் போட்டிருந்தேன், அந்த சம்பவத்தில் வருகிற மனிதன் நான் தான் என்றார். டிஎல் மோடி செய்தித்தாளில் வரும் சம்பவங்களை கூட எவ்வாறு இவ்வளவு திறமையாக தன் பிரசங்கத்திற்கு உதவியாக எடுத்துச் சொல்கிறார் என்று மிகவும் ஆச்சரியப்பட்டார். டிஎல் மோடியை அவமானப்படுத்த நினைத்து வந்த அந்த நபர் அவர் பிரசங்கத்தை கேட்டு அன்றே தன் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். யாரும் அவருக்கு தப்பவே முடியாது. வேதம் பொய் என்று நிரூபிக்க நினைத்த அநேக ஆராய்ச்சியாளர்களும் ஞானிகளும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் எப்படிப்பட்டவர்களையும் ரட்சிக்க சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாமும் அவரை அறிந்து கொள்ள நம்முடைய மனக்கண்களையும் அவர் திறப்பாராக.

0: சகோரன் சஹரியா பூனன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: மீண்டுமாய் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாக. தேவன் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்திருக்கிறபடினாலே நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம்.
2: Whenever we come into God's presence, we want to hear what God has to say to us.
1: எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய சமூகத்திலே வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறான் என்பதை கேட்பது நல்லது.
2: And do you remember what Jesus